0: குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான திரு கோ பேமிங் சொன்னார். இவ்வேளையில் உடற்குறையுள்ளோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேலை தேட உதவ புதிய வேலை ஆதரவு நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. அது வேலை தேடுவதற்கு மட்டுமின்றி வாழ்க்கை தொழிலில் அமைக்கவும் உதவும். கடந்த ஆண்டு நிலவரப்படி உடற்குறையுள்ளோரில் கால்வாசியினர் மட்டுமே ஒரு வேலையிடத்தில் ஓராண்டுக்கு மேல் இருக்கின்றனர். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு சேர்க்க நிறுவனங்கள் அதிக மானியமும் சம்பள ஆதரவும் பெறவிருக்கின்றன. இதற்கிடையே உடற்குறையுள்ள மாணவர்கள் பள்ளி காலத்துக்கு பிறகு கூடுதல் வேலை வாய்ப்பும் திறன் பயிற்சியும் பெறவிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு முதல் அவர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறுவர். உயர்கல்வி நிலையங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு வழங்கப்படும். மலேசியாவில் இந்த வார இறுதியில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி கார் பந்தயத்தில் ரெட்புல் குழுவின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வெற்றி பெற்றுள்ளார். இதுவே இந்த பந்தய பருவத்தின் அவரது முதல் வெற்றி. செப்பாங்கில் கனத்த மழையால் பந்தயம் 90 நிமிடம் தாமதமாக தொடங்கியது. பந்தயத்துக்கு இடையே மற்ற சில இடையூறுகளையும் ஓட்டுநர்கள் சந்தித்தனர். ஃபெராரி ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டனின் காரில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டது. வெஸ்டப்பானும் காரின் வேகத்தை கூட்டுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினார். மத்திய கிழக்கு பூசலால் பஹ்ரைனில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது.
1: சொல்லும் பொருளும் ஃபொரன்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரன்சிக் தடயவியல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: ஆரோக்கியம் அற்ற நிலையில இப்ப இருக்கு. குறிப்பா 85-111 இடைப்பட்டிருக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஆரோக்கியம் அற்ற நிலையில இருக்கிறதுனால நீங்க வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கவனமா பார்த்து உங்க பயணங்களை திட்டமிடுங்க. சரியா? வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 44 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
5: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
7: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
8: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய.

0: எட்டே காலாகி விட்டது, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி, இப்ப பேஸ்புக் லைவ்ல இருக்கேன். அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அங்கே நாம சந்திக்கலாம். சரி, டிஸ்லெக்சியா, இத தமிழ்ல வாசிப்பு திறன் குறைபாடு அப்படின்னு பரவலா நம்ம அழைப்போம். இந்த டிஸ்லெக்சியா பத்திய விழிப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8ஆம் தேதி வேர்ல்ட் டிஸ்லெக்சியா அவேர்னஸ் டே அப்படிங்கிற நாள் அனுசரிக்கப்படுது. சொல்ல போனா டிஸ்லெக்சியா பற்றிய விழிப்புணர்வை அதிகரிச்சு இன்னும் பல மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்லெக்சியா மாதமாக இந்த அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது. சரி, இத பத்தியெல்லாம் நானே சொல்லிட்டு இருந்தா எப்படி? மேல் விவரங்கள் தர நம்மோட இணைறாங்க டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படும் சிங்கப்பூர் டிஸ்லெக்சியா சங்கத்தை சேர்ந்த ரிபெக்கா. வணக்கம் ரிபெக்கா.
1: வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை இந்த காலை வேளையில சந்திப்பதற்கு. ரிபெக்கா, கேள்விகள் நிறைய கைவசம் இருக்கு, அதுக்கு போறதுக்கு முன்னால உங்களை பத்திய ஒரு சில வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்துக்கலாமே?
1: நான் வந்து ரெபெக்கா. நான் டிஸ்லெக்சியா அசோசியேஷன்ல வந்து ஒரு 12 வருடமாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு எடுகேஷனல் தெரபிஸ், லீட் எடுகேஷனல் தெரபிஸ். எனக்கு வந்து லெக்சரர்ஸ் லெக்சரிங்ல வந்து அனுபவமும் இருக்கு. பிள்ளைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்காம பிள்ளைகளை ஆதரவளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து நான் பயிற்சி அளித்திருக்கேன். தற்பொழுதுக்கு வந்து நான் வந்து ஸ்டாஃப் ப்ரொஃபஷனல் டிவலப்மெண்ட்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து பணிபுரிகிறேன்.
0: சரி, டிஸ்லெக்சியா அப்படின்னு சொன்னா சிலர் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இதுவா அதுவா அப்படின்னு வெவ்வேறு விதமான பார்வைகளை வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆக டிஸ்லெக்சியானா என்ன, அதை எப்படி பாக்குறது, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க.
1: டிஸ்லெக்சியா என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட கற்றல் சிரமம். இது வந்து அறிவு திறன் குறைபாடு அல்ல. குறிப்பாக வாசித்தல் மற்றும் எழுதுதல், எழுத்துக்கூட்டல் போன்ற திறன்களில் வந்து சிரமம் ஏற்படலாம். டிஸ்லெக்சியா உள்ள மாணவர்களுக்கு வந்து ஒலிகளை வந்து புரிந்து கொள்வது, தகவல்களை வந்து நினைவில் வைத்துக் கொள்வது, தகவல்களை வந்து செயலாக்குவது போன்ற சில பகுதிகளில் வந்து சிரமம் இருக்கலாம். இதனால் வாசிப்பதும் எழுதுவதும் சவாலாக இருக்கலாம். டிஸ்லெக்சியா புரிந்து கொள்ள 3 முக்கியமான கற்றல் பகுதிகள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து ஒலியியல் விழிப்புணர்வு, ஃபோனோலாஜிக்கல் அவேர்னஸ்னு சொல்லுவோம். இது வந்து சொற்களில் உள்ள ஒலிகளை வந்து அடையாளம் காண்பது, அதை வந்து பிரிப்பது மற்றும் இணைப்பதில் வந்து சிரமம் இருக்கலாம். உதாரணமாக ஒரு வந்து சொல்லை வந்து தனித்தனி ஒலிகளாக வந்து பிரிப்பதில் வந்து சிரமப்படுவார்கள். இரண்டாவதாக வந்து வாய்மொழி நினைவகம், வெர்பல் மெமரின்னு சொல்வோம். கேட்கும் தகவல்கள் குறிப்பாக வந்து சொற்கள் அல்லது ஒலிகளை வந்து நினைவில் வைத்துக் கொண்டு மீண்டும் நினைவுபடுத்துவதில் வந்து சிரமம் இருக்கலாம். உதாரணமாக ஒரு புதிய சொல்லை வந்து கேட்டவுடன் அதை வந்து நினைவில் வைத்து சரியாக சொல்வதில் வந்து சிரமம் இருக்கலாம். மூன்றாவதாக வந்து செயலாக்க வேகம், ப்ரொசஸிங் ஸ்பீச். தகவலை வந்து புரிந்து கொண்டு அதற்கு பதில் அளிக்க வந்து அதிக நேரம் வந்து தேவைப்படலாம். அதனால் வந்து வாசிப்பதும் சொற்களை வந்து அடையாளம் காண்பதும் வந்து மெதுவாக இருக்கலாம். இந்த சிரமங்கள் வந்து ஒவ்வொரு மாணவரிடம் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் வந்து இந்த அடிப்படை செயலாக்க திறன்களில் உள்ள சிரமங்கள் வந்து வாசிப்பு மற்றும் எழுத்து கற்றலில் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் தான் ஒவ்வொரு மாணவரின் தேவையை வந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆதரவை வந்து வழங்குவது முக்கியம்.
0: சிறப்பா சொல்லியிருந்தீங்க ரிபெக்கா. இன்னும் பல கேள்விகள் ஏன் கைவசம் இருக்கு, நேர்களுக்கும் இருக்கலாம், கருத்துக்களை பதிவிடணும் அப்படிங்கிற விருப்பமும் இருக்கலாம். ஃபேஸ்புக் லைவ்ல வந்து இணைந்திருங்க. இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளை, இந்த இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசுவோம். 8:19 ஆகிவிட்டது, நேரம் இப்பொழுது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. கிளெமென்டி சாலையிலிருந்து போனாவிஸ்டா வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது இதன் காரணத்தினால்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு டி த்ரீ டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
1: நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் சேர்ந்த ரிபெக்கா நம்ம கூட இருக்காங்க. டிஸ்லெக்சியா அவேர்னஸ் டே, அதாவது வாசிப்பு திறன் குறைபாடை இன்னும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், இதனை பத்தின தகவல்களை அதே நேரத்தில் விழிப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே October 8th World Dyslexia Awareness Day அனுசரிக்கப்படுது. சொல்ல போனா டிஸ்லெக்சியா பற்றிய விழிப்புணர்வை மாதம் முழுவதும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அக்டோபர் மாதத்தை டிஸ்லெக்சியா அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிற மாதமாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இப்ப மீண்டும் ரிபெக்கா பக்கமா போவோம். ரிபெக்கா, நமக்கு ஃபேஸ்புக் லைஃப்ல ஒரு கேள்வி வந்திருக்குது, அங்கேருந்து நம்ம மீண்டும் தொடங்குவோம். புஷ்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருவருக்கும் வணக்கம். டிஸ்லெக்சிய உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது
3: எழுதுவதிலும் வாசிப்பதிலும் வந்து கடினமா இருக்கும். சோ அதனால வந்து அதை சார்ந்த வந்து எந்த விஷயத்த செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் கடினமா இருக்கும். சோ இந்த நேரத்துல வந்து சில டிஸ்லெக்சிய பற்றிய பல தவறான கருத்துக்கள் வந்து தெளிவுபடுத்துவது வந்து முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தவறான புரிதல்கள் வந்து மாணவர்களை வந்து பற்றிய நமது எதிர்பார்ப்புகளையும் அவர்களுக்கு நாம் வழங்கும் ஆதரவை வந்து பாதிக்கலாம். அதனால வந்து உண்மை என்ன என்பதை வந்து புரிந்து கொள்வது முக்கியம். முதலில் வந்து டிஸ்லெக்சியா என்றால் வந்து மாணவருக்கு வந்து படிப்பில் திறமை வந்து குறைவு என்று தவறான ஒரு புரிதல் இருக்கு. உண்மையில் வந்து டிஸ்லெக்சியா வந்து அறிவு திறன் இன்டெலிஜென்ஸ் குறைபாடு அல்ல. மாணவர்களின் அறிவு திறன் வந்து சாதாரணமாகவோ அதிகமாகவோ இருக்கலாம். ஆனால் வாசித்தல், எழுத்து மற்றும் சொற்களை வந்து செயலாக்குதல் போன்றவற்றில் வந்து அவர்களுக்கு வந்து சிரமம் இருக்கும். இரண்டாவது வந்து தவறான புரிதல் வந்து டிஸ்லெக்சிய வந்து என்றால் எழுத்துக்களை மாற்றி வாசிப்பது மட்டுமே என்று நினைக்கிறாங்க. எழுத்துக்களை மாற்றி வாசிப்பது ஒரு அறிகுறியாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும் இருந்தாலே வந்து டிஸ்லெக்சிய என்று சொல்ல முடியாது. ஒலிகளை வந்து அடையாளம் காண்பதில், சொற்களை வந்து வாசிப்பதில், எழுத்து கூட்டலில் அல்லது வாசிப்பு வேகத்தில் வந்து தொடர்ந்து சிரமங்கள் இருக்கிறதா என்பதை வந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அறிகுறிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்ந்து இருந்து அவரின் வந்து கற்றலை வந்து பாதிக்கிறதா என்பதுதான் நம் கவனிக்க வேண்டியது. அடுத்தது வந்து போதுமான முயற்சி செய்தால் வந்து டிஸ்லெக்சிய வந்து சரியாகிவிடும் என்று சில தவறான அறிதல் வந்து இருக்கிறது. அது அதிக முயற்சி மட்டும் டிஸ்லெக்சியாவை வந்து நீக்காது. சரியான கற்பித்தல் முறையும் தொடர்ச்சியான பயிற்சியும் தேவையான ஆதரவும் முக்கியம். டிஸ்லெக்சியாவுக்கு வந்து ஒரு குணப்படுத்தும் சிகிச்சை இல்லை, ஆனால் வந்து சரியான ஆதரவும் ஆரம்பத்திலேயே வழங்கப்படும் தலையீடும் ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம், அது வந்து கிடைத்தால் மாணவர்கள் வந்து தங்களுடைய சவால்களை வந்து புரிந்து கொண்டு அவற்றை வந்து சமாளிப்பதற்கான உத்திகளை வந்து கற்றுக்கொண்டு நாளடைவில் வந்து அதிக சுயமாக வந்து கற்றுக்கொள்ளவும் செயல்படவும் முடியும்.
2: முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சுங்க, அதாவது இது வந்து ஒரு நோய் இல்லை, இதற்கு வந்து நாம மருந்து தேடவோ தீர்வு தேடவோ தேட அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, ஓ டிஸ்லெக்சியா அப்படின்னா ஒரு நோயா, இந்த நோய் எப்போது என்கிட்ட இருந்து போகும், நான் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும் அது அப்படின்னு சொல்லி. இது நோய் அப்படிங்கிறத விட இது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதி இல்லையா. இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதை விட இதை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தொடர முடியுங்கிற வழிகளை தேடணும், சரிதானே?
3: ஆமா, அருமையா சொன்னீங்க.
2: நன்றி ரிபெக்கா. இப்போ டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது உண்மையிலேயே இருக்கா, இல்ல என்னால எழுத்து கூட்டதா முடியலையா, சொல்வது எழுதுதான் வரலையா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிற சில பிள்ளைகளும் இருப்பாங்க, பெற்றோரும் இருப்பாங்க. டிஸ்லெக்சியா உண்மையிலே ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி சரியா முறையான முறையில வந்து நாம கண்டுகொள்ளலாம்?
3: டிஸ்லெக்ஸியா உள்ள அனைவருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர். ஒவ்வொருவரையும் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். சோ ஒரே மாதிரியான கண்ணாடியை வந்து எல்லாருக்கும் வந்து பயன்படுத்த முடியாதது போல, ஒரே மாதிரியான கற்றல் அணுகுமுறையை வந்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வந்து செய்ய முடியாது. சோ டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையா வந்து சில பேருக்கு வந்து அந்த அறிகுறிகள் வந்து மீண்டும் பல பல சூழ்நிலையில வந்து வந்து அதை தெளிவுபடுத்தணும். அவங்களுக்கு வந்து படிப்பதில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லாட்டி வார்த்தைகளை வந்து அடையாளம் காண்பதற்கு வந்து கஷ்டமா இருக்கும். அந்த செயல்முறைகளை வந்து கற்றுக் கொடுத்தும் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா வந்து அது வந்து ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று.
2: இப்ப ரெபெக்கா, நீங்க வந்து மாணவர்களுடையும் சரி பெற்றோருடையும் சரி பெரியவங்களுடையும் சரி அணுக்கமா வேலை செய்யறீங்க. ஆக நீங்க எப்படிப்பட்ட உத்திகளை கையாண்டு மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குனீங்க, அதை பத்தி
3: சொல்லுங்களேன். பல டிஸ்லெக்ஸியா உள்ள மாணவர்களுக்கு வந்து ஒரே ஒரு கற்பித்தல் முறை வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களின் வந்து கற்றல் தேவைகளை வந்து கருத்தில் கொண்டு ஸ்ட்ரக்சர் லிட்ரஸி போன்ற முறையான மற்றும் வெளிப்படையான கற்பித்தல் அணுகுமுறை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் லிட்ரஸின்னு சொன்னா கட்டமைக்கப்பட்ட கற்றல் முறை, தெளிவான முறையான மற்றும் படிப்படையான கற்பித்தல். சோ முதலில் வந்து ஒலியை வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து எழுத்த கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் சொல் வாக்கியம்னு படிப்படியாக கற்பித்தல், எக்ஸ்பிளிசிட் டீச்சிங் வெளிப்படையான கற்பித்தல். சோ மாணவர்கள் வந்து தானாகவே வந்து கண்டுபிடிப்பாரு என்று வந்து எதிர்பார்க்காமல் நம்ம வந்து விதிகளையும் முறைகளையும் வந்து தெளிவாக கற்பிப்பது வந்து மிக அவசியம். சிஸ்டமேட்டிக் அண்ட் கியூமிலேட்டிவ்னு சொல்லுவோம், முறையான மற்றும் படிப்படியான கற்பித்தல். சோ ஏற்கனவே வந்து கற்றதை வந்து பயன்படுத்தி அதன் மீது வந்து புதியவற்றை வந்து கற்றுக் கொடுப்பது வந்து மிக அவசியம். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அது மனதில் வந்து வைத்துக் கொள்ள வந்து சுலபமா இருக்கும். மல்டி சென்சரி அப்ரோச், பல உணர்வு அணுகுமுறையும் வந்து மிக அவசியம். பார்த்தல், கேட்டல், பேசுதல், எழுதுதல் போன்ற பல வழிகளை வந்து இணைத்து கற்பித்தல். சோ ஒரே ஒரு கற்பித்தல் முறை வந்து எல்லா டிஸ்லெக்ஸியா மாணவர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாணவரின் தேவைக்கேற்ப கற்பித்தல் அணுகுமுறையை வந்து மாற்றி அமைப்பது வந்து முக்கியம்.
2: இப்ப நீங்க ஒரே வழிமுறையை எல்லா மாணவர்களுக்கும் பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஆக இந்த டிஸ்லெக்ஸியான்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு விதமா பாதிப்பு அடையறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்ப சிலருக்கு வந்து ஏ பி சிடி அதெல்லாம் எழுது கஷ்டமா இருக்கலாம், சில பேருக்கு தொடர்ந்து வாசிக்கிறது கஷ்டமா இருக்கலாம், சில பேர் எண்கள் பாக்குற விதம் கஷ்டமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான டிஸ்லெக்ஸிக் அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லலாமா?
3: ஆமா, நம்ம முன்ன சொன்னது போல வந்து டிஸ்லெக்ஸியா உள்ள அனைத்து மாணவரும் வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பதில்லை. ஒவ்வொரு மாணவரும் வந்து நம்ம தனித்துவமானவர் தான். சோ ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு விதத்தில் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். சோ நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு சிலருக்கு வந்து வாசிப்பில் வந்து அதிக சிரமம் இருக்கலாம், சிலருக்கு வந்து எழுத்துப்பிழை வந்து அல்லது எழுதுவதில் வந்து சிரமம் இருக்கலாம். அதனால வந்து ஒவ்வொரு மாணவரின் தேவையையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆதரவை வந்து வழங்குவது முக்கியம்.
2: சிலருக்கு வந்து லேசான டிஸ்லெக்ஸிக் அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஆழமான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா?
3: அது உண்மைதான். சில பேருக்கு வந்து சில பகுதிகள் வந்து டிஸ்லெக்ஸியா வாசிப்பதில் சொல்லல, அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒண்ணு வந்து ஆப்வியஸா வந்து தெரியும் அந்த சயின்ஸ், அவங்களுக்கு வந்து ஒன்னும் கடினமா இருக்கும். அதனால வந்து நம்மளோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சில பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சுலபமா படிப்பாங்க, நல்லா வந்து கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து பதில் அளிப்பாங்க. ஆனா வந்து அந்த ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டது வந்து அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக வந்து கவனம் செலுத்தும். அவங்களுடைய எண்ணங்களை வந்து எழுத்துக்களா வந்து மாற்றுறதுக்கு வந்து அவங்களுக்கு கடினமா இருக்கும். சோ ஒவ்வொரு மாணவரும் நான் சொன்னது போல சில பேருக்கு வந்து சில பகுதிகளை வந்து அதிக வந்து ஆதரவு தேவைப்படும், சில பேருக்கு வந்து எல்லா பகுதிகளிலும் ஆதரவு தேவைப்படும். சோ அவங்களுக்கு ஏற்ற அவங்களை வந்து நம்ம புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற ஆதரவு அளிப்பது வந்து ரொம்ப முக்கியம்.
2: இப்போ ரெபெக்கா, நீங்க வந்து இந்த டிஸ்லெக்ஸிக் மாணவர்களை கண்டறிவதற்கான நுட்பமான தகவல்களை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், அதில் நீங்க நிமித்தமும் வாய்ந்தவர். சராசரியா இருக்கிற ஒரு சில ஆசிரியர்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்க கூட வானொலி பக்கமா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எப்படி சாதாரண வாசிப்பு குறைபாடு இருக்கிற ஒரு பையனுக்கோ டிஸ்லெக்ஸியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கோ வித்தியாசத்தை வேறுபாடுகளை பார்க்க முடியும்? ஏன்னா சிலருக்கு வந்து வாசிக்க முடியாம இருக்கலாம், சில பேருக்கு உண்மையிலே டிஸ்லெக்ஸிக்னால வாசிக்க முடியாம இருக்கலாம். எப்படி அதை வேறுபடுத்தி பாக்குறது?
3: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து வாசிப்பில் வந்து சிரமப்படுற எல்லா மாணவர்களுக்கும் வந்து டிஸ்லெக்சியா இருக்காது. சில சமயம் வந்து வீட்டில் அந்த மொழியை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கலாம், போதுமான பயிற்சி கிடைக்காமல் இருக்கலாம், பார்வை அல்லது கேட்பதில் வந்து சிரமம் இருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் வந்து புதுசா வேறு ஒரு சூழலுக்கு வந்து வந்திருக்கலாம். சோ எந்த ரீசன் நம்ம வந்து பார்க்கணும். சோ முக்கியமா சரியான மற்றும் தொடர்ச்சியான உதவி கொடுத்த பிறகு எப்படி முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை வந்து பார்க்கணும். பொதுவான வாசிப்பு சிரமம் இருந்தால் ஆதரவு கிடைக்கும் போது படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக வந்து வாய்மொழி திறனுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து திறனுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை வந்து கவனிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு மாணவர் வந்து நன்றாக பேசலாம், கதையை வந்து அழகாக சொல்லலாம், கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொல்லலாம், ஆனால் வந்து வாசிப்பிலும் எழுதுவதிலும் வந்து மட்டும் வந்து தொடர்ந்து அதிக சிரமம் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து காணப்பட்டு பல பகுதிகளிலும் சிரமம் இருந்தால் அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். குடும்பத்திலும் இதே போன்ற சிரமங்கள் வந்து இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான தகவல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சந்தேகம் இருப்பது வேறு, உறுதியாக கண்டறிவது வந்து வேறு. சோ டிஸ்லெக்சி என்பதை வந்து உறுதிப்படுத்த கல்வி உளவியாளர், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் போன்ற ஒரு நிபுணரின் முறையான மதிப்பீடு வந்து தேவைப்படும்.
2: இந்த நிபுணர் வந்து எங்க பள்ளியிலே இருப்பாங்களா அல்லது சிறப்பா அவங்களுக்கு தேடி பிடிக்கணுமா?
3: நம்ம வந்து எம்ஓஇலயும் வந்து அவங்க செய்வாங்க, இல்லாட்டி வந்து டிஏஎஸ்லயும் வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் இருக்கும். வந்து அவங்க வந்து அந்த சைக் அசஸ்மெண்ட்க்கு சென்று அங்க வந்து அவங்க பல அசஸ்மெண்ட் செஞ்சு உறுதிப்படுத்துவாங்க.
2: புரியுது. இப்ப கேக்குறது தப்பா நினைக்காதீங்க, சில பெற்றோருக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைக்கு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட விரும்புவாங்க, சில பெற்றோருக்கோ ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கலாம், இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது என் பிள்ளைக்கு, அப்புறம் அப்புறம் ஓகே ஆயிடும் அப்படின்னு தட்டி கழிப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா, அதை எப்படி நீங்க அணுகிறீங்க?
3: நிச்சயமா இருக்கு. ஏன்னா வந்து டிஎஸ்ல வந்து வித் டயக்னோசிஸ் விதவுட் டயக்னோசிஸ் கூட வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆதரவளிப்போம். ஏன்னா வந்து சில பிள்ளைகள் வந்து டயக்னோசிஸ் இல்லாம டிஸ்லெக்ஸ் இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து வேறுபட்ட முறையில் பயிலும் மாணவர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்கும், ஆனா வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம உறுதிப்படுத்தாம, ஆனா அவங்களுக்கு அந்த சிரமம் இருக்கிறதுனால அந்த உதவியை தேடி வந்திருக்காங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த புரிந்துணர்வு இருக்காததுனால வந்து அந்த டயக்னோசிஸ தேடி போவதில்லை. அதனால இதனால வந்து வர பிரச்சனை என்னன்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஆதரவு கிடைக்காம போயிருது. அதனால அவங்க வந்து அந்த சிரமத்தோட வந்து இருக்காங்க throughout their education.
2: அது வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு சுமையா அமையுது இல்லையா? ஆக பெற்றோர் முதல்ல ஏத்துக்கிற மனப்பான்மைக்கு வரணும். இரண்டாவது, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி எப்படி ஒன்றா இணைந்து உதவ முடியும்? ஏன்னா வீட்லயும் அவங்க சிரமத்தை எது நோக்குவாங்க, பள்ளியிலயும் சிரமத்தை எது நோக்குவாங்க, இருவரும் ஒன்னா சேர்ந்து செயல்படும் போது சிறப்பா இருக்குமோன்னு தோணுது. அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
3: நிச்சயமா டிஸ்லெக்சி உள்ள மாணவர்களுக்கு வந்து ஆதரவு வழங்கும் போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் மற்ற ஆதரவு வழங்குபவர்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்க வேண்டும். சோ மாணவரின் முன்னேற்றம், சிரமங்கள் மற்றும் தேவைகளை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாணவரின் பலன்களை வந்து அடையாளம் காண வேண்டும். அவர்களிடம் இருக்கும் திறமைகளை வந்து பயன்படுத்தி சிரமம் உள்ள பகுதிகளை வந்து மேம்படுத்த உதவலாம். முயற்சியையும் செயல்முறையையும் பாராட்ட வேண்டும். சோ முடிவை மட்டும் பார்க்காமல் மாணவர் வந்து எவ்வளவு முயற்சி செய்தார், எப்படி முன்னேறினார் என்பதையும் அங்கீகரிக்க வேண்டும். வளர்ச்சி மனப்பான்மையை குரோத் மைண்ட்செட்னு சொல்லுவோம்ல, அது வந்து வளர்க்க வேண்டும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக வந்து இன்னும் என்னால் முடியவில்லை ஆனால் பயிற்சியுடன் கற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை வந்து அவங்களிடம் வந்து வளர்க்க வேண்டும். அனைவரும் ஒரே நோக்கத்துடன் வந்து செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டிலும் பள்ளியிலும் மாணவருக்கு ஒரே மாதிரியான ஊக்கமும் ஆதரவும் கிடைப்பது மிக முக்கியம். முக்கியமாக மாணவரின் சிரமங்களை மட்டும் பார்க்காமல் அவருடைய பலன்களையும் பார்க்க வேண்டும். அந்த பலன்களை வந்து அடிப்படையாக கொண்டு அவர்களின் சிரமங்களை வந்து சமாளிக்க உதவும் போது அவர்களின் தன்னம்பிக்கையும் கற்றல் ஆர்வமும் வளர முடியும்.
2: சரி ரிபேக்கா, இப்போ நம்ம நேயர் மாயா பிள்ளை அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க, அதை வாசிக்கிறேன். அவங்களுடைய மகளுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதை வந்து 8 வயதுல உணர்ந்திருக்காங்க. காரணம், அவங்க மகளால தொடர்ச்சியா 2 சென்டென்சஸ் வாக்கியங்களை வாசிக்க முடியல. அதுக்கப்புறம் பள்ளியில அது ஏனோ அங்கீகரிக்கப்படலை அல்லது தெரியப்படலைன்னு நினைக்கிறேன். அதன் பின்பு அவங்க நேரடியாக அவங்க மகளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள நிபுணர்களை நாடியிருக்காங்க. பின்பு டாஸ் அதாவது டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அதாவது சிங்கப்பூர் டிஸ்லெக்ஸியா சங்கத்துக்கு போய் வகுப்புகள் எடுத்த பிற்பாடு முன்னேற்றம் பார்த்துருக்காங்க. இப்போ என் லெவல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டாஸ்ல பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வேலைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு நம்புற வாழ்த்துகள்.
3: நன்றி, மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி கேட்கும் போது. அதுதான் வந்து நம்மள வந்து ஊக்குவிச்சு இன்னும் இன்னும் நிறைய வந்து பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும்னு வந்து நம்மளுக்கு அந்த ஊக்கத்தை தருது.
2: நிச்சயமா ரிபேக்கா, இந்த இடத்துல என்னுடைய சிறு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புறது என்னன்னா, டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்ட உலக புகழ் பெற்ற தலைவர்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் நட்சத்திரங்களா இருக்கலாம், விளையாட்டாளர்களா இருக்கலாம், அவங்களே பத்தியும் தாஸ் போன்ற அமைப்புகள் இன்னும் விரிவா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் பெற்றோருக்கு ஒரு புரிதல் வரும், இது நோய் இல்லை, நீங்க சொன்னது போல இது வாழ்க்கையின் ஒரு பகுதி, இதுல இருந்து மீண்டு வந்து சாதனைகள் படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல பேர் சான்றா இருக்காங்க. அதை பாராட்டும் விதமா டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் தாஸ் வர வார இறுதியில ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, 35ஆம் ஆண்டு நிறைவு இல்லையா, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே.
3: ஆமா, சோ 35 ஆண்டு வந்து அனிவர்சரியை வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுல வந்து ஒரு புத்தக ஒளி வெளியீடு வந்து புக் லான்ச் வந்து செய்யறோம். அது வந்து ரியலி டு எஸ்டாப்ளிஷ் வந்து ஆல் த ஃபேமஸ் பீப்புள் வந்து ரினவுண்ட் பீப்புள் வந்து தோஸ் ஹூ ஹேவ் ஆக்சுவலி டன் வெல் இன் வித் டிஸ்லெக்ஸியா. சோ அவங்கள வந்து ரெக்கனைஸ் பண்றதுக்காக இந்த ஒரு முயற்சி இந்த இந்த மாதத்துல.
2: நிச்சயமா, அதுவும் சிங்கப்பூர்லயே இருக்கிற பலரையும் வந்து அந்த புத்தகத்துல இணைஞ்சிருக்கீங்க. அந்த புத்தகத்துல ஒரு பகுதியா எனக்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல பேருக்கு ஏற்கனவே தெரியும், என்ன சேர்ந்தவங்களுக்கு, என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு, நேர்களுக்கும் தெரியும் எனக்கு டிஸ்லெக்சியா இருக்கு அப்படின்னு. இப்ப வாசிப்பு திறன் குறைபாடுன்னு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நான் எப்படி அதை உணர்ந்தேன்னா, கிண்டர்கார்டன் படிக்கும் போதுதான் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. அதன் பின்பு வளர வளர இந்த பிஇடி இருக்கு இல்லையா, அங்கதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதை ரெண்டையும் விரும்பி பார்க்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஓகே இருக்குல்ல சொல்லும் போது அதுல ஓகேதான் வருது, அதை கூட நான் கேஓன்னு எழுதிட்டு அது ஓகேயா கேஓன்னு கூட என்னால அதை சரியா கவனிக்க முடியல பாருங்க. ஏன்னா அந்த வயசுல நமக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆனா நல்ல வேலையா என்னுடைய அம்மா அதை அடையாளம் கண்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு படைப்பாளரா இந்த வேலையுடைய அடிப்படையே வாசிக்கிறது அதுக்கப்புறம் எழுதுறது இது ரெண்டுலயும் எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு என்னுடைய அம்மா எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு உதவி இருக்கணும், அதையும் தாண்டி நான் முயற்சி எடுத்திருக்கணும்னு. ஆக முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம வலியுறுத்த விரும்புறோம். ரிபெக்காவா இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வானொலி பக்கமா இருக்கிற பலர் டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள், உற்றார், உறவினர், யாரா இருந்தாலும் டிஸ்லெக்சியாவை ஒரு நோயா பார்க்காம வாழ்க்கையின் பகுதியா பார்த்து அதுக்கு வேண்டிய முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத வலியுறுத்த தான் உலக டிஸ்லெக்சிய விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுது. இந்த மாதமும் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஏற்கனவே இருக்கிற பல பணிகளை ஒரு பக்கம் வச்சுட்டு ரிபெக்கா ரொம்ப பொறுமையா அதே நேரத்துல தெளிவா தகவல்களை கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி ரிபெக்கா.
3: நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி.
2: தொடர்ந்து உங்ககிட்ட பேசணும், அதாவது இன்னும் வர வாரங்கள்ல இதை பத்தி நம்ம இன்னும் ஆழமா ஆராயணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி ரிபெக்கா.
3: நன்றி.
2: ரிபெக்கா வந்தாங்க, அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க, தகவல்களை கொடுத்துட்டாங்க. இதோட நம்ம விட்டுறக்கூடாதுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பா அவங்க சொன்னது போல ஏற்கனவே இந்த உலகத்துல வெற்றி பெற்றோர் பலர் இருக்காங்க இந்தால பாதிக்கப்பட்டு. ஆக அவங்கள பத்தின தகவல்களை நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மவர்கள்ல யாருக்காவது இது வந்துச்சு அல்லது அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட இதை எடுத்துரைக்க நமக்கு உதவியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்லெக்சியா ஒரு நோய் இல்லை, அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. உங்களுக்கு டிஸ்லெக்சியா என்ன போலவே இருக்குன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, நான் அதை தாண்டி வந்ததை விட பிரமாதமா நீங்க அதை தாண்டி வருவீங்க. ஏன்னா நான் வளர்ந்த காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு அதுக்கான விழிப்புணர்வோ உதவிகளும் அதிகமா இருக்கு. இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள DAS.org.sg எனும் டிஸ்லெக்சிய அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அவங்களுடைய இணையதளத்தை நாடுங்க, உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில டிஸ்லெக்சியா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட செயல்படுவோம். இந்த சிந்தனையோட நான் ரவிஜி பேஸ்புக் லைவ்ல இருந்து விடைபெறேன். உங்க எல்லாரையும் தொடர்ந்து ஒலி 9:06 நான் சந்திக்கிறேன். நேரம் இப்பொழுது 8:40.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்
6: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
7: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனம் பழுதாகியுள்ளது PIE துவாசல் வழியில் பயணியர் ரோட் நார்த் அந்த பகுதிக்கு பிறகு.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: செய்தியா?
1: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாஸின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்

0: ஜென்சி பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, மன்மதன், சாமி ஆகிய பழங்கிறது பாடல்களை நீங்க கேட்டீங்க.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலன் மஹார் அந்த பகுதிக்கு பிறகு.
2: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
3: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 968
3: கேட்டாலே பரவசம்.

வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வந்துச்சு, உள்ளத்தை அளித்த அபரத்துல இருந்து சிற்பியோட இசையில. அடுத்தடுத்து விறுவிறுப்பான 90களில் வந்த பாடல்கள் அவங்களை தேடி வருதுங்க.

0: இப்போ அந்த பாடல்கள் முழுமையா இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுக்கு இடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், திரை தகவல்னு எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஒலி 9:06 இப்ப வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை இன்று இரவு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 85-113 இடைப்பட்டிருக்கும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டி இருக்கிறது. நீங்க வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஆதித்யன் இசையில பாடல கேட்டீங்க, அபரன் படத்துல இருந்து வந்துச்சு ஸ்ரீ வித்யா, அந்த பாடலை பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க வித்யாசாகருடைய இசையில, புஷ்பவனம், குப்புசாமி, சொர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து வரப்போகுது பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. கே ஜே இ பி ஐ நோக்கி செல்லும் வழியில் பிரிக்லன் சாலை

0: போன் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங், கர்வா ரோட்.

0: ராமசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஏடிசி தென்றல் தேவாவுடைய சில இரண்டு பாடல்களை நம்ம கேட்க போறோம். இந்து படத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து கல்லூரி வாசல் பட பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது. விறுவிறுப்பான பாடல்கள்லாம் இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கு. இப்ப வாங்க ஒலி 9:68 தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 162.90 வெள்ளி.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.
4: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
1: வெறும் 10% முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
3: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

9:37 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக ஜுரோங் டவுன் ஹால் சாலை, அதை நோக்கி செல்லும் புக்கேட் பாத்தோக் சாலை, புக்கேட் பாத்தோக் அவென்யூ வெஸ்ட் 3 பிறகு விபத்து. DKE நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட்க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ பொங்கல் சாலை, இவற்றுக்கு உட்பட்ட பகுதியில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஒலி 9:68 மாஸ்டர்.

0: 2021 வெளிவந்த மாஸ்டர், அதுக்கு முன்னால அந்தரங்கம், கைதி, சமீபத்தில் வெளிவந்த குட் பேட் அக்லி, கும்கி 2, ஒன்ஸ் மோ, கான் சிட்டி ஆகிய படங்களில் நடிச்சிருந்த அர்ஜுன் தாஸ் அவருக்கு இன்று பிறந்த நாள்.
1: ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ.
0: 1990 அக்டோபர் 5 சென்னையில பிறந்த அர்ஜுன் தாஸ் இன்று அவருடைய 36 பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இவருடைய மிகப்பெரிய சிறப்பே அவருடைய அந்த குரல் தான்.
2: நல்ல நல்ல படங்கள்ல, நல்ல டீமோட படங்கள் பண்ணிட்டு இருந்த, ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி.
0: கணீர்னு இருக்குல்ல, நல்ல வேலை இங்க சஜினி இல்ல, இல்லனா அர்ஜுன் தாஸ்கே போட்டி தர்ற மாதிரி இந்நேரம் பேசியிருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அர்ஜுன் தாஸுக்கு இன்று 36 பிறந்த நாள். ஒலி 96.8 இருந்து அவருக்கு வாழ்த்துகள்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
4: மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: சாலை 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சித்ரா, சுஜாதா, சங்கீதா அந்த பாடல் பாடியிருந்தாங்க. வித்யாசா அவருடைய இசையில. அதுக்கு முன்னால ஏ ரஹ்மானுடைய சில பாடல் வந்துச்சு. காதலர் தினம் படத்துல இருந்து உன்னிமேனன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய அந்த பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பாடல்களை ஒளிபரப்பிய கையோட நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னால ஒரு சிறு வேண்டுகோள் பாருங்க. போன சனிக்கிழமை என் கூட ஹிஸ்கில் அப்படிங்கிற மாணவர் நிகழ்ச்சி படிச்சிருந்தாரு. அந்த பையனுக்கு வயசு வெறும் 12 தான். ஆனா 12 வயதிலே சொந்தமா தகவல்களை சேகரிச்சு நல்லா எப்படி பேசுறது அப்படிங்கிற பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து வானொலியில மட்டும் இல்லாம டிக்டாக் லைஃப்லயும் பேசி மக்களை நேர்களை உற்சாகப்படுத்தி தான உற்சாகம் அடைந்து சிறப்பான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தாரு ஹிஸ்கில். அந்த பையன் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகத்தை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அந்த காணொலி இப்ப எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கு. அந்த காணொலிக்கு போய் அதை லைக் செய்து பிறரோட பகிர்ந்து அந்த காணொலிக்கு கீழே அந்த பையனை பாராட்டுற மாதிரி 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பையன் இவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்ல, அந்த பையனுடைய அப்பா அம்மா உற்றார் உறவினர் அதை வாசிக்கும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு காரியம் செய்ய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, பயன்படுத்திக்கங்க. @only968fm எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க. எங்க போறதுன்னு தெரியலையா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நாங்க கொடுக்கறோம். 9678899 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் உங்க எல்லாருக்கும் பிரமாதமான ஒரு நாள் அமைய என்னுடைய வாழ்த்துகள். பாய்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் சில பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. காற்று தர குறியீட்டில் கிழக்கில் 105 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் அது 114 இருக்கிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 0.8 விழுக்காடு கூடி 103 வெள்ளிக்கும் மேல் பதிவானது. அந்த வட்டாரத்தின் முன்னணி எண்ணெய் விநியோக நிறுவனமான அரம்கோவின் ஆலைகளை ஹவுதி தாக்கியது. அந்த ஆலைகளின் எண்ணெய் உற்பத்தி குறித்த அக்கறை எழுந்திருக்கிறது. கடும் வெப்பம் கர்ப்பிணிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் அதிக அபாயத்தை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பருவநிலை பிரிவு தலைவர் சைமன் ஸ்டில் எச்சரித்துள்ளார். கர்ப்ப காலத்தில் கடும் வெப்பத்துக்கு ஆளாவது, குறைப்பிரசவம், குழந்தை இறந்தே பிறப்பது, குறைந்த பிறப்பு எடை உள்ளிட்ட சிக்கல்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரேசில், ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் 1000 மருத்துவர்கள் தாதியரிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அனைவரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களையோ குழந்தைகளையோ பராமரித்திருப்பதாக கூறினர். 1/3 குழந்தைகளிடையே வளர்ச்சி குறைபாடு, உணவு உட்கொள்வதில் சிரமம், நீர் சத்து குறைபாடு போன்றவற்றை கண்டதாக தெரிவித்தனர். செயற்கை நுண்ணறிவால் கிடைக்கும் நன்மைகளுக்காக சில அபாயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஓபன் ஏஐ தலைமை நிர்வாகி சாம் ஆல்ட்மன் கூறியிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு பரவலாக கிடைக்க வேண்டும், அதை பயன்படுத்துவதற்கான தேர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏஐயை மக்கள் தீமையை விட நன்மைக்கே அதிகம் பயன்படுத்துவார்கள் என்று திரு ஆல்ட்மன் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே ஏஐ தொழில்நுட்பத்துக்கு பேராதரவு தரும் சாப்ட்வேங் இணைய சேவை நிறுவனம் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து கவலை தெரிவித்தது. இயந்திரங்களின் திறன் வேகமாக அதிகரிப்பதால் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அது வலியுறுத்தியது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றியிருப்பதை அமெரிக்க தற்காப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஃபேர்ஃபர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது கூறியது. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சில ஆடவர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை, கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தது. புதுடெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின்போது காவல்துறை அதிகாரிகள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நியாயமான, பாரபட்சமற்ற விசாரணைக்காக அந்த விவகாரம் வட்டார குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை சொன்னது. போராட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றியுள்ள இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக பலரை காவல்துறை தடுத்து வைத்தது. அப்போது காவல்துறை அதிகாரிகள் தங்களை தகாத முறையில் தொட்டதாக 3 பெண் நிருபர்கள் குற்றஞ்சாட்டினர். தேர்தல் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு தொடர்பில் கடந்த சில நாள்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ரஷ்யாவில் நுரையீரலை தாக்கும் நியூமோனிக் பிளேக் நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது. அதனை தொடர்ந்து கண்காணிப்பதாக அது சொன்னது. சைபீரியாவில் அந்த நோய் தொடர்பான ஆய்வு நிலையத்தில் பணியாற்றிய 28 வயது பெண் ஊழியர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மாண்டதை தொடர்ந்து சந்தேகம் எழுந்திருக்கிறது. கடுமையான நுரையீரல் நோயால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாண்டார். மலேசியாவில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற ஃபார்முலா 1 பஹ்ரைன் கிராண்ட் பிரி கார் பந்தயத்தில் ரெட்புல் குழுவின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வெற்றி பெற்றுள்ளார். இதுவே இந்த பந்தய பருவத்தின் அவரது முதல் வெற்றி. செப்பாங்கில் கனத்த மழையால் பந்தயம் 90 நிமிடம் தாமதமாக தொடங்கியது. பந்தயத்துக்கு இடையே மற்ற சில இடையூறுகளும் ஓட்டுநர்கள் சந்தித்தனர். ஃபெராரி ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டனின் காரில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டது. வெஸ்டப்பானும் காரின் வேகத்தை கூட்டுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினார். மத்திய கிழக்கு பூசலால் பஹ்ரைனில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அக்டோபர் 5 தேதியில இணைகிறோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆனா ஹலிமாவுக்கும் எனக்கும் தீபாவளி இந்த வாரம் இறுதி நாளே ஆரம்பிச்சிருச்சு. சனிக்கிழமை ஹலிமாவும் ஜெய்நேஷும் தீபாவளி ஒளிவிட்டு விழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. நேற்று தோப்பாய் ஈஸ்ட் சமூக மன்றத்துல நான் ப்ரோஜெக்ட் கிஃப்ட் ஹாட்லன்ஸ் நிகழ்ச்சியில காயத்ரி சேகரனும் நானும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தோம். தீபாவளி ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். இந்த குதூகலத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எப்போதும் போல நல்ல விறுவிறுப்பான பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டி அங்கம் இடம்பெற போகுது. அதனால இந்த 4 மணி நேரம் உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும். அது நீங்க வாரத்தின் முதல் நாள் பாருங்க. திங்கட்கிழமை அப்படியே சூப்பரா இருக்கணும். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இது

0: கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
2: அனுபவம் எப்படி?
1: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின்பரே, டெம்பரிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTRக்குள்ள இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921153633.
4: என்ன நடந்தது? இந்த பொன்னிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினான்.
5: I want to go out and buy food. Bring me downstairs.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பொன்னிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
6: இது என்ன நிகழ்ச்சி?
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
8: இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம். சில பேரு சில விஷயத்த சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேரு நிதானமா மெதுவா செய்வோம், ஏன் அவசரப்படணும்? அவசரப்பட்டா நிறைய தவறுகள் நடக்கலாம், சில விஷயங்களை மறந்துடலாம். சில பேர் இல்ல டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்க? நீங்க சீக்கிரமா வேலையை செஞ்சு முடிக்கணும் ஆசைப்படுவீங்களா, அல்லது நிதானமா எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு மெதுவா பார்த்து பார்த்து நீங்க வேலையை செஞ்சு முடிப்பீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவோ அனுப்பி சொல்லலாம். 9678896688. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு மாணவன், அவருக்கு 22 வயசு, ஒரு விஷயத்தை செய்ய 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு. குறிப்பா சொல்லணும்னா 1737 மணி நேரம் எடுத்திருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை செய்ய. இந்த தகவலை பற்றி நான் பிறகு சொல்றேன். முதல்ல உங்க கருத்துக்களை அனுப்பி வைங்க.

0: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேய செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரோன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான், சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கருவா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: இன்றைய ஆனந்தம் மார்பு நிகழ்ச்சியில என்ன தலைப்போட்டு பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை அல்லது ஒரு செயலை நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது நிதானமா பதற்றப்படாம எல்லாமே சரியா இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க செஞ்சு முடிப்பீங்களா? ஏன்னா சில பேருக்கு சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் கொஞ்சம் நிதானமாவே வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு கேட்டப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி இருக்கிறாங்க.
4: வணக்கம் காதர், நந்தினி
3: பேசுறேன்.
4: அந்த சிச்சுவேஷன் பொறுத்து முடிவு எடுப்பேன் காதர். இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு விசேஷம் வருது, இன்னும் ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்குன்னா நம்ம இதுவா நிதானமா அதை வந்து பிளான் பண்ணி முடிவு எடுப்பேன். ஆனா அதுவே வந்து ஒரு விஷயம் கடைசி நேரத்துல லாஸ்ட் மினிட்ல வந்துருச்சுன்னா அவசர அவசரமா தான் நான் செய்ய வேண்டி வரும். ஆனா அந்த டைம்ல வந்து நான் என் கூட ஒரு பார்ட்னர் வச்சிருப்பேன் எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணாலோ, ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணாலோ அவங்க வந்து எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் முடிவு எடுப்பேன்.
5: என்னைய பொறுத்த வரைக்கும் என் வயசுக்குப்பா, நான் 70 ஓவர். இந்த வயசுக்கு நம்மளாம் வந்து ஆறாம்பரம் செய்யறது நல்லது. ஆனா நானும் ட்ரை பண்ணிட்டேன், கொஞ்சம் விரும்புன்னு அந்த வயசுக்கு தகுந்த விரும்புன்னு செய்வோமான்னு முடியாது. எல்லாமே கொலப்படிதான், எல்லாம் தப்பு தப்பா செய்வேன் நானு. அதை மறந்துடுவேன், இதை மறந்துடுவேன், ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா அடிக்கும் என்னன்னு தெரியல. அதுல இருந்து கத்துக்கிட்டேன், மெதுவா ஆற அமர செஞ்சா எல்லாமே நல்லபடியா முடியுது. நீ ஹார்ட்டும் நல்லா இருக்குப்பா, அதனாலதான் நான் எங்க வயசுக்கு உள்ளவங்க எல்லாம் ஆற அமர செய்யறது மிகவும் நன்றி.
3: ஆசைப்படுவீங்க. சரி, தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: சாம்பஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். சாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: எனக்கு அம்மான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
2: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: காலை வணக்கம் காது, நான் செல்வராணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நான் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பேன். எதனால சுறுசுறுப்பா இருப்பானா, என் பேரன் ஸ்கூல் போவாரு, அதுக்குள்ள நான் அவருக்கு சமைச்சு கொடுத்துடணும், சமைச்சு அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துடணும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன், மத்த வேலையில நிதானமா பார்த்துதான் செய்வேன்.
4: வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்க? நான் ஜாஃபர் சாதிக் பேசுறேன், ரியாத்ல இருந்து. எனக்கு வந்து ஒரு காரியத்தை வேகமா செய்யத்தான் பிடிக்கும், அது எனக்கு ஆறாந்திர செய்ய பிடிக்காது. எந்த வேலையா இருந்தாலும் டக்குன்னு யோசிச்சு அடுத்த நாள முடிச்சிருவேன்.
5: வணக்கம் காதர், நான் அமுதா பேசுறேன். நான் வந்து எப்படின்னா, எனக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். எதுக்கு முதலியா செய்யணும்ன்ற அதுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு கால அட்டவணைப்படி செய்துக்கிட்டு வருவேன். ஏன்னா ரொம்ப அறக்க பறக்க செய்தாலும் சில விஷயங்கள் வந்து அவ்வளோ நன்மைப்படாது பாருங்க. ஸோ அதனால நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முதல்ல செய்யறது எது பின்பு செய்யறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வருவேன். அது எனக்கு வந்து பல வகைகளையும் எனக்கு பல நன்மைகளை தந்திருக்குது. எனக்கும் அந்த மன உளைச்சல் ஏற்படாம போயிடும், சரியா செஞ்சுமேன்னு ஒரு நிம்மதி இருக்கும்.
6: பெரும்பாலான நேயர்கள் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் மெதுவா செய்வேன் அல்லது வேகமா செய்வேன். ஏன்னா சில நேரத்தில் வேகமா செய்யறதும் சரியா போய் முடியாது, மெதுவா செய்யறதும் சரியா போய் முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது வேகமா செய்யணுமோ அது வேகமா செஞ்சு முடிச்சிடணும், எது மெதுவா நம்ம நிதானமா செய்யணுமோ அதை நீங்க நிதானமா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்தில் ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன், இந்த ஒரு மாணவர், அவருக்கு 22 வயசுதான், ஒரு ஓவியத்தை அவரு 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு செய்து முடிக்கிறதுக்கு. ஆமாங்க, 2 வருடங்கள். அது குறிப்பா சொல்லணும்னா, அவர் 1737 மணி நேரம் இந்த ரியலிஸ்டிக் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூருடைய ஒரு காட்சி தான், அதாவது நீங்க சிபிடி ஏரியா போனீங்கன்னா அந்த டாப் வியூல நீங்க பார்க்கலாம், மேலோக்கி பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்ல, அந்த காட்சியை தான் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. ஏறக்குறைய அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் 1-4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் மெதுவாக நிதானமாக இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிப்பார். ஏன் இதை ஹைப்பர் ரியலிஸ்டிக் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது எல்லா நுணுக்கங்களும் அங்கே இருக்குமா. ஒரு கட்டடத்தில் எவ்வளோ மாடி இருக்குது, அதில் எவ்வளோ கண்ணாடி இருக்குது, அப்புறம் சாலையில் எவ்வளோ வாகனங்கள் வந்து அங்கே பயணம் செஞ்சிட்ருக்கு போன்ற விவரங்கள் போன்ற நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக நிதானமாக அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எப்படி இந்த பையன் பொறுமையா 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஒன்னு, அவருக்கு வந்து பேஷன் இருக்கணும், அவருக்கு ஓவியம் வரையறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் நுணுக்கமா அதை வரையணும்னு ஆசைப்பட்டிருக்காருல, அதுக்கு உண்மையிலே அவருக்கு பொறுமை இருக்குது. எனக்கு அந்த பொறுமை இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த பொறுமை எனக்கு இல்லை, நம்ம நேர்களுக்கு இருக்குதான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசியிருந்தேன். யார் யாரெல்லாம் இன்று உங்கள் கருத்துக்களை அனுப்பியிருந்தீங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக எங்கே எங்கே அங்கம் இடம்பெறப் போகுது, அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களும் இடம்பெறும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன். உங்களுடைய காதர், இது ஆனந்தம் ஆரம்பம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
8: சிங்கப்பூர்களுக்கான ஆதரவு திட்டம் இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
9: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
8: ஆமா, மத்திய கழக நிலவர அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
9: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
10: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
11: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

இரு வள்ளவர்கள் திரையிலிருந்து வேதாவின் இசையில பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்பு விளக்கேற்றியவள் திரையிலிருந்து பாடல் இடம்பெற்றது. நீங்களே பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பித்து விட்டது. உங்களுக்காக அடுத்த இரண்டு பாடல்கள் உத்தமி பெற்ற ரத்தினம் திரைப்படத்தில் இருந்தோம், சாந்தி திரைப்படத்திலும் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு இன்றைய இங்கே இங்கே அங்கத்துல நான் உங்களுக்கு கொடுக்க போற குறிப்புகள் இதான், கேட்டு எழுதி வச்சுங்க. குறிப்பா இந்த இடம் 1942 சரிங்களாங்க, இந்த ஆண்டுல பிரிட்டிஷ் ராணுவம் இந்த இடத்தை ஜப்பானிய ராணுவத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இந்த இடம் ஒரு அருங்காட்சியகம். இந்த இரண்டு குறிப்புகளை கேட்டு முதல்ல எழுதி வச்சுங்க, அல்லது கேட்டு நீங்க இப்ப கூகுள் செய்து பார்க்கலாம் இது எந்த இடம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8

0: கார்த்திக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக

0: அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
0: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள்.

இன்றைய இங்கே இங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகள், இந்த இடம் 1942 பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து ஜப்பானிய ராணுவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்திருக்கும் பதில்கள், கோமதி அனுப்பியிருக்கும் பதில் என்னன்னா, அது ஏசியன் சிவிலைசேஷன் மியூசியம் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. அடுத்து பிரணாகர் மியூசியமானு எனக்கு இங்க சுமன் செய்தி அனுப்பிச்சிருக்கிறார், அதுவும் கிடையாது. சரி, நான் மற்றொரு குறிப்பு கொடுக்கறேன். இந்த குறிப்பை கேட்ட பிறகு நிச்சயமா உங்களுக்கு இந்த இடம் தெரிய வந்துடும். இந்த இடம் ஒரு ஃபேக்டரியாக இருந்தது, ஒரு புகழ்பெற்ற வாகனங்கள் உருவாக்கும் ஒரு ஃபேக்டரியாக இருந்தது. இப்ப நீங்க செய்தி குறிப்பதை அனுப்பி சொல்லலாம், 9 6 7 8 8 9 6 8.

0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 44 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3 ரிங்கெட் 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடலை கேட்டதும் ஆமாங்க, இவ்வார நட்சத்திரம் பாடகி சாதனா சர்க்கம் பாடிய பாடல் தான் இந்த வாரம் முழுவதுமே நீங்க கேட்க போறீங்க. சரி, எங்கே அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன், அதை கேட்ட பிறகு பல நேரங்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டீங்க. அதுக்கு முன்பு நம்ம 80களை வெளிவந்த ஒரு இனிமையான பாடலை கேட்க போறோம். உங்களுக்காக உதய கீதம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் சங்கீத மேகம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மருதாணி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்

0: நேர்களை உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம். இப்பொழுது உங்களுக்காக எங்கே எங்கே அங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1942 பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து இந்த இடம், இந்த ஃபேக்டரி ஜப்பானிய ராணுவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா அப்பதான் அந்த போர் ஆரம்பிக்குதுல. அதுக்கு முன்பு இந்த இடம் வாகனங்களை ஒன்று சேர்க்கும், அதாவது அசம்பிள்னு சொல்லுவாங்களே, வாகனங்களை உருவாக்கும் ஒரு ஃபேக்டரியாக இருந்தது. அப்படின்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சுட்டாங்க பல நேர்கள். அதுல முதல்ல எனக்கு அனுப்பித்தவங்க கேரலைன்.
1: காலை வணக்கம் காதல், அதன் பெயர் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி
0: என்பது சரியான பதில் கேரலைன். உங்களை போலவே மற்ற நேர்களும் எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டீங்க. சாயேட், அதன் பிறகு கதிரவேல், ராணி, ரோஸ் மேரி, கலாதேவி, சந்திரன், அடிக்கடி போகலாம். எல்லாருமே இந்த 351 அப்ப புக்கித்தி மாறுல இருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபேக்டரி, ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி பத்தி தான் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நான் இன்னும் கொஞ்சத்துல கூட பகிர்ந்து கொள்றேன்.

பயன்படுத்தி இருக்காங்க. அது ஒரு முக்கிய இடமாக இருக்கிறதுனால நாளடி ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது ஒரு முக்கிய இடமா ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க.

இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த இடத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு அருங்காட்சியகமாக ஆக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்தில் மெமரிஸ் அட் ஓல்ட் ஃபோர்ட் ஃபேக்டரினு அவங்களுக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. ஈராக்கு 2016 முக்கியமான வேலைகள்லாம் முடிந்த பிறகு

முடிந்த பிறகு இந்த ஃபேக்டரியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஃபார்மர் ஃபால் ஃபேக்டரி என்று பெயர் சூட்டப்பட்டது. இன்று இந்த இடத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து இந்த முக்கிய இந்த முக்கிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்ம அடுத்த எங்கெங்கத்துல ஒரு புதிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். சுட்டப்பட்டது.

0: தர்மத்தின் தலைவன் ஆனந்த கும்மி திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டாச்சு. நேர்களே, சற்று முன்பு ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்டரி, அதாவது ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்டரின்னு அழைப்பாங்க, இந்த இடத்தை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடம் அக்டோபர் 1941 ஃபார்ட் மோட்டோ கம்பெனி ஆஃப் மலாயா என்கிற ஒரு பேர்ல இந்த இடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த வாகனங்களை வந்து அசம்பிளி செய்வாங்க, ஒன்று சேர்த்து அங்க வாகனங்களை உருவாக்குவாங்க. நாளடைவில் 1941 டிசம்பர் மாதத்துல பிரிட்டிஷ் ஆகாயப்படை இந்த ஃபேக்டரியில ஆகாயப்படை விமானங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை ஜப்பானியர்கிட்ட சரண் அணிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த இடத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு அருங்காட்சியகமாக ஆக்கணும்னு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்தில் மெமரிஸ் அட் ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்டரினு இந்த இடத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. 2016 முக்கியமான வேலைகள்லாம் முடிந்த பிறகு இந்த ஃபேக்டரியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்டரி என்று பேர் சூட்டப்பட்டது. இந்த முக்கிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்ம அடுத்த எங்கெங்கத்துல ஒரு புதிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். நண்பகல் 12 செய்திகளுக்கு பிறகு மீன் உங்களை சந்திக்கிற உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: புதுசாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பு போறாக நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கோ. ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க, அந்த மீன் கறிய மூணு நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு பூஞ்ச நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதான் விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே,
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே. ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. கேஸ் எனும் சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் நீண்ட நாளுக்காக முன்பணம் அல்லது பெரிய தொகையை செலுத்துவதற்கான தேவை கொண்ட துறைகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அழகு சேவைத்துறை, உடலுறுதித்துறை உள்ளிட்டவற்றையும் அவற்றில் அடங்கும். இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் வாடிக்கையாளர்கள் 6.7 மில்லியன் வெள்ளி முன்பணத்தை இழந்துவிட்டனர். சென்ற ஆண்டை விட இழப்பு 1 மடங்கு அதிகம். கடந்த ஆண்டு மொத்தம் 2.7 மில்லியன் வெள்ளியை வாடிக்கையாளர்கள் பறிகொடுத்தனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் சில பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. மேற்கில் காற்று தரக் குறியீடு 107 பதிவானது, மத்திய வட்டாரத்தில் அது 116 இருக்கிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கிறது. தாய்லாந்தில் மேலும் கனத்த மழையும் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாங்காக் உட்பட வடக்கு மத்திய பகுதிகளில் அடுத்த 3 நாள்களுக்கு கனத்த மழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று முன்னறிவிக்கப்படுகிறது. நாட்டின் 77 நிர்வாக பகுதிகளில் 46 பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும். குறிப்பாக தாழ்வான இடங்களிலும் மலையடிவாரங்களிலும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். கடும் வெப்பம் கர்ப்பிணிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் அதிக அபாயத்தை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பருவநிலை பிரிவு தலைவர் சைமன் ஸ்டெல் எச்சரித்திருக்கிறார். கர்ப்ப காலத்தில் கடும் வெப்பத்துக்கு ஆளாகுவது, குறை பிரசவம், குழந்தை இறந்தே பிறப்பது, எடை குறைந்த குழந்தை பிறப்பது உள்ளிட்ட சிக்கல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரேசில், ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் 1000 மருத்துவர்கள் தாதியர்களிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அனைவரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மாரையோ குழந்தையையோ பராமரித்திருப்பதாக கூறினர். 1/3 குழந்தைகளிடையே வளர்ச்சி குறைபாடு, உணவு உட்கொள்வதில் சிரமம், நீர் சத்து குறைபாடு போன்றவற்றை கண்டதாக தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க புதிய மத்திய பணிக்குழுவை அறிவித்திருக்கிறார். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் என்று அந்த பணிக்குழு அழைக்கப்படும். AI தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா தொடர்ந்து உலகில் முன்னணி வகிக்க அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளையும் அது ஒருங்கிணைக்கும் என்று திரு ட்ரம்ப் சொன்னார். இவ்வேளையில் செயற்கை நுண்ணறிவால் கிடைக்கும் நன்மைகளுக்காக சில அபாயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஓபன் AI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு பரவலாக கிடைக்க வேண்டும், அதை பயன்படுத்துவதற்கான தேர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். AIயை மக்கள் தீமையை விட நன்மைக்கே அதிகம் பயன்படுத்துவார்கள் என்று திரு ஆல்ட்மன் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் AI தொழில்நுட்பத்துக்கு பேராதரவு தரும் சாப்ட் பேங்க் இணைய சேவை நிறுவனம் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து கவலை தெரிவித்தது. இயந்திரங்களின் திறன் வேகமாக அதிகரிப்பதால் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மசாயோஷி சான் வலியுறுத்தினார். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 வயது அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தது. சீனாவுக்காக உளவு பார்த்ததாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. 34 வயது பெண் மத்திய புலனாய்வு பிரிவு கைது செய்தது. வெளிநாட்டு வேவு முகவராக பதிவு செய்யாமல் செயல்பட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு சியாட்டல் நகருக்கு சென்ற அவர் தாய்வான் அரசாங்க அதிகாரி ஒருவரின் நெருங்கிய உறவினரை கண்காணித்ததாக அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். தாய்வான் அதிகாரி ஒருவரின் மகன் அமெரிக்காவில் வசிக்கிறார். அவரையும் அந்த பெண் கண்காணித்ததாக CBS நியூஸ் தகவல் அளித்தது. ரஷ்யாவில் நுரையீரலை தாக்கும் நியூமோனிக் பிளேக் நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது. அதனை தொடர்ந்து கண்காணிப்பதாக அது சொன்னது. சைபீரியாவில் அந்த நோய் தொடர்பான ஆய்வு நிலையத்தில் பணியாற்றிய ஒரு பெண் ஊழியர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மாண்டதால் சந்தேகம் எழுந்தது. கடுமையான நுரையீரல் நோயால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாண்டார்.
7: சொல்லும் பொருளும் ஃபொரன்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரன்சிக் தடயவியல்.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இதேன்னு கத்தார்ல மிசைல் அட்டாக் பண்ணாங்க, சிங்கப்பூருக்கு நாங்க திரும்ப போவோமான்னு தெரியாம இருந்துச்சு.
1: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்கள ரிபேட்ரேட் பண்ணிருக்கோம்.
2: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
3: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
4: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
2: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 எதிரும்
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294.
6: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
7: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்
6: நினைச்சேன். நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
7: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
8: சிங்கப்பூர்
9: வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
10: வானிலை நிலவரம் ஆதரவு
11: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பிரியமானவளை திரையிடப்பட்டிருந்த எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மாதேவன் ஹரிணி பாடியிருந்த பாடலை கேட்டோம். இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வானிலை பல இடங்களில் தெளிவாக காணப்படும்னு முன்னறிவித்திருக்கிறாங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: Yeah, yeah, whoa.

0: வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. அதே போல பிகேஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ அங்கு மண்டாய் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காவிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
0: மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல? இப்ப நீங்க இந்த மூன்று குறிப்புகளை கேட்க போறீங்க. முதல் குறிப்பு வைரம், இரண்டாவது குறிப்பு பென்சில், மூன்றாவது குறிப்பு கரி அதாவது சாக்கோல். இந்த மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அதை நீங்க விளக்கி எனக்கு குரல் பதிவா சொல்லணும். 9 6 7 8 8 9 6 8. கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். சும்மா இல்ல இல்லப்பா வைரம்னா சும்மா ஏனோ தானோன்னு வளர்க்க கூடாது. இதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த அதை எதனால உருவாக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து தெளிவா சொல்லணும். 9 6 7 8 8 9 6 8க்கு நீங்க குரல் பதிவு அனுப்பி வைக்கணும்.

0: கத்தி திரையப்படுத்த அனிருத் இசையில் பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக இப்பொழுது 12:32 ஆயிருச்சு. உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன் உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
2: பணம் பத்தும் செய்யும்,
3: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
4: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ்?
5: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
6: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
7: என்ன நடந்தது போய் கேளுங்க.
8: இன்றைய 3க்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல நான் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு வைரம், 2வது குறிப்பு பென்சில், 3வது குறிப்பு கரி, அதாவது சாக்கோல். சொன்ன பிறகு
9: வணக்கம், என் பேரு ரித்திகா. நீங்க சொன்ன 3 பொருள்லயும் கார்பன் எலிமெண்ட் இருக்குது.
10: ஹாய் காதர், மதிய நேர வணக்கங்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு 3க்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, 3லயுமே கார்பன் இருக்கின்றது.
8: ஆமாங்க, என்பது சரியான பதில். கார்பன் அதிகமாங்க 3லயுமே இருக்கிறதுனாலதான் இந்த 3மே ஒரு குடும்பத்துல இருக்குது. அதனால யார் யாரெல்லாம் நீங்க வந்து கூகுள் செய்து சரியான பதில் அனுப்பிச்சிருந்தீங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சில பேர் மற்ற பதில்களாக சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. இந்த நீங்க சொன்ன பதில்களை வச்சு நான் வேற குறிப்புகளை கொடுக்கலாம், அதில் இப்போ கொடுக்க போறதில்ல. நான் அடுத்து, அதாவது நாளைக்கு அலிமா வந்துருவாங்களே, அந்த அங்கத்தில் இந்த 3 குறிப்புகளை கொடுத்து இந்த சுவாரஸ்யமான தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன், சரியா?

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
1: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
3: நேர்களை, பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்கள், சூடான சினிமா செய்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களாங்க, இப்ப இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க கோ 2 திரைப்படத்து பாடல் இடம்பெற போகுது. 2 சொல்லும் போது இன்னும் 10 நாட்கள்ல ஜெயில 2 வெளியாக போகுது. இன்று அக்டோபர் 5 தேதி, உங்களுக்கே தெரியும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் என்று அவங்க ஜெயில திரைப்படத்திலேயே ட்ரெய்லரை வெளியாக போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியாகிருச்சா? அதை பற்றிய ஒரு சூடான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெற போகுது. தொடர்ந்து என்னுடைய இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சாப்பாடு
1: டீதானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க. நம்ம திவ்யா
5: உங்களதான் சந்திக்கு வந்திருக்கோம்.
6: வணக்கம் திவ்யா.
5: வணக்கம்.
6: We are nurses, servers, we are everything for our animals.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளம்பெற்போலின்றும் மங்கள வாத்தியசியாக முதலிலே நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்திப்பாமலைகள். பக்திப்பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே என கிறிஸ்தவ கீதமாக மெர்சி குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக உமார் அதாபி முகமது டானாஸ் கஜா மொஹிதீன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது நித்யா ஸ்ரீ மகாதேவன் குழுவினர் பாடிய

பக்தி பாமலைகள் வரிசையில் நீங்கள் கேட்டது நித்யா ஸ்ரீ மகாதேவன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ராஜ் சித்தராமன் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ராஜ் சித்தராமன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பாமலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய

கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக அருட்சகோதரி கேமா ஜோன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக அருட்சோதரி கேமா ஜோன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வணக்கம் தமிழறியில் பக்தி பாமர்கள், பக்தி பாமர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக மீண்டும் தஜாவுதீன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக அனுஷ்கா அப்பாசாமி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது கிருஷ்ண காரணமாக அனுஷ்கா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

அஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03 ஐக்கியராஜ்யத்தில், 7:03 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகா நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நிலமா இருக்கிறீங்களா?
1: நீங்களும் அவ்வாறே இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொண்டு, மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தால் அங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலைக்கு உடல் முழுவதும் இந்த காயங்கள் ஏற்பட்டன. அங்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை சுற்றியுள்ள ஒரு கிராமத்தில் பாமினி என்ற ஏழை பெண் வீட்டு வேலை செய்து வந்த பாத்திரங்களை கழுவுவது, வீட்டை துடைப்பதும், அதிகாலையில் எழுந்து சமைப்பது போன்ற அன்றாட கடினமான வேலைகளை செய்து வந்தார். இவ்வளவு சிரமமான வேலைகள் இருந்த போதிலும் அன்னையின் அருளை பெற அவள் தினமும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றாள். மேலும் தான் உழைத்து ஈட்டிய சொற்ப பணத்தில் தன்னால் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வந்தாள். அவளது களங்கமற்ற தூய பக்தியை கண்டு மீனாட்சி அம்மனின் உள்ளம் உருகியது. அவளது பக்தியை கண்டு வியந்த அன்னை உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அதிகாலை வேளையில் கருவறையை விட்டு அமைதியாக வெளியேறி வாமினியின் வீட்டுக்கு செல்வாள். அங்கு இருவரும் அனைத்து வீட்டு வேலைகளையும் சமமாக பகிர்ந்து ஒன்றாக செய்து முடிப்பார்கள். ஒரு நாள் விடியும் நேரம் நெருங்கியதால் குறிப்பிட்ட நேரத்தில் கோவிலில் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த மீனாட்சி அம்மன் வாமினியின் வீட்டிலிருந்து அவசரமாக கிளம்பினாள். அந்த நேரத்தில் அன்னையின் கரத்தில் இருந்த விலை மதிப்பெற்ற தங்க ஆபரணம் வாமினியின் வீட்டுக்குள் நழுவி விழுந்தது. அந்த ஆபரணத்தை கவனிக்காமல் வாமினி வீட்டில் தன் வழக்கமான வேலைகளை தொடர்ந்தாள். மறுநாள் கோவிலுக்குள் வந்த அர்ச்சகர்கள் அன்னையின் கரத்தில் நகை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நகையை தேட ஊர் முழுவதும் காவலர்களை அனுப்பினர். இறுதியாக அந்த தங்க ஆபரணம் வாமினியின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. இதை அறிந்த கோவில் அர்ச்சகர்களும் ஊர் மக்களும் ஆத்திரமடைந்து அவளை திருடி என்று நினைத்து கடுமையான தண்டனைகளை வழங்கினர். சாட்டை அடிகள் அவளது உடலை துளைத்தன. அந்த நொடியில் வாமினி கண்களை மூடி அம்மா என்று கதறினாள். அந்த இடத்தில் ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. சாட்டை அடிகள் அவள் மீது படவே இல்லை. என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. அதே நேரத்தில் சாட்டையடியின் காய தழும்புகள் அனைத்து கோவிலில் உள்ள இருந்த மீனாட்சி அம்மன் சிலையின் மீது பதிந்தன. இதை கண்ட அர்ச்சகர்கள் மனம்பெருந்தி வாமினி எந்த தவறும் செய்யவில்லை என்பதை உணர்ந்தனர். அம்மா என்ற தன் ஒற்றை குரலுக்கு ஓடோடி வந்து காப்பாற்றிய மீனாட்சி அம்மனை நினைத்து கண்ணீருடன் நின்றாள் அந்த பக்தை. தன்னை உண்மையாக நேசிக்கும் பக்தர்களுக்காக என்ன எதையும் செய்வாள் என்று கூறி இன்றைய பொழுது அனைத்து மக்களுக்கும் நெருத்தலுதாரமே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: ஹலோ. வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டி கொண்டு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 10 இறைவசனங்கள் 25-37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு. சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர். தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகள் அவர்களை அவர்கள் உரிந்து கொண்டு ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இது தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவரும் இவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டிய நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு பிறர்க்கு செய்வதெல்லாம் எனக்கு தெளிந்த நேர்ந்திடல் பற்றி திரு அவையில் அதிகமாக பேசும் இக்காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜேசு இந்நெறியை கையாண்டுள்ளார் என்பதுவே இன்றைய நற்செய்தியின் உள்ளீடு. சோதிக்கும் நோக்குடன் திருச்சட்ட அறிஞர் எழுப்பிய கேள்விக்கு ஜேசு கொடுத்த உவமையோடு கூடிய விளக்கம் பல அழுத்தமான தெளிவுகளை நமக்கு வெளிச்சமிடுகின்றன. 1, அன்பின் தன்மை பற்றிய கேள்வியில் அறகுறை அன்பா ஆழமான முழு அன்பா என்பதில் தெளிவு. 2, புனித தன்மை பற்றிய பார்வையில் வழிபாட்டு புனிதமா வாழ்வு காட்டும் புனிதமா என்பதில் தெளிவு. 3, அடுத்தவர் பற்றிய அணுகுமுறையில் அடுத்து வாழும் மனிதரா ஆபத்தில் இருக்கும் மனிதரா என்பதில் தெளிவு. சமநீதி கொணர இயேசு சட்டங்களையும் வளைக்க தயங்கவில்லை. நீங்கள் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் அதை உங்களுக்கே செய்கின்றீர்கள் என்ற சிந்தனை கதிர் நம் இதயத்தை ஊடுருவி செயலாக்கமாவது எப்போது? சிந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குருநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
3: ஓம் ராஜா, நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
3: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் மின்புட்டு வாழ உறவினை பிரார்த்தித்துக் கொண்டு, வாழ்க்கை என்பது இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதில் இல்லை. நாம் வாழ்ந்த காலத்தில் எத்தனை இதயங்களுக்கு ஆறுதலாக இருந்தோம் என்பதுதான் இருக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு அவரை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசுவதை விட அவர் உயிரோடு இருக்கும் போதே அவரிடம் சொல்லுங்கள். இறந்த பிறகு மலர் மாலை அணிவிப்பதை விட உயிரோடு இருக்கும் போது ஒரு மலரையாவது அன்போடு கொடுங்கள். கண்ணீர் வந்த பிறகு ஆறுதல் சொல்வதை விட அந்த கண்ணீர் வருவதற்கு முன்பே அவர்களின் கையை பிடியுங்கள். பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதும் இறைவனிதான். கஷ்டப்படுபவனுக்கு உதவுவதும் இறைவனிதான். மனம் உடைந்தவனுக்கு நம்பிக்கை கொடுப்பதும் இறைவனிதான். தனிமையில் இருப்பவனிடம் அன்பாக பேசுவதும் இறைவனிதான். நம்மிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்க வேண்டியதில்லை. உதவ வேண்டுமென்ற நல்ல மனம் இருந்தாலே போதும். எல்லோருக்கும் உதவ வேண்டுமென்று என் மனம் நினைக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் என்னால் அது முடிவதில்லை. உதவ முடியாமல் போகும் போது மனம் வருந்துகிறது. அப்போது நான் இறைவனிடம் ஒன்றைத்தான் கேட்கிறேன். இறைவா, என்னால் உதவ முடியாதவர்களுக்கு நீ ஏதாவது ஒரு வழியில் உதவி செய். என்னால் முடிந்தவர்களுக்கு உதவும் மனதையும் வாய்ப்பையும் எனக்கு தொடர்ந்து கொடு. நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது பணத்தையோ புகழையோ எடுத்து செல்ல போவதில்லை. ஆனால் அவர் இருந்தபோது எனக்கு உதவினார் என்று ஒருவருடைய மனதில் வாழ்ந்தால் அதுவே நாம் விட்டு செல்லும் மிகப்பெரிய செல்வம். உயிரோடு இருக்கும் போதே அன்பு செய்வோம். முடிந்தவரை உதவி செய்வோம். யாருடைய மனதையும் வேண்டுமென்று காயப்படுத்தாமல் வாழ்வோம். நம்மால் முடிந்த ஒரு நல்லதை செய்வோம். மனிதனுக்கு செய்யும் நன்மையும் இறைவனுக்கு செய்யும் சேவையும் ஒன்று என்று கூறி விட வருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜீவஸ்ரீ அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சந்திரே.
4: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசன் திருவாசகத்தில் இருந்து உத்தரவோசம் மங்கையில் அருளிய நீட்டல் விண்ணப்பம். நன்றி. பொருளேதமேன் புகழிடமே நின் புகழிகழ்வார் வெருளேயரை விட்டிடுதி கண்டாய் மெய்யார் விளங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோகமங்கை குவரசே இருளே வெளியே அபரமாகி இருந்தவனே உரை உண்மை அன்பர் முற்றிலும் அனுபவிக்கும் அருளம்பி அழகிய சோழ சூழ்ந்த உத்தரோக மங்கைக்கு மங்கை பறிக்கும் மன்னனே மறையாயும் வெளியாயும் இன்மையாயும் மறுமையாயும் இருந்தவனே என்றும் மாற்றமில்லாத மெய்ப்பொருளே தனியனாகிய யான் சரண் புகும் இடமே உனது பெருமையை நிந்தி பார்க்க அச்சமானவனே அடியேனை கைப்பற்றிடாதே இருந்து என்னை ஆண்டு கொள் விற்றுக்கொள் ஒட்டிவை என்னின் அல்லால் விருந்தினேனை விருதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே மன்னும் உத்தரகோதம் அங்கைக்கு அருதே மருந்தினே பிறவி துணிப்பட்டு மடங்கினே பாற்கடலில் எழுந்த கொடிய பெருவிடத்தை அமுதமாக உண்டவனே நிலைபெற்ற உத்தரகோத மங்கைக்கு மன்னனே பிறவி நோய்பட்டு முடக்கமிட்டவர்களுக்கு நல்ல மருந்தானவனே அடியேன் முன் ஏந்தருளில் இருந்து ஆட்கொள்ள வேண்டும் வேண்டுமாயின் விட்டுக் கொள்ளுக அல்லது ஒட்டி வைப்பாய் என்று கூறுவதல்லாமல் வேறொன்றும் அறியாத உன் திருவருக்கும் புதிதாய் புதியனான என்னை நீக்கிவிடாதே மடங்க மடங்க என்பல் வினை காட்டெனினும் மன்னருள்ளி கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டா என் பிறவியையே பிறவியை வேறோடும் கலந்து ஆண்டுகள் உத்திரவோகமங்கைக்கு அரசியே கொடுங்கறி குண்டூரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே உடை எனது பிறவி மாமரத்தை வேரோடும் வெட்டி எறிந்து என்னை ஆட்கொண்டருள் உத்திரவோக மங்கைக்கு அரசே மலை போன்ற கொடுமை மிக்க யானை வடிவுடைய கயாசுரனை கொண்டு தோலிழித்து போட்டு வண்டிக் கொடி போன்ற உமையம்மையினை அஞ்சுவித்தனை எனது கொடிய வினைகளின் தொகுதியான காட்டினை முற்றிலும் அளிக்க உனது நிலவெற்ற அருட்பெறன் தீயினை மூட்டி கொளுத்தும் வீரனே அடியேனை கைப்பற்றிடாதே பங்கமன் பங்கமன் முகுந்த நாம் பரமனந்துங்களில் இருவரும் தமர்சை துற்றுளி அங்கவர் பெருவர வாங்கியாயழு புங்கவன் மலரடி பணிந்து செய் புங்கவன் மலரடி போற்றி செய்வாம் திருச்சிதம்பரம் நன்றி வணக்கம் ராஜா
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்
4: நன்றி
0: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை
5: வணக்கங்கள் என் அன்புறவரை நீங்கள்

0: பொருள் உயிரற்றதாக தோன்றலாம். ஆனால் வேதங்களின் பார்வையில் அனைத்தும் சைதன்யம், அதாவது உணர்வு அல்லது பிரஜை நிறைந்தது ஆகும். சைதன்யம் எங்கு நிறைந்திருக்கிறது என்றால் அதை ஏன் வெறும் கண்ணுக்கு தெரிவதில்லை என்று ஒருவர் கேட்கலாம். பாலின் ஒவ்வொரு தொழிலும் மண்ணை இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வெறும் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காகவே அதன் இருப்பை மறக்க உங்களால் முடியுமா? பாலை தயிராக்கி பின்னர் அதை கலவதன் மூலமே மண்ணை பெறப்படுகிறது. மனிதன் இந்த சைதன்ய தத்துவத்தை உணர முடியாவிட்டால் இருப்பதற்கு இரண்டு குறைபாடுகள் காரணமாக உள்ளன. ஒன்று, அவன் தன் எண்ணற்ற தவறுகளை புறக்கணிக்கிறான். மற்றும் இரண்டு, மற்றவர்களின் வியப்பு சிறிய தவறை கூட பெரிதப்படுத்தி காட்டுகிறான். தன் தவறுகளை மறப்பதையும் மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதையும் நிறுத்தும் போது ஒருவன் தெய்வீக நிலையை அடைய முடியும். இதயத்திலிருந்து இந்த இரண்டு குறைகளும் நீக்கப்படும் போது ஒருவன் உண்மையாகவே தெய்வீகத்தின் வடிவமாக மாறுகிறான். மற்றவர்களின் குறைகளை தேடுவது ஒரு பெரும் பாவம். அதற்கு பதிலாக உங்கள் சொந்த குறைகளை தேடுங்கள். உங்கள் மிகச்சிறிய குறைபாட்டை கூட ஒரு பெரும் பிழையாக கருதி அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களின் குறைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை புறக்கணித்து விடுங்கள். மற்றவர்களை விமர்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்களையே விமர்சித்துக் கொள்ளுங்கள். மனிதனாக பிறந்த எனக்கு இது சரிதான இடத்தை என்று கேள்வி எழுப்புங்கள். உண்மையான ஆன்மீக பயிற்சி என்பது ஒருவரின் சொந்த தவறுகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்வதிலேயே அடங்கியுள்ளது. தெய்வீக சாதனை அதாவது ஆன்மீக பயிற்சி மூலம் நீங்கள் உங்கள் குறைகளை சரி செய்து உங்கள் நற்பண்புகளை வளர்த்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் அமைதியை உறுதி செய்ய முடியும். அந்த பகவான் தனது உரையில் கூறியிருக்காக கூறிக்கொண்டு மற்றும் என்ன சிந்தனை நாளை சந்திக்கிறேன். உங்கள் எம்புடன் நீடிக்கும் சந்தாக கூறப்படாது.
1: நன்றி சண்முனாவன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:22. அன்பு உறவுகள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0148-32-15-40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033-9948-47-71. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம், என்ன பாலன், நித்திர சொல்றீங்களா அல்லது என்ன மாதிரி?
2: வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளுக்கு சுவிசேஷம் 24 அதிகாரம் இறை வார்த்தைகள் 28-40 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிட்டு பொழுதும் போயிட்டு என்று இயேசுவை வருந்தி கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய இயேசு பந்தியிருக்கையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.

0: அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். உடனே இயேசு அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே இயேசு தம்முடனே பேசின வேத வாக்கியங்களை தமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு இருந்தவர்களும் கூடி வந்திருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் இயேசு அப்பத்தை பிற்கையில் தாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றியை இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர்களிடம் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.
2: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
1: அன்பு உறவுகள், இதுவரை நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வலிமையாக எங்களுக்கு நச்சிந்தனையை வழங்கி கொண்டிருக்கும் மகேசைய அவர்கள் உடைய நச்சிந்தனை இன்றைய ராசி பலனை நீங்கள் கேட்க முடியாது. அதற்கு பதிலாக ராசிகளுக்கான பலா பலன்கள் மேஷம் முதல் மீன ராசி வரை இன்று 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
4: ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன், இரண்டு கேந்திரங்களிலே நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே செவ்வாய் குரு சேர்ந்ததால் செவ்வாய்க்கு நீச்ச பங்க ராஜயோகம். ஏன்னா 4ஆம் இடம்னா கடகம், அதுல செவ்வாய் நீச்சம், நீச்சம் ஆயிடுச்சு. ஆனா குரு கூட இருக்கிறதுனால என்னாச்சு, நீச்ச பங்க ராஜயோகம். இதனால் பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ எந்த இடத்துல இருந்து என்ன நன்மை நடக்கும்னே தெரியாது. எந்த திசையிலேருந்து வேணுமானாலும் நல்ல விஷயங்கள் நடைபெறலாம். அதனால யாராவது ஏதாவது அது பண்ணலாமா இது பண்ணலாமா எல்லாம் கூப்பிட்டு பேசினா சரின்னு போய் உட்காந்து பேசுங்க. நீங்க பாக்கலாம் என்ன நடக்குதோ பாப்போம். வெறும் பேச்சுதானே, மீட்டிங் போடுறது பேசுறதுல எல்லாம் ஒன்னும் குறையே இருக்காது. எல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். ஒருத்தர் ஒருவர் ஐடியா கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு என் பிசினஸ் எல்லாம் நீ ஜாயின் பண்ணிக்கோ, பார்ட்னரா வாம்பாரு. இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. இப்படி ஏதோ பேசுவாங்க. நீங்களும் எல்லாத்தையும் பேச்சு கொடுங்க. எது நடக்குதோ நடக்கட்டும், ஆனா நல்லது நடக்கும். அது மட்டும் கிரக நிலவரம் சொல்லுகின்ற விஷயம். ஏதோ பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது மேஷ ராசிக்கு. தொழில் சம்பந்தமாக, பொருளாதார விஷயங்கள் சம்பந்தமாக, பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் நடக்குது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது, அதுவும் குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன். புதனின் வீட்டில் குருவின் நட்சத்திரத்தில் சந்திரன் அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான முறையிலே உங்களுடைய தொழிலை நடத்துவீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, என்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, என்ன சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் வருமானம் உத்தியோகம் பிசினஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். திடீரென ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக பதவி கிடைக்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அவ்வாறு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹானரி போஸ்டிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடைச்சதுன்னா அதை நீங்க வந்து விடாதீங்க. இது என்ன பெரிய காசு வந்துட போறதா, ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. லெட்டர் ஐடில பிரிண்ட் பண்ணிக்கலாம், விசிட்டிங் கார்டில் போட்டுக்கலாம், ஐ எம் அ மெம்பர் ஆஃப் திஸ் கமிட்டி அப்படின்னு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, பின்னால் ஏதாவது உங்களுக்கு பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஹானரி கமிட்டி மெம்பர் போஸ்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன வலிமை சிறப்பாக இருக்கும். மனோபலம், தேகபலம், பணபலம், 3 பலம் சேர்ந்துக்கும் இன்னைக்கு. மனோபலம் அப்படின்னா மனதில் தைரியம், தேகபலம் அப்படின்னா உடல் வலிமை. மனோபலம், தேகபலம், பணபலம், 3 சேர்ந்தா மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது. எகுருவான் டாட் போட்டுங்க, ஆய் ஒய் நல்லா குரல் கொடுத்துட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா 3 பலமும் சேர்ந்துடுச்சு. மனோபலம், தேகபலம், பணபலம், இந்த 3 பலமும் இருந்தும் அடக்க ஒடுக்கமா யார் நடந்துகிறானோ அவன் தான் பெரிய மனுஷன். இதை வெளியே காமிச்சு கூடாது. தன்னுடைய பணபலத்தையும் பெருசா பீத்திக்க கூடாது. சில பேர் கார்ல தேவையில்லாம எக்ஸ்ட்ரா விட்டிங்ஸ் போட்டிருப்பான். என்னன்னா புது பணக்காரன் அர்த்தம். கார்ல எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரா விட்டிங்ஸ் போட்டான்னா புதுசா பணத்தை பாக்குறான். இப்பதான் லைஃப்ல முதல்ல காசு வந்திருக்கு, முதல்ல கார் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இந்த புது பணக்காரன் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா விட்டிங் போட்டுவான் கார்ல. அங்கங்க லைட் எரியும், எங்கெல்லாமோ லைட் இருக்கும், டயருக்கு நடுவில் ஒரு லைட் போட்டிருப்பான். 3 பலமும் இன்று உங்களிடம் சேர்ந்து இருக்கிறது. மனோபலம், தேகபலம், பணபலம். ஆனால் நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய தனிச்சிறப்பு. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி பெறும் நாள் இன்றைய நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கை என்று சொல்லும் அளவிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவருக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். பத்துக்குடையவன் ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. பத்துக்குடையவனுக்கு நீச்சபங்கம் கிடைத்ததால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ராசி வலுவாக இருக்கிறது, பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறது, ஒன்பது குடைவன் ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறது, ஒன்பது பத்து குடைவர்கள் சேர்க்கை ஏற்பட்டு தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. திருமணமாகாத சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். வெகு விரைவிலேயே திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். உங்களுக்கு பிடித்த போல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். நீங்க பார்த்த உடனே சரின்னு சொல்லிடுவீங்க, பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்றுவீங்க. கணவன் மனைவி இடையே நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். நீங்கள் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க வைர வியாபாரியா, புண்ணாக்கு வியாபாரியா, தவிடு வைக்கிறீங்களா, துணி கடையா, இல்ல நீங்க ஆடிட்டரா, டாக்டரா, இல்ல ஏதாவது ஆபீஸ்ல உத்தியோகத்துல இருக்கீங்களா, கணக்கு பிள்ளை வேலை பாக்குறீங்களா, மேனேஜரா இருக்கீங்களா, அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. சாதாரண வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் வலுவான வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னிராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு இரண்டாம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு யோகம். புதன் சுக்கிரன் சேர்க்கை இரண்டாம் இடத்திலே, பதினோராம் இடத்திலே குரு செவ்வாய் சேர்க்கை, பத்தாம் இடத்திலே சந்திரன், பத்தாம் இடத்தில் குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள். அதை மேலும் மேலும் பெரிதாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். செய்யுங்கள், செய்தால் நிச்சயமாக அது பலனளிக்கும். வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தை விரிவுபடுத்துதல், வியாபாரத்தில் மேலும் அதிக முதலீடு போடுதல், இவையெல்லாம் இப்பொழுது திட்டமிட்டு அழகாக செய்யலாம். இரண்டாம் இடம் நல்லா இருக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்கு, லாபஸ்தானமும் நல்லா இருக்கு, அதனால தொழில் ஸ்தானத்தை அது வளர்க்கும். 2-11 ஆகிய வீடுகள் வலுவாக இருப்பதால் இப்பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமாக வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். துலா ராசிக்கு இந்த நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். துலா ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம், வெகு சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே துலா ராசியினர் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாமா என பேச்சுவார்த்தை நடைபெறும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் உங்களை சந்திப்பார்கள், அல்லது நீங்கள் அவர்களை சந்திப்பீர்கள், அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்வீர்கள். பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறு சிறு பயணங்கள் இன்று ஏற்படும். பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. உங்களுடைய அலுவலகத்தில் எதிர்பாராத விதமாக திடீரென உங்களை அழைத்து அதை பற்றி மேலதிகாரிகள் பேசுவார்கள். இப்படி ஒரு போஸ்டிங் வருது, அதை உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா, அதை நல்லா பண்ணுவீங்களா, கொடுக்கலாமா, நாங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதுக்காகத்தான் முதலே கேட்டுட்டு அப்புறமா ஆர்டர் போடுறோம் அப்படிமாங்க. தாராளமா ஏத்துக்கிறேன், கொடுங்க, நான் இதை நல்லா பண்றேன், ஐ வில் டூ தி லெவல் பெஸ்ட் என்கிட்ட அந்த பதவி கொடுங்க, நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க உறுதி அளித்த பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடு, யூ ஆர் ப்ரமோட்டட் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. எனவே இது ஒரு நல்ல நாள், முக்கியமான நாள், மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால அமைதியா இருக்கணும். ரொம்ப பேசாதீங்க, புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசக்கூடாது, பேச்சில் மிகுந்த கவனம் தேவை, நிதானம் தேவை. ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசிச்சு யோசிச்சு பேசணும். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இந்த திருக்குறளை இன்னைக்கு மறக்காதீங்க. இனிமையா இருக்கணும் எல்லாமே. இனிப்பு இருக்கும்போது யாராவது கசப்பு போய் எடுத்து சாப்பிடுவாங்களா? அதனால இனிப்பு என்பது நல்ல வார்த்தைகள், கசப்பு என்பது கடும் சொற்கள். இந்த கடும் சொற்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதிலும் இன்றைக்கு அதை செய்தே ஆக வேண்டும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ராசிக்கு ஏழாம் இடத்திலே லாபஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். பதினொன்னு குடைவனும் பனிரெண்டு குடைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மூணு நாலு குடைவர்கள், பதினொன்னு பனிரெண்டு குடைவர்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல நேரம். பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்திலே உங்களுக்கான மதிப்பு உயரும். மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும். ஹேய் அப்படின்னு எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. சோ யூ வில் டிக்டேட் டேர்ம்ஸ். நீங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும். அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்க வச்சதுதான் சட்டம். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் பவர் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். திடீரென ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக பதவி கிடைக்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அவ்வாறு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஐந்து குடைவனும் ஒன்பது குடைவனும் ஒன்பதாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது யோகம். ராசி அதிபதியும் குருவின் வீட்டிலே இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. அது ஒரு யோகம். குருவின் பார்வை ராசி அதிபதிக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். கடினமான வேலைகளை சுலபமாக செய்து விடுவீர்கள். மற்றவர்கள் இது மிக கடினம், இதை எப்படி செய்தீர்கள், எப்படி உங்களால் இது சாத்தியமானது என்றெல்லாம் கேட்பார்கள். நீங்கள் சிரித்து கொண்டே ஒரு புன்முறுவல் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க அதை போய் சாதிச்சுட்டு வந்துருவீங்க. நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே சாதனைகளாக இருக்கும். உங்களுடைய சிறிய சிறிய செயல்களை கூட மற்றவர்கள் வியப்புடன் பார்ப்பார்கள். நீங்க என்ன பேசினாலும் கைத்தட்டத்துக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது தலைக்கு கன ஏறிடும் சில பேருக்கெல்லாம். ஆனா நீங்க வந்து அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியும். அதையும் பக்குவமாக கையாளுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பத்திற்கின்ற நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை மிக சிறப்பான முறையிலே விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை திட்டுவீர்கள். ஏய் மூலமாக உங்கள் தொழில் விரிவடையும். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். ஒன்பது கூடிய பாக்யாதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருப்பதால் யோகம். ஐந்து குடைவன் நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருப்பதால் யோகம். திருகோணாதிபதி கேந்திரத்துக்கு வந்தாலோ அல்லது கேந்திராதிபதி திருகோணத்திற்கு சென்றாலோ அவை நிச்சயமாக நல்ல பலனையே கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. அதன் பிரகாரம் இப்பொழுது உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன. ஒரு திருகோணாதிபதியான செவ்வாய் மற்றொரு திருகோணத்திலே வந்து நீச்சபங்கம் பெற்றிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். இதனால் ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் உங்களிடம் வழங்கப்படும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். தொழில் அதேதான், ஆனா அதோடைய பரிமாணம் புதிதாக இருக்கும். You will see new dimensions. உள்ள போக போக அப்படியே it will come like a vista of visions. வந்து கொண்டே இருக்கும். செய்து கொண்டே இருப்பீர்கள். புதிது புதிதாக ஏதேதோ தோன்றும். புதிது புதிதாக விரிவுபடுத்துவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மீன ராசிக்கு அதிகமாக காணப்படுகிறது. ட்ரை பண்ணீங்கன்னா வாங்கிடலாம். ஆயிரக்கணக்கான விலையிலே ரூபாய் விலை இருந்த பொழுது வாங்க முடியாததை இப்பொழுது கோடிக்கணக்கில் இருக்கும் பொழுது வாங்கவா முடியும். தௌசண்ட்ஸ்ல இருந்தப்போ கோட்டை விட்டுட்டோம், இப்போ குரோர்ஸ்ல சொல்றான் விலை. அஞ்சு சி சார் அப்படின்றான். அஞ்சு சி எல்லாம் வேற டூ ஐ சி நாட் சீன். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு எங்கிருந்தோ பணம் கிடைக்கும், எங்கிருந்தோ ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். வாங்குவீங்க, நிச்சயமா அது வாங்கலாம். எதிர்காலத்திலே அது உங்களுக்கு கை கொடுக்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மனுத்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து
1: அன்பு உறவுகள். இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். நேரம் சரியாக 8:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:43.
5: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
6: இந்த
1: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:44, ஐக்கியராஜ்யத்தில் 7:44. இந்த வேளையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் கேஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: ராஜரத்னம் சொல்லுங்கள். பத்மராணி கேட்போம்.
6: ராயரத்னம் பாமா தம்பதிகளின் செல்ல புதல்லி சாயினி எனது பிறந்த நாளை கொண்டாடுறேன். ரெண்டும் சகல வளங்களும் பெற்று சீர் சிறப்பாக பார் போற்றும் மகளாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்களுடைய தகவலுக்கு மங்கள் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் பதனா.
1: வணக்கம் பதனா. நலமா இருக்கிறீங்களா?
7: நன்றி.
1: உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவு அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அன்புறவுகளை சற்று வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டால் நிகழ்ச்சியை நன்றாக போகும். இந்த வேளையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
8: ஓமா நல்ல சுகமா இருக்கிறேன். நன்றி நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் சாஜினி ராஜரத்னம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் என்றும் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன்.
1: அவரை தொடர்ந்து வைபர் ரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: காலை வணக்கம் ராஜாவர்களே.
1: வணக்கம் சௌதரி. நலமா இருக்கீங்களா?
9: ஓ நான் நலமா இருக்கிறேன். நான் திருமதி பாக்கி.
1: நன்றி.
9: நான் நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜரத்னம் பத்ம ராஜரத்னம்
1: சாயினி
9: சாஜினி சாஜினி அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் படித்து பட்டங்கள் விளைவிட்டு நல்லாக இருக்கொண்டு வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சௌகரியம். அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்களின் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
10: கொள்கின்றோம்.
1: வணக்கம் ஜோசரியம்மா. வாழ்த்துங்கள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம். நீங்கள்
11: பத்மினி பாலசிங்கம்.
1: பத்மினி நலமா இருக்கீங்களா?
11: நல்ல நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும். நன்றியம்மா.
11: வாழ்த்துக்களை
1: செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மினி பாலசிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சுரப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய இணைப்பை தவிர்த்துக் கொண்டு வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவு வணக்கம்.
12: வணக்கம் ராஜா. ரஜினி நாயன்.
1: வணக்கம் ரஜினி. என்ன சுணக்கம் ரஜினி? கிடைக்கும் இல்லையா?
12: அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னுடைய வாழ்த்து போம் எல்லாருக்கும் இருக்கும். എന്റെ സൂറിക്കുണ്ട്. എപ്പിടി നിങ്ങ നിലമാരിപ്പിക്കണ നമ്പിക്കുണ്ട്. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி சாகினி ராஜரத்னம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை வளம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சியாக, நன்றி. அவர் ராஜினி நாகேந்திரம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
10: அதே போல நீங்களுமே இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சாயினி ராஜரத்னம் செல்வி சாயினி ராஜரத்னம் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல் எந்தெண்டும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக பாமா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாமா.
13: வணக்கம்
1: அண்ணா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நாங்களும் நலமா இருக்கிறோம்.
13: நன்றி. இன்று என் அன்பு மகள் சாஜினி ராஜரத்னம் எல்லா செல்வம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வோடு வாழ்த்து கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அனந்த கண்ணிகளோடு வாழ்த்துறீங்க. நன்றி,
13: நன்றி.
1: அவர் பாமா அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார் அவருடைய செல்ல மகளை. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் கலா, நலமா இருக்கீங்களா?
14: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சாயினி ராஜரத்னம் சகல செல்வங்களும் பெற்று அவன் எண்ணங்கள் நிறைவேறி அருள் ஆரோக்கியத்தோடு எப்போதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விட வருகிறேன்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இது நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி கலா ராணி வரதராஜன் அவர்கள், அவர்களை இத்துடன் நான் வாழ்த்துக்கான அன்பு உறவுகளினுடைய அழைப்பை நிறுத்தி அந்த பிள்ளைக்காக நான் தரும் பாடல்

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், அதாவது எங்களுடைய அன்பு பாமா ராஜரத்னம் தம்பதிகளுடைய செல்வ புதல்வி சாயினி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானலையில் வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத கால பகுதியில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4.72 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 61.6% அதிகரிப்பாகும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கையொன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் 7.4% குறைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடுகிறது. 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4.992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்தாதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகன் டாக்டர் NCD ஆரியரண்ண தெரிவித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்ட கலகொட அத்தே ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விரகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலி பத்தேகம பகுதியில் உச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசினர் தெரிவித்தார்கள். இந்நேரத்தில் அங்ககல கல்விக்கர பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் வெனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொடவேகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இக்னிமிட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
பொது சுகாதார துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்பநல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இதுவரும் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. பேராதனையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயில் ஒன்று கங்கொட மற்றும் கடிகமர தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டிருக்கிறது. உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற துணைப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3 நாளாக எதிர்க்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சல் புயான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு 2 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. பிற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் அளித்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின் கட்டணத்தையும் மளிகை கடை பற்றுச்சீட்டையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும் ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளர்களின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் போட்டுங்கள் என்று முனக்கானா ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மீனவர்கள் நேற்று கறுப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லதரம் உயிரினங்களோ அல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா குறிப்பிடுகிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குசும் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழக்க பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12 தேதி ஒரு நாள் யூபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு பிளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகனபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் ஒன்று முதல் பிளஸ் டூ வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு இடப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானது அல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிஸ் மேர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் துபாய் டெலாவி விமானத்தின் கொக்பிட்டில் விமானியரை கேப்டன் சிமித் மச்சார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாவிஃப் நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோதச் செய்து அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான விபத்து பாணியிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது V-1 விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. யத்தானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெர்முடாவில் இருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது. இந்த விமானத்தில் கனடாவைச் சேர்ந்த 4 பேரும் பெர்முடாவைச் சேர்ந்த 2 பேரும் பயணித்துள்ளது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் பெற்றோர் துணையின்றி குடியேற செல்லுகின்ற சிறாருக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுவினரும் கூறுகிறார்கள். அமெரிக்க மாநிலம் டெனசியில் குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அதை மாநில ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசியாவின் ஜோகூர் ஜோங் பெங்கில் 16 வயது மாணவி இறந்தது தொடர்பில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் 16 வயது. அவர்கள் உயிரிழந்த மாணவி படித்த அதே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஜப்பானில் கோடைகால வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் தனது டோக்கியோவில் நெல் தரும் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோட்ஷே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்து ஆட்டத்தில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வென்ற நிலையில் அந்த ஆட்டத்தில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியதாக பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ அன்சலோட்டி தெரிவித்திருக்கிறார். நேஷன் லீக் குரூப் சுற்றில் இங்கிலாந்து கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், செக் குடியரசின் ஜீரி லேகாக்கா, போலந்தின் வெலன்டின் வாசுரட், ஸ்பெயினின் ஜெமிமுனார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்கள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரிவா, செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். ஜப்பானில் சுமார் 2 வாரம் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று நிறைவடைந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1,500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நடந்த ஆசிய விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இனி பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஃபெமிலா 1 கால்பந்தயத்தின் 16வது
ഓട്ടത്തിലെ ബഹറിൻ ക്രാൻസുറിയിൽ നെതർലാൻഡ് വീരറും റെഡ്ബുൾ സാരഥിയുമാണ് മെക്സ് വെസ്റ്റബൻ നേറ്റ് വെറ്റി പെറ്റിരിക്കാറ്. നിറവാക്ക് ഇന്ത്യ നാണയമാറ്റ വിധങ്ങൾ 1 യൂറോ ഇലങ്കി പ്രമതിയിൽ 369.76 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 107.66 രൂപ ഒരു അമേരിക്കൻ ഡോളർ ഇലങ്കി പ്രമതിയിൽ 330.51 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 96.25 രൂപ ഒരു സ്വിസ് ഫ്രാങ്ക് ഇലങ്കി പ്രമതിയിൽ 398.31 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 116.02 രൂപ ഒരു അക്രാച്ചിയ പൗണ്ട് ഇലങ്കി പ്രമതിയിൽ 436.65 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 127.14 രൂപ ഒരു കനഡിയൻ ഡോളർ ഇലങ്കി പ്രമതിയിൽ 237.45 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 67.40 രൂപ കേട്ടത് ടിആർടി തമിഴടിയൻ കാലിയൊലിറപ്പാണ്. വണക്കം തമിഴടിയുടെ ഡംബറ്റ് ടിആർടി തമിഴടിയൻ മുതന്മൈ ചേരികൾ മുതന്മൈ ചേരികൾക്കാണ് അനുസരണ വിളങ്ങിയുള്ളവർ ഫ്രാൻസിലുള്ള വി ടി ക്യാഷൻ കറി വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ ഉമിടത്തിനർ സാസൽ ഗാർഷ്ല ഗോണിസിൽ അമൈന്നുള്ള വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ ഉമിടമാണത്. വാഹന തരിപ്പിട വസതി കൊണ്ട് ഉമിടമാക്കും ഉൾ ചെയ്തികൾക്ക് മാറുവത്തുക്കേ നന്ദി നേർക്കളേ.

0: மாளிகை மகானங்காத்த அளவின் கையிலும் தூக்கி எல்லாம் தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா லாட்சத்திலுக்கு வந்து
2: பிபி கிருஷ்ணகரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொலைபேசிலக்கம் 01-45-07-18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்
5: வணக்கம். தமிழில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலை ஒளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033-1-38-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033-9-51-48-47-71. வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். வைபர் ஊடாகவும் தூர தேசங்களில் இருப்பவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்றுவையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜகோபால். நலமா இருக்கிறீங்களா ராஜகோபால்?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம் அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. அரசுக்கு என்னன்னா இப்படியான வார்த்தைகளை கேட்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சு பிறந்திருக்கோம். நல்ல கலகலப்பா நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறோம். முக்கியமாக
0: எங்களுக்கு
1: பணம் பொருள் பண்டங்கள் ஒண்ணும் தேவையில்லை ராஜா.
0: கொண்டாங்கிலேயே
1: வெறும் உடலோட தானே பிறந்தோம்.
0: பட்டினத்தாற்ற கொள்கையோட இருப்போம்.
1: வந்து பிறகுதான் எல்லாத்தையும் சேகரிச்சோம் போனோம் வந்தோம்.
0: அதெல்லாம் இப்ப நடக்குது கலியுக காலத்துல.
1: ஓ பாட்டை சொல்லி போட்டு சவாலே சமாளி படத்துல
0: ஓ சிட்டுக்குருவி கண்ட கட்டுப்பாடு
1: அந்த பாட்டு இருக்க
0: நான் சொல்றேன்.
1: தெரியும் தானே என்ன நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க. அந்த பாட்டுனால இன்றைய கேட்கக்கூடிய பாட்டு தானே அப்ப கேட்டேன். அதை நினைச்சேன் மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு அடிச்சேன் லைனும் அப்படியே கிடைச்சது. அப்ப ஆனா இல்லை அந்த பாட்டை இன்றைக்கு இருக்கா கேட்போம். ஆனா இந்த பிளைட்டுகளை காத்தியால குத்தினது அதுகள் இல்லாதே நீ அதாவது செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு தானே.
0: கூட இருந்தது உங்களுக்கு
1: அவ்வளவு மக்களையும் கொண்டு அந்த நாட்டு அந்த துரோகமான வேலைக்கு அவன்களுக்கு ஒரு பைலட் மற்ற பைலட்டுக்கு தான் இப்ப நல்ல
0: தடை செய்யப்பட்ட விமானி அவர் இன்னும் இப்படி வந்து ஓடினார் பெரிய ஆராய்ச்சியில் நடந்த

0: நேரம் சரியாக 9:23 ஐக்கியராச்சியத்தில் 8:23 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசித்தவரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. காலை பூந்தன் காலை பூந்தன் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு பாடலை கேட்கலாம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி சகோதரம். அப்படியே என்று இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு அடி ஒரு ஒற்று அடியோடு எடுத்துட்டீங்க.
1: நினைக்கவே இல்ல பாட்டுக்கு.
0: இல்ல இல்ல, நீங்களும் கவலையில் இருக்கு, எனக்கும் கவலை தான். அது வானொலி என்பதை உணர்ந்து கொள்றீங்கள அவர்கள். நாங்கள் எல்லாரும் இருக்கணும். நாங்கள் அம்மாசத்தாலும் நான் வந்து வானொலி செய்வேன். அது அது வேற விஷயம்.
1: நடக்கிற விஷயம்
0: தானே. எங்களோட இந்த மாதிரி பழகினவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி.

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு மின்சார கனவில பூ பூக்கும் ஓசை.
0: பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் ஆசை. அந்த பாடலை கேக்குறீங்க?
1: கேக்குறேன்.
0: ஓகே, வேற சொல்லுங்க. நீங்க எனக்கு சொன்னீங்க, அப்புறம் டக்குனு மறந்துட்டீங்க.
1: என்ன அந்த புயல் எடுபடாத மாதிரி இருக்கு. அது பிள்ளைகளும் போட்டு போனாலும் கொஞ்சம் மனசு பத்து மணி போல ரங்குமணி யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். போன கட்டாயம் வெளியில போகத்தான் வேணும்.
0: நினைக்கின்ற விதிகள் இருக்கா? அதாவது டாக்டர்மார் சொல்ற இப்ப இத்தனை மணிக்கு முதல் நடக்கும், நீங்க சாப்பிட்டு
1: அது இந்த வெயில் நேரங்கள் வேண்டாம். கொஞ்சம் அந்த விட்டமின் டி வடக்கூடிய சூரிய ஒளியோ ஒரு 9:30 போட்டு வந்துட்டா சோந்தானே. சில பேர் 6 மணிக்கு போயினும் அது எந்த பிரயோஜனமும் இல்லையா?
0: 6 மணின்னா
1: பிடிக்கப்படும்
0: சீனா? அப்படி இல்ல, நீங்க அது உடலுக்கு தானே பயிற்சி உள்ள.
1: ஓ, அப்படி
0: சூரிய ஒளி எடுக்கிறதுக்கு வீட்டுல நீங்க வீட்டுல நின்று சூரிய ஒளி எடுக்கலாம் தானே? சௌகரியம் ஜன்னல் இதை திறந்து போட்டு ஜன்னல் ஒண்ணு நீங்க நினைச்சு அந்த மாதிரி சூரியன் பக்கண்டு வருவார்.
1: வரவேற
0: நல்ல பாடல். அவருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஆதவன் எத்தனை பெயர்களை வைத்திருக்கிறார்? காதிரவன், ஆதவன்,
1: பகலவன்,
0: பரிதி,
1: ஞாயிறு,
0: அப்படி எத்தனையோ பெயர்களை.
1: நன்றி,
0: உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சோதரம். நன்றி அம்மா.

0: ஒலித்த பாடலை குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவ்வுறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசையிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தேடி வரும் காலை பூந்தன்றல் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறீங்களா? ஓ, நாங்க நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள் சோமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் பிரம்மா படத்துல இருந்து இவள் ஒரு இளங்குருவி
0: என்று பாட்டு கேக்குறீங்களா?
1: நான் தாரங்கராஜா, சுசீலாமா, சியாத்தா, இப்ப ஜானகி அம்மா.
0: பெண்களை பிடிச்சு மடக்கிடுவாங்க. வலிமை வந்து
1: அவர்களுக்கு
0: கல்யாணம் என்ற மகிமை தெரியல. அந்த மகிமை
1: நன்றி. வணக்கம்
0: மீனா.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:40 மைக்கராச்சாற்றில் 8:40. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவன்.
1: அன்பு சூரிய உதய காலை வணக்கம். எங்கள் திரு ராஜா அண்ணா அவர்களே,
0: தேவன் நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நிலம், உங்களை நிலம் அதிக ஆசல் ஆவல், நீங்கள் நிலம் என்று நிலம் தானே?
0: நிலமா இருக்கிறோம். நன்றி சார், உங்களோட அன்பு அவளுடைய.
1: நீங்கள் உங்களை இந்த நிகழ்ச்சி தினமும் வந்து மேல எங்களுக்கு சந்தோஷம் தந்தது, உங்களை நன்றி சொல்லிக்கணும். இங்க வந்து குளிரோட ஒரு வெயில் சூரிய வாரம் வந்து வீட்டு அப்படியே தெரிஞ்சு கொண்டு இருக்காரு, பார்க்க சந்தோஷமா இருக்குது. அது நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி, நீங்க படம் பார்க்க உங்களுக்கு பாக்கிறமா அனுப்பினா பாப்பீங்களா?
0: என்ன படத்தை?
1: நீங்கள் வேறொரு உறவு கத்தனுக்கு மேல நான் பேசுறது என்னண்டு கத்தண்டையில போய் கவலை அந்த சகோதர சொல்லுங்க வந்தா உடனே அதை செவிப்படுத்தி உடனே வந்து கலந்து கொள்ள சொல்லி சந்தோஷம் பேரை மறந்துட்டேன். நான் விரும்பி கேட்க பாட்டு தான் அடி வண்ண கிளியேன்னு சொல்லி அந்த
0: பாட்டு சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி.
1: அது எனக்கு இன்றைக்கு காலையில இதே இருந்தாப்புல வந்த கேட்கும் மக்களோட சேர்ந்து கேட்போம்.
0: நன்றி.
1: நான் நேரத்தை கருத்தி கொண்டு
0: நன்றிகள். அவர் கேட்ட பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து வருகின்றது. தேவன் கேட்டு மாளுங்கள்.

0: அடி வண்ண கிளியே எங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு.
1: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:46 கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
2: கொள்ளுகின்றோம்.
1: சதீஷ், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம் சதீஷ். நன்றி. என்ன பாடல்? நீங்க பாட்டறியன் படிப்பறியன் பள்ளிக்கூடம் தானறியன்.
2: ஆமா,
1: போகலையா பள்ளிக்கூடத்துக்கு?
2: அன்றைக்கெல்லாம் போனாதான்
1: இடையில நின்றுட்டீங்களா? ஏன்
2: அப்ப எதிரியா படிக்கிறாடா?
1: நீங்க என்ன படியா சதீஷ்? என்ன நல்ல படி?
2: என்ன
1: நல்ல படி? நன்றி. உங்களுக்கான பாடறியன் படிப்பறியன் தருகின்றேன், கேட்டு மாலுங்க.
2: நன்றி.
1: அவர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலை எல்லாம் மலர்கின்றது. சிண்டு பைரமே திரையில் வந்து

0: ஒழித்த பாடலை சதீஸ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார் நிமலசிங்கம் அவர்கள். வணக்கம் நிமலசிங்கம். நிமலசிங்கம் நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு பிறகு வாரங்க சரியா ரேடியோ கணக்கு வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாத்திலும் கணக்கு தான். என்ன பாடல் நிமலசிங்கம்? என்ன ஒருவர் நிக்கிறாரும் கூட பெரிய பாடலாக இருக்கும் நினைக்கிறேன். வாத்தியாட்ட பாடம் தான் சொல்லி ஆகணும். பச்சை கிளி முத்துச்சரம்.
1: இந்த பாடல் உலக ஹஸ்த நிமித்தத்துல நீட்டும் கேட்டிருந்தன் தேவாசன விஸ்வநாதன் கிட்ட போடும்போது இந்த பாடலுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் உனக்கு தெரியும். அப்படி ஒரு கஷ்டப்பட்ட பாடல். மங்கள வாத்தியம்,
0: மங்கள வாத்தியம்,
1: மங்கள வாத்தியம். இந்த சுழிபுரம் வந்தாலும் இப்படி இசையமைக்க
0: மாட்டேன்.
1: என்ன பேர் அவைக்கு?
0: அடிச்ச மாதிரி ஒருத்தர் அடிக்கலாது. அவர் அவங்கள வாத்தியார் வேண்டிய அனுபவசாலி குண்டக்குடி வைத்தநாடு அவனுக்கு இருந்தவர்.
1: அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இந்த பாடலுக்கு வேறு ராஜா எனக்கு
0: இன்னொரு ஆளா இருக்கு. உங்களுக்கு பாடலை வெட்டி இடையில வெட்டினாலும் நீங்க குழம்புவீங்க. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்ற இன்னொரு சந்தர்ப்பத்துல உரையாடுவோமா?
1: எப்படி அந்த மீத்தா அந்த
0: ஆட்டத்தை பாருங்க. நன்றி
1: நன்றி.

ஒலித்தப்பாடலை நிமல் அவர்கள் ஜேர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியால செய்திகள் வானொலியில் வலம் பெற இருக்கின்றது. கேளுங்கள் அன்பு உறவுகளே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் பொலிசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் திருவுருவ சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றில் தற்போது பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியியல் பட்டதாரிகளை ஆட்சேப்பு செய்வதில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 1056 குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிச தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. 1 வருட கால வெற்றிகரமான மற்றும் முறையான பயிற்சியை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபைகள் மற்றும் அமைச்சுக்குட்பட்ட பல்வேறு வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரோஹன் ரணசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜேந்திர நடவடிக்கைகளின் பலவீனத்தை காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தலவத்த தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்நினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் அபாயங்கள் உருவாகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத கால பகுதியில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 61.6% அதிகரிப்பாகும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கையொன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் 7.4% குறைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடுகிறது. 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4.992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்தாதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகன் டாக்டர் NCD ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனை கால பகுதியையும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வடக்கத்துக்குரிய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனிதுரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ்ப விக்ரம கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொள்ளுகிறார். தனது மருத்துவ தேவைக்காகவே இந்த சிங்கப்பூர் பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விரகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலி பத்தேகம பகுதியில் உச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் இரண்டு பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசினர் தெரிவித்தார்கள். இதனிடத்தில் அங்ககல கல்விக்கர பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் பெனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொடவேகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இக்னிமிட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இதுவரும் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயில் ஒன்று கங்கொட மற்றும் கடிகமர தொழில்நுட்ப நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டிருக்கிறது. உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற தொனிப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3வது நாளாக எதிர்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். லட்சக்கணக்கான வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சல் புயான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் அளித்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின் கட்டணத்தையும் மளிகை கடை பற்றிச்சுட்டையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும் ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளர்களின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் போட்டுங்கள் என்று முனக்கானா ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மீனவர்கள் நேற்று கறுப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லதரம் உயிரினங்களோ அல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா குறிப்பிடுகிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குசும் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழக்க பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12ஆம் தேதி ஒரு நாள் யூபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகனபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு இடப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானது அல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிஸ் மேர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் துபாய் டெலாவிவ் விமானத்தின் கொக்பிட்டில் விமானியரை கேப்டன் சிமித் மச்சார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாவிவ் நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோதச் செய்து அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான விபத்து பாணியிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் ஆகாய படை தளத்தில் வைத்திருந்த
தனது பீபன் போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. யத்தானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெர்முடாவில் இருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது. இந்த விமானத்தில் கனடாவைச் சேர்ந்த 4 பேரும் பெர்முடாவைச் சேர்ந்த 2 பேரும் பயணித்துள்ளது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் பெற்றோர் துணையின்றி குடியேற செல்லுகின்ற சிறாருக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுவினரும் கூறுகிறார்கள். அமெரிக்க மாநிலம் டெனசியில் குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அதை மாநில ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசியாவின் ஜோகூர் ஜோங் பெங்கில் 16 வயது மாணவி இறந்தது தொடர்பில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 3 16 வயது. அவர்கள் உயிரிழந்த மாணவி படித்த அதே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஜப்பானில் கோடைகால வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் தலைநகர் டோக்கியோவில் நெல் தரும் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோட்ஷே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்து ஆட்டத்தில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வென்ற நிலையில் அந்த ஆட்டத்தில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியதாக பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ அன்சலோட்டி தெரிவித்திருக்கிறார். நேஷன் லீக் குரூப் சுற்றில் இங்கிலாந்து கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், செக் குடியரசின் ஜீரி லேகாக்கா, போலந்தின் வெலண்டின் வாசுரட், ஸ்பெயினின் ஜெமிமுனார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்கள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரிவா, செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். ஜப்பானில் சுமார் 2 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று நிறைவடைந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நடந்த ஆசிய விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இனி பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஃபெமிலா 1 கால்பந்தயத்தின் 16 ஓட்டத்திலே பகரின் கிராண்ட் ஃபிரீயில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் சாரதியுமான மேக்ஸ் வெஸ்டபென் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: 1 யூரோ இலங்கை பிரமதியில் 369.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.66 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.81 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.02 ரூபாய், 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.65 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.14 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.40 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட இடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டு கேஷ் அண்ட் கரி வீட்டு சூப்பர் ஸ்டோர் பரிஸ்
1: லாச்சப்பலில்
0: சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Lyonnais.
0: Nelodige Todorbhulakku, VT Cash and Curry, Paris Lachapalil, Todorbhu Telebisi Lakkam, 01-40-55-17. Sasal Gala Gonesilulla VT Superstore Kana, Todorbhu Telebisi Lakkam, 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர்
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்
3: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராட்சியத்தில் 9:21 இந்த நேரத்தில் பேராசிரியை பட்டிமன்ற புகழ் பார்த்தி பாஸ்கரன் அவர்கள் ஆற்றிய உரை வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில்
4: கொடுத்தேன் ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன் உடனே என்ன தோணுது உங்களுக்கு ஒரு வானவில் உங்க வீட்டு முற்றத்திலிருந்து நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது நம்ம வானத்தையே பார்க்கறது இல்லை கடைசி எப்போ வானத்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்க எப்படி இருக்குன்னே தெரியல சார் கழுத வானத்தையே பார்த்ததுல வானவில் எப்ப பார்த்தோம் ஆனா ஒரு கற்பனை தானே ஒரு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம் அப்படியே ஒரு அழகா பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தா பிள்ளைகளோ நல்ல கொதிக்க கொதிக்க சூட ஒரு கோப்பை தீய டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க பெரும்பாலும் நடக்காது ஒருவேளை நடந்தா அந்த டீயும் நல்லா இருந்தா சூடு குறையாம இருந்தா அந்த வானவில்ல பாத்துக்கிட்டே அந்த டீய குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும் சும்மா ஒரு கற்பனை தான் அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில இப்ப எல்லாம் வரவே இல்லைல்ல ரொம்ப கஷ்டமா போச்சு இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடி எழுத்தாளர் பரணிதரன் மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர் ஆனந்த விகடன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸ் அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம் அவர் காலமானாரு அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது அஞ்சலி கூட்டத்துக்கு போற போது நான் யோசிச்சேன் நான் எப்ப அவரை மெரினாவுடைய டிராமாவை எப்ப கேட்டிருக்கேன்னா டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்க வீட்டுல இங்க வீட்டுக்குள்ள இடம் ரொம்ப கம்மி வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும் அந்த முற்றத்துல எல்லாரும் உட்காந்துட்டு ரேடியோவை நடுவில் வச்சுட்டு இந்த வண்ணச்சுடர்ல நாடகம் எல்லாம் வரும் இல்ல நல்ல பாட்டு திங்கட்கிழமை 10 to 11 அபாரமான நல்ல பாட்டு வரும் அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம் எல்லாரும் உட்காந்து பேசி ரசிச்சு 11 மணி ஆறவுனே எங்க அம்மா கரெக்டா கடிகார மாதிரி 11 ஆச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு எல்லாரும் தூங்க போங்கன்னு அந்த சபை கலையும் இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது இப்ப நம்ம வீடுகள்ல அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏதாவது வீடுகள்ல இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் வீட்டினுடைய நடு அறையில அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசல அவங்க அவங்க போன்ல யார் யார்கிட்டயும் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்க இப்ப கற்பனை பண்ணிக்கணும் ஒரு வானவில் தேநீர் இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் வந்து ஒரு குறியீடுனா ரெண்டுமே வந்து மனச கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள் இந்த ரெண்டோட நான் மூணாவது ஒன்ன சேர்த்துக்கிறேன் அது தலைப்புல இல்ல ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் ஒரு கவிதை இது மூணு இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல பட் ஒரு கற்பனை தானே வானவில் என்பது நீங்க அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்திருப்பீங்க நீங்க இளைஞர்கள் இருந்தா தெரியும் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஒளி கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல போட்டா 7 கலரையும் அது காட்டும் எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்ததில்லை ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் பார்த்தா எங்க லெக்சரருக்கும் வரல கடைசியில பார்த்தா லேப்ல இருக்கிற அட்டெண்டர் ஒத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்ஜஸ்ட்

0: பார்த்திருக்கு. கடைசியா அப்ப பார்த்தது தாங்க, அந்த ஏழு நிறமும் கொண்ட வானவில்லில் அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா? நம்ம பாக்குறது ஏழு கலர் தானே, அந்த விப்கியார்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏழு நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு. கடைசியில இருந்து வரலாம், ரெட் விப்கியார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா. சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்விலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்பவும் நிக்கிறது இல்ல, சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்லைல்ல. நமக்கு நம்ம சாலையில சிவப்பு வந்தா நாம நிப்போமா? மத்தவெல்லாம் நிக்கணும், நம்ம நிப்போமா? எப்போவாது நாம போயிட்டே இருக்கணும். ஆனா நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போக போவதற்கு தயாரா, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்ப ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை. எப்போ ரொம்ப கொந்தளிச்சிட்டே இருக்காத, ரொம்ப மோசமாவும் இருக்காது, நடுவுல இரு. அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனில் இருந்து வருகிற கதிரனுடைய நிறம். நம்ம இப்பதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்தில காமிச்சிட்டு, எங்க நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும் போது கையை எப்படி வச்சுட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு. சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலெட்ஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்ப அதுக்கு முன்னாடி மூணு கலரை பார்த்துட்டோம், அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன், சுபிக்ஷம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த அலைப்பாயுதை படத்துல மாதவன் பாடுவார், பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதுல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்ப அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏன்னா காதல் தானே முடிவின்மையினுடைய முதல் குறியீடு. முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினது. அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் வந்து நீலமா போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆள் நீலம், ஆள் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம். ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆள் நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது, வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். ஏழு நிறங்களும் ஏழு தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களையுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும், கடவுள் வந்து இந்த உலகமே பிரளயத்தினால அழிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திரம் கடவுள் சொல்றத நம்புறார். ஒரு பெரும் படகில நோவா ஏறி கொள்கிறார். கடவுள் வந்து எல்லா மிருகங்கள்லயும் ஆண் ஒண்ணு பொண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, ஒரு ஆண் ஒரு பெண், மனிதர்கள் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏத்திட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க? அன்னைக்கு அவர் ஏதாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம். இந்த படகு போகிறது பிரளய மழைக்கு நடுவிலே இந்த பிரளயம் இனிமேல் இல்லை, இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட், கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். இவ்வளவு அழகான தாத்பரியங்களை கொண்ட இந்த வானவில், அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர். தேநீரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். போதி தர்மர், போதி தர்மரை பத்தி இப்ப நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் வந்து தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் வந்து தவத்தை கெடுக்கிறது, தூங்க கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்ததாம், அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனாலதான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது 3 கப்பு டீய குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன், 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன், அவன் வந்து தண்ணிய கொதிக்க வச்சுதான் குடிப்பானான், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானான். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்தான். கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து எலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா, அதுதான் தேயிலையினுடைய இலை, அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்ற. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர், அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி, அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு, டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. குடிக்காம இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், குடிக்கிறதுக்கு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம்னு ரொம்ப அழகா சொன்னாரு நாராயணன். இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்றேன், ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீய கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பி இருக்காங்க. நம்பால் அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான். இப்ப ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வானவில்லோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? நீங்க இந்த நேரத்துல ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்ய வேண்டும்? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சார், நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு 4 மீம் பாருங்க, 10 நாள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அவர் சொன்னா முன்னாடியில தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப்பு, கவுன்சிலரை தான் நாங்க கடத்துறோம். ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்பால ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டார். ரெண்டு பேர் கழுத்துல மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன், அத பாவிகளா. இதை விட சந்தோஷமான விஷயம், ஐயோ அதை விட முக்கியம், ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம், எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவர் தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணா, ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டாரு. படிச்சீங்களா? மென்னு தின்னுட்டாரு சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது அந்த மறைஞ்சிரும். உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம் நல்ல சொல்லிட்டாரு, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டார். சில பேர் பணம் கொடுத்துருக்காங்க இல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டு இருக்காரு. படுக்கலையா நீங்க ஓரத்து நாடுல, நான் காசு கொடுத்தேன் நீ போடல, திருப்பி கொடுன்ற. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாரு. நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க, முன்னாடியே 2000 ரூபாய் கொடுத்தாரு, இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பாரு போல இருக்கு, தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒண்ணு திருப்பி கொடுங்க, இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்க. எவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை, நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம். ஆனா ஏன் கவிதை தேவை என்றால், ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்ம அழைத்து கொண்டு போகும். நம்ம வாழ்க்கையில ரசனை இருக்கா சார்? இப்ப இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேக்குறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்யற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். அது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த செலுக்கு செலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையோ கால் கொலுசில் இருந்து வருகிற சிணுங்களையோ கடைசியாக எப்போது ரசித்தேன்? நாணயமா சொல்லணும், கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேரு, அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார், இப்ப 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா, இப்ப எப்படி இருக்காங்க? வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்காங்க. ஆனா துவாரபாலகி ரசிக்க முடியாத என்ன, அவரும் பெண் தானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள், அவளை ரசிக்க முடியாத என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு, வெள்ளைக்கோல் தான் அழகு, அந்த படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதா, இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை, இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்க வீட்டுல வெள்ளம் இருந்தது, ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேற ஆரம்பிக்க போகுது, அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு, வேக வேகமா பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போறேன் வெள்ளம் வாங்கறதுக்கு. நல்ல கூட்டம் நிக்குது, இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், நினைச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிடு சிடு சிடுன்னு இருந்தது, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சிட்டு சிட்டுன்னு இருந்தது. என்னது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டது இந்த பையன். இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில, அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்ல அந்த அக்கா வந்து, நான் 4 கரும்பு வாங்கினேன், 1 கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பா வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னா. சத்தியமா சொல்றேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டுல இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமா இருந்தது. சரியா பாத்தியா? நான் சரியா தான்க்கா பார்த்தேன், அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சு, என்ன ரொம்ப கூட்டமா இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கிப்பியான்னு, இல்லை இல்லை இல்லைக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா பொங்கல் தானே சொல்லி ஒரு 5-star சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஆனால் சின்ன சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5-star கேட்டேன். எதுக்குடா தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா, சாருகேஷ் அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன், அவன் பேர் சாருகேஷ். அதை 2 5-star வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்தில் அந்த ஒரு ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசனை. அந்த சிரிப்ப அந்த நேரத்துல ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்ற ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும், ஆனால் இழந்த நொடிகள் தான் ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டுல சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துட்டு வாயில எச்சில் எல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்து பூசிக்கிட்டு பா அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல, பாஸ் பிரிச்சு மேய்த்தான் போய், அதுதான் அவருக்கு பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்க இல்ல, அது வந்து கையை பிடிச்சி இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசுனிய, நீ பேசுனிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியா இருந்தா நான் அத மாதிரி இப்ப 10 times பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள், இழந்த நொடிகள். ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன். டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்தில் இருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம், தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம், 2000, 3000, 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது? சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எது முந்தி எது பின் ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சிருக்கிறாங்க, சங்க பாடல்களை ஆதாரமா வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள். சமூகம் என்பது எல்லாருக்கும் அதுல அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாத்தமும் இருக்கும் வாசனையும் இருக்கும் எல்லாருக்கும். கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆக சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது, காலத்திலே அது நிற்கிறது. நீங்க காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பதுதான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்க இவ்வளவு ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% ஆவது இதுல கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலர செய்கின்றன. அவர் நாராயணன் சார் பேசுற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்கிற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போறேன். இந்த காதலி காதலனை பார்த்து சொல்றான், நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். என்ன கவிதை பாருங்க, படிச்சோட தோணியும் நேரத்து போறோம். அப்படியேங்க அப்பா, அவன் வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, என்னடா அராஜகம். ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில இருக்கு. தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமா ஒரு கவிதை எழுதினாங்க, பழிச்சுன்னு போற போக்குல சார். ஒரு August 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்றேன் எல்லாருக்குமே புரியும். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின் தூக்கினா லிப்ட், மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியா லிப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோர்ல கதவு விரிந்து மூணு ஆண்கள் லிப்டுக்குள்ள வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயம் இல்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள். அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. என்ன கவிதை, என்ன கவிதை! இன்னொரு தடவை சொல்றேன். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயம் இல்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள். அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு. மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாரால் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகு திருவுளமும், எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமும், 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வல்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய் போல் கலங்குவதும் காண்கிலே. என்ன கவிதை சார்! கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்ல, மகாகவி உயிரோட இல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும், அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படிதானாங்க. நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமா. தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னார். முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனா கவிதை எழுதி. காதலிச்சவங்க எல்லாரும் கைதட்டுவாங்க எழுதி, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், காத்தாலும் 8 மணிலும் தலை சுவிட்டே இருக்கும். அந்த வைரமுத்து எழுதினார், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார். அவ்வளவு தடவை கண்ணாடியில பாப்பாங்க. மனசை லகுவாக்குகிற கவிதைகள். இன்னொரு கவிதை சொல்லிட்டா, ரொம்ப ஜாலியான கவிதை, கண்ணதாசன் எழுதினது. அவரே இது கண்ணதாசன் எழுதினதுன்னு சொல்லியிருக்க வேண்டாம். நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது. செட்டிநாட்டு கவிதை. சிச்சுவேஷன் என்ன, எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு மாமியார் ஒரு மருமகளை திட்டுற, எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன், எல்லா வீட்லயும் இருக்கிற டைலாக். ஆனா இந்த செட்டிநாடு டைலக்டோட இதை நீங்க படிக்கணும். என்ன சிச்சுவேஷன்னாக்க, இவ ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தம் பிள்ளைக்கு? நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு. நல்ல மாமியார் சொல்ற, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாங்க. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, என்ன வருத்தம் பாருங்க, ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும், திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சவறு ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சேன். அவ தம்பி மகளே இருக்கா, தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமே லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுறான். இன்னும் கவிதை போகுது. 8 கல்லு மூக்குத்தி 7 பவுன் சங்கிலி, வைரத்தால் கண்ட சரம், வளைகாப்பு மோதிரங்கள், ராசியிலே நெய்த பட்டு, 10 வகை மெத்தைகள், விரித்து வைக்க கம்பளங்கள், தேக்கு மர வீரம், என் தம்பி கொடுத்திருப்பான் அவன் பொண்ண கொண்டிருந்தா. வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு 6 நாள் காணாது, கப்பலிலே வரும்னு கதையோ கதை படிச்சா. செட்டு நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும், இவன் ஒரு சீரும் கொண்டு வரல, கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், உன்ன ஒரு கை எடுத்தா உள் நாக்கில் நீர் இறங்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும், வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். யாரு? தம்பி மக சமைச்சா. இவளும் தான் சமைச்சா, என் விதியை ஏன் சொல்ல? ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த, பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மக ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, தேவி கருமாறி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மக பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்ப, மருமகளை நம்பின மகராசி பேயானா கல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கௌரி பிடிச்சார். என்னம்மா எழுதிருக்காரு பாருங்களேன், நீங்க வந்து இந்த கவிதையெல்லாம் உட்கார்ந்து எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, அது அந்த கவிதையில இருக்கிற சந்தம் அப்படி, அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, எடுகை வேண்டும் மோனை வேண்டும் இப்படி எல்லாம் உட்கார்ந்து கவியரசுல எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி, அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சிச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிருவாரு. என்ன என்ன கவிஞர்! அந்த கவிதையை படிச்ச உடனே உங்க வீட்டுல இப்படி ஒரு மருமகளே இருந்தா கூட நீங்க ரசிப்பீங்க, அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. எதுக்கு ரசிப்பீங்க? எல்லா வீட்லயும் இப்படித்தானே இருக்கு, பரவாயில்ல நான் தான் தனியா கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு. கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது, கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு. கவிஞன் உயிரோடு இல்ல, கடகாசன்ல உயிரோடு இல்லை இப்போ, ஆனா எங்க மனசுல அவர் வாழறாரு, அதுல இருந்து அவர் செத்து போக முடியாது இல்ல, அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு, அதுக்கு மரணம் கிடையாது. கவிதை அந்த அனுபவத்தை தரும். ஒண்ணுல சார் ஒரு கவிதை எழுதுறாரு, ஒண்ணுமே இல்ல, இந்த வீட்டுல பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சிருப்போம் தெரியுமா, கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டோம், கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்ல, அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையா இருக்கு, அந்த புடவையை கிழிச்சுதான் கந்த துணி. இந்த கந்த துணியை பத்தி கண்ணதாசன் எழுதுறார், கரிசல் காட்டு கழனிகள் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குறிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு, அது இயற்கை கலந்த கலந்த அழகு, பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, அந்த கரிசல் மண்ணின் மேல் அது சிறுத்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல, அந்த வண்ண செடியின் மேல் ஒன்னும் இல்ல பருத்தி பூத்திருக்கு, அதைத்தான் இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அது பூத்து அது வெடிச்சு அதுல இருந்து சேலை வந்து, அந்த சேலை அந்த பொண்ணு கட்டிட்டு அவ ஹஸ்பண்ட் பார்த்தா, ஐயோ சூப்பரா இருக்கு, நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு, அந்த காலத்துல யார் இருந்தாங்களோ சாவித்ரி மாதிரி இருந்தான்னு சொல்லிருப்பான். பார்த்து ரசிச்சு அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கந்தல் துணி சொன்னதா கண்ணதாசன் கவிதையை முடித்தார், வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சார். நிலை தாழ்ந்துட்டா எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான், இதுதான் கவிதையோட தீமை. ஆனா அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த அந்த அந்த வரவேற்பு இருக்கு பாருங்க, மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை அந்த கவிதையை மறக்க முடியாது. அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது. இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கவிதைகளுக்கு போலாம், நேரம் இல்லை, ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா? கவிதைகள் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்றது இல்லை, இட் கேன் பி அப்ட்ராக்ட். உங்களுக்கு கவிதையை படிச்ச உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன்னா அது கவிதை கிட கற்று சார். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கவிதையை படிக்கும் போது எதையுமே உணர முடியாது. கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு வானவில், ஒரு தேநீர், நீங்கள் படித்து விட்டு மூடி வைத்த ஒரு கவிதை, இது போறும் உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு. அதுதான் வேணும். ஒரு கவிதை, ரொம்ப கஷ்டம் அல்ல. கூட்டத்தில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்து, புரியுதானே, நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்து எதுக்குத்தான் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன். எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார். என்ன கவிதை இதுதான்? அப்ஸ்ட்ராக்ட் கவிதை. கடவுள் எங்க பகல்ல வந்து உட்கார்ப்பா, என்ன மீச வச்சிருந்தாரா, டிஷர்ட் போடு, ஒரு அந்த விசாரம் கிடையாது. கடவுளுக்கே அந்த கோவில் நெரிசலா இருக்குடா, அவனுமே வெளியில வந்துட்டான்றது என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க. சில சமயம் லாங் கியூல நிப்போம், திருப்பதியில எல்லாம் போட்டு அம்மாவாங்க, அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜெருகடி ஜெருகடின் கையை பிடிச்சு அந்தாலும் வெளியில போட்டுருவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருமாள் உள்ள இருக்காரு உண்மைதான், ஆனா பல சமயங்கள்ல உள்ள இல்ல, வெளியிலேயே இருக்காரு பெருமாள். நம்மளோட அவரு நின்றுட்டு இருக்காரு, நாம அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மளை பார்த்துட்டாருல்ல, அது போறோம்ல நமக்கு. அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன், குலசேகர ஆழ்வாருக்கு தோணுச்சு, நீ பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லடா, இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன், மீனா இருக்கிறது, ஆறா இருக்கிறது, ஸ்தம்பமா இருக்கிறது, இந்த காட்டு புதரா இருக்கிறது, அவன் கோவில் வாசல்ல எல்லாரும் மிதிச்சு ஏறுற படியா இருக்கிறது, எல்லாமே பெருமாள் தான்டான்னு குலசேகர ஆழ்வாருக்கு தோணுது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எதுவா வேணா இருக்கலாம். அப்போ இவன் இந்த புதுக்கவிஞன் சொன்னானே, கடவுளை பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்த உட்கார்ந்தாருன்ற கவிதைக்கும் குலசேகர ஆழ்வார் கவிதைக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு பாருங்க. நடுவுல 500 வருஷம் இருக்கு, 600 வருஷம் இருக்கு. நான் 600 வருஷத்தையும் காணாமல் போக செய்கிற சக்தி ஒரு கவிதைக்கு மாத்திரமே உண்டு. ஆனந்தனுடைய இன்னொரு கவிதை சொல்ல, இன்னும் கொஞ்சம் அப்சாக்ட், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்ன்றதுக்காக. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன், பறப்பது எப்படி என்று. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன், பறப்பது எப்படி என்று. உட்கார்ந்தபடி சொல்ல தெரியாது, தொடர்ந்து வா என்று பறந்தது. பறவை சொல்லிச்சா, உட்கார்ந்துட்டு பறக்கிறத எப்படி டீச் பண்றது? நீங்க சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த ஆள் தண்ணியிலேயே இறங்க மாட்டான், அந்த ஆள் நல்ல வளர்ந்து கரையில நின்னுடா, இடது காலை போடு, வலது கையை போடு, நீ இறங்கி சொல்லிக் கொடுல. இந்த பறவை நல்ல டீச்சர், அது சொல்லுது உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லி தர முடியும், தொடர்ந்து வா என்றது. தொடர்ந்து பறந்தபடி கேட்டேன், எப்படி பறப்பது என்று. இப்படித்தான் என்று பறவை சொன்னது. கவிதை அப்சாக்ட், சரியா புரியாத மாதிரி கூட இருக்கும், ஆனா என்ன சொல்ல வருது, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்று அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அந்த தேடல், அந்த வேட்கை, அந்த விழைவு. அதனால்தான் சொல்லி தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம். இன்னொரு கவிதை சொல்றேன், இங்க நான் நிறைய மேடைகளை சொன்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைனால உங்கள்கிட்டயும் சொல்றேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன், புரியுதானே. தீபத்தை வணங்கினர் மக்கள், கோயிலுக்கு போல தீபத்தை தானே வணங்குவோம், அண்ணாமலையில தீபம் எரிந்து வணங்குவோம். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று. படிச்சோட ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும், உணரணும். தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார். அவருக்கு உயிரோட இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை, ஆனா அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறது. அந்த சுகானுபவத்தை, அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை. கவிதை நம்மை வாழ வைக்கிறது. அதிக நேரம் இல்ல, இன்னும் பின்னாடி நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா சங்க பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு இணைய கிடையாது. என்ன பிரச்சனை, படிச்சோன்னு புரியாது. நாம அந்த மனப்பாட பகுதியில படிச்சு கோலார் நோட்ஸோடய படிச்சுட்டோமா, சத்தியமா புரியாது. உரையாசிரியர் ஆசிரியர்கள் தேவை. எது மட்டும் தெரியுமா, ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு பிறகு ஒரே ஆசிரியர்களை விட்டுட்டு நாம கவிதையோட ஜோதியில் ஐக்கியமாயிருக்கணும். ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை. கவிதை எனக்கும் கவிஞனுக்குமான தனிப்பட்ட உறவு, மூன்றாவதால் உள்ளே நுழையவே கூடாது. இந்த கவிதை நல்லா இருக்கு படினவங்க நான் ஃப்ரெண்டு சொன்னாக்க, ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், நல்லா தான் இருக்கும் போறது. நீங்க நினைச்சா நீங்க கவிதை வாசிப்பதற்கே தகுதியானவர் அல்ல. உன்னுடைய அனுபவம் உனக்கு பிடிக்கணும், உன் மனசுல திறவாத ஒரு கதவை அது திறக்கணும், அதுதான் கவிதை.
1: அன்பு உறவுகள், இதுவரை பட்டிமன்ற புகழ் பேராசிரியை பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். நேரம் சரியாக 11 மணி தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் பொலிசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் திருவுருவ சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றில் தற்போது பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 1056 குடும்பநல சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிச தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. 1.5 வருட கால வெற்றிகரமான மற்றும் முறையான பயிற்சியை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபைகள் மற்றும் அமைச்சுக்குட்பட்ட பல்வேறு வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜேந்திர நடவடிக்கைகளின் பலவீனத்தை காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தலவத்த தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்நினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் அபாயங்கள் உருவாகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத காலப்பகுதியில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4.72 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 61.6% அதிகரிப்பாகும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கையொன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் 7.4% குறைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடுகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4.992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்தாதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகன் டாக்டர் NCD ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனைக்கால பகுதியையும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் விக்ரம கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொள்ளுகிறார். தனது மருத்துவ தேவைக்காகவே இந்த சிங்கப்பூர் பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விரகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலி பத்தேகம பகுதியில் உச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் இரண்டு பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசினர் தெரிவித்தார்கள். இதனிடத்தில் அங்ககல கல்விகர பகுதியில் நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் வெனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொடவேகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இக்னிமிட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இதுவரும் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலொன்று கங்கொட மற்றும் கடிகமர தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டிருக்கிறது. உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற தொனிப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3வது நாளாக எதிர்க்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சல் புயான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. பிற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் அளித்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின் கட்டணத்தையும் மளிகை கடை பற்றுச்சீட்டையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும், ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளர்களின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் போட்டுங்கள் என்று முனக்கானா ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மீனவர்கள் நேற்று கறுப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லதரம் உயிரினங்களோ அல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா குறிப்பிடுகிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குசும் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழக்க பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12ஆம் தேதி ஒரு நாள் யூபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு பிளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு இடப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானது அல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிஸ் மேர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் துபாய் டெலாவி விமானத்தின் கொக்பிட்டில் விமானியரை கேப்டன் சிமித் மச்சார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாவி நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோதச் செய்து அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான விபத்து பாணியிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
பெர்முடாவில் இருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: பிபி கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 11:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக ஒற்று அம்மாக்கள் அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரசுல ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்ரோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கன் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலை.

0: அவர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் போட்டுப்போண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் போண்டுபோண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போண்டுபோண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், போண்டுபோண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போண்டுபோண்டே மார்க்கெட். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01 42 05 73 78. பாரிஸ் லாச்சப்பிலில் வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் சாய் கேஷ் அண்ட் கரி.
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், இவை அனைத்தும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் சாய் கேஷ் அண்ட் கரி.
0: இவை மட்டுமா? நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த வேளையில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன்தான் மனிதன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தயனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலைக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேசங்கரி மணிக்கவும் அம்பாலி ஸ்டோர்ஸ் அவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் ஆசி போஷரி இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமது இதய பூர்வ நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தயிர்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: அடுத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வே மாயம். நேரம் சரியாக 11:34 ராஜ்யத்தில் 10:34. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.

நீங்கள் கேட்ட இந்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கொண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் ஓடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞர் ஆலங்குடி சூமு. பாடலுக்கு இசையமைத்தவர் திரேசி திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

எனும் பல நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் கண்டசாலா அவர்கள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். நேரம் சரியாக 11:43.

பாடலை டாக்டர் சிறுகாளி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் வீணா அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பாம்பல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கொண்ட ஜோடிகள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை அமைத்தவர்கள் மேலிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாலும் பழமும். பாரிசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

Thank you.

0: பாதகாரிக்க திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டிப்பண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலித்தியால செய்திகள்.
1: இடம்பெறும் செய்தி தலைப்புகள், செய்தி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் பொலிசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் திருவுருவ சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றில் தற்போது பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 1056 குடும்பநல சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிச தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. 1.5 வருட கால வெற்றிகரமான மற்றும் முறையான பயிற்சியை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபைகள் மற்றும் அமைச்சுக்குட்பட்ட பல்வேறு வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சுற்றுலா துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜேந்திர நடவடிக்கைகளின் பலவீனத்தை காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தலவத்த தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்நினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் அபாயங்கள் உருவாகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத கால பகுதியில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4.72 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 61.6% அதிகரிப்பாகும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கையொன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் 7.4% குறைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடுகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4.992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்தாதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகன் டாக்டர் NCD ஆரியரண்ண தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட ஆத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனைக்கால பகுதியையும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் விக்ரம கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொள்ளுகிறார். தனது மருத்துவ தேவைக்காகவே இந்த சிங்கப்பூர் பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விரகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலி பத்தேகம பகுதியில் உச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் இரண்டு பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசினர் தெரிவித்தார்கள். இந்நேரத்தில் அங்ககல கல்விகர பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் பெனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் நாளாந்தம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொடவேகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இகினிமிட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இதுவரும் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலொன்று கங்கொட மற்றும் கடிகமர தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டிருக்கிறது. உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற தொனிப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3வது நாளாக எதிர்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சல் புயான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
பாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. புற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் அளித்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின் கட்டணத்தையும் மளிகை கடை பற்றிச்சுட்டையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும் ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளர்களின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் போட்டுங்கள் என்று முனக்கான ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மீனவர்கள் நேற்று கறுப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லைதரம் உயிரினங்களோ அல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா குறிப்பிடுகிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குசும் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழக்க பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12ஆம் தேதி ஒரு நாள் யூபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு இடப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானது அல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிஸ் மேர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் துபாய் டெலாவிவ் விமானத்தின் கொக்பிட்டில் விமானியரை கேப்டன் சிமித் மச்சார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாவிவ் நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோதச் செய்து அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான விபத்து பாணியிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
பிரிட்டிஷ் ஆகாய படை தளத்தில் வைத்திருந்த தனது பீபன் போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெர்முடாவில் இருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது. இந்த விமானத்தில் கனடாவைச் சேர்ந்த 4 பேரும் பெர்முடாவைச் சேர்ந்த 2 பேரும் பயணித்துள்ளது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் பெற்றோர் துணையின்றி குடியேற செல்லுகின்ற சிறாருக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுவினரும் கூறுகிறார்கள். அமெரிக்க மாநிலம் டெனசியில் குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அதை மாநில ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசியாவின் ஜோகூர் ஜோங் பெங்கில் 16 வயது மாணவி இறந்தது தொடர்பில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட மூவருக்கும் 16 வயது. அவர்கள் உயிரிழந்த மாணவி படித்த அதே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஜப்பானில் கோடைகால வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் தலைநகர் டோக்கியோவில் நெல் தரும் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோட்ஷே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்து ஆட்டத்தில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வென்ற நிலையில் அந்த ஆட்டத்தில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியதாக பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ அன்செலோட்டி தெரிவித்திருக்கிறார். நேஷன் லீக் குரூப் சுற்றில் இங்கிலாந்து கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், செக் குடியரசின் ஜீரி லேகாக்கா, போலந்தின் வெலண்டின் வாசுரட், ஸ்பெயினின் ஜெமிமுனார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்கள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரிவா, செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். ஜப்பானில் சுமார் 2 வாரம் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டி நேற்று நிறைவடைந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நடந்த ஆசிய விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இனி பெரிய அளவில் விளையாட்டு போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஃபெமிலா 1 கால்பந்தயத்தின் 16th ஓட்டத்திலே பஹரின் கிராண்ட்ஸ்ரீயில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் சாரதியுமான மேக்ஸ் வெஸ்டபென் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 369.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.66 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.25 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.02 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.14 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.40 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் ரூமிடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் ரூமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட ரூமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: எண்ணிக்கை மகாணம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா லாட்சத்திலுக்கு வந்து
2: பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தான் மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொலைபேசி இலக்கம் 01 40 57 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள்.

0541 47 77 அல்லது 0560 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0515 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:23 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: ഭക്തിമാലൈ. ഭക്തിമാലൈ നിഘിച്ചിനെ കേൾപ്പതർക്കും നിഘിച്ചിൽ കലന്നുകൊണ്ട് സിറപ്പിപ്പതർക്കും കാത്തിരിക്കും അന്നയുടെ അടിയാർകൾ അൻപു നേയർകൾ അനവർക്കും അന്നയെ അബ്രാമി ബാസൈ തായുടെ അറുക്കട ചെങ്കടയ്ക്ക് അന്നയെ മുതലിൽ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ട് இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை இனி ஐவரை இணைத்து ஆறுவருக்கு ஒரு பாடலாக வழங்குகின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. நான் அகிலா தெய்வ பாலம் கிடைக்கின்றேன்.
0: வணக்கம் சகோதரி அகிலா, நலமா இருக்கிறீங்களா? என்ன பாடல் சகோதரி?
1: மாயா உலகத்திலே இந்த பாடலை அனைவருக்குமாக கேட்டுக்கொள்கின்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்களுக்காக அந்த பாடலையும் இன்னும் ஐவரை இணைத்து தருகின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் அண்ணா.
0: அவர் அகிலா தேவபாலன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌதரி. சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். அபிராமி அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு காட்டு குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம், டிஆர்டி அன்பு நேயர்கள், டிஆர்டி அன்பு அறிவாளர்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்திட்டு கொண்டேன்னா அகிலா தேவபாலம் கேட்ட பாடல் மாயா உலகத்திலே என்ற பாடல் ஒன்று நான் முனைந்து கொள்றேன்.
0: நன்றி சௌதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவுருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: அவர் சித்ரா பவன் அவர்கள், நோர்வேயில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் ஜனாலம் இருக்கிறேன். நன்றி நன்றி. அபிரஹாமி அம்மாளுடைய அருக்கலாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும். மங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் குடும்பம், நேர்கள் குடும்பம், எங்க பிள்ளைகள் குடும்பம், சகோதரி சகோதரி குடும்பங்கள் எல்லோரும் நலமாவால அம்மன் அம்மன் அருக்கலாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நானும் இந்த மாயா உலகத்திலே அந்த

0: நன்றி
1: சோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னியனுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானிலை வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் காந்த குரல்.
1: வணக்கம் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
2: ஓ அம்மாளாச்சிதா, நல்லா இருக்கிறேன்.
1: நன்றி நன்றி. நல்ல உற்சாகமா என்று இருக்க வேண்டும் என்ற அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: உங்களோட பிரார்த்தனைக்கு தான் முதல்ல கை கூப்பி வணங்கி நன்றியை சொல்லிக்கொண்டும் நீங்களும் நல்ல மாதிரி இருக்கவனும் கலகலப்பை பிடிக்கங்க. இப்ப இப்ப இருக்கிற மாதிரியே கலகலப்பு கதைகள் இதுகள் எல்லாம் இருந்துச்சேண்டா ஓகே
1: ஓகே.
2: ஓ அவ்வளோ காணும் எங்களுக்கு அப்படி நல்ல மாதிரி கலகலப்பாக சந்தோஷமாக வாழவனும் இருக்கவனும்னு சொல்லி நாங்கள் வணங்கும் அப்ராமி அம்மனின் பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு எல்லோரும் நலத்தோடும் பலத்தோடும் இருக்க வேணும் என்ற எனக்கதான் விருப்பம். எல்லாரும் மற்ற குறிப்பாக நான் கேட்க விரும்ப இருக்கிற இல்லை என்றாலும் இந்த எங்கட ரவியம்மா ராமன் இருக்கிறார்
1: அது அவருடைய அன்பு கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வைத்தியசாலையில் இருப்பதாக நானும் அறிந்தேன் சோதரம்.
2: கதைக்கூடிய ஒரு மனிதன் உண்டு. ஆகவே தெய்வேந்திரம் அண்ணன் தெய்வேந்திரத்துக்கு நானும் அப்ராமி அம்மனின் இருகரம் கூப்பி வேண்டிக் கொண்டு அவர் நல்ல மாதிரி சுகம் பெற்று மீண்டும் வீட்டுக்கு வந்து அவர் தன் மனைவி போயிட பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோரோடும் சந்தோஷமாக வாழ வேணும் என்று சொல்லி அப்ராமி அம்மாவை வேண்டி வேண்டி வணங்கி கொண்டு அடுத்தது ராஜா எல்லோரும் குடும்பங்கள் அதில் நான் குறிப்பாக கண்ணால் சரவண பகவான் ஸ்ரீ சரவண பகவானோட கதைக்கு இல்லை. ஆகவே சரவண பகவானை நான் நலம் கேட்டுக்கொண்டு அதோட சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது ராஜா கந்த சோதி கந்த ஜோதி என்று சொல்லி ஒரு ஆள் அங்கே இருக்கிறான் சொல்லி எனக்கு இவ்வளவு காலம் வேறு ஒரு பேரை தானே நான் பாவிச்சு கொண்டிருந்தேன். அண்டை குருனா தான் தெரிஞ்சது ஓஹோ இது கந்த ஜோதி என்று ஒரு ஆள் இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆகவே ஸ்ரீ சரவண பகவான் கந்த சோதியையும் சுகம் கேட்டுக்கொண்டு அவர்களும் நல்ல மாதிரி சுகமாக வாழணும் என்று வேண்டிக் கொண்டு ராஜா நானும் அந்த பாட்டோட நஞ்சு சொல்றேன் கேட்டிருக்கணும் அந்த பாட்டோட.
1: நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்கணும்.
2: வாக்கு
1: சித்ரா என்று ஒரு பேர் இருக்கு செல்ல பேர்
2: இப்பதான்
1: எனக்கு தெரியும் உங்களுக்கும் நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னியை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரர் இணைந்து கொண்டார் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபாலை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி பாக்கியநாதன் அவர்கள். வணக்கம் திருமதி பாக்கியநாதன். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது நினைக்கிறேன். நிக்கிறீங்களா திருமதி ராசா? வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
3: வணக்கம் ராஜா, நிலமா இருக்கிறேன். நிலமா இருக்க உங்கள் குடும்பம் எல்லாம் நிலமா இருக்க எல்லாம் எல்லோரவினை பிரார்த்தித்துக் கொள்ளும் ராஜா. நானும் மாயா உலகத்தில் என்ற பாட்டை விரும்பிக்கிறேன். எல்லா நேயர்களுக்காகவும் எங்கட குடும்பம் உங்களோட குடும்பம் எல்லோருக்காகவும் விரும்பிக்கிறேன் ராஜா.
1: நன்றி அம்மா, நல்ல உற்சாகமா நீங்களும் இருக்க வேணும் அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
3: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள். அன்பு உறவுகளை நீங்கள் புரட்டாதி சனி அதாவது நாலாவது சனி அன்னையனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போக முடியாதவர்கள் அதாவது நவதானியங்களை அனுப்பி வைத்தால் தாயார் உங்களுடைய பெயர் விவரங்களை எல்லாம் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயார் உங்களுக்கான எரித்து உங்களுக்கான பிரசாதங்களை அனுப்பி வைப்பார். நீங்கள் அனுப்பும் கடிதங்களில் அன்னை அங்கிருந்து அனுப்புவதற்கான அந்த காணிக்கையை நீங்கள் வைத்து அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, ஐயோகரிமன
1: ராஜா கவைக்கிறேன்.
4: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா. எப்படி இருக்கிறார்
4: ஐயா? இருக்கிறாரு, கையத்துக்கு தான் இருக்கிறாரு. கையது அது ஒரு அஞ்சு கிழமை அப்படி செல்லும் தானே, அது கலட்ட வழக்கை தானே அது வந்து
1: அறுவருக்கான பாடல் வானலையில் மலர்கின்றது மாயா உலகத்திலே என்ற பாடல்

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சுவாசினி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மற்றும் டிஆர்டி அறிவிப்பாளர் நேர்கள் எல்லோரும் அபிராமி அம்மாண்டோடு நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு. நான் வந்து 25வது சீடியில இருந்து இசைவேந்தன் நானே. நீங்க என்ன படித்த இருவிழி என்ற பாடல்
0: என்ற பாடலை கேட்கிறீங்கள்?
1: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: 25வது இசைப்பொழியிலிருந்து இருவிழிகள் என்ற பாடலை கேட்குறீங்கள். அந்த பாடலோடு இன்னும் ஐவரை இணைத்தம்மா அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். கேட்டு அன்னையினுடைய திருவருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி சுவாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவுண்டு அம்மாளாச்சு பிரார்த்தித்து கொண்டு சுபாசினி கேட்ட பாடலோடு நானும் உணர்ந்து கொள்றேன் ராஜா. எல்லோரையும் அம்மாளாச்சு தான் காப்பாற்றுவேன்.
0: நல்லா இருக்கிறீங்களா சௌதரி?
2: ஓம் ஓம் ஓம். நன்றி ராஜா.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்க வேணும் என்று அன்னையை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி ராஜா.
0: அவர் சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்தில் இருந்து அவரை தொடர்ந்து தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள். வணக்கம் சௌதரி.
3: எல்லோருக்கும் கிடைக்க அன்பு நேயர்கள், அன்பு அறிவிப்பாளர்கள், எங்கள் குடும்பங்கள் எல்லோருக்கும் அபிராமி அம்மாவினர் வேண்டி வேண்டுகின்றனையா. அப்ப என்ன நினைக்க முடியாத இருக்கட்டும். எல்லாரும் சுகமாக நலமாக இருக்கணும் என்றதான் நம்மளது தெய்வ வழிபாடுகள். நீங்கள் அந்த சௌதரி சுவாசினி கேட்ட பாட்டோடும்
0: இணைந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைத்து நீங்களும் நல்ல உற்சாக தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்று நானும் அன்னையை பிரார்த்தித்து விடப்பெறுவோம். நன்றி அம்மா.
3: நன்றி ஐயா.
0: நீங்கள் அவர் சர்மவதி ரவீந்திரன் அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவர்களுக்கும் அன்னையினுடைய அருள் வேண்டி நானும் பிரார்த்தித்து விடப்பெறுவோம். நன்றி. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக திருமதி கூகுள், அதாவது தம மலர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி.
4: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: ஓ, நாங்களும் அபிராமி அம்மா நெருக்கடாச்சத்த நிலைமை இருக்கிறோம். அதுபோல உங்கள் குடும்பம் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் அபிராமி அம்மா நெருக்கடாச்சம் கிடைக்க வேண்டி இருவிழிகள் என்ற பாட்டு சுவாஜினி பத்மநாதன் கேட்டோட நானும் இணைகின்றேன் சொன்ன.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் சௌதரி தவமலர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ். நலமா இருக்கீங்களா?
5: நான் அபிராமி நலமா இருக்கின்றேன். நீங்க அபிராமி நலமா இருக்க கொண்டு அனைத்து நேருக்கும் அபிராம கிடைக்க முடிஞ்சு கொண்டு
0: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். நலமா இருக்கின்றோம். நீங்கள்? நன்றி. என்றும் அப்படி அப்படி நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரி ராதா கனகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு சரஸ்வதி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி சிவா. வணக்கம் சரஸ்வதி சிவா. நலமா இருக்கிறீங்களா?
6: நல்ல சுகம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சௌக்கியமாக உற்சாகமாக அன்னையினுடைய அருளோடு இருக்கின்றோம். நன்றி சௌதரி. அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்னையும் பிரார்த்தித்துக் கொண்டு
6: எல்லோரும் சுகமா இருக்கணும். அம்மாவை வந்து கொண்டு நீங்கள் போடும் பாட்டோடு நாங்களும் கேட்கிறோம் ராயண்ணா.
0: நன்றி சௌதரி. நன்றி.
6: நன்றி. நன்றி ராயண்ணா.
0: அவர் சௌதரி சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
7: இனிய மதிய வணக்கம். திருமதி சாந்தினி வடிவேல் ஜெர்மனியிலிருந்து கழிக்கின்றேன்.
0: நல்லா இருக்கிறீங்களா சாந்தினி வடிவேல்?
7: ஓ, நன்றி. நாங்களும் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட அனைவரோடும் நலமாக இருக்கணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு அந்த அம்மாவின் அடியார்கள், தொண்டர்கள், சித்ரா பவன் குடும்பம், ஜோகேஸ்வரி அக்கா குடும்பம் எல்லோருக்குமாக அம்மாவின் அன்பு தொண்டர்கள், அனுசரணையாளர்கள், அன்பு நேர்கள் எல்லோருக்கும் அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று அந்த சகோதரி கேட்ட பாட்டே நான் தெரியல. நான் வந்த
0: இருவிழியும் கூட நீங்கள் அனுப்பிவிட்ட இசைப்போல தான் இருவிழி என்று எங்களுடைய இசைவேந்தன் பாடிய பாடல்.
7: ஓகே, நன்றி. அந்த சகோதரி கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொண்டு உங்களிடம் அந்த அன்பா விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
7: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
8: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா?
8: அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள், அன்பு நேர்கள் எல்லோற்ற குடும்பத்துக்கும் அம்மா பக்க துணையாக நின்று உறுதுணையாக நின்று வழிகாட்டி சுகமாக உடல் ஆரோக்கியத்தோடு அம்மா அபிராமி அம்மா வச்சிருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு நீங்க கூட ஏற கேட்ட பாடல் என்ன?
0: எங்கட சுவாசினி பத்மநாதன்
8: அந்த சுவாசினியின் பாடலோட இருந்து கொண்டு நான் அப கனகாலமா நாமளாச்சின பாடல் சேர்க்கையில
0: உங்களுடைய பாடலையும் தெரிவு செய்து ஒளிபரப்புகின்றேன். நன்றி,
8: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சௌத்ரி தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: இனிய மதிய வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? சுசுந்தர் நீங்க
9: உண்மையில் நாங்கள் அந்த அன்னை நற்கடாச்சத்தினால் எங்கள் குடும்பம் மன சந்தோஷம் ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அண்ணா. அதே போல உங்களுக்கும் உங்கள் இனிய குடும்பத்தாருக்கும் தேவேந்திரம் ஐயா குடும்பத்துக்கும் ரதி இந்த ஜியா தர்மசீலம் குடும்பத்துக்கும் அன்னையின் தொண்டர்கள் பக்தர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று எல்லோரும் ஆரோக்கியம் என சந்தோஷத்துடனும் வாழ வேணும் என்று அந்த அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு இந்த மூவருக்கும் உண்மையில் அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று அவர்கள் தேக ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் தங்கள் குடும்பத்துடன் வாழ வேணும் என்று வேண்டிக் கொண்டன்னா நீங்கள் சுவாசினி கேட்ட பாடலுடன் நான் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: நன்றி சகோதரி, உங்களுக்காகவும் நாங்கள் அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல் தெய்வேந்திரம் ஐயா அவர்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஆரோக்கியத்தோடு வந்து எங்களுடைய சகோதரி தெய்வேந்திரம் அம்மாவும் ரேடியோக்கு வானொலிக்கு வர வேண்டும் என்று அன்னையையும் கேட்டுக்கொண்டு உங்களோட விருந்து விடைபெறுவோம். நன்றி சகோதரி. அவர் சகோதரி சிவசுந்தலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய இசைவேந்தன் அவர்கள் பாடிய பாடலை ஒளிபரப்புகின்றோம். அன்னையினுடைய அதாவது ஆலயத்திலே அதாவது புரட்டாதி சனி வருகின்றது, நாலாவது புரட்டாதி சனி டென்மார்க் பன்னெண்டாவது ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய ஆலயத்தில் புரட்டாதி சனி மிக விசேஷமாக இடம்பெற்றுங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் மூன்று நாட்களும் மூன்று கால யாக பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது. பிரதி சனிக்கிழமையில் காலை 10 மணி அளவில் விசேட யாக பூஜைகள் மங்களவாத்தியம் முழங்க இடம்பெற்று அடியார்கள் உங்கள் நூல் பிணி கிரக தோஷங்கள் இருப்பவர்கள் சனி பகவானுடைய கிரக தோஷம் தீர ஸ்ரீ மாதாஜி அபிராமி அன்னையினுடைய திருக்கரங்கள்லாம் நீர் எடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் எரித்து உங்கள் நோய் பிணியை தீர்த்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அபிராமி அம்மன் .tk தொலைபேசி இலக்கம் 0505-97-18-1-92 இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய போக முடியாதவர்கள் நவதானியங்களை நீங்கள் நேரத்துக்கே அனுப்பி வையுங்கள். அன்புறவுகளை அனுப்பி வைக்கும்போது அன்னைக்கான காணிக்கையும் வைத்து அனுப்புங்கள். இப்பொழுது எங்களுடைய சகோதரி கேட்ட பாடல் வானிலையில் மலர்கின்றது.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பக்தி மாலையில் தேவி தனராஜ் ஒரு அன்னையினுடைய பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார். அவருக்காக நாம் தரும் அம்மாளுடைய பாடல் ஒன்றை ஒலிபரப்புகின்றோம். இதோ அந்த தேவி தனராஜ் அவர்களுக்காக நாம் தரும் பாடல்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அன்னையினுடைய பாடலை கேட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்னையினுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சுப்பிரட்டாதி சனிக்கு சென்று, அதாவது நீங்கள் எள்ளெண்ணெய் எரித்து நல்ல இன்பத்தை பெறுமாறு உங்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, போக முடியாதவர்கள் நீங்கள் தவதானியங்களை வாங்கி அனுப்பி வையுங்கள். அன்பர்களை அதை அனுப்பும்போது உங்களுடைய நட்சத்திரங்களை எழுதி விலாசத்தையும் தெளிவாக எழுதி அன்னையினுடைய அந்த காணிக்கையும் வச்சு அனுப்புங்கள் அன்பு உறவுகளே என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனி தொடர்ந்து வானொலிக்கு வலம் பெறுகின்றது. ராசலிங்கம் அவர்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி. அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: பாரிசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
2: தேவி
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இந்த அடியம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லேப்டாப்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:06, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:06. தமிழொலியில் தொடர்கின்றது.

நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எமது அன்பு பாடகர் ராஜலிங்கம் அவர்கள், செயின்ட் டெனிஸ் பிரான்சில் இருந்து. எப்படி இருக்கின்றீர்கள் ராஜலிங்கம், நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ராஜலிங்கம் இவ்வாறு எழுதியிருக்கின்றார். இனிமையான இவ்வேளையில் ரசிக்கும் என் அன்பு டிஆர்டி வானொலி நேயர்கள், அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எனது அன்பான அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய கனிவான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் பிரான்சில் நாட்டுக்கு வந்து 38 வருடங்கள் ஆகின்றன. எனக்கு இரு பிள்ளைகள் திருமணமாகிவிட்டார்கள். இரு பிள்ளைகள் படிக்கின்றார்கள். எனது மனைவி சமையலில் மிக சூறப்புலி, அதுவும் மிக ருசியாக சமைப்பார். நான் யாழ்ப்பாணம் தீவகம் நாரந்தனே கணேசா கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் படித்துள்ளேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி வானொலி ஊடாக பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, காலை பூந்தன்றில் பாட்டு கேட்பது, கதைக்கொரு காணம் எழுதி சிறப்பிப்பது, கவிதை பாடுவது, ஜெர்மனி நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு பிடித்த பாடல்களை பாடுவேன் என எழுதியிருக்கின்றார். இன்றைய நேயராக கலந்து கொள்ளும் சகோதரர் ராசலிங்கம் அவர்கள் தெரிவு செய்திருக்க முதலாவது பாடல் ஜெயசங்கர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். நான் மலரோடு தனியாக என்ற பாடல், வேதாவனுடைய இசை, கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை வரி, இருவள்ளுவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், எல்லாம் ஜெயசங்கர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார். ஜேம்ஸ் போன்ற ஜெயசங்கர் என்றால் எனக்கு நன்றாக பிடிக்கும். அவருடைய பாடல்கள் மிக மிக அருமையான பாடல்கள். அந்த வகையில் நான் மலரோடு தனியாக என்ற பாடலை முதலாவது பாடலாக தெரிவு செய்திருக்கின்றார். இதோ அவர் தெரிவு செய்த பாடல் வானலையில் மலர்கின்றது.

பாடல் வரியோடு டி எம் சவுந்தரராஜன் பேசுசிலா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதலாவது பாடல். இன்று தெரிவு செய்திருக்கின்ற 5 பாடல்களும் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படங்களிலிருந்து எழுதியிருக்கின்றார் கண்ணதாசனுடைய கவிதை வரியோடு. அன்பவர்களே, நீங்களும் அதாவது எழுதியே அனுப்பி வைத்தால் அன்பவர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அவர் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், உங்களுக்கு பிடித்த நடிகை யார், உங்களுக்கு பிடித்த பாடகர்கள் யார் என்பது போன்ற விபரங்களையும் எழுதியை அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் ஐரோப்பிய வானொலியின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பவர்களே, நீங்கள் அம்பாள் ஸ்டோர்ஸில் பரிசில் இருப்பவர்கள் அல்லது லாக்கூர்னோவில் இருக்கிறவர்கள், நீங்கள் ரெஸ்டோரண்ட் அதாவது நிஷான் கடையில் கொடுத்தால் கூட நாங்கள் லாக்கூர்னோவில் சுற்றி இருக்கின்றவர்கள், நீங்கள் அங்கே கொடுத்தால் வாங்கலாம். அல்லது நீங்கள் எங்களது வாட்ஸ்அப்புக்கோ அல்லது வைஃபருக்கோ எழுதி அனுப்புங்கள். அல்லது மின்னஞ்சல் டிஆர்டி டேமில் @hotmail.fr என்ற மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் வலம் வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடல் அவர் தெரிவு செய்திருக்கும் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது என்ற பாடல். இந்த பாடலையும் டி எம் சவுந்தரராஜன் பேசுதில் அவர்கள் அழகாக பாடியிருக்கின்றார்கள். ஜெய்சங்கருக்கு சவுந்தரராஜன் கொடுக்கின்ற பாடல் கூடுதலான பாடல். எம்ஜிஆரிலும் சிவாஜியிலும் பார்க்க ஜெய்சங்கருக்கு தான் சவுந்தரராஜன் கூடுதலாக பாடலை பாடியிருக்கின்றார்கள் என்ற தெரிவிக்கின்றார்கள். இந்த பாடல் அதாவது தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மனம் என்னும் மேடை மேலே. வேதா அவர்களுடைய இசை, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பி சுசில் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். மனம் என்னும் மேடை மேலே வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரையிலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த பாடலையும் எங்களுடைய ராசலிங்கத்தினுடைய தெரிவு பாடலாக ஒலிபரப்புகின்றேன். நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அன்பு உறவுகளே, இதோ அவர் தெரிவு செய்த 2வது பாடல்.

0: கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 1:20 ஐக்கியராஜ்யத்தில் 12:20 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பாடகர் ராசலிங்கம் அவர்கள் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கும் நமதை தேவபெருமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ராசலிங்கம் நீங்கள் கேட்கின்றீர்களோ எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய பிரதியை நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இன்றைக்கு கில்ல அடிய வேலைதான் பார்த்திருக்கிறீர்கள் எல்லாம். ஜெய்சங்கர் நடித்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்கள், வேதாவினுடைய இசை, என்னது இந்த சூழ்ச்சியை நீங்கள் செய்தீர்கள் என்பது பெரிய வித்தையாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு

ஜெய்சங்கர் சொன்னது நான் சொல்ல இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரோடு இணைந்து கூடுதலான படங்களில் நடித்திருக்கின்றார் விஜயலட்சுமி. அந்த ஒரு வேகத்திலும் இவர் விஜயலட்சுமியோடு நல்ல நெருக்கமாக படங்களில் நடிப்பதை அவதானித்திருக்கிறார். வாத்தியாரண்டா சும்மா அன்பு உறவுகளே அந்த வகையில் அப்படி கேட்டிருக்கிறார் அவர் இல்லையென்று சொல்லியிருக்கின்றார். அன்பதற்காக கண்ணதாசன் இயற்றிய இந்த பாடல் ஆசையா கோபமா என்ற பாடல் ரசித்து நீங்கள் வேதாவுடைய இசையில் ரசித்து பல பாடல்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ஹிந்தி சாயலை கொண்ட பாடலாக இசையமைத்திருப்பார். அந்த வகையில் இந்த பாடலும் ராஜலிங்கம் அவர்கள் தெரிவு செய்த பாடல். நன்றி ராஜலிங்கம், உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மகளுங்கள்.

ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் பிரான்ஸ் சென்டனிஸில் வசிக்கும் அன்பு நேயர் பாடகர் ராஜலிங்கம் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். ராஜலிங்கம் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சி மிக மிக இலவான ஒரு உங்களுடைய பெயர் முகவரி உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் என்ன பாடசாலையில் படித்தீங்கள் உங்களுக்கு பிடித்த நடிகர் பாடகர் போன்ற விவரங்களையும் எழுதி உங்களை பற்றிய சின்ன அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய அஞ்சு பாடல்களையும் தெரிவு செய்தால் நாங்கள் மிச்ச விஷயங்களே எல்லாம் நாங்கள் மெருகூட்டி உங்களுக்கான இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் மலரும். திங்களும் புதனும்

0: ஒரு மணியிலிருந்து 1:30 வரை இடம்பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. தொடர்ந்து மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது.
1: 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்லை, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்லை. நான் இதில உள்ளுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா? விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-34-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினை ஊடாக
2: விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gare-la-Gonesse-Sasseville.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Berge-les-Gonesse.
6: Nélevigé, Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisilakam, Saïdarondre, Napade, Saïdarinde, Saïdarele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் திருவுருவ சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றத்தில் தற்போது பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் ஒருவரான தியாக தீபம் திலீபனின் இந்திய அரசாங்கத்திடம் 5 கோரிக்கைகளை அவர் முன்வைத்து யாழ்ப்பாண நல்லூர் கந்தசாமி கோவில் முன்றலில் 1987 செப்டம்பர் மாதம் அகிம்சை வழியில் உண்ணாலை போராட்டத்தின் போது உயிர் துறந்தார். இவரது நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திலீபனின் நினைவை மீட்டிக் கூறும் வகையிலும் அவரது நினைவாலய பகுதியை மேம்படுத்தும் நோக்கிலும் நல்லூர் பகுதியில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அனுமதியுடன் திலீபனின் வெண்கலந்த அல்லது திருவுருவ சிலை ஒன்று அண்மையில் புதிதாக நிறுவப்பட்டது. புதிதாக நிறுவப்பட்ட திலீபனின் சிலையானது கடந்த செப்டம்பர் 27 அன்று போலீசாரால் அதிரடியாக அகற்றப்பட்டது நேர்கள் அறிந்ததே. தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் சின்னங்கள் அல்லது நினைவு சின்னங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்துவது நாட்டின் சட்டத்துக்கு முரணானது என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த அகற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. சிலையை அகற்றியதை அடுத்து அது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரால் யாழ் நீதிமன்றத்தில் அந்த சிலை பாரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் நீதிமன்றம் அதனை பொறுப்பேற்பது தொடர்பில் சட்ட ரீதியான நகர்வுகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. திலீபனின் சிலை அகற்றப்பட்டமைக்கு அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இறந்த ஒருவரின் நினைவாக வைக்கப்பட்ட சிலையை வலுக்கட்டாயமாக அகற்றியமை அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் இது நல்லிணக்க சூழலை பாதிக்கும் என்று தமிழ்த் தேசிய கட்சிகள் வன்மையாக கண்டித்துள்ளன. சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லூர் நினைவாலய பகுதி மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களும் கவனயீர்ப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திலீபனின் சிலை அகற்றத்துடன் நேரடியாக அரசுக்கு தொடர்பில்லை என்றும் சட்டத்தை நிலைநாட்டும் பொருட்டே போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்று உரிய சட்ட விதிகளுக்கு இணங்க செயற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திலீபன் சிலை அகற்றும் விகாரமானது தற்போது வடக்கில் மீண்டும் ஒரு அரசியல் பரபரப்பையும் பதற்ற நிலையையும் ஏற்படுத்தியிருப்பதோடு இது தொடர்பான விசாரணைகளுக்காக சில நபர்களுக்கு போலீசார் அழைப்பாணைகளையும் விடுத்திருக்கிறார்கள். சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளிட்ட 4 அடங்கிய குழுவினர் இன்று சவுதி அரேபியா நோக்கி புறப்பட்டுள்ளார்கள்.
1: இதற்கமைக்க சவுதி அரேபிய சட்டத்தரணிகள் சங்கத்துடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அந்த நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனூடாக சிறந்த பதில் கிடைக்கவில்லை எனின் சவுதி அரேபிய மன்னரிடம் மேன்முறையீட்டை சமர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உபுல் குமர பெரும மற்றும் ஃபைசல் முஸ்தபா உள்ளிட்ட குழுவினர் இன்றிரவு சவுதி அரேபியா நோக்கி பயணிக்க உள்ளனர். அவர்கள் எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை அது நாட்டில் உள்ள 2 சட்டத்தரணிகள் சங்கங்களுடன் கலந்துரையாட உள்ளனர். சிவராசா அனோஜனின் விடுதலை செய்வதற்காக தேவையான அரசு தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி மகாசங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் அண்மையில் ஜனாதிபதியிடம் மகஜரொன்றை கையளித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்து சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக தொடர்ச்சியாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் அங்குள்ள அதிகாரிகளுடன் ராஜதந்திர ரீதியில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட கருத்தொன்றுக்கு அமைய சவுதி அரேபியாவின் அல் அஹ்சா குற்றவியல் நீதிமன்றம் அனுஜன் சிவராசாவுக்கு ஆரம்பத்தில் 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதித்திருந்தது. பின்னர் இந்த தண்டனைக்கு எதிராக அனுஜன் தரப்பினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததுடன் அந்த மேன்முறையீட்டுக்கு எதிராக மற்றொரு மனுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மேன்முறையீடுகளின் தீர்ப்பு அமையவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கல்முனை நட்பட்டி முனையைச் சேர்ந்த சிவராஜா அனுஜன் சுமார் 9 மாதங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் சவுதி அரேபியாவுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியல் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரூபாயாவில் அமைந்துள்ள கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் கடந்த சனிக்கிழமை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது குறித்த ஆட்சேர்ப்புகளுக்காக கொண்டுவரப்பட உள்ள புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இதற்கமைய அரசு சேவை ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்கள் மற்றும் இது தொடர்பில் கௌரவ நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அந்த சேவை பிரமாண குறிப்பு திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதம் தொடர்பில் கலந்து கொண்ட ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சேவை பிரமாண குறிப்பு திருத்தம் மேற்கொண்டதன் பின்பு குறித்த கல்வியல் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வியல் கல்லூரிகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகள் உட்பட 6 சேவைகளின் தொழில்சார் தன்மையை மேம்படுத்துவதற்காக கல்வி தொழில்சார் பேரவை ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுரை செனவரட்ன, ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகள் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இலங்கையின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 1056 குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தலைமையில் இடம்பெற்றது. 1.5 வருட கால வெற்றிகரமான மற்றும் முறையான பயிற்சியை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபைகள் மற்றும் அமைச்சுக்குட்பட்ட பல்வேறு வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு இணைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் தற்போதைய சுகாதார சபையின் மாற்றம் அடையக்கூடிய மற்றும் பரிணாம வளர்ச்சியடையும் காலகட்டத்தில் இந்த புதிய நியமனங்கள் சுகாதார சேவைக்கு சேருவதாகவும் பிரஜைகளை மையமாக கொண்ட சுகாதார சேவையாற்றுவதற்காக சுவிட்சமான நாடு அழகான வாழ்க்கை வேலை திட்டத்தின் கீழ் அரசாங்கம் அனைத்து துறைகளையும் நெறிப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்குள் மாத்திரம் 2071 குடும்பநல சுகாதார அதிகாரிகள் சேவைக்கு இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் மற்றும் சேய்நல பாதுகாப்பில் அவர்கள் ஆற்றி வரும் சேவைகளை பாராட்டும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் சுமார் 2900 குடும்பநல சுகாதார சேவையாளர்களுக்கு ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அரசு சேவையில் மனித வளத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளின் கீழ் அதிகளமானோர் சுகாதாரத்துறைக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு களுத்துறை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் முக்கிய துறைகளான சுற்றுலாத்துறையை மேலும் வினைத்திறன் மிக்கதாகவும் சர்வதேச ரீதியில் கவரக்கூடியதாகவும் மாற்றுவதே இந்த வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளிநாட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள், சர்வதேச விமான சேவை சஞ்சிகைகள் போன்றவற்றில் மட்டும் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தற்போதைய நவீன உலகில் சுற்றுலா பயணிகளின் தேடல்கள் மற்றும் விருப்பங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக புரிந்து கொண்டு அவர்களின் கையடக்க தொலைபேசி திரைகளுக்கே நேரடியாக விளம்பரங்களை கொண்டு சேர்க்கும் டிஜிட்டல் உத்திகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் இலங்கையில் அதிக தொகை செலவிடக்கூடிய உயர்தர சுற்றுலா பயணிகளை கவரும் முதன்மை மையமாக மாற்றுவதற்கு நீண்டகால பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதற்கமைய சுற்றுலாத்துறை சார்ந்த தரவு முகாமைத்துவத்தில் உலக அளவில் முன்னணியில் காணப்படும் ஆஸ்திரேலிய தூதரகத்துடன் இணைந்து சிறப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை சுற்றுலாத்துறையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை கண்டறிந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் திறம்பட கொண்டு நடத்துவது என்பது குறித்து பல திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதுடன் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருவதால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித மூளையை விட வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டாலும் அதனை உருவாக்குவதும் அதற்குரிய கருத்துக்கள் அல்லது தகவல்களை வழங்குவது மனித சிந்தனையின் திறனாகும். எனவே பல்கலைக்கழக மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்கால உலகுக்கேற்ப புதிய சிந்தனைகளையும் நுட்பங்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் உலகளாவிய சவால்கள் மற்றும் சர்வதேச அளவிலும் போராட்ட பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கை சுற்றுலாத்துறை உறுதியான வளர்ச்சியை காட்டி வருகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து புனரமைக்கப்பட்ட விமானங்கள் இலங்கைக்கு வருகை தொடங்கியுள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் சுற்றுலாத்துறை கணிசமான உயர்வை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜ்யாந்தர நடவடிக்கைகளின் பலவீனத்தையே காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலைவத்த தெரிவித்திருக்கிறார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சர்வதேச ரீதியில் நாட்டின் விவகாரங்களை கையாள்வதற்கும் உலகத் தலைவர்களுடன் உறவுகளை பேணுவதற்கும் மக்கள் நாட்டின் தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாட வேண்டிய முக்கிய தருணத்தில் நாட்டின் தலைவர் அதில் பங்கேற்காமல் கம்பகாவில் தனது கட்சியின் தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான சம்பவம் போன்ற பல முக்கிய சர்வதேச பிரச்சனைகளிலும் இந்த காலகட்டத்தில் நாட்டின் தலைவர் சர்வதேச அரங்குக்கு சென்று உரையாடுவது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மொழித்திறமை என்பது இங்கு ஒரு தடங்கலாக இருக்க முடியாது என்றும் அதற்காக அனுபவம் வாய்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் ஒரு உயர்மட்ட மாநாட்டுக்கு நாட்டின் ஜனாதிபதி செல்லாமல் வெளியுறவு அமைச்சரை மட்டும் அனுப்புவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசின் ராஜேந்திர மற்றும் வெளியுறவு அமைச்சின் செயல்பாடுகள் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதை இது தெளிவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் அற்ற இளம் தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் 4 கட்டங்களின் ஊடாக சமூகம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவிக்கின்றார்.
1: போதைக்கு அடிமைகற்ற சமூகத்தையும் போதைப்பொருள் பாவனைகளிலிருந்து விடுபட்டு இளம் தலைமுறையையும் உருவாக்குவது அவசியமாகும். தற்போது 4, 14, 15 வயதான சிறுமிகளும் சிறுவர்களும் போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்படும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த போதைப்பொருள் பேரழிவு கொழும்பில் உள்ள பாடசாலைகள் மாத்திரமன்றி கிராமப்புற பாடசாலைகளிலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நாட்டின் பெருமதிமிக்க இளம் தலைமுறையினரையும் எதிர்கால நாட்டின் சக்தியாக விளங்கும் இளைஞர்களையும் பாதுகாக்கக்கூடிய சமூக சூழலை உருவாக்குவது மிகவும் அவசியம். அதற்கமைய போதைப்பொருள் கடத்தல் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கு எதிராக பாரியளவிலான நடவடிக்கைக்கு திட்டம் ஒன்று நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமைத்துவம் வழங்கி வருகின்றார். அதேபோன்று போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 4 மட்டங்களில் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தேசிய போதைப்பொருள் தடுப்பு சபை, மாவட்ட சபைகள், பிரதேச மட்ட செயற்பாட்டு குழுக்கள், 14,150 மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் ஊடாக முழு சமூகமும் வலையமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் ஊடாக இந்த சமூகத்தை போதைப்பொருளிலிருந்து பாதுகாப்பதே நோக்கமாகும். நாளை பாடசாலையை விட்டு சமூகத்துக்கு செல்லும் பிள்ளைகள், பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் இளைஞருக்கும் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்கும் சமூகத்தையும் எங்களால் உருவாக்க முடியாவிட்டால் நாம் வாழ்வாவிய மாளிகைகளை கட்டினாலும் அதனால் எவ்வித பயனுமில்லை. எனவே நாட்டின் இளம் தலைமுறையினரை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது.
0: தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்லினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் அபாயங்கள் உருவாகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது.
2: சர்வதேச விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருள் விலையும் சீரமைக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் நிதியம் சுட்டிக்காட்டியது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பில் மத்திய கிழக்கு மோதல்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் எரிபொருள் விலை நிர்ணய முறையை தொடர்ந்தும் பேணுவதன் அவசியத்தையும் நிதியம் வலியுறுத்தியுள்ளது. 7வது மீளாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுப் பேரவை அங்கீகரித்ததை தொடர்ந்து இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்க உள்ளது.
0: தொடர்ந்து 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத காலப்பகுதியில் நாட்டின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4072 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்புகையில் இது 61.6% அதிகரிப்பு என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2025 ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட தொகை 2520 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த வருடத்தின் குறித்த காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதி செலவு கடந்த ஆண்டை விட 1551 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே 2026 ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் எரிபொருள் இறக்குமதிக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. இது 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்புகையில் 76.5% அதிகரிப்பாகும். 2025 ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவு 255.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அதற்கமைய மத்திய வங்கி தரவுகளின்படி கணிப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவு 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்புகையில் 195.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் உயர்ந்திருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் சுத்திகரிக்கப்பட்ட கனிய எண்ணெய் இறக்குமதிக்காக 321.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. கடந்த 2025 ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் அதற்காக 202.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருந்தன. அதற்கமைய சுத்திகரிக்கப்பட்ட கனிய எண்ணெய் இறக்குமதி செலவு ஆண்டு அடிப்படையில் 58.7% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கையொன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். மறுசீரமைக்கத்தக்க சக்தி மூலங்களூடாகவே இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், ஆட்சியில் இல்லாத காலத்தில் மறுசீரமைக்கத்தக்க சக்தி தொடர்பில் பல்வேறு கோஷங்களை முன்வைத்த தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த திட்டங்களை குப்பை தொட்டியில் வீசும் வேலை திட்டத்தையே முன்னெடுத்து வருவதாக சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டுகிறார். சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை பாதிக்கும் அரசாங்கத்தின் கொள்கைசார் தீர்மானங்கள் குறித்து இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வோத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். 2016 ஆண்டில் சூரிய சக்தி துறையின் மூலம் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் உருவானதோடு பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகர்கள், சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் என்று பெருமளவிலானோர் இந்த துறையில் இணைந்ததாக சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருந்தாலும் தற்போதைய சூரிய சக்தியை அடிப்படையாக கொண்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்கள் படிப்படியாக அழிந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துறையில் உள்ள தொழில் முனைவோருக்கு அரசியல் அல்லது நெருங்கிய நட்புறவு தொடர்புகள் இல்லாத காரணத்தினால் அவர்களின் தொழில் முனைவை முடக்கும் வகையிலான அரசாங்க கொள்கையே அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சூரிய சக்தி உற்பத்தியாளர்கள் மாதாந்தம் 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை நாட்டுக்கு சேமித்து சுமார் 2500 மெகாவாட் மின்சாரத்தை அமைப்பில் சேர்த்து வரநிலையில் இவர்களுக்காக 10 லட்சம் கூரவழி சூரிய சக்தி அமைப்புகளை இலக்காக கொண்டு செயற்பட முடியாதது ஏன் என்றும் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி அமைப்புகளின் எண்ணிக்கை சுமார் 150,000 மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர், சூரிய சக்தி, நீர் மற்றும் காற்று போன்ற இயற்கை வளங்கள் இருக்கும்போது அனல் மின் நிலையங்களில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை சூரிய சக்தி அலகு ஒன்றுக்காக வழங்கப்பட்ட 37 ரூபாய் 27 ரூபாவாகவும் பின்னர் 20 ரூபாவுக்கு குறைவான மட்டத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சயித் பிரேமதாசா சுட்டிக்காட்டினார். நெட்பிளஸ் முறைமை ஊடாக சூரிய சக்தி முதலீட்டாளர்கள் முதலீடுகளிலிருந்து வெளியேறும் சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குவது அனல் மற்றும் எரிபொருள் மின்லிய துறையினரின் நிகழ்ச்சிகளை அரசாங்கம் பின்பற்றுவதாலா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நோர்வே போன்ற நாடுகளின் மறுசீரமைக்கத்தக்க சக்தி தொடர்பான அனுபவங்களிலிருந்து இலங்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாட்டின் மறுசீரமைக்கத்தக்க மற்றும் சூரிய சக்தியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் 7.4% குறைந்துவிட்டது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஏற்றுமதி தரவுகளின்படி 2025 ஆகஸ்ட் மாதத்தில் 469.6 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த ஆடை ஏற்றுமதி வருவாய் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் 434.8 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துவிட்டது. இதற்கிடையில் 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் ஆடை ஏற்றுமதி வருவாய் 3.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கிறது. 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் 3.318 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டிருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டின் முதல் 8 மாதங்களில் ஆடை ஏற்றுமதி வருவாயில் சுமார் 6.3% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி 8.4% சரிவை கண்டிருக்கிறது. அதேவேளையில் ஜனவரி ஆகஸ்ட் கால பகுதியில் 6.7% சரிவு பதிவாகியுள்ளது. அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய துறையான இலங்கையின் ஆடை தொழில் நடப்பாண்டில் இதுவரை சவாலான சூழலை எதிர்கொண்டுள்ளதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எம்பிடிபிடி பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதுடன் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் அரசாங்கம் ராஜேந்திர ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொள்வதில் தோல்வி கண்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சே தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூடியிருக்கிறது. இதன்போது நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள தேதி தீர்மானிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிடுகிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக 40க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் தங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகரின் உத்தியோர்வ இல்லத்தின் கையிருப்பு பட்டியலில் இருந்த சில பொருட்கள் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற ஊழியர்கள் சிலருக்கு அவர் முறையற்ற அழுத்தம் கொடுத்ததாக அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்துகிறார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4,992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு 856.9 பில்லியன் ரூபாய், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 651 பில்லியன் ரூபாய், சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சுக்கு 590.5 பில்லியன் ரூபாய், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு 500 பில்லியன் ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 458 பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் முக்கிய அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் அதிகூடிய மூலதன செலவை கொண்ட ஆண்டாக 2027 ஆண்டை மாற்றியமைப்பதற்கு சுமார் 2,000 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்வதாக நிதியமைச்சரான ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய நாட்டின் தற்போதைய மூலதன செலவினத்தை 4% அதிகரித்து, அதேவேளை நடப்பு செலவினத்தை 9% குறைத்து, அபிவிருத்தி திட்டங்களை அவற்றை பயன்படுத்த 2027 வரவு திட்டத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதியமைச்சரான ஜயபதி ஆண்டகுமார தேசநாயக்கா எதிர்வரும் நவம்பர் மாதம் 12 வியாழக்கிழமை வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து விசேட உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 முதல் நவம்பர் 20 வரை 7 இரண்டாம் மதிப்பீடு மீதான வாதம் நடைபெறும். இதற்கமைய நவம்பர் 20 இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரை 19 குளிர்லை வாதத்தை நடத்துவதற்கும், டிசம்பர் 14 வரவு செலவு திட்டத்தின் 3rd மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை தினங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர சனிக்கிழமைகள் உட்பட அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட வாதம் நடைபெற இருக்கிறது. அண்டாதுபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் NCD ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்டாதுபுரம் போதனா வைத்தியசாலை என்பது அனைத்து வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலை என்பதோடு உள்நாட்டில் காணப்பட்ட யுத்த காலத்தில் ராணுவத்தினருக்கு சிகிச்சை வழங்குவதற்காக வேண்டிய முக்கிய இடமாக காணப்பட்ட ஒரு வைத்தியசாலை தான் அனுராதபுர வைத்தியசாலை என்பது. பொதுமக்களுக்கு மேலும் சிறந்த சுகாதார சேவையினை வழங்குவதற்காக வேண்டி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதோடு அது சம்பந்தமான வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 3,545 மில்லியன் ரூபாய் செலவில் 8 கொண்ட இருதய நோய் மற்றும் இருதய மார்பு அறுவை சிகிச்சை பிரிவு கட்டடத்தை நிர்மாணிப்பதற்காக வேண்டி அண்மையில் ஜனாதி தலைமையில் அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது. 18 புதிய கட்டிடம் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் கடன் உதவியுடன் இந்த பாரிய திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனை கால பகுதியை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதற்கமைய முன்னதாக விதிக்கப்பட்ட 6 கடுலிய சிறை தண்டனையில் எஞ்சியிருக்கக்கூடிய 5 மீள தண்டனை காலமாக உறுதிப்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
2: தீனியாவல ஆரண்ய சேனாசனைய விஹாரையில் தலைமறைவாகியிருந்த போது கலகட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு 2 பகிரங்க பிடியாணை மற்றும் 2 பிறப்பிக்கப்பட்டிருந்தன. பகிரங்க பிடியாணையை பிறப்பித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஞானசார தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக அமையினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தினாலும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 9 சிறை தண்டனை தொடர்பாக தீர்ப்பை அறிவிப்பதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக அமையினால் ஞானசார தேரருக்கு மற்றொரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் சுப விக்ரம கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி உரையாற்றிய அவர், துறவுற வாழ்க்கை என்பது மிகவும் தியாகங்கள் நிறைந்த ஒன்றாகும். நீதிமன்றத்தால் ஒருவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட போதிலும் நாட்டின் ஜனாதிபதிக்கு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான சட்டபூர்வ அதிகாரம் உள்ளது. எனவே ஞானசார தேரருக்கு ஏதேனும் ஒரு வழியில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை நாம் முழுமையாக மதிக்கிறோம். இருந்தாலும் இவர் செய்தது எந்தவித கொலையோ கொள்ளியோ அல்லது அரசு சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றமோ அல்ல. எனவே இந்த விடயத்தை மனிதாயமான கண்ணோட்டத்துடன் பரிசீலித்து அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் சுப விக்ரம தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கு விஜயம் செய்கிறார். தனது மருத்துவ தேவைக்காகவே ரணில் இந்த சிங்கப்பூர் பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விரகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை குற்றப்புணர்வு பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது போலி தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதோடு சந்த நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட பெண் 43 வயதுடையவர் என்பதோடு ஆண் 49 வயதுடையவர் என்பதும் இவர்கள் விரகர ஜனதா மாவட்ட பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. காலி பத்தேகம பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
2: அம்பலங்குட பகுதியில் காலி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த சோதனையின் போது 27 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கரந்தனியவை சேர்ந்து குறித்த சந்தேக நபரை 48 மணி காலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் காலி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பத்தேகம ஹல்பத்தூடு பகுதியில் கடந்த மாதம் 27 தேதி முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது காரில் சென்ற குழுவினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் 40 வயதான ஆண் ஒருவர் 47-64 வயதான இரு பெண்களும் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்திற்கு உடனடியாக செயற்பட்ட 4 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர்.
0: தொடர்ந்து அகங்கல கல்வேகர பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீர்வை பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் வாகன நிறுத்தும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சுமார் 500 கிராம் கொக்கைனுடன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட கொக்கைனின் பெறுமதி சுமார் 20 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கட்டாணை மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 45-25 வயதானவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். விசாரணைகளின் போது இத்தாலியில் வசிக்கும் தினேஸ் என்று அடையாளம் காணப்பட்ட வர்த்தகர் ஒருவர் இந்த கடத்தல் நடவடிக்கையை வழிநடத்தியதாக தெரிய வந்துள்ளது. வானூர்தி நிலையம் ஊடாக கொக்கைனை இலங்கைக்கு கடத்தி வந்த பின்னர் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயர்தர உணவகங்களின் வாகன நிறுத்துமிடங்களில் வைத்து பிரபல வர்த்தகர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கடத்தல் வலையமைப்பில் தொடர்புடைய சந்தேகநபர்களில் ஒருவரின் வங்கி கணக்கின் ஊடாக மாத்திரம் 200 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணம் 30 மேற்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு பின்னர் சட்டவிரோத பண சலவை முறைகள் மூலம் முறையான வர்த்தக பரிவர்த்தனைகள் போன்று காண்பித்து இத்தாலிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நிதி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய 25 வங்கி கணக்குகள் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் வனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வும் நிலையில் 4 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
2: ஆசனப்பட்டி சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக அதிகளவான மக்கள் இந்த ஆசனப்பட்டி சட்டத்தினை பின்பற்றி செயற்படுகின்றார்கள். மிக சிறிய தரப்பினரே இதற்கு எதிராக செயற்பட்டு இதனை பின்பற்றுவதில்லை. அவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும். இது மக்களின் நன்மையை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒரு நடைமுறையாகும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு வாகனம் திடீரென பிரேக் பிடித்தால் அந்த வேகம் மற்றும் உந்து வேகம் ஆகியன காரணமாக பலத்த காயங்களோ அல்லது விபத்தோ ஏற்படுவதற்கு வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது. எனவே இது பொதுமக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறை என்பதனால் அதற்கேற்ப அனைவரும் நடந்து கொண்டு அதனை செயற்படுத்துமாறு வலியுறுத்துகின்றோம்.
0: தொடர்ந்து கொடபகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இகினிமிட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டுயானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் நேற்று கொடபகர போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் பலகொல்ல கல்குவம பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஆவார். பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் 2,900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
2: வடமேல் மத்திய சப்ரகமுவ ஊவா மேல் வடமத்திய மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று பிற்பகல் வரை அமலில் இருக்கும் வகையில் கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவிப்பொன்றையும் வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் திறந்த வழியில் அல்லது மரங்களுக்கு அடியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். விவசாய நிலங்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்ற திறந்த வழிகளில் இருப்பவர்கள் கடலில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் உள்ளிட்டோர் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். கம்பியுடனான தொலைபேசிகள் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மின்சாதனங்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சைக்கிள்கள் உழவு இயந்திரங்கள் படகுகள் போன்ற திறந்த வழி வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் பிரதேச அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளின் உதவியை நாட வேண்டும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதனிடையே பதுல்லி கண்டி கீகாலை மாத்தலை ரத்தம்புரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் இன்று பிற்பகல் 4 மணி வரையில் அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபொழி காங்கேசன் துறை முதல் மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடற்பாந்தியங்களில் காற்றின் வேகம் அனைத்து காலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள வளிமண்டலவிய திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அதிக மழையுடன் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதனிடையே 12 மாவட்டங்களின் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 164,348 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 49,796 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி தொடர்ந்து தோன்று கங்குட மற்றும் கடிகமுவ தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டு போனது.
2: பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றை தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையினால் ரயில் மார்க்கத்தின் மீது பாறைகள் விழுந்தமையே ரயில் தடம் புரண்டமைக்கான காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இகலக்கோட்டை கடிகமுவர் ரயில் நிலையங்களுக்கு அடிப்பட்ட ஒரு வளைவில் இதற்கு முன்னர் மண்சரிவு ஏற்பட்டிராத இடத்தில் திடீரென 10 அடி தூரத்திற்கு அருகில் வரும்போதே மண்சரிவை அவதானித்தோம். 10 அல்லது 12 அடி உயரத்திற்கு மேலிருந்து மண்மேடு சரிந்திருந்தது. அவசர தடையை பயன்படுத்தி ரயிலை நிறுத்த நாம் முயன்றோம், ஆனால் சாத்தியமாக அமையவில்லை. ரயில் மண்மேட்டில் ஏறியது. தொடர்ந்து ரயில் குறிப்பிட்ட தூரத்திற்கு பயணித்தது. அந்த நேரத்தில் மறுபுறத்தில் ஒரு மண்மேடு இருந்தது. அந்த மண்மேட்டில் மோதிய ரயில் பாதையின் நடுவில் சென்று நின்றது.
0: தொடர்ந்து உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற தொனிப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகளாவிய வீட்டு வசதி நெருக்கடி, இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனைகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பான வீடுகளை வழங்குவதன் அவசியம் குறித்து இந்த முறை கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகளவில் 300 கோடிக்கு அதிகமான மக்கள் போதிய வசதிகளற்ற வீடுகளில் வசிப்பதாகவும், 110 கோடிக்கு அதிகமானோருக்கு நிரந்தர வசிப்பிடம் இல்லையென்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5,000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். மன்னார் கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர்களின் வலையில் சிக்கிய அரிய வகையான கடல் ஆமை ஒன்றை ஆபத்திலிருந்து மீட்டு கடலில் விட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீனவர்களின் பெறுமதியான மீன்பிடி வலையில் சிக்கிக் கொண்ட அந்த கடல் ஆமை தொடர்பாக அறிந்து கொண்ட மன்னார் மீனவர்கள் உடனடியாக வலையில் சிக்கிய அந்த ஆமையை கடும் போராட்டத்தின் மத்தியில் வலையுடன் தமது படகில் ஏற்றினார்கள். பின்னர் அந்த ஆமையை ஆபத்திலிருந்து எந்தவித காயங்களுமின்றி மீட்கும் வகையில் தமது பெறுமதியான மீன்பிடி வலையை வெட்டி அந்த ஆமையை மீண்டும் கடலிலே விட்டுவிட்டார்கள். கடல்வாழ் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கும் மன்னார் மீனவர்களின் இந்த மனிதநேய செயல் குறித்து பலதரப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். திருக்கோணேஸ்வரத்துக்கு விஜயம் செய்திருந்த இந்திய தமிழக பாடகர் மனு அவர்கள் மெய்மறந்து பாடி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்.

0: ಕೈಲಾಸವಾಸ ಆಶ್ರಿತ ಮಂದಾರ ತ್ರಿಭುವನ ಸಂಚಾರ
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3 நாளாக எதிர்க்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.
3: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் சக தேர்தல் ஆணையர்களின் ஆட்சேபனையை மீறி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக நடவடிக்கை மேற்கொண்ட தகவல் வெளியானதால் பெரும் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்வதுடன் கைது செய்து வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைக்காக காந்தி ஜெயந்தி அன்று டெல்லி மற்றும் மும்பையில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தின. 3 நாளான நேற்று டெல்லி ஆந்திர பவனிலிருந்து அகில இந்திய மாணவர் சங்கத்தினர் அதன் தலைவர் செல்வி நேஹா போரா தலைமையில் ஜந்தர் மந்தர் நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முற்பட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை தாண்டி செல்ல முற்பட்ட மாணவிகள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் கைது செய்தது குறித்து கேள்வி எழுப்பியபோது காவல் உதவி ஆணையர் விவேக் பகத் என்பவர் பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்தியதாக பெண் செய்தியாளர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். மேலும் 2 பெண் செய்தியாளர்களும் காவல்துறையினரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்தனர். காவல்துறையினரின் இச்செயலுக்கு நேற்றைய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டனம் தெரிவித்தனர்.
4: ஜனதா சடக் பர் உத்தர் கர் ஆப்கோ பதா தேகி கி ஆப் ஞானேஷ் ஔர் மோதி தோனோ.
1: மக்கள் வீதிக்கு வந்து போராடி அடிப்படை உரிமைகளை பறித்த ஞானேஷ்குமாரையும் மோடியையும் நிராகரிப்பார்கள்.
4: உன்கோ பர்காஸ்த் கரேகி ஜின்னோனே இஸ் சமாஜ் மே.
1: பெண் பத்திரியாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த காவல்துறையினர் ஜன்னாயத்தை கைது செய்ய நினைக்கின்றார்கள், அது நடக்காது.
4: हमारे सभी अधिकारों को मटिया मेट कर रखा है. ये फीमेल रिपोर्टर्स को हमें हरास कर रहे हैं, मोलेस्ट कर रहे हैं, पर इनको लगता है कि डेमोक्रेसी को अरेस्ट कर लेंगे. डेमोक्रेसी विल नॉट बी अरेस्टेड.
3: போராட்டம் நடத்த இந்தியா கேட் வரை பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை ஏற்றிய வாகனத்தின் மீது ஏராளமானோர் ஏறி நின்று எதிர்ப்பை தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி பிரிவு தலைவருமான திரு சௌரவ் பரத்வாஜ் தம்மை கால்பந்து போல காவல்துறையினர் கையாண்டதாக தெரிவித்தார்.
5: போலீஸ் போர்ஸ் ஏசிபி எஃப்ஐஆர் தர்ஜ் நீ கரா ரஹே ஹேன், ஏசிபி கோ கிரஃப்தார் நீ கர் ரஹே ஹேன்.
1: உங்களை தடுக்க காவல் படைகளை குவித்துள்ளார்கள். ஆனால் பெண் செய்தியாளரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட உதவி ஆணையர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் கைது செய்யவும் மறுக்கிறார்கள்.
5: ஜோ லோக் லட்கி கே ஹக் கே லியே கடே ஹே யஹான் பே பீஸ்ஃபுல்லி கடே ஹுவே ஹேன், उनके साथ ये लोग इस तरीके की बदतमीजी कर रहे हैं। ये लोग आम आदमी को क्या समझते हैं जब ये नेताओं के साथ ये व्यवहार कर रहे हैं।
1: அந்த பெண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைவரிடமும் முறையற்ற விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். பத்திரிகையாளர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் கொடூரமாக நடந்து கொள்கிறவர்கள். சாதாரண குடிமக்களை எப்படி நடத்துவார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
5: பத்திரிகாரோக்கு சாத் யே வியவஹார் கர் ரஹே ஹேன் தோ ஆப் சோச்சியே ஜன்தாக்கு சாத் க்யா வியவஹார் கர்தே ஹோங்கே.
3: எதிர்ப்பு குரல்கள் வாக்கு திருடனின் செவியில் விழ வேண்டும் என்று அவர் கூறினார். போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 500 பேரை காவல்

0: உஜ்ஜல் புயான் ஒரு இந்திய குடிமகனின் அடையாளத்திலிருந்து வாக்குரிமையோ அல்லது வாக்காளர் பட்டியலிலிருந்து இடம்பெறும் உரிமையோ பிரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். அப்படி செய்வது உடலில் இருந்து உயிரை வெளியே எடுப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கும் செயல் அரசியலமைப்பின் பிரிவு 14 கூறும் சமத்துவ உரிமை மற்றும் பிரிவு 326 கூறும் வாக்குரிமையை நேரடியாக மீறுவதாகும் என தெரிவித்துள்ளார்.
1: Article 326.
2: வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதென்பது அரசியல் சாசனத்தை அப்பட்டமாக மீறுவதாகும்.
1: And 14 of the Constitution of India. If any process results in disenfranchising millions and millions of Indian citizens, making them second-class citizens in their own country,
2: கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குரிமையை பறிப்பது என்பது சொந்த நாட்டிலே அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவது போலாகும். இது அநியாயம். எந்த விதத்திலும் இதனை நியாயப்படுத்த முடியாது.
1: In the sense of being citizens without a voting right, such a process is intrinsically arbitrary.
0: வாக்குரிமை என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படை உள்கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்ற திரு உஜ்ஜல் புயான், ஒரு வாக்காளர் இறந்துவிட்டால் மட்டுமே அவரது பெயரை நேரடியாக நீக்க முடியும் என்றும், பட்டியலில் உள்ள ஒருவரது பெயரை உரிய முன்னறிவிப்பு வழங்காமலும் அவரது தரப்பு விளக்கத்தை கேட்காமலும் நீக்கவே முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி தெளிவுபடுத்தினார். தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான லால்பாபு உசேன் வழக்கு மற்றும் அனூப் பரன்வால் வழக்கின் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டிய அவர், வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களை நீக்குவதை எந்த ஒரு அதிகார அமைப்பும் செய்ய முடியாது என்றும், எந்த ஒரு நீதிமன்றமும் இதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் கூறினார். இதனிடையே மக்களின் வாக்குரிமை மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது என்றும், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் மத்திய அரசின் தலையீடு மற்றும் வாக்காளர்கள் பெரிய அளவில் நீக்கப்படுவது கவலை அளிப்பதாகவும் முன்னாள் நீதிபதி திரு ரோஹிண்டன் நாரிமன் எச்சரித்துள்ளார். அரசியலமைப்பின் இதயமாக விளங்கும் வாக்களிக்கும் உரிமைக்கு தற்போதைய சூழலில் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது மேற்கு வங்கத்தில் மட்டும் 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதை உறுதி செய்யவும் ஜனநாயக மாண்பை காக்கவும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நாரிமன் வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிந்தது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. தமிழகத்தில் கடந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிட்டு மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவில் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா ஆகியோர் தங்கள் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதையடுத்து மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்த தொகுதிகளுக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி முடிவுக்கு வந்திருந்தது நேர்கள் அறிந்ததே. மதுராந்தகம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன், தமிழக வெற்றி கழக சார்பில் மரகதம் குமரவேல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கணிதா சம்பத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுகந்தி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜானகிராமன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று மொத்தம் 28 பேர் போட்டியிடுகிறார்கள். தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சுவன்யா, தமிழக வெற்றி கழக சார்பில் சத்யபாமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
0: 4 மாதங்களில் நாடே சிரிக்கும் வகையில் தாவேக ஆட்சி நடந்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில், இடைத்தேர்தல் தீர்ப்பு விலை பேசும் தாவேகாவுக்கும் துரோகிகளுக்கும் வாழ்நாள் பாடமாக அமைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர்,

0: இந்த தேர்தலில் பச்சை துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: இவர்களை நம்பி வெற்றி பெற வைத்த லட்சக்கணக்கான மக்களை பற்றியோ ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் கூட இப்படி செய்ய மனசு வந்திருக்குமா? அன்பு மக்களே, நாங்க நியாயம் கேட்கின்றோம். நீங்க கொடுக்க போற தீர்ப்பு இனி எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் விலை பேசும் தாவேக்காவுக்கும் விலை போக நினைச்ச துரோகிகளுக்கும் வாழ்நாள் பாடமாக இந்த பச்சை துரோகிகளுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும்.
0: அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ள திரு பழனிசாமி, விசுவாசத்துக்கு மூடுவிடா நடத்தி துரோகத்திற்கு பெயர் போன தாவேக்கா சார்பில் மீண்டும் போட்டியிடும் துரோகிகளுக்கு 2 தொகுதி வாக்காளர்களும் சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தேர்தலில் ஜிபே போன்பே மூலம் தாவேக்காவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் இதுகுறித்து புகார் அளித்தாலும் தேர்தல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றார்.
2: போன்பே அப்புறம் மிஷினை சின்ன கையடக்க கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு ஸ்வைப் பண்றது என்ற முறையில் எல்லாம் வாக்காளர்களுக்கு பணத்தை விநியோகிக்கிற பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வந்து தேர்தல் ஆணையம் நினைத்தால் இவை அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஊரில் ஒரே நாளில் எல்லாருக்கும் 3000 ரூபாய் போகுதுன்னா அது எதனால போயிருக்கின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆகவே பணமே விநியோகிக்கவில்லை அல்லது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் அந்த மக்களே நம்ப மாட்டார்கள்.
0: இதனிடையே 2 தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடக்கிறதா என பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
3: தொடர்ந்து தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்குட்பட்ட பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இந்த 2 தொகுதிகளிலும் 5 முனை போட்டி நிலவுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுதன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இருந்தாலும் வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சுதன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சொந்த சுயவிருப்ப ராஜினாமாவால் இந்த காலியிடங்களை செயற்கையாக உருவாக்கிய எதிர் மனுதாரர்கள் அந்த காலியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதத்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக வாதிட முடியாது. ஆகவே இந்த மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழக இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின்கட்டணத்தையும் மளிகை கடை பற்றுச்சீட்டினையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும் ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளரின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் புகட்டுங்கள் என்று முனக்கான ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு சிரிக்கும் 4 மாதங்கள் என் 4 கேள்விகளுக்கு பதில் உண்டா சிஎம் சார் என்று முனக்கான ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
4: சிஎம் சார், நாடு சிரிக்கும் 4 மாதங்கள் இந்த 4 கேள்விகளுக்கு பதில் உண்டா என்ற தலைப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தாவேக்காவினர் பணம் விநியோகிக்கும் காணொலிகளையும் பகிர்ந்துள்ளார். பெண்களை பா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியோரை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் பெண் பாதுகாவலர் போல வேடம் போடலாமா? அறிவிக்கப்பட்ட மின்வெட்டிலிருந்து இனி தினமும் அறிவித்துவிட்டு 8 மணி நேரம் மின்வெட்டு என்பதை நோக்கி தமிழ்நாடு நகர உள்ளதாக வரும் செய்திகள் உங்கள் செவிகளை எட்டவில்லையா? இடைத்தேர்தல் தோல்வியை தவிர்க்க நீங்கள் மணிக்கணக்கில் தெருவலம் போவது போதாமல் டிஃபன் கேரியரில் பணமும் போகிறதாமே? ஒரு தெருவுக்கு இவ்வளவு என வாக்குகள் விலை பேசப்படுவதாக உங்கள் ஆட்சி அமைய ஆதரவு தெரிவித்த கட்சிகளே குற்றம் சாட்டுவதற்கு பதில் என்ன? இத்துடன் குதிரை வேக குதிரை பேரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா, அல்லது இனியும் டிவி கே ஹார்ஸ் டிரேடிங்கின் அடுத்த சீசன் தொடருமா என்ற கேள்விகளை கேட்டுள்ள திரு ஸ்டாலின், தூய சக்தி என தம்பட்டம் அடித்த உங்களது ரீல் இப்படி 4 மாதங்களில் அருந்து தொங்கிவிட்டதே என்றும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
3: தொடர்ந்து, நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லை தரும் உயிரினங்களோ அல்ல இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா தெரிவித்திருக்கிறார். வெறுமனே வாகனங்களில் திணித்து ஏற்றிச் செல்லக்கூடிய நபர்கள் அல்ல என்றும், உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஐந்தர் மந்தரில் அகில இந்திய மாணவர் சங்கம் சார்பில் October 4 நேற்றும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அந்த சங்கத்தின் தலைவர் நேகா போரா மாணவர்களை வழிநடத்தி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பியவாறு அசோகா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தார்கள். மேலும் தடியடி நடத்தியும் கலைத்திருக்கிறார்கள். அப்போது காவலர்களின் தடுப்புகள் மீது ஏறி போராடிய நேகா போரா உள்ளிட்ட மாணவர் சங்க நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றார்கள். இதில் நேகா போராவை அழைத்து சென்ற வாகனம் காவல்துறையின் வாகனம் அல்ல என்றும், கைது செய்து அழைத்து சென்றவர்கள் பெயர்பலகை இல்லாத சீருடை அணிந்திருந்ததாகவும் அகில இந்திய மாணவர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது மட்டுமன்றி, பெண்ணை கைது செய்து அழைத்து செல்லும் வாகனத்தில் ஒரு பெண் காவலர் கூட இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய மாணவர் சங்கம் தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இதனிடையே போராட்ட களத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட நேகா போராவை காவல்துறையினர் மாலையில் விடுவித்தார்கள். காவல்துறை கைது செய்து அழைத்து சென்ற வாகனத்தில் இருந்தவாறே பேசிய நேகா போரா, நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லை தரும் உயிரினங்களோ அல்ல, நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். வாகனங்களில் சாதாரணமாக திணித்துக் கொண்டு செல்லப்படக்கூடியவர்கள் அல்ல, உரிமைக்காக போராடுபவர்களை வீழ்த்த முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குகம் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். ரஷ்ய தாக்குதலால் மருந்து ஆலைக்கு 400 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அரசிடமிருந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
0: ஈரோட்டைச் சேர்ந்த கலாமணி என்ற தனியார் பேருந்து உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவில், இத்திட்டத்தால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இழப்பை சந்தித்து தொழிலை கைவிட வேண்டிய சூழல் உருவாகும் என கூறப்பட்டுள்ளது. பெண் பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்காமல் இருப்பது அரசியல் சட்டம் கூறும் சம உரிமையை மீறும் செயல் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கான பேருந்து கட்டணமாக ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாயை அரசே ஏற்றுக்கொண்டது போல தனியார் பேருந்துகளுக்கும் இழப்பீடு வழங்கி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணை பிறப்பிக்காமல் முதலமைச்சர் அறிவிப்பின் மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படுவதால் இந்த திட்டத்தை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கு முடியும் வரை வெற்றி பயண திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கவும் மனுதாரர் கோரியுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
3: தொடர்ந்து, யுபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12 ஒரு நாள் யுபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது.
4: சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு குறைந்தபட்சம் 40 காசுகள் கட்டணம் விதிக்கப்படும் என NCPI எனப்படும் தேசிய கொடுப்பனவு கழகம் அறிவித்துள்ளது. இது வரும் 15 தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற வர்த்தக சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த புதிய கட்டண முறை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரும் 12 தேதியன்று தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் யுபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
5: 12/10/26 அன்று தமிழ்நாட்டில் அனைத்து வணிகர்களும் ஒரு நாள் நாங்கள் யுபிஐ வாங்குவதில்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம்.
4: சிறு வணிகர்களை அதிகமாக பாதிக்கும் GST வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா பொருட்களின் விலையும் கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளதாக கூறிய அவர்கள், தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
3: தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். பயங்கரவாத தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தொலைபேசியில் உரையாடிய நெத்தன்யாகு இந்திய விமானி சிமித் மச்சரின் துணிச்சலை பாராட்டினார். டெலாவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. காயமடைந்த விமானி மக்களின் அலறல் கேட்டதை பிரதமரிடம் நினைவு கூர்ந்தார். என்றதை செய்து கதவை திறந்த போது மக்கள் உதவ காத்திருந்ததாக அவர் தெரிவித்தார். விமானி அறையில் நெருக்கடியின் போது பயன்படுத்துவதற்கான கோடாரியால் மச்சார் தாக்கப்பட்டதாக புலனாய்வாதிகாரிகள் கூறினார்கள். சக விமானியை தாக்கியவர் ஓமானை சேர்ந்தவர். இதற்கு முன்னர் விமானத்தை செலுத்த அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரை வேலைக்கு சேர்ப்பதற்கு முன் வழக்கமான பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் தீவிரவாத சித்தாந்தத்துக்கான அறிகுறிகள் விரிவாக ஆராயப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. விமானிக்குரிய பாதுகாப்பு சோதனை குறித்து தற்போது கேள்வி எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் இருசக்கர வாகனங்களை ஓட்டி இது தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் மொத்தம் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளார்கள். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டு 9 நாட்கள் விடுமுறையும் நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2 பருவ பாடப்புத்தகங்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கெடுத்துக் கொண்டன.
0: வளர்ப்பு பிராணிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த உணவுகளை கொடுக்கலாம், எந்த வகை உணவுகளை கொடுக்கக்கூடாது என்பது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக உரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி டீன் திரு கண்ணன் தெரிவித்தார். வளர்ப்பு நாய்களை கொண்டு வந்தவர்கள் அவற்றுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டதுடன் பராமரிப்பது குறித்த முக்கியமான பயனுள்ள தகவல்கள் கிடைத்ததாக தெரிவித்தனர்.
6: டாக்ஸ் எந்த அளவுக்கு பாத்துக்கணும்ன்றது இந்த ஹெல்த் கேம்ப் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபுட் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹேர் எவ்வளவு கொட்டாம மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த அளவுக்கு இந்த ஹெல்த் கேம்ப் யூஸ். ஜெர்மன் ஷெஃபர்ட், லேப்ரடார், ஹஸ்கி, நிறைய பிரீட் வந்திருக்கு. சிப்பிப்பாறை, நேட்டிவ் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு.
0: டாபர்மேன், கன்னி, கிரேடன், சிப்பிப்பாறை, புள்ளி குத்தா, ராஜபாளையம், ஜெர்மன் ஷெப்பர்ட், அமெரிக்கன் புள்ளி, கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து ரக நாய்களையும் இந்த கண்காட்சியில் காண முடிந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர்.
3: தொடர்ந்து இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானதல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவாவில் சேகரிக்கப்பட்ட எவரெஸ்ட் சீரகத்தூளின் சில மாதிரிகள் சோதிக்கப்பட்டன. அவற்றில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட எவரெஸ்ட் சீரகத்தூள் பொட்டலங்கள் உடனடியாக கடைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
4: தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகள், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டாலும் சன்னரக அரிசி தேவைக்காக தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களையே நம்பி இருக்க வேண்டியுள்ளது. இந்த ஆண்டு அந்த மாநிலங்களில் பருவமழை குறைந்ததால் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாகவே அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் அரிசியின் விலை 3 முறை உயர்ந்துள்ளது. விழுப்புரத்தில் கடந்த மாதம் 26 கிலோ கொண்ட பொன்னி அரிசி மூட்டைக்கு 200 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் கிலோ ஒன்றுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 1500 ரூபாய்க்கு விற்பனையான 26 கிலோ கொண்ட அரிசி மூட்டை தற்போது 1700 முதல் 2000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சேலத்தில் சன்னரக பொன்னி அரிசி 2100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இட்லி அரிசி விலையும் 850 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரை விலை உயர்வு இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
7: 3 மாதம் 4 மாத காலமா 3 முறை ஒரு ட்ரிப்புக்கு 150 ரூபாய் சிப்பத்துக்கு விலை ஏறி 1600 ரூபாய்க்கு வித்த பொன்னி இன்னைக்கு 2100 ரூபாய். மழை இல்ல, கிராப் இல்லாதனால இந்த ட்ரிப்பு பொங்கல் வரைக்கும் நமக்கு விலை குறைய வாய்ப்பே இல்லை. வேலைக்கு போயிட்டு வரவங்க சாயங்காலம் கொத்துக்காரம் வந்தா 2 கிலோ அரிசி வாங்குவோம். நாங்கள் சில்லறை கடை வச்சுருக்கனால எங்களுக்கு தெரியும், கொத்துக்காரன் வந்தால் 1.5 கிலோ அரிசி வாங்குவோம், டெய்லி 2 கிலோ அரிசி வாங்குவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. எவ்வளோ எல்லாம் ரேஷன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
8: ஒரு மூட்டை 1500 ரூபா வித்துட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு மூட்டை வந்து 2000 ரூபா ஆயிருக்கு. கஸ்டமர் எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து விலை கம்மியாக இருந்துச்சுன்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. இப்போ யாரும் வந்து கேட்டவுடனே விலை கேட்டோன்னே ஷாக் ஆகிறாங்க, ரேஷன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
4: அரிசி விலை தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போவதால் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நடுத்தர வர்க்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர்.
9: ஒரு கிலோ 45 ல இருந்து 50 ரூபாய் இருந்தது சார், இப்போ வந்து 70 ல இருந்து 80 ரூபாய் விற்குது. ஒரு மூட்டை மொத வந்து 1200 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தது, இப்ப எல்லாம் 1800 ரூபாய் 2000 ரூபாய் மாறிடுச்சு. நல்ல குவாலிட்டியான அரிசி, இதனால சாதாரண ஒரு மக்கள் கூலி வேலை செய்ய வாங்க முடியாம நொய் அரிசியும் ரேஷன் அரிசியும் அது போல வாங்கிக்கிறாங்க. ரேஷன் அரிசியுமே வந்து குவாலிட்டி இல்ல, அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
4: அரிசி மட்டுமின்றி அனைத்து மளிகை பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ துவரம் பருப்பு 150 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, உளுந்து, கொண்டைக்கடலை, சர்க்கரை, சமையல் எண்ணெய் என அனைத்து பொருட்களின் விலையும் தாறுமாறாக அதிகரித்துள்ளது. இதனால் குடும்ப செலவும் 50% உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
3: இனி சென்னையில் இன்று தங்கம் விலை எந்தவித மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். திரு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றதும் அமெரிக்காவில் உள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தன. வெளிநாடுகளில் உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கு பதிலாக அமெரிக்காவில் அதை செய்யலாம், அல்லது அமெரிக்காவில் பெரிய அளவில் பயன்படுத்தப்படாத ஆலைகளை விரிவுபடுத்தலாம் என்று அவை தெரிவித்திருந்தன. ஜெனரல் மோட்டோர்ஸ், டொயாட்டா, ஃபோர்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதன் மூலம் 25 விழுக்காட்டு வரியிலிருந்து விலக்கு பெற்றன. அது நற்செய்தியாக இருந்தாலும் கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மையால் அந்த துறையில் முதலீடுகள் கணிசமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. வாகன உற்பத்தியில் சம்பந்தப்பட்டுள்ள விநியோக நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் வர்த்தக கொள்கைகள் அடுத்த ஓராண்டுக்கு ஆகப்பெரிய மிரட்டல் என்று கருதுவது கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிக் மெர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெறுகிறது. இதில் உக்ரைனுக்கு ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி செய்து வருகின்றன. ரஷ்யாவுக்கு சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்து வருகின்றன. ரஷ்யாவில் உள்ள கச்சா எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியதால் பதிலுக்கு ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெர்மனி பிரதமராக 2வது முறையாக உக்ரைன் வந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவை தடுக்கவில்லை என்றால் தங்களுக்கு எதிராகவும் அந்த நாடு போர் தொடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைன் அதிபரிடம் தங்கள் நாடு தொடர்ந்து போரில் உதவி செய்யும் என வாக்குறுதி அளித்திருப்பதாகவும், தங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி தங்களால் வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தெஹ்ரானில் தூதுவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதேநேரம் ராஜேந்திர நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது நியூயோர்க்கில் இடம்பெற்ற சந்திப்புகளில் ராஜதந்திரத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஈரான் தயாராக இருப்பதையும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள உறுதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தியதாக அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை 7 நாட்களுக்குள் மீள ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவையும் ஈரான் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஈரான் தூதுக்குழுவினர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் தகவலை அவர் நிராகரித்திருக்கிறார். இதனிடையே ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு குறித்து அவை விளக்கமளிக்க வேண்டும் என்று அராக்சி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தடைகள், அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் ஈரான் தனது நலன்களை பாதுகாப்பதிலிருந்து பின்வாங்காது என்றும் ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூடுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கை எடுக்கப் போவதாக அது அறிவித்திருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சி குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் இறந்து போனதாகவும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் கொடுத்துள்ளதாக எமன் தெரிவித்துள்ளது. அண்மையில் செங்கடல் கரைக்கு அருகே பல பகுதிகளை கவுதி கிளர்ச்சி குழு கைப்பற்றியது. சவுதி அரேபியாவின் ராணுவ ஆதரவை பெற்று எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவை கட்டுப்படுத்த திணறுகிறது. சில ஆண்டுகளாக தனிந்திருந்த எமனின் உள்நாட்டு போர் ஜூலை மாதம் முதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் அதற்கு காரணம் என்று கருதப்படுகிறது. கடந்த வாரம் துபாய் டெலாவிவ் விமானத்தின் கொக்பிட்டில் விமானி அறை கேப்டன் சிமித் மஷார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாவிவ் நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோத செய்து அமெரிக்கா பாணியிலான அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாணியிலான தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் 29 வயதான ஓமான் நாட்டைச் சேர்ந்த அவர் தனியாகவே செயற்பட்டார் என்று இஸ்ரேலிய தரப்பில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் 30 கேப்டன் சிமித் மஷாரை ரகசியமாக கொன்று விமானத்தின் யந்திரங்களை நிறுத்தி டெலாவிவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது விமானத்தை மோத செய்ய அல்ஹாமினி திட்டமிட்டிருந்ததாக இத்தாலிய நாளிதழான கொரியர் டெல்லா செராவும் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் அல்ஹம்மனி விமானத்தின் கேப்டனை அப்புறப்படுத்திவிட்டு தரையிறங்குவதற்கான அனுமதியை பெற்று பின்னர் டெலாவிவ் அருகே உள்ள தென்கொரிய விமான நிலையத்தில் ஒரு கட்டிடம் அல்லது மற்றொரு விமானத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும், அதன் பின் விமானம் 1073 வழக்கம் போல் தொடர்ந்து இயக்க எண்ணியிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானத்தின் கட்டுப்பாட்டை தன்வசப்படுத்த முயற்சிக்கும் முன் அது யோர்டான் வான்பரப்பை அடையும் வரை காத்திருக்க இணை விமானி திட்டமிட்டிருந்தார். எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் தாக்குதலை நடத்த போதுமான அவகாசத்தை பெறுவதற்கும் அவர் அவ்வாறு திட்டமிட்டதாக தெரிகிறது. ஜூன் மாதத்தில் இந்த தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டிருந்த போதிலும் விமான குழுவைச் சேர்ந்த ஒருவருடன் அவருக்கு இருந்த நட்பின் காரணமாக கடைசி நேரத்தில் அந்த திட்டத்தை அவர் கைவிட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறையில் உள்ள இம்ரான்கானை உடனடியாக சந்திக்க வேண்டும், அவரை மருத்துவமனைக்கு மாற்றி தனிப்பட்ட மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரது பிடிஐ கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அதில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து சனிக்கிழமை மாலை இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான தெஹ்ரிக் இ தகாஃபுஸ், இஐஇன், இ பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மேலவைத் தலைவர் அல்லாமா நசீர் அப்பாஸ், பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் சிறி ரகுமான் உள்ளிட்டோர் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று காலவரை தொடர்ந்த இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து பிடிஐ கட்சியைச் சேர்ந்த கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் முகமது சுகேல் அப்ரி போராட்டம் தொடர்வதாக அறிவித்தார். அக்டோபர் 8 மாபெரும் போராட்டம், அதன் பிறகு அக்டோபர் 7-8 ஆகிய தேதிகளில் கைபர் துன்வா மாகாணத்திலிருந்து பெருமளவில் போராட்டக்காரர்களை திரட்டப்போவதாக தெரிவித்தார். ஆனால் தன்னகர் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிடும் தேதியை அவர் அதிகாரபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் போராட்டக்காரர்களை இஸ்லாமாபாத்துக்குள்ளுடைய ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் அரசியல் ஆலோசகர் ராணா சனவுல்ல தெரிவித்திருக்கிறார். முன்னெச்சரிக்கையாக இஸ்லாமாபாத் நுழைவாயிலில் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு சாலைகளில் போராட்டக்காரர்களை முடக்கும் வகையில் பிரம்மாண்டமான கொண்டெய்னர்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அரசுக்கு எதிராக நடத்தி வரும் போராட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்தால் இம்ரான்கானை சந்திக்க அனுமதிப்பதாகவும் அதன் பிறகு அவரை மருத்துவமனைக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிப்பதாகவும் அரசு தரப்பில் பிடிஐ கட்சியினரிடம் கூறியதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் கடந்த 2023 ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. பிரிட்டிஷ் ஆகாய படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஃபேர்ஃபோர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது தெரிவித்தது. அந்த விமானங்கள் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டவை. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அந்த ஆகாய படைத்தளத்துக்கு அருகில் சில நபர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் நபர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தீவிரவாத செயல்களுக்கு தயார் செய்து கொண்டிருந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக்கினவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆக்கினவா தலைநகர் நாகாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவர் 39 ஜப்பானிய பெண்ணை கொலை செய்ததாக நம்பப்படுகிறது. அந்த பெண்ணின் பணப்பையையும் முதுகு பையையும் அவர் எடுத்து சென்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஜப்பானிய பிரதமர் சனாயே தாக்காச்சி அது மிகவும் கொடூரமான குற்றம் என்று தெரிவித்தார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து கடும் கண்டனத்தை அவருக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த அமெரிக்க ராணுவ வீரர் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். அமெரிக்க ராணுவ வீரர்கள் சுமார் 54,000 பேர் ஜப்பானில் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் ஆக்கினவா மாநிலத்தில் இருக்கிறார்கள். அங்கு அமெரிக்க ராணுவ வீரர்களின் குற்றச்செயல்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை தூண்டியிருக்கிறது. பெர்முடாவிலிருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏ ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது. இந்த விமானத்தில் கனடாவைச் சேர்ந்த 4 பேரும் பெர்முடாவைச் சேர்ந்த 2 பேரும் பயணித்துள்ளார்கள். மோசமான புயல் வானிலை மற்றும் திடீர் மின்சார கோளாறு காரணமாக விமானத்தின் வழி செலுத்துதல் கருவிகள் அனைத்தும் செயலிழந்ததால் விமானம் கடலில் விழுந்துவிட்டதாக தெரிய வந்திருக்கிறது. விமானத்தின் சில பாகங்கள் கடலில் மீட்கப்பட்டுள்ளன. அமெரிக்க கடலோர காவல்படை அட்லாண்டிக் கடலில் தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவில் பெற்றோர் துணையின்றி குடியேற செல்லுகின்ற சிறாருக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுவினரும் கூறுகிறார்கள். லூயிசியானாவில் 17 வயது தாயும் அவரது ஒரு வயது குழந்தையும் வழக்கறிஞர் இல்லாமல் குடிநுழைவு நீதிமன்றத்தின் வழக்கை எதிர்நோக்கியதால் அக்கறை எழுந்துள்ளது. இளையவரான அந்த தாய் தமக்கும் பிள்ளைக்கும் அடைக்கலம் கோரி விண்ணப்பிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். கையில் குழந்தையோடு நிற்கும் அந்த இளம் தாய்க்கு நீதிபதி சொல்வது முழுமையாக விளங்கவில்லை. அவரை போன்ற சிறாருக்கு பல ஆண்டுகளாக சட்ட உதவி வழங்கிய அமைப்புகளுக்கான நிதியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்திவிட்டது. மாறாக முறையான அனுபவமோ திறனே இல்லாத மற்ற சட்டசபை அமைப்புகள் அந்த பணியை செய்ய நியமிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அக்யா சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற சட்டசபை அமைப்பு சுமார் 20,000 சிறாரின் தனிப்பட்ட தகவல்களை வழங்கினால் சேவையை தொடர அனுமதி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அரசாங்கம் கூறியிருந்தது. இதுபோன்ற செயல் அப்பாவி பிள்ளைகள் மீதான தாக்குதல் என்று கூறி ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவான அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மாநிலம் டெனாசியில் குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அதை மாநில ஆளுநர் பில்லி தெரிவித்தார். பைக்கு 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்டது. 2 முறையும் அவர் உயிர் பிழைத்தார். தற்போது அவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் செயற்கை சுவாச கருவியை நம்பியிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு டெனசியில் தோல்வியடைந்த 2வது மரண தண்டனை இது. மே மாதத்தில் வேறொருவருக்கு நச்சு ஊசியை செலுத்துவதற்கு முன்னர் மருத்துவ அதிகாரி சம்பந்தப்பட்டவரின் நரம்பை தட்ட தவறியதால் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. நச்சு ஊசி பகியின் உயிரை பறித்திருந்தால் 200 ஆண்டுகளில் டெனாசியின் மரண தண்டனை காலான முதல் பெண் கைதியாக அவர் இருந்திருப்பார். அமெரிக்காவில் 1976 ஆண்டிலிருந்து இதுவரை 18 பெண்களுக்கு மட்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் ஜோகுர் ஜோ பெங்கில் 16 வயது மாணவி இறந்தது தொடர்பில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 3 16 வயது. அவர்கள் உயிரிழந்த மாணவி படித்த அதே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஐரன் ஷோபியா முகமது கைருல் பைசல் என்ற அந்த மாணவியின் உடல் நேற்று மாலை 5:30 மணியளவில் பள்ளி மண்டபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வீடு திரும்பாததால் பாட்டி பள்ளிக்கு சென்று தேடிய போது உடலை கண்டதாக கூறப்படுகிறது. மாணவியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சில மணி நேரத்திலே 3 மாணவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஜப்பானில் கோடைகால வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் தலைநகர் டோக்கியோவில் நிழல் தரும் மரங்களின் எண்ணிக்கையை குறைந்து வருகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று 66 வயது காவ்ரு மொரிமோட்டா முயற்சி செய்கிறார். சுமார் 30 உள்ளூர்வாசிகள் அவருடன் இணைந்துள்ளார்கள். மொரிமோட்டாவும் அவரது நண்பரும் வெவ்வேறு இடங்களில் வெப்பல்லை அளந்தார்கள். அடர்ந்த மரநிழலில் வெப்பல்லை சுமார் 3 செல்சியஸ் குறைவாக இருந்ததை அவர்கள் கூறுகிறார்கள். 2013 ஆண்டு மத்திய டோக்கியோவின் 9.2 விழுக்காட்டு பகுதியை மரங்கள் மூடியிருந்தன. 2022 அது 7.3 விழுக்காடாக குறைந்துவிட்டது. வீட்டு தோட்டங்கள் குறைவதும் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பெரிய நிலப்பகுதி சிறிய வீட்டு மனைகளாக பிரிக்கப்படும் போது அங்குள்ள மரங்கள் வெட்டப்படுகின்றன. டோக்கியோவின் குறுகலான சாலைகளில் மரங்களை வளர்க்க போதிய இடம் இல்லாதது மற்றொரு சவால். ஜப்பானின் முன்னெப்போதும் இல்லாத அளவு சென்ற ஆண்டு கோடை வாட்டியது, வெயில் கொளுத்தியது. இந்த ஆண்டு மே முதல் ஆகஸ்ட் வரை வெப்பம் தொடர்பான காரணங்களால் கிட்டத்தட்ட 120 பேர் இறந்து போனார்கள். 73,000 அதிகமானோருக்கு அவசர மருத்துவ உதவியும் தேவைப்பட்டிருந்தது. வெப்பத்தை தணிக்க மரநிழல் முக்கியம் என்பதால் தாமதிக்காமல் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோட்ஷே தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடி வருகிறது. 2 அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் நிறைவடைந்த நிலையில் டெஸ்ட் தொடர் வருகின்ற அக்டோபர் 9 முதல் தொடங்குகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோர்ச்சே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் 0-4 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வென்ற நிலையில் அந்த ஆட்டத்தில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியதாக பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ அன்சோசலாட்டி தெரிவித்திருக்கிறார். நேசன் லீக் குரூப் சுற்றில் இங்கிலாந்து கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் குரோஷியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், செக்குடியரசின் ஜீரி லெகாக்கா, போலந்தின் வலண்டின் வாசரெட், ஸ்பெயினின் ஜெமிமுனார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறினார்கள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரிவா, செக்குடியரசின் லிண்டா நொஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஜப்பானில் சுமார் 2 வாரம் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி, மறக்க முடியாத தருணங்கள், வீரர்களுக்கு நன்றி என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. கோலாகலமாக நடைபெற்றது ஆசிய விளையாட்டு நிறைவு விழா. 2030 கத்தார் தலைநகரில் டோஹாவில் ஆசிய விளையாட்டு இடம்பெற இருக்கிறது. இதற்கிடையில் ஜப்பானில் நடந்த ஆசிய விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இனி பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியை நடத்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்று பலர் கேட்கின்றார்கள். இந்த முறை 17,000 வீரர்களும் அதிகாரிகளும் தங்குவதற்கு வசதிகள் அங்கு போதவில்லை. வீரர்கள் பலர் தவறான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தென்கொரிய ஹாக்கி அணி விளையாடுவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் பிழையாக ஒலிக்கப்பட்டது. குளறுபடிகளுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஆசிய விளையாட்டுகளை நடத்திய விதத்தில் ஜப்பான் மீது நம்பிக்கை குறைந்திருக்கலாம் என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்தார். 2021 ஜப்பான் ஒலிம்பிக் போட்டியை நடத்தியது கோவிட்-19 பெருந்தொற்று காலம் என்பதால் பெரும்பாலான போட்டிகளில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. செலவு கட்டுக்கடங்காமல் எகிறியது. ஊழல் குற்றச்சாட்டம் எழுந்தது. இனி உலகளாவிய போட்டிகளை நடத்த ஜப்பானிய மக்களிடையே ஆதரவு குறையலாம் என்று கருதப்படுகிறது. ஃபார்முலா 1 கார்பந்தியத்தின் 16th ஓட்டத்தில் பஹ்ரைன் கிரேண்ட் பிரீயில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் சாரதியுமான மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் நேற்று வெற்றி பெற்றார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 369.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.66 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.51 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.02 ரூபாய், 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.65 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.14 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.40 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 13 அடக்க உடைமை என்ற தலத்திலே வருகின்ற பாடல் 124 நிலையின் திரியாதடங்கியான் தோட்டம் மலையினும் மான பெரிது. நிலையின் திரியாதடங்கியன் தோட்டம் மலையினும் மான பெரிது.
1: ஓ என் நண்பனே, உன்னை ஒன்று கேட்பேன், எனக்கு விளக்கம் உரைப்பாயாக. தயக்கமன்றி கேள். இயன்று வரையில் எது குறித்து கேட்டாலும் விளக்கம் தர முயற்சி செய்கிறேன். அருகருகே இரண்டு குதிரைகளில் அமர்ந்து காட்டு சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த வாலிபர் இருவரிடையே நடந்த உரையாடல் இது. விளக்கம் கேட்டவன் பெயர் வேணமுகன், விடை அளித்தவன் பெயர் வேங்கை மார்பன். முதலாம் அவன் பெருத்த உடலை சுமப்பவன், இரண்டாம் அவன் கட்டுக்கோப்பான உடலமைப்பு கொண்டவன். வேணமுகன் கேட்டான், நான் இந்த ஊராளம் பொறுப்பு குழுவிலே ஒருவனாக இருக்கிறேன் உன்னை போல. ஆனால் நான் நம்மவரில் பலரது வெறுப்புக்கு ஆளாகிறேனே, அதை நீ கவனித்து வருகிறாயா வேங்கை என்று வேங்கை சிரித்தான், பதிலும் அளித்தான். நானே கூட பல நேரங்களில் உன்னை வெறுப்பது உண்டு வேளம். ஏன் தெரியுமா? நீயே என்னை வெறுக்கிறாயா? அப்படி என்ன, நான் பொறுப்பற்று நடந்து விட்டேன். அறிவற்றவனை போல பேசாதே, அளந்து பேசு. பார்த்தாயா பார்த்தாயா, வாயை வாளாக மாட்டிக்கொண்டு என் மீதே வீசுகிறாயே. உன்னை போன்றோர் தமது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள நிலைமை உயர்வை எண்ணி பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஆத்திரப்படுகிறாய், அவசரப்படுகிறாய், ஆணவமாக சொற்களை தங்கு தடையின்றி பொழிகிறாய். இளையோரிடமே இனிமையாக பழக வேண்டிய நிலையில் உள்ள நீ மூத்தவர்களிடமே மீசியை முறுக்கிறாய். அது என் இயல்பு வேங்கை, அதனை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. ஊராளம் குழுவில் இருக்கிற என்னிடம்தான் மற்றவர்கள் பணிந்து போக வேண்டும். அறிவு கண்டு பணியலாம், ஆணவத்திற்கு அடிமைகள் வேண்டுமானால் குனியலாம். ஆற்றோர் அதற்கு என்றுமே தலை வணங்கினார். வேங்கை மார்பா, என்றைக்கும் என் வழியே தனி வழி. எவரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசுவது நல்வழி அல்ல. உனக்கு தனி வழியாக இருக்கலாம், ஆனால் அது தகாத வழி. என் நிலைக்கேற்ப நினைப்பு இருத்தல் கூடாதா? அதைத்தான் சொல்லுகிறேன். எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு வேண்டும். நீ பெரிய உபதேசியாகிவிட்டாய். உன்னோடு இணைந்து பயணம் செய்தாலே உன் உபதேசத்தை கேட்கும் தொல்லை என்னை விடாது. இப்படி கூறிக்கொண்டே வேளமுகன் தனது குதிரையை வேறு பக்கம் தட்டிவிட்டான். வேறு வழியில் குதிரை ஓடத் தொடங்கியது. ஏ ஏ, நீ செல்வது ஆபத்தான வழியப்பா. நான் தான் முன்பே சொன்னேனே, என் வழி தனி வழி என்று. வேளமுகன் வேகமாக வேறு வழியில் சென்று வேங்கை மார்பனின் விழிகளிலிருந்து மறைந்தான். வேங்கை ஒரு புன்னகையை சிந்திவிட்டு மெல்ல உதடுகளை பிரித்து சொன்னான், நிலையில் தெரியாது அடங்கியான் தோட்டம் மலையினும் மான பெரிது. தன் நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்ப அடக்கத்துடன் நடப்பதிலிருந்து சிறிது மாறுபடாமல் இருப்பவனின் பண்பு மலையின் உயர்வை விட பெருமையுடையதாகும். குரலையும் அதற்குரிய பொருளையும் அவன் உணர்ந்து கூறி முடிப்பதற்குள் சற்று தொலைவில் ஐயோ என்ற அவள குரல் கேட்டு அடங்கியது. பரபரப்புடன் வேங்கை மார்பன் வேளமுகன் சென்ற திசை நோக்கி குதிரையை திருப்பி பறந்தான். ஒரு பயங்கர படுகொலிக்குள் வேளமுகனும் அவன் மீது குதிரையுமாக வெளியில் எடுத்து காப்பாற்ற முடியாத எல்லையற்ற ஆழத்துக்குள் போய்கொண்டிருந்த காட்சி கண்டு வேங்கை மார்பன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுக் கொண்டான். நிலையில் தெரியாமல் இருந்து மலையென உயர்வடைய வேண்டியவன் நிலை தடுமாறிய காரணத்தால் பூமியின் பாதாளத்துக்கு போய் சேர்ந்து விட்டான் என எண்ணியவாறு வேங்கை மார்பன் தனது குதிரையிலேறி பயணத்தை தொடர்ந்தான். அடக்கம் உடைமை என்ற தலைப்பில் அதிகாரம் 13 பாடல் 124.

0: சக்தி வந்தாளே.
1: உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே? ஆரவாரம்

பேராது ஒழுங்கு பேராது. உன் ஆணவம் எங்கே, வீரம் போனது எங்கே, ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே, பட்டதெல்லாம்

ரத்தம் உள்ள கா

போதுமா பட்டினத்தாரே அந்த பரவனையும் வா.

0: அரசு லாட்சியத்தில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 கை பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீர

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடும்

இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சா தாக்கியதன் விளைவாக தென்னிலங்கையில் கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை எழுந்தது. சிங்கள தேசத்தில் இந்திய எதிர்ப்புணர்ச்சி வலுப்பெற்று வந்த வேளையில் தமிழர் தாயகத்தில் விடுதலை போராட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு குழப்ப நிலை எழுந்தது. விடுதலை புலிகளின் அரசியல் திட்டம் பற்றியும் இந்திய அரசுடனான உறவு பற்றியும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறித்து விடுதலை புலிகள் அமைப்பின் நிலைப்பாடு பற்றியும் போராளிகளுக்கு மட்டுமன்றி மக்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் உருவாயிற்று. பொதுமக்கள் போராளிகள் மத்தியில் ஒரு கொள்கை விளக்க உரையை நிகழ்த்த தலைவர் பிரபாகரன் முடிவெடுத்தார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்கூட்ட நிகழ்வு 1987 ஆகஸ்ட் 4 நாள் நிகழ்ந்தது. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தின் எதிர்காலம் பற்றி தலைவர் பிரபாகரன் என்ன சொல்ல போகின்றார் என்பதை கேட்டறியும் ஆர்வத்துடன் 100,000 மக்களுக்கு மேல் திரண்டார்கள். 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி அன்று யாழ்ப்பாணத்துக்கு அருகேயுள்ள சுதுமலை என்ற இடத்தில் நடைபெற்ற பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரபாகரன் இதனை கூறினார். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல் எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதிகளான எம்மையோ கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி என்னை டெல்லிக்கு அவசரமாக அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் எமக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன, பல கேள்விக்குறிகள் இருந்தன. இந்த ஒப்பந்தத்தால் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பது பற்றி எமக்கு சந்தேகம் எழுந்தது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு திட்ட தெளிவாக விளக்கினோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று இந்திய அரசு கங்கணம் கட்டி நின்றது. இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனையை மட்டும் தொட்டிருக்கவில்லை, இது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு பற்றியது. இந்திய வல்லாதிக்க வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கியிருக்கின்றன. இலங்கையில் அந்நிய நாசகார சக்திகள் காலூன்றாமல் தடுக்கவும் இது வழிவகுக்கிறது. ஆகவேதான் இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டியது. ஆனால் அதே சமயம் ஈழத்தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைக்கிறது. ஆகவேதான் எமது மக்களை கலந்தாலோசிக்காது, எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை. எமது அரசியல் தலைவிதியை எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் போது நாம் என்ன செய்வது? இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது, எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது, எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது, எமது ஆயுத போராட்டத்துக்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைகிறது. 15 வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனைகளை ஈட்டி எத்தனையோ உயிர்ப்பலி கொடுத்து கட்டி எழுப்பப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுவதென்றால் அதை நாம் இரணிக்க முடியாமல் இருக்கிறது. திடீரென கால அவகாசமின்றி, எமது போராளிகளின் ஒப்புதல் இன்றி, எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இன்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத பாணிகளாக்குறது. ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம். இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் என்னை அழைத்து பேசினார். அவருடன் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசினேன். சிங்கள இனவாத அரசின் மீது எமக்கு துளிகூட நம்பிக்கை இல்லை என்பதையும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன். எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனை பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் பற்றியும் அவரிடம் பேசினேன். பாரத பிரதமர் எமக்கு சில வாக்குறுதிகளை அளித்தார்.

எல்லைகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார். பாரத பிரதமரின் நேர்மையில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவரது உறுதிமொழிகளில் நம்பிக்கை இருக்கிறது. சிங்கள இனவாத அரசு மீண்டும் தமிழர் இன அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்தோம். நாம் எமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கி கூற தேவையில்லை. எமது லட்சிய பற்றும் தியாக உணர்வும் எத்தன்மை வாய்ந்தது என்பதை எமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களது பாதுகாப்புக்காக, உங்களது விடுதலைக்காக, உங்களது விடுவிக்காக நாங்களே இந்திய ஆயுதங்கள் இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறோம். நாம் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்தில் இருந்து எமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம். ஈழத்தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக் கொள்கிறது. ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை தான் குறிக்கிறது. நாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாம் விரும்பவில்லை. இந்தியாவை நாம் நேசிக்கிறோம். இந்திய வீரனுக்கு எதிராக நாம் ஆயுதங்களை நீட்ட தயாராக இல்லை. எமது எதிரியிடமிருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய ராணுவ வீரர்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள். நாம் ஆயுதங்களை அவர்களிடம் கையளிப்பதிலிருந்து ஈழத்தமிழன் ஒவ்வொருவனது உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு இடித்து கூற விரும்புகிறேன். இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. தமிழீழ இலட்சியத்துக்காகவே நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதையும் இங்கு திட்டவட்டமாக உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் எமது போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை. எமது லட்சியம் வெற்றி பெறுவதானால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்றும் எமக்கு இருக்க வேண்டும். தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் பங்கு பெற அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெற்ற போவதில்லை. முதலமைச்சர் பதவியையும் நான் ஏற்கப் போவதில்லை. இதை நான் மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் என்று கூறி தனது உரையை முடித்தார் பிரபாகரன். நாம் இந்தியாவை நேசிக்கின்றோம் என்ற தலைப்புடன் புகழீட்டிய பிரபாகரனின் சுதுமலை சொற்பொழிவு இலங்கையிலும் இந்தியாவிலும் மட்டுமன்றி உலக ஊடகங்களிலும் முக்கியம் கொடுத்து பிரசுரமாகியது. மிகவும் கவனமாகவும் நுட்பமாகவும் செதுக்கப்பட்ட உரியன பிரபாகரனின் சுதுமலை பிரகடனத்தை சில இந்திய பத்திரிகைகள் பாராட்டின. இந்தியாவின் புவியியல் கேந்திர நலனுக்கும் தேச சுதந்திரம் வேண்டும் ஈழத்தமிழரின் அபிலாசைக்கு மத்தியில் எழுந்துள்ள முரண்பாட்டினை மதிநுட்பமாக சமநிலைப்படுத்தும் வகையில் இந்த உரை அமைந்திருப்பதாக இந்த பத்திரிகைகள் கருத்து தெரிவித்தன. ஒருபுறம் இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் நேசமும், மறுபுறம் சிங்கள இனவாத அரசு மீது வெறுப்புமாக இரு முரண்பட்ட உணர்வலைக்குள் சிக்கிட்டு அங்கலாய்க்கும் விடுதலை புலிகளது தலைவரது மனநிலையை இந்த உரை சித்தரித்து காட்டுவதாக ஒரு இந்திய நாளிதழ் எழுதியது. சுதுமலை பிரகடனத்தில் பிரபாகரன் வாக்களித்தது போல மறுநாள் ஆகஸ்ட் 5ஆம் நாள் கணிசமான தொகை ஆயுத தளபாடங்களை விடுதலை புலிகள் இயக்கம் இந்திய அமைதிப்படையிடம் கையளித்தது. இந்த ஆயுத கையளிப்பு நிகழ்ச்சி ஒரு ஆடம்பரமான சடங்காக பலாலி விமான தளத்தில் இடம்பெற்றது. விடுதலை புலி கொரில்லா வீரர்களிடமிருந்து ஆயுத களைவு நடைபெறும் வைபவத்துக்கு பரந்தளவில் விளம்பரம் கொடுக்கும் நோக்கத்துடன் 100 பேருக்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய வெளிநாட்டு உளவியலாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வைபவத்தில் சிங்கள அரச அதிபரின் பிரதியாக பாதுகாப்பு செயலர் ஜெனரல் சோபல ஆட்டிக்கல கலந்து கொண்டார். இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய அமைதிப்படையின் உயர் அதிகாரிகளான ஜெனரல் தீபேந்தர் சிங், ஜெனரல் கர்கரட் சிங் ஆகியோர் பங்கு கொண்டார்கள். இந்திய அமைதிப்படையையும் சிங்கள படைகளையும் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கு சிறப்பிக்க வந்திருந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் அதிகாரபூர்வமான பிரதியாக ஜோகரட்னம் ஜோகி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆயுத சரண்டவின் குறியீடாக ஒரு ஜெர்மனிய
மௌசர் கைத்துப்பாக்கியை யோகரட்னம் யோகி ஜெனரல் ஆதிகலையிடம் கையளிக்க ஏற்பாடாகியிருந்தது. விடுதலை புலிகளின் தன்மானமுடைய ஒரு இளம் அரசியல் பொறுப்பாளர் என்ற ரீதியில் இந்த ஆயுத சரடையின் பாத்திரத்தை அவர் ஆழமாக வருத்தார். பலத்த அழுத்தத்தின் பேரில் மிகவும் தயக்கத்துடனே இந்த வைபவத்துக்கு அவர் சமூகம் அளித்தார். நிகழ்ச்சியின் போது அவர் யாருடனும் பேசவில்லை. மிகவும் இறுக்கமான மௌனம் சாதித்தார். முகத்தையும் கடுகடுப்பாக வைத்துக் கொண்டார். நிகழ்ச்சி ஆரம்பமாகி சரணடைவு நிகழ்வு வந்தபோது எல்லோரையும் வியப்பில் ஆட்டும் வகையில் திடீரென எழுந்து யோகரட்னம் யோகி மேச மீது கைத்துப்பாக்கியை வைத்துவிட்டு தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். குறியீடான ஆயுத சரணடைவு நிகழ்வை படமெடுக்க காத்திருந்த ஊடுருவலாளர்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைந்தார்கள். யோகியின் இந்த செயல்திறனை தலைவர் பிரபாகரன் பின்பு பாராட்டவும் தவறவில்லை. யோகியின் சாதுரியத்தால் ஏமாற்றமும் சங்கடமும் அடைந்த ஜெனரல் ஆர்டிகலை மேச மீதிருந்த கைத்துப்பாக்கி மீது உள்ளங்கையே ஊன்றியவாறு மிக சுருக்கமான தனது அறிக்கையை வாசித்தார். எமது ஜனநாயக சமுதாயத்தை பரந்தளவில் பாதித்த வன்முறைக்கும் இரத்த களரிக்கும் முடிவு கட்டும் ஒரு குறியீடாக இந்த ஆயுத கையளிப்பு அமைகிறது என்றார். உண்மையில் விடுதலை புலிகள் இயக்கம் தன்வசம் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் கையளிக்கவில்லை. வடகிழக்கில் இடைக்கால நிர்வாக ஆட்சி அமைக்கப்பட்டு அது விடுதலை புலிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே மிகுதியான ஆயுதங்கள் கையளிக்கப்படும் என்று இந்திய அமைதிப்படை தலைமைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசு வழங்கிய ஆயுத தளபாடங்களில் ஒரு தொகுதியை, அதுவும் பழுதடைந்த பயன்படுத்த முடியாத பழைய ஆயுதங்களை இரண்டு வாகனங்களில் ஏற்றி வந்து கையளித்தனர் விடுதலை புலிகள் என்று இந்த விழா பற்றி ஒரு இந்திய பத்திரிகையாளர் எழுதியிருந்தார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழ் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: சியாச்சில் ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் தரும்.
1: 60 பேருக்கு தான் உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, சியாச்சில் சொன்னதும் தெரிய ஈஸியா முடிஞ்சது. You're very nice.
1: Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். வேறு விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: சமாதான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொலி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

நாடகம் சாமத்திய வீடு அங்கம் இரண்டு. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள்

0: காக்கும் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: ஐயோ, நான் எல்லாருக்கும் தானே அடிச்சுனான், எல்லாருக்கும் அடிச்சுதானே. அவளுக்கு சொன்ன அவள் உடனே பாத்தியா, உடனே வந்துட்டா. நீங்கள் தானே இப்படி கதைச்சிருக்கீங்க. வாங்க வாங்க இங்கே.
2: இவள் வந்துட்டி ஹாஸ்பிட்டல் நாத்தி அடி பாலிப்பாரு.
1: உங்களுக்கு இப்ப அழுகுறதா பெரிய இருக்கு.
3: என்ன பதத்தம் பண்றீங்க? வாங்க போவோம், போய் பார்ப்போம். முதல்
1: முதல்
3: வாங்க,
1: கெரியா வாங்க, கெரியா வாங்க. கார்ல போவோம். என்ன காரை எடுத்து நோறியாங்க?
2: முதல் கைக்காம
1: ஐயோ நடக்கிறாமா வந்து ஐயோ கிரியா ஏறுங்கப்பா ஏறுங்க. முன்னுக்கு ஏறுறேன், ஆனா எனக்கு ஹாஸ்பிட்டல் தெரியாது. ஐயோ தலையெல்லாம் சுத்துது. ஐயோ கடவுளே, என்ன பேசுறதாயே. ஐயோ அவிக்க புட்டில அரவாசிய வச்சிட்டு இருந்தே அண்ணனே, இப்படி வருத்தமா கடத்தேக்கு வந்துட்டு என்ன செய்யறது கடவுளே. ஐயோ ஐயோ மஞ்சள்
2: விழுதுடா.
4: நேற்று தானே அம்மா டெலிபோன் அடிச்சு கதைச்சது. அம்மாவோட டெலிபோன் தானே ஒவ்வொரு நாளும் பாருது. ஐயோ என்ன நடந்தது?
1: ஐயோ தங்கச்சி, அந்த வழியில துடிக்கேக்க கூடி உன்னத்தானே கூப்பிட்டதாம் கூப்பிட்டதாம் கத்தி கத்தியானு கூப்பிட்டு இருந்தது. அதுக்குள்ள என்ன செய்யற? ஊசி குத்தானாலும்
4: நான் தானே ஒரே ஒரு தங்கச்சி. என்னத்தானே எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னட்டு கேட்காம ஒன்றுமே செய்யாத மனுஷன் என்ன இப்படி போயிட்டு?
3: என்னப்பா நடந்துட்டு? ஏன் இப்படி கேட்டுறீங்களா? ஒண்ணு நடக்காது. வாங்க
4: என்ன விட்டுட்டு அண்ணன் போவாது. நீங்க என்னதான் சொன்னாலும்
1: இங்கே நீங்க என்னதான் சொல்றீங்க? அப்பா வளர்த்தோட தங்கச்சி அண்ணன் தானே புள்ளிய வளர்த்தது. கவலை வரும் தானேப்பா? எனக்கே இப்படி எல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன இந்த நேரத்துல வந்து இப்படி கதைக்காங்க? ஒண்ணு நடக்காங்க. மூன்று மணத்தியெல்லாம் அறிவிலாம் வந்தியால்
4: போன விட வீட்டை வாரணும்னு சொல்லிட்டு போனவர் இது என்ன? இது அவர் போக மாட்டார்.
2: சரி பேச வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. என்ன காரோட டென்ஷன் ஆகிக்கொண்டிருக்கீங்க? பேச வாங்க. அவர் ரெண்டு பேரும்
1: உங்களுக்கு என்னென்ன சொல்றேன்னு தெரியாம டென்ஷன் ஆகாதீங்க. என்ன முதல்ல அந்த மனுஷனை முதல் போய் பாக்கணும் பாப்பா. ஐயோ பாதேன் தெரியாது.
2: ஒன்னு நடக்காது. சத்தம் போடாவா? நீங்க டென்ஷன் ஆகி அந்த டென்ஷன் ஆகிங்க. சத்தம் போடா வாங்க.
4: ஆறு உங்களுக்கு அடிச்சு சொன்னது இப்படி வருத்தம் வந்தேன்.
1: ஐயோ உங்களுக்கு காரணம் தானே அடிச்சு சொன்னது. அடிச்சு சொல்ல நான் அங்க போற கடையில ஆம்புலன்ஸ் ஏத்திட்டான். அதுக்குள்ள நான் என்ன கேட்டு கேட்டு கேட்க நான் விசாவும் கொண்டு போயில. அவன் என்ன விட மாட்டேன்னு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியாம கிடக்குது. இவங்களுக்கு தெளிவா நடிக்க வீல் ஒருத்தன் தூக்கினம் இல்ல.
4: எப்படி என்னாலும் அடிச்சுட்டு வாங்க கிரியா. ஒரு போய் என்னண்டு
2: பாத்துருப்போம்.
1: ஐயோ ஐயோ அவார்டு அந்த தெளிவான கொடுங்கப்பா. உங்களுக்கு பாதையும் தெரியாது, என்னத கேக்குறீங்களோ தெரியாது. பிள்ளையிட்ட கொடுங்க கதைச்சண்டான. எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாக்கலாம்.
2: சொல்ல மாட்டாங்களா? நேரம் போறோம் தானே. அவங்க கேட்ட அவனு சொல்ல
1: மாட்டேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னண்டு கேட்க போறீங்க நீங்க? ஐயோ
2: அன்னைக்கு சொல்லிட்டீங்களே.
1: அன்னைக்கு நான் வந்த டென்ஷன்ல ஒருத்தருக்கும் சொல்லல. உங்களை தவிர ஒரு ஒருத்தருக்கும் தெரியாது.
2: சத்தம் போட போது எனக்கு சொல்லல. நீங்க என்ன பாக்குற வேலையா?
1: நீங்க ஒன்று நடக்காது ஒன்று நடக்காது சொல்றீங்கள். அவர்
2: பயப்படாங்க.
1: அவரை சும்மா இருக்க விட்ட நீங்களா? ரவாப்பா அந்த மனுஷனை எல்லாத்துக்கும் அந்த மனுஷனுக்கு தான் அடிச்சிருந்த நீங்கள். இப்ப நீங்க உங்களுக்கு கவலை இல்லையாப்பா. நாங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷனை பாக்கணும் நினைச்சிருந்தது. எங்க நல்ல ஆலோசன காலத்துல இருந்தானே
2: உனக்கு மட்டும் எங்களுக்கு கேக்குற.
1: குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட சகோதரம் இப்படி நிக்க இப்படி விழுந்து கிடக்கேக்க நீங்க எல்லாம் இங்க இந்த ஆளுக்காளு சண்டை பிடிச்சிருக்கீங்க. நீ ஓடுறாப்பா கார. நீ ரூசும் இதுதான் வயன் வந்தா கட்டிட்டு போலாம். அண்ணன் போனா எங்க போய் பிடிக்கிறாரு? நீ ஓட்டு கார. நீ

0: அம்மாவையும் இங்க கொண்டு வந்துருக்காங்களே
1: ஐயோ இவா போயிட்டா இன்னும்
2: ஐயோ அண்ணாக்கு சரியான சீரியஸாம என்ன
0: சீரியஸாமோ
2: பயிரை கலட்ட போறாங்களாம் நினைக்கிறாங்க
0: கலட்ட போறாங்களோ
1: இப்பதானே கொண்டு வந்தவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யாம வயிறு கலட்டுறான்னு சொல்றாங்களா ஐயோ முதல் நாங்கள் அவரை போய் பாப்போம் போய் இருக்கா எதாவது கிட்ட போய் பாப்போம் வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க
2: ஐயோ நானண்டா விட மாட்டேன் நான் விட மாட்டேன் வயிற கலட்டுறது இஞ்சி வாங்க இது என்ன இது அண்ணா சும்மா இருக்கிறான்னா அப்படி வயிற கலட்டுங்க
0: நல்ல புரிஞ்சு தெரிஞ்சவா கொண்டு நான் விட மாட்டேன் வயிற கலட்ட கடைசி மட்டும் நான் விட மாட்டேனா
1: இஞ்ச வாங்க இஞ்ச வாங்க முதல் அவருக்கு என்ன இதுன்னு பாப்போம் டாக்டர் அவர் வடிவ சொன்னவர் அவங்க வயிற கலட்ட போறாங்களேண்டு
0: பாருங்க
1: அந்த மனுஷன் ஒரு நாள் குந்தியன் நான் காண இல்லையே இப்படி நீட்டி நிமிந்து போய் கிடக்குது ஐயோ இங்க குளுக்கோஸ் ஏத்தி இருக்கிறாங்களா ரத்தம் ஏத்துறாங்களா இதற்கு பாருங்க
0: சும்மா கத்தா இருக்கா யாரும் தெரிஞ்சாங்களை கூப்பிட்டு கதைப்போமா இருக்கா டாக்டரோட கதைப்பிப்போம் இருக்கா
1: கூப்பிடுறனால
0: ஒரு ஆளுக்கு போய் சொல்லி சொன்னவங்க நாங்களும் எல்லாரும் வந்திருக்கோம் வந்தாலும் கலைச்சு விடுறாங்க

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் சாமத்திய வீடு அங்கம் 2. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்:

0: பக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி பெற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணதி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
4: தரமான பொருட்களை தேடி அழிய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா, 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின், இவர் முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் நடந்த காலங்களில் வாழ்ந்து வந்தவர். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் என்றாலும் இவர் அமெரிக்காவில் பல காலம் வாழ்ந்து இறுதியில் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து இறந்தவர். இவர் 1940 ஆண்டளவில் தி கிரேட் டிக்டேட்டர், மிகப்பெரிய சர்வாதிகாரி என்ற பெயரில் ஒரு படத்தை உருவாக்கினார். நவீன விமர்சகர்களினால் இது ஒரு வரலாற்றில் முக்கியமான வாய்ந்த திரைப்படம் என்று கருதப்படுகின்றது. இது தயாரிக்கப்பட்ட சிறந்த நகைச்சுவை திரைப்படங்களில் ஒன்றாகும், நையாண்டியின் முக்கியமான படைப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். சார்லி சாப்ளினின் உச்சக்கட்ட தனி உரையாடல் இந்த திரைப்படத்தில் வரலாற்றில் மிகச்சிறந்த தனி உரையாடல் மற்றும் 20 நூற்றாண்டின் மிகவும் கடுமையான பதிவு செய்யப்பட்ட பேச்சு என்று பலரினால் கருதப்படுகின்றது. இந்த திரைப்படத்தில் சார்லி சாப்ளின் 2 வேடத்தில் நடித்துள்ளார். 2 முக்கிய பாத்திரங்கள், இவர் ஒரு பாத்திரத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாகவும் மற்ற பாத்திரத்தில் ஒரு சுய யூத முடிவெட்டுபவராகவும் நடித்துள்ளார். முடிவெட்டும் ஏழை யூதனாக நடித்த பாத்திரத்தின் மூலம் அவர் ஒரு தனி உரையாடலை இந்த திரைப்படத்தில் தி கிரேட் டிக்டேட்டர், மிகப்பெரிய சர்வாதிகாரி என்ற திரைப்படத்தில் அவர் வெளியிட்டிருந்தார். அதன் சில பகுதிகளை இன்று உங்கள் முன்வைக்கின்றேன்.
1: I'm sorry, but I don't want to be an emperor. That's not my business. I don't want to rule or conquer anyone. I should like to help everyone if possible. Jew, Gentile, black man, white. We all want to help one another. Human beings are like that. We want to live by each other's happiness, not by each other's misery. We don't want to hate and despise one another. In this world, there's room for everyone, and the good earth is rich and can provide for everyone. The way of life can be free and beautiful, but we have lost the way. Greed has poisoned men's souls, has barricaded the world with hate, has goose-stepped us into misery and bloodshed. We have developed speed, but we have shut ourselves in. Machinery that gives abundance has left us in want. Our knowledge has made us cynical, our cleverness hard and unkind. We think too much, feel too little. More than machinery, we need humanity. More than cleverness, we need kindness and gentleness. Without these qualities, life will be violent, and all will be lost.
0: மன்னிக்கவும், ஆனால் நான் பேரரசராக விரும்பவில்லை. அது என் தொழில் அல்ல. நான் யாரையும் ஆளவோ வெல்லவோ விரும்பவில்லை. நான் அனைவருக்கும் உதவ விரும்புகின்றேன். என்னால் முடிந்தால் யூதர், புறஜாதி, கருப்பு மனிதன், வெள்ளை மனிதன், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ விரும்புகிறோம். மனிதர்களும் அப்படித்தான். நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியில் வாழ விரும்புகின்றோம். ஒருவருக்கொருவர் துன்பத்தில் அல்ல, மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றோம். நாம் ஒருவரையொருவர் வெறுக்க விரும்பவில்லை. இந்த உலகில் அனைவருக்கும் இடம் உண்டு. இந்த நல்ல பூமி வளமானது மற்றும் அனைவருக்கும் இந்த பூமி வழங்கக்கூடியது. வாழ்க்கை முறை சுதந்திரமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் நாம் வழியை இழந்து விட்டோம். பேராசை மனிதர்களின் ஆன்மாக்களை விஷமாக்கியுள்ளது. உலகை வெறுப்பால் அடைத்து வைத்துள்ளது. நம்மை துன்பத்திலும் இரத்த களரியிலும் தள்ளிவிட்டது. நாம் வேகத்தை வளர்த்து கொண்டோம், ஆனால் நம்மை நாம் மூடிக்கொண்டோம். நமது அறிவு நம்மை இழிந்தவர்களாக ஆக்கிவிட்டது. உங்கள் புத்திசாலித்தனம் கடினமானது மற்றும் இரக்கமற்றது. நமக்கு சிந்தனை அதிகரித்து விட்டது என்றால் உணரும் தன்மை குறைந்து விட்டது. இயந்திரங்களை விட மனித நேயம் தேவை. புத்திசாலித்தனத்தை விட நமக்கு தயவும் நன்மையும் தேவை. இந்த குணங்கள் இல்லாமல் வாழ்க்கை வன்முறையாக இருக்கும். மேலும் அனைத்தும் இழக்கப்படும்.
1: The aeroplane and the radio have brought us closer together. The very nature of these inventions cries out for the goodness of men, cries out for universal brotherhood, for the unity of us all. Even now my voice is reaching millions throughout the world, millions of despairing men, women and little children. Victims of a system that makes men torture, imprison innocent people. To those who can hear me, I say, do not despair. The misery that is now upon us is but the passing of greed, the bitterness of men who fear the way of human progress. The hate of men will pass, and dictators die, and the power they took from the people will will return to the people, and so long as men die, liberty will never perish.
0: விமானமும் வானொலியும் எங்களை நெருக்கமாக்கியுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளின் தன்மையே மனிதர்களின் நன்மைக்காக அழுகிறது. உலகளாவிய சகோதரத்துவத்திற்காக, நம் அனைவரின் ஒற்றுமைக்காக அழுகிறது. இப்போதும் கூட என் குரல் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. கோடிக்கணக்கான விரக்தியடைந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள், ஆண்களை சித்திரைவதை செய்யும் அப்பாவி மக்களை சிறையில் அடைக்கும் அமைப்பால் பாதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், விரக்தியடைய வேண்டாம். இப்போது நம்மீது இருக்கும் துன்பம் பேராசை கடந்து செல்வது மட்டுமே. மனித முன்னேற்றத்தின் பாதையை அஞ்சும் மனிதர்களின் கசப்பும் வெறுப்பும் நீங்கும். சர்வாதிகாரிகள் இறப்பார்கள். மக்களிடமிருந்து அவர்கள் பெற்ற அதிகாரம் மக்களுக்கு திரும்பும். இந்த கொடிய மனிதர்கள் அழிவார்கள். ஆனால் சுதந்திரம் ஒருபோதும் அழியாது.
1: Soldiers, don't give yourselves to brutes. Men who despise you, enslave you, who regiment your lives, tell you what to do, what to think, and what to feel, who drill you, diet you, treat you like cattle, use you as cannon fodder. Don't give yourselves to these unnatural men, machine men with machine minds and machine hearts. You are not machines. You are not cattle. You are men. You have the love of humanity in your hearts. You don't hate, only the unloved hate, the unloved and the unnatural. Soldiers, don't fight for slavery, fight for liberty.
0: படை வீரர்களை, மிருகங்களுக்கு உங்களை கொடுக்காதீர்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள், உங்களை அடிமைப்படுத்துபவர்கள், உங்கள் வாழ்க்கையை படையெடுப்பவர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், நீங்கள் என்ன உணர வேண்டும், இவ்வாறு உங்களை துளையிடுகிறவர்கள், உங்களை பழக்கப்படுத்துகிறவர்கள், உங்களை கால்நடையாக நடத்துபவர்கள், உங்களை பீரங்கிக்கு தீவனமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த இயற்கைக்கு மாறான மனிதர்களுக்கு உங்களை கொடுக்காதீர்கள். இயந்திர மனம் மற்றும் இயந்திர இதயங்கள் கொண்ட இயந்திர மனிதர்கள் இவர்கள். நீங்கள் இயந்திரங்கள் அல்ல, நீங்கள் கால்நடைகள் அல்ல, நீங்கள் ஆண்கள். உங்கள் இதயங்களில் மனிதநேயம் இருக்கின்றது. நீங்கள் வெறுக்காதீர்கள். அன்பை பெற முடியாதவர்கள் மட்டுமே வெறுப்பார்கள். அன்பை பெற முடியாத இயற்கைக்கு மாறானவர்களே, படை வீரர்களே, அடிமைத்தனத்திற்காக போராடாதீர்கள், விடுதலைக்காக போராடுங்கள்.
1: In the 17th chapter of St. Luke it is written, the kingdom of God is within man, not one man nor a group of men, but in all men, in you. You, the people, have the power to create machines, the power to create happiness. You, the people, have the power to make this life free and beautiful, to make this life a wonderful adventure. Then in the name of democracy, let us use that power. Let us all unite. Let us fight for a new world, a decent world. That will give men a chance to work, that will give youth a future and old age a security. By the promise of these things, brutes have risen to power, but they lie. They do not fulfill that promise. They never will. Dictators free themselves, but they enslave the people. Now let us fight to fulfill that promise. Let us fight to free the world, to do away with national barriers, to do away with greed, with hate and intolerance. Let us fight for a world of reason. A world where science and progress will lead to all men's happiness. Soldiers, in the name of democracy, let us all unite!
0: புனித லூக் 14வது அத்தியாயத்தில் எழுதப்பட்டுள்ளது, கடவுளின் ராஜ்யம் மனிதனுக்குள் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ அல்ல, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கின்றது. உங்களிடம் இருக்கின்றது. மக்களுக்கு சக்தி இருக்கின்றது. இயந்திரங்களை உருவாக்கும் சக்தி, மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தி, இந்த வாழ்க்கையை சுதந்திரமாகவும் அழகாகவும் மாற்றும் சக்தி, இது மனிதனுக்குள் இருக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை அற்புதமான சாகசமாக மாற்ற மக்களாகிய உங்களுக்கு சக்தி இருக்கின்றது. பிறகு ஜனநாயகம் என்ற பெயரில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். அனைவரும் ஒன்றுபடுவோம். ஒரு புதிய உலகத்திற்காக, ஆண்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பளிக்கும் கண்ணியமான உலகத்திற்காக, இளைஞர்களுக்கு எதிர்காலத்தையும் முதுமைக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும் உலகத்தை உருவாக்க, இந்த விஷயங்களின் வாக்குறுதியால் மிருகங்கள் அதிகாரத்திற்கு உயர்ந்துள்ளன, ஆனால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அவர்கள் ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை. சர்வாதிகாரிகள் தங்களை விடுவிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போராடுவோம். உலகத்தை விடுவிக்க, தேசிய தடைகளை அகற்ற, பேராசை, பொறுப்பு மற்றும் சகிப்பின்மையை அகற்ற போராடுவோம். அறிவியலும் முன்னேற்றமும் எல்லா மனிதர்களின் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். பகுத்தறிவு உலகத்துக்காக போராடுவோம். படை வீரர்களே, ஜனநாயகத்தின் பெயரால் அனைவரும் ஒன்றிணைவோம். இவ்வாறு நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்மன் முதலாம் உலக யுத்த போரின் போதும் இரண்டாம் உலக யுத்த போரின் போதும் வாழ்ந்த இங்கிலாந்தை சேர்ந்த, அமெரிக்காவில் பலகாலம் வாழ்ந்துவிட்டு பின்னர் அமெரிக்காவில் இருந்து தப்பியோட வேண்டி வந்துள்ளது. ஏனென்றால் அமெரிக்க அதிகாரிகள் அவரை அழிக்க முயற்சி எடுத்துள்ளார்கள். ஏனென்றால் அவர் அவருடைய திரைப்படங்களின் மூலம் பல உண்மைகளை ஒளிக்கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அன்பர்களே, இந்த பேச்சு நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்மன் 1940 கூறியிருக்கின்றார். மனிதர்களாகிய அனைவருக்குள்ளும் கடவுளின் ராஜ்யம் இருக்கின்றது. இது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டுமோ அல்ல, இது சாதாரண மனிதர்களாகிய அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் பேச்சின் மூலம் அவர் படை வீரர்களுக்கு கூட அறிவுரை கூறியிருக்கின்றார். நீங்கள் அடிமைகளாகாதீர்கள், நீங்கள் இந்த உலகத்தை ஆளும் சிறிய மிருகத்தினருக்கு அடிமைகளாகாதீர்கள், நீங்கள் மக்களுக்காக போராடுங்கள், மக்களின் பக்கத்தில் சேர்ந்து விடுதலைக்காக போராடுங்கள். சார்லி சாப்மன் 80 முன் திரைப்படம் மூலம் எடுத்து காட்டிய உண்மைகள் இன்றைய உலகத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். அதே நேரம் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பூமியையே ஒரு சொர்க்கமாக மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் நமக்குள்ளேயே இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது

0: லெட்ஸ் கோ.
1: நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6 மணி வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு.

0: லெட்ஸ் கோ.
1: 6:15 7 வரை நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். அதனைத் தொடர்ந்து 8 வரை தமிழோடு ஒரு தர்க்கம். இருந்து 9 வரை ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. 9 இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது நட்பு, ரகசியத்தை காப்பவரா அல்லது தவறை சொல்லி காட்டுவாரா? நட்பு, ரகசியத்தை காப்பவரா அல்லது தவறை சொல்லி காட்டுவாரா?
0: லெட்ஸ் கோ.

நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள். நிலைய கலியகநேதம் 4:13 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் எங்களோடு இணைந்து பாடல்களை கேட்க விரும்பும் அனைவருக்கும், பாடல்களை கேட்க விரும்பும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்து இருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக வைபருடாக இணைந்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து ராஜான் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: விருப்பம் இல்லை எனக்கு. மனிதன் நட்புரிந்து வாழ்வு நிலைக்கும் என்ற பாடலை
0: நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைத்து விடுகின்றான். என்ன
1: அவர் செய்வது தெரியாமலே செய்து கொண்டே இருக்கின்றாரு. அது எங்களை எங்கள் தலையில் எழுதும் உழுத்து தான். நான் பிறக்கும் பொழுது தெரியும் இந்த உயிர் எப்ப பிறக்கும், என்ன நேரம் பிறக்கும் என்று தெரியும், போகும் பொழுது தெரியாது
0: தெரியாது.
1: மனவண்ணா அந்த செய்தியை கேட்டு மனம் கலந்து இருக்கிறேன். சாப்பிடையும்
0: நிச்சயமாக உண்மையிலேயே அது ஒரு என்ன, அது ஒரு உண்மையிலேயே எப்படி எல்லோர் மனதுக்குள்ளும் அவர் இருந்தவர் எப்படி அப்படி திடீரென்று விட்டு போனது, அது உண்மையிலேயே வார்த்தைகளாக விவரிக்க முடியாது. அதுவும் பழகியவர்களுக்கு பழகியவர்களுக்கு அப்பா நேற்றெல்லாம் அவற்ற வீட்டில் கிட்டத்தட்ட 200 பேரா. ஆனால் பெரிய இது என்னென்னா, அங்கு வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் உபசரித்து சாப்பாடு கொடுத்து, ஐயோ சாப்பிடாம போயிடாங்க அது இதன்று இப்போ அந்த வார்த்தைகளில் வர்ணிக்கல. அது
1: என்ன, நான் ஒரு நாள் தான் நான் வண்டியில்
0: கண்டனும்,
1: 3-4 மணிக்கு
0: அவன்
1: கட்டி பிடிச்சி அணைச்சு கலைக்கும் பொழுது தான் ஏதோ ஒவ்வொரு நாளும் வலிய கணக்க என்னோட கதைச்ச மனுஷன் போல சிரிச்சு கொண்டு கதைச்ச ஓம் சாப்பிட வேணும்னு சொல்லியிருந்தேன். எங்களை எல்லாமே நாங்கள் உங்களை நேரம் காணாது.
0: அவர்கள் எல்லோரும் இப்பொழுது அவர்களது அவருடன் உடன்படித்தவர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் நேற்று ஒரு அந்த ஏரியாவில் இருந்த ஹோட்டல் எல்லாம் அவர்கள் புக் பண்ணி விட்டார்கள்.
1: என்ன
0: அப்போ நான் உண்மையிலேயே மிக மிக ஒரு துக்ககரமான இது. சரி, இந்த பாடலை தருகின்றேன். இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
2: மனிதன் நினைப்ப

0: ஒலித்தான் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிலைய கலியக நேரம் 4:21 இணைந்திருக்கும் அடுத்த உறவு எங்கள் ஜோதிஷரியம் அணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டும்.
1: உலகம் ஒரு வாடகை வீடு வரலாம் அதில் 1000 அந்த பாடகம்.
0: உலகம் ஒரு வாடகை வீடு என்ன உலகம்?
1: நாங்கள் அந்த நாடாவாடி போட்டு போறேன். நீ முந்தி போறது பிந்தி போறதுக்கு முந்தி போறதுக்கு ஆளுகிறது பிந்தி போறதே தேர்ந்து பின்னு இருக்கிற ஆளுகிற அப்படி போகட்டும்.
0: கண்டிப்பாக உண்மையிலே அதில் நாங்கள் எல்லாம் நடிகர்கள் என்ன முறையின்படியே அந்த காலத்திலிருந்தே நகைகள்ல ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது
1: என்ன? முக்கியத்துவம் தாலி என்று அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு செய்கிறது
0: என்ன? அதை விட இந்த வெள்ளி கொலுசு ஒட்டியானம் இப்படி பல நகைகளையும் மத முன்னோர்கள் எல்லோரும் அந்த பாரம்பரியமா ஆனா இந்து மது தொடர்கின்றதம்மா.

0: இப்போ கொலுசு மட்டி வளையல் மோதிரம் இப்படி எல்லாம் பல வகையான தங்க ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்களை அணிந்திருக்கின்றோம். என்ன
1: மெட்டி என்றதும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து காரணம் இருக்கு. மெட்டி போடுறதுண்டு, அது ஒன்று நாள் இல்லை. மெட்டி போடுறது மற்றது இந்த கால் தங்கி எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அது அந்த விதிமுறைகள் இருக்குது. இப்ப அது எல்லாம் இந்த பகலில் போட முடியாதபடியால் இந்த நடுவல் கொண்டாவில தானே போட்டு கண்டிப்பாக நடக்கிறது இருக்கிறோம். என்ன
0: கண்டிப்பா அந்த சில குடும்ப மரபுகள் கூட இந்த நகைகள் அணிவதிலே இருக்கின்றது. என்ன இதை பற்றி மற்றவர்களும் சொல்லுவார்கள். இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றியம்மா. இதுவும் அந்த பாடல தருகின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவருங்கள் ஜோகேஸ்வரி அம்மா இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல் தையல்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி யோகேஸ்வரி குமராஜா. அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல்?
1: மாடிவிட்டல படத்திலிருந்து அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன் இந்த பாடலை.
0: அன்பு என்னும் என்ன என்னும் நல்ல தீன்கலந்து நல்ல தீன்கலந்து அந்த பாடலை தருகின்றோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வைரத்தை வைரம் என்று சொல்லுகின்றார்கள் தானே, வைர மோதிரம், வைர மூக்குத்தி, வைர இதென்று வைரத்தை அணிவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியுமா?
1: வைரம் அந்த எல்லாருக்கும் ஒத்து வராது இல்ல சேஷன், வைரம் அந்த குறிப்பிட்ட பேர் தான் அணியலாம், எல்லாருக்கும் அது ஒத்து வராது.
0: இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒத்து வராண்டவர்கள் சொல்லுவதை ஒழிய, ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்து வரும். வைரம் வந்து அது எல்லா அது சூரிய ஒளியை அப்படியே எடுத்து இதா இருக்கிறது, மற்றும் அதுல கடினமும் அந்த ஒளிர்வும் தான் அதுக்கு காரணம். மற்றப்போ மதிப்பு கூடினே அவர் பொருளாக இருக்கின்றது. பழங்காலத்தில் அந்த வைர கிரீடங்கள் எல்லாம் செய்வதற்காகத்தான், அவர்களது மதிப்பை கூட்டுவதற்காகவும், மற்றும் அவர்களது மதிப்பு அந்த வைரத்தை அந்த வைரம் பாய்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஒளியே உறிஞ்ச கூடி அதை
1: வெளிப்படுத்தும் நதியாஜுவலரிச்சபில் அவர்கிட்ட எனக்கு வணியம் தந்தவர் வேண்டிய அடுத்தடுத்த நாளே அந்த நான் முக்குத்திய நான் திளைச்சு
0: விட்டேன்.
1: அப்பான் சொல்லிச்சுனா அந்த வைரம் சில பேருக்கு ஒத்து வராது சேராது, அந்த கூடிய பேருக்கு அந்த வைரத்தை எங்களுக்கு சேர விடாதாம். அதால பலன் இருக்கிறபடியே எங்களுக்கு சேர விடாதாம்.
0: வைரம் வைரக்க வைரமாம் பாய்ந்தவர்களுடன் தான் சேரும். இந்த சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. இதோ பாடல. நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த வாழ விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவிதன்ராஜ் அவரைக்கும் நந்தியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து பயவருடாக இணைந்திருக்கின்றார் மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன். என்ன பாடல் என்று கூறிவிட்டு?
1: கண்ணான கண்ணா உன்னே என்ன சொல்லி தாளாட்ட.
0: கண்ணான கண்ணே என்ன? நகைகளை பற்றி, நகைகள் அணிவது, நகைகள் எப்படி எப்படி எல்லாம், இந்த நகைகள் எமது தமிழ் கலாச்சாரத்தோடு இல்லை அத்தனை பேரது கலாச்சாரங்கள் மரபுகளோடும் எப்படி ஒன்றிணைந்தது என்று. தங்க நகைகள் அனிமாக கழுத்தில் காதில் எல்லாம் எல்லாம் தங்க நகைகள் தான்.
1: எங்கட நம்மட இதன்படி பெற்றோர் வந்து பிள்ளை தாங்க இல்லா காலத்துல பிள்ளைகள் கஷ்டப்படாம பிள்ளைகளோட கஷ்டம்
0: தானே
1: பழுதடையாத பொருள் நீடித்திருக்கும். அதுக்கு அப்படியே வழக்க வளமையில வந்துட்டது. அது
0: ஒரு சேமிப்பு என்ன அந்த நேரங்கள் எல்லாம் வங்கிகள் இல்லை.
1: இங்க இங்க வந்து இருவேரும் உழைக்கிறபடியா பிரச்சனை இல்லை. அங்க வந்து சாங்க இல்லா காலத்துல பிள்ளைகள் கஷ்டப்படாம இருப்பதற்காகத்தான் அப்படி செய்வார் என்று நான் நினைக்கின்றேன்.
0: கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன இப்ப திருமணத்தில் திருமணத்தில் எல்லாம் மோதிரம் அணிகிறார்கள் அணிவிக்கிறார்கள் தானே? அது எதற்காக என்று நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? இப்ப நாங்கள் தாலி தாலி அணிவிக்கின்றோம் அணுகின்றார்கள். திருமணம் என்றால் தமிழர்கள் இதுல தாலி முக்கியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த
1: மோதிரம் வந்து அது என்கேஜ்மெண்ட் மோதிரம் போடுறது சமயத்துல.
0: ஓம் அது எதற்காக எதற்காக
1: திருமணத்துக்கு போடுவது இல்லை தானே?
0: ஓம் ஆனா திருமண மோதிரங்கள்
1: ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அறிகுறியாக
0: அப்படி என்று நீங்க சொல்றீங்க. அதுக்கெல்லாம் உண்மையான ஒரு காரணம் இருக்கின்றது.
1: எங்கட கலாச்சாரம் அதை பார்த்தா இவர் மறிவண்டிட்டு நினைப்பாங்க. என்னடுங்க கையில போட்டிருப்பினம் இல்ல?
0: எல்லாரும் தானே மோதிரம் கையில் போட்டிருக்காங்க.
1: அதற்காகத்தான் ஞாபகமாக
0: ஞாபகம் என்று சொல்லுகிறீர்கள்.
1: எனக்கு அப்படித்தான் தோன்றுது.
0: பாப்பமா குறிக்க சரியான பதிலே நிகழ்ச்சி முடிவில் சொல்லுகின்றேன். உங்களுக்கு இதில் ஆண் பாடிய பாடலாம் பெண் பாடிய பாடலாம்?
1: ஆண் பாடிய
0: பாடல் பாடலே தருகின்றேன்.
1: சரி பாடலும் இருக்கா?
0: இருக்கின்றது. இந்த பாடல் பாருங்கள் பாப்போம்.
1: நீதானா அந்த கோயிலில் இருந்த?
0: மாறன்.
1: அது சின்ன பிள்ளையும் படிக்க
0: கடைசியா?
1: நல்ல
0: நல்ல வணக்கம். அவர் ஜெர்மனியில் இருந்து மேரி மெக்டலின் சில்வெஸ்டர் கலந்து கொண்டார்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசுவதி. அவருக்கு உமது நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம்.

0: இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. தாறு மாறு
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் Paris-Lachapelle.
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala-Gonesse-Sasselil.
3: 5 rue Marcel-Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: 7265 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பரிசு லாட்சபலில் ரூ கையில்.

0: உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளமை போல் இன்றும் தாறுமாறை ஆரம்பிக்க நெடுந்தீவு முகிலனின்.
1: இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் இழப்புகளுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது. எப்பவுமே நாம ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து கொண்டுதான் இருப்போம் வாழ்க்கையில, அதான் இயல்பு. இழப்பு அப்படின்னா நாம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அதை நம்மளால அடைய முடியலை, இதுவும் இழப்பு தான். நான் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம், ஆனா அது நிரந்தரமா நமக்கு இல்லை, இதுவும் இழப்பு தான். அது பதவியா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம். ஏன் நம்ம சந்தோஷம், நம்முடைய நிம்மதி, நம்மட வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒரு டைம்ல இழந்து கொண்டுதான் இருப்போம். இது ஆஸ் யூஷுவல் தான். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாம ஒரு பதவிக்கு போகலான்னு இருக்கிறோம், பட் அது நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த பதவிய இன்னொருத்தங்க அடைஞ்சிருப்பாங்க. நம்ம ஒரு இடத்தை வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம், அந்த இடத்தை அந்த லேண்டை யாரும் வாங்கிட்டாங்க, ஏன்னா அதை நமக்கு அந்த சூழ்நிலையில் வாங்க முடியாமல் இருக்கு. இதே மாதிரி தான் உறவு, நாம் விரும்புகிறோம், அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம பிடிக்காமல் இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது, இல்லைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இழந்துருவோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் இழந்தாலும் இழக்காத ஒரு விஷயம் அப்படின்னா நம்முடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பு. அதை நாம் ஒருபோதும் இழக்கிறதே இல்லை. நாளாக நாளாக அந்த வேல்யூ அதிகமாயிட்டு தான் இருக்கும். நான் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் நமக்கு, அது வேற மாதிரி கிடைக்கும், வேற ரூபத்தில் கிடைக்கும். ஆனால் திரும்ப நாம அந்த இழந்ததெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம இழந்ததெல்லாம் ஒரு சின்னதாக இருக்கும், அது பெருசாகவே தெரியாது. அது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம ஒரு டைம்ல இதை இழந்த டைம்னு ஃபீல் பண்ணியிருப்போம், ரொம்ப கவலைப்பட்டிருப்போம், வலியை அனுபவிச்சிருப்போம். அந்த வலி நம்மளுக்கு இன்னொரு முயற்சி செய்யறதுக்கு தூண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நாம் ஒரு விஷயத்தை அடையும் போது நம்ம இழந்ததெல்லாம் நம்ம மைண்ட்லேயே இருக்காது, மறந்து போயிடும். நாம் எதை இழக்கிறோமோ நம்மளுடைய வேல்யூ அதிகமாகிட்டு தான் இருக்கும், நம்ம இன்னொன்று அடைகிறதுக்கான முயற்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு டைமில் நாம் இந்த உலகத்தை விட்டு இந்த போகும்போது கூட நம்ம உடம்பு இந்த உயிரை இழந்துடும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன்
0: வலிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருவது

வார வாரம் ஏதோ ஒரு குட்டி கதை ஒன்று வந்து எங்கள் மனதை ஆட்கொண்டு விடுகின்றது. அந்த குட்டி கதையின் தொடர்ச்சியாகவே இந்த குட்டி கதையும் ஒன்று வருகின்றது. வானிலைக்கு அனிமாவை பாருங்க, அது மலை, பெரிய மலையாக இருந்ததுன்னா நாங்கள் மலையை பார்க்க அதுக்கு அடிவாரத்தில் பெரிய காடுகளாக இருக்கும். என்ன பெரிய மரங்கள் வளர்ந்து பார்க்க அந்த மலைக்கு அழகு சேர்க்குற மாதிரி. இப்போ மேலே மலை தெரிஞ்சாலும் அதுக்கு போகிறதுக்கு பெரிய காட்டு பாதை மாதிரி தான் இருக்கும். என்ன அப்போ அந்த மலை அடிவாரத்தில் அந்த காடு மிக அழகாக இருக்கும். என்ன அப்போ அந்த காடு அழகாக இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே நாங்கள் கிட்ட போய்க்கலாம். அந்த காட்டுக்குள்ளே புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், அழகழகான பறவைகள் இருக்கும், பலவித வண்ண காட்சிகள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போய் முதல் தூரத்தில் இருந்து காட்டை ரசித்து நாங்கள் திரும்பி அப்படியே காட்டு கிட்ட போனோன்னா அப்போ அது எல்லாவற்றையும் நாங்கள் அந்த அருகிலிருந்து ரசிக்கும் பொழுது அழகாக இருக்கும். அப்படித்தான் அந்த காட்டில் ஒரு மரத்தில் ஒரு குருவி உண்டு இந்த பறந்து உல்லாசமாக பறந்து போய் அப்படி என்று வந்து அப்படி சுற்றி திரிந்து அப்படி உலா வந்துருக்குது. என்ன அப்போ அப்படி வந்து அப்படியே இதில் வந்து என்று கேட்க அந்த மலையிலேருந்து பார்க்கிங்க அந்த ஆகாயத்தில் மிருகங்களுக்கு இடையில் இப்போ சில தேவர்கள் இவர்களெல்லாம் மிதந்து கொண்டு போகிறார்கள். அவர்களை கண்ட இந்த அந்த அந்த அந்த வடிவான அந்த குருவியை வந்து என்ன செய்து ஒரு பெரிய மரத்தின் மேலே உள்ளவர்களை இல்லை தண்ட இறகுகளை எல்லாம் மடித்து அப்படியே போய் அமர்ந்துருது. என்ன பார்த்துட்டு இதை பார்க்குது. என்ன மேலே அண்ணாந்து பார்க்க இந்த அக்னி தேவன் இருக்கிறார் தானே முதல்ல போகிறதையும் பின்னால் அவர் வாய் தேவன் மற்ற எல்லா தேவர்களும் போவதையும் பரவா ஆச்சரியத்தோடு பார்க்குது. இப்போ தேவர்கள் என்றால் பலவிதமான தேவர்கள் இருக்கின்றார்கள் தானே. அப்போ தெய்வேந்திரம் என்ற அந்த தேவரும் போகிறத இந்த பறவை கவனிக்குது. அப்போ பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கே செல்கிறார்கள், இப்போ எங்கே போயினோம் என்றதை வேறு இந்த பறவைக்கு தெரிய இல்லைன்னு. அப்போ சரி அவையில் போயினோம், நான் எங்கடா வேலையை பார்ப்போம் என்ற நீ பறவை அருகில் இருந்த இந்த மாமரங்களில் இந்த விழுந்திருந்த மாம்பழங்கள் மற்ற பழங்களை எல்லாம் கொத்தி சாப்பிட்டு வயிறார நல்லா சாப்பிட்டு போட்டு இழைப்பாறன்னீர் வந்துடும். மரக்கிளையில் வந்து அப்படியே இருக்குது. என்ன ஆனால் அந்த பறவைகள் வந்து பாருங்கள் நல்லா சாப்பிட்டு முடிஞ்சோடனே இழைப்பாடுறதுக்கு அப்படியே வந்து இருக்கேக்க அப்படியே அழகால தண்டை சிறகு எல்லாம் கோதி விட்டு அப்படியே இருந்தால் அப்படியே ஒரு குரக்கன் நித்திர கொள்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆனால் அந்த குரக்கன் நித்திரை கொள்கிற மாதிரி கேட்க நீங்கள் ஒரு தட்டியை முறிச்சு அல்ல ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னா டக்குன்னு இருக்கும், அப்படியே திருட்டுக்கிட்டு எழும்பி பார்க்கும். அப்போ இப்படி தான் இதுவும் அப்படி இந்த குரக்கன் நித்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கேக்க இந்த தேவர்கள் எல்லோரும் ஆகாயத்திலே இன்னும் சொல்லி கொண்டு போகிறதை பார்த்துட்டு அப்போ இது அந்த நித்திரை கண்ணோடைய அப்படியே பார்க்குது. கேட்க அந்த தேவர்களை சொல்லிக்கொண்டு போகிற கேட்டு இதுக்கு அதிர்ச்சியாக போயிட்டு. என்ன அந்த அதிர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்போ இந்த எல்லா தேவர்களையும் கண்ட பறவைக்கு கடைசியில் யம தர்மராஜன் கதையும் அவரையும் பாச கைதும் வந்து கொண்டு போகிற காட்சியை தான் கண்டுட்டேன். என்ன இப்போ என்னதான் ஆரை கண்டாலும் யமனை கண்டோன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு கிளி வரும். என்ன இப்படித்தான் என்னதான் செய்தாலும் ஒரு பயம் ஒரு அச்சம் வரும். என்ன அப்போ ஒருவர் இறக்கிற தருவாயில் தானே அந்த யமதர்மனை காணையிலும் அப்படி என்ன இப்போ நான் மரணமடைய போகிறேன்னா ஒன்றெல்லாம் இந்த பறவை சிந்திக்குது. என்ன ஆனால் யமதர்மன் தன்னை காணவில்லையண்டாப்பில்ல, ஆனால் யமதர்மன் அப்படியே போகிறார் தேவர்களோட இவரை காணையில்டாப்பில் இந்த பறவை கொஞ்சம் நிதானம். என்ன இப்போ அவர் பார்த்துட்டு போனால் தானே எங்களுக்கு ஆக பயம் வரும். இவர் பார்க்காமல போகிறார், நாங்கள் தான் கண்டது அவர் காணை இல்லையா. அப்போ இவருக்கு ஒரு இது வந்தவுடனே என்ன செய்து அவர் எங்களை பார்க்காம போகிறான்ற ஒரு இவருக்கு ஒரு ஒரு நிம்மதி நிம்மதியோடு ஒரு நிதானம் வந்துட்டு அப்படியே இருக்கிறார். ஆனால் அப்போ இந்த அப்படியே திரும்பி அப்படி பார்க்குறார் எமதர்மன் தண்டை திரும்பி தலையை குதூர போய் திரும்பி உள்ள ஒரு காணத்தின் இந்த அந்த மரக்கிளையில் இருந்த பறவையை அப்படியே பார்க்குறார். என்ன இதை இதைத்தான் அந்த பார்வை வந்து இவ இந்த இதை நிலகுலிய செய்துட்டு. என்ன நிலகுலிய செய்த உடனே
இது அப்படி முழிச்சு அப்படி திருக்கிட்டு அப்படி பார்த்தோன்னே மொத்தம் கொஞ்ச நேரம் பறவையை பார்த்துட்டு தேவரெல்லாம் பின்தொடர் அவர் போயிட்டார், தண்டை வரல போயிட்டார் என்ன. ஆனா அவர் இப்ப முதல் பார்க்காம போனவர் சூற போய் திரும்பி பார்த்துட்டு போன உடனே இதுக்கு நெஞ்சு எல்லாம் ஒரு கிளி, ஒரு நோமலா ஒரு கிளி வருந்தானே. அப்போ இவர் சரியான பயம் வந்துட்டு, அப்போ பயம் வந்தேன்னா பயம் வந்தேன்னா குழப்பம் வந்துடும் என்ன, குழப்பம் வந்துட்டு சென்னிடம் ஹிமதர்மன் என்ன தான் தேடி இங்கே வந்தானோ. அப்போ கணக்கை யோசிக்கிறது என்ன, அப்போ ஒரு ஒருத்தர் சும்மா ரோட்டில் போய்களும் ஒருக்கா இப்படி திரும்பி பார்த்துட்டு போனார்னா எங்களோட மனசுக்குள்ளே பலவித கேள்விகள் வரும் என்ன, என்ன போனவர் இப்படி என்னையை உத்து பார்த்துட்டு போகிறார் அப்படி இப்படி நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். அப்போ இந்த இதிலும் இப்படி இந்த பறவைக்கும் இது வந்தவொடனே என்ன செய்யுது, இதில் எந்த பயத்தில் இந்த முதல்ல என்னென்ன முடிவு வர்றது என்ன, நாங்கள் என்னென்ன அந்த இடத்தை மாற்றி வேறு இடத்துக்கு அப்படித்தான் நினைப்போம் என்ன, உடனே அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு மாறுவோம் என்று தான் நினைப்போம். பயம் வந்து என்ன அதுக்கு ஒன்றும் செய்யலை. அது அப்ப இந்த பறவை என்ன செய்து, அட்டை இப்ப ஹிமன்கிட்ட இருந்து நாங்கள் விடுபடணும்னா ஆட்ட போற கடவுள்கிட்ட எனக்கு வேண்டலாம் என்ன, கடவுள்கிட்ட போய் வேண்டாம் தானே, ஹிமன்கிட்ட இருந்து விடுபடலான் மகாவிஷ்ணுவை போய் இது வேண்டுவோம் நினைச்சிட்டு போய் மகாவிஷ்ணுவை கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நாராயணன் அகவக்கண்ணால் இது வழிபட தொடங்கிட்டு. அப்போ அந்த வழிபாடு இருக்குல்ல, சில வழிபாடுகள் வந்து அந்த நாங்கள் கும்பிடுக்கு கண்ணால் கண்ணீர் மல்கும் என்ன, அப்போ கண் இப்போ கண்ணீர் மல்கி அந்த திருவாசகம் கூட இருக்குல்ல கசிந்து கசிந்துருகிய என்று அப்படி இது அப்படி வேண்டிக்க. இப்போ பரந்தாமன் வந்து இந்த இவற்றை இசையை கேட்டுட்டு நாராயணன் வந்து தன் கண்டவானத்தில் ஏறி இந்த பறவையை காண்றதுக்கு இந்த காட்டுக்கு வந்துட்டார். அவர் வந்தான் தெரியாமல் இந்த பறவை கும்பிட்டு கொண்டு அவரை வேண்டிக் கொண்டிருக்க அவர் வந்து கிட்ட வந்து தட்டி இஞ்ச வா இப்போ ஒரு திறந்து பார் கண்ணை திறந்து பார்த்தோன்னா முன்னுக்கு இவர் நின்றவுடனே ஐயோ ஐயனு வைகுண்ட வாசா உண்ட வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சின்ன இடம் தரு வாயா அப்படின்னு இவர் கேட்குறாரு என்ன, ஹிமதர்மராஜன் இல்லை என்ன தன் கண்களாக மிரட்டி விட்டு போயிட்டார், இப்போ நீ அறியாத ஒன்றும் இல்லை தானே, அப்போ என்ன நீ தான் காப்பாற்றணும்னு இந்த பறவை அவர்கிட்ட மண்டாடுது. இப்போ நாராயணனும் என்ன சொல்கிறார், சரி அப்படியே வாடு, ஒரு கடவுள்கிட்ட வேண்டினா கடவுள் கடவுள் கடவுளே இறங்குறான்னு சொல்லுவார்கள், அப்போ கடவுள் சொல்லி செஞ்சு வா வா வா அப்போ வான்னு சொல்லி போட்டு வான்னு சொல்லி போட்டோம்னா பறவைக்கு சந்தோஷம்னா தாங்கியில் அது என்ன செய்கிறது டக்கண்டு நாராயணனோட இந்த வைகுண்டத்துக்கு போயிட்டுது. அங்கே போனால் பறவைக்கு இப்போ என்ன ஒரே சந்தோஷம் தானே, இல்லாடம் பறம் தட்டிக்குது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லியிருக்க. அப்போ போனோடனா இப்போ இந்த நாராயணன் சரி அவன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் இங்கே வா பார்த்துட்டு சொன்னார். இந்த குளத்தில் இருக்கிற ஒரு பாறையை காட்டி சொன்னார், இந்த குளத்தை சுற்றியும் பாறை கரையில் நீ எங்கே வேணுமெண்ணா சுற்றி திரி, நீ சுற்றி திரிஞ்சு விளையாடலாம் வேறு இடங்களுக்கு மட்டும் போயிடாதுன்னு சொல்லி போட்டு இவர் மாலட்சுமியோட இவர் வலிக்கிட்டார் என்ன. இப்போ இந்த பறவைக்கு இந்த குருவிக்கு சந்தோஷம் வேண்டாம், பயங்கர சந்தோஷம், குளத்தில் இருந்து துள்ளி குதிக்குது குளிப்பாடுது அப்படி என்று எல்லாம் செய்யுது, பின்ன பாறைக்கு உள்ளே போகுது வெளியில் வருது சின்ன சின்ன சிறிய உரண்டு பிரண்டு அப்படி என்று எல்லாம் செய்து என்ன எல்லாம் போயிடல புது இடத்துக்கு வந்தோடனே அந்த சில நாயில் நாங்கள் கட்டி விடோன்னு அவருடைய வளகை சுற்றி ஓடி அடி குள்ளச்சு அப்படி வரும் இல்லை அது மாதிரி இவர் தனக்கு எல்லாம் வந்துட்டேன்னு சொன்ன இடம் எல்லாம் சொல்லி இந்த குருவி இப்படி என்று கேட்க கொஞ்சம் இதில் சலிச்சு போச்சு இந்த இடங்கள் எல்லாம். அழிச்சவுடன் என்ன செய்து அந்த எல்லையை தாண்டி கொஞ்சம் அங்கால போயிட்டு போனா அங்கால போனோன்னா ஐயோ இந்த வைகுண்டத்தில் இவ்வளோ இயற்கையான அழகெல்லாம் இருக்கு என்ன, குளத்துக்கு அங்கால இருக்கிற பெரிய மாமரத்தை பார்க்குது அதன் மேலே போண்டுது மாம்பழத்தை சாப்பிடுது சட்ட நேரத்தில் வேறு எங்கேயோ வந்த பழங்களையெல்லாம் பார்க்குது இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு என்று கேட்க சடாரன் ஒரு அம்பு வில் வந்து இந்த இதுன்ற இதயத்தை துளாக்கி விடுது, ஒரு வேடனோடு தான் அம்பு விட்டுட்டான். இப்போ நெஞ்ச துளைச்சன அம்பு போயிட்டு இப்போ பறவை வந்து அப்படியே எல்லாம் கண் மலங்கி அப்படியே இதில் மரத்துலேருந்து பொத்தண்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடியன்றக்கு என்ன. அப்போ ஹிமதர்மராஜன் இந்த பறவைக்கிட்ட நடந்து வந்து அப்படியே பக்கத்தில் வந்து இருக்கிறார்.
வந்த உடனே உடனே பரவ சொல்லுது, ஐயோ கடவுளே பிரபு உங்களை கண்டுதானே, உங்களை நீங்கள் என்ன பார்த்துட்டீங்கன்ற பயத்திலானே நான் இந்த வசிப்பிடத்தை மாற்றி போட்டு இங்கே வைகுண்டத்துக்கு வந்தேனா, ஆனால் நீங்கள் இங்கே வந்து இந்த உயிரை பறிச்சுற அளவுக்கு வந்துட்டீங்களே, ஒரு விதியை மதியால வெயில் நினைச்சுறவில நான் தோல்வியே சந்திச்சிட்டனே என்று சொல்லி போட்டு சொல்லுது, ஐயோ என்னாலும் இந்த விதியை வெளியே ஒருவரால் முடியாமல் இருக்குது, நான் இப்போ அது உணர்ந்துக்கிட்டேன், நாங்கள் எங்கே போனாலும் இந்த விதி வந்து இப்படி வருது பாருங்க, நான் இப்படியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் விஷ்ணு வந்து இப்படியெல்லாம் காப்பாற்றி இப்படியெல்லாம் இருக்க சொல்லி அதையும் தாண்டி நான் இப்படி இதில் வந்தோடனே இப்படி நாங்கள் நடந்து வச்சுண்டு இது அமுசர் ராஜாட சொல்லுது என்ன. அப்போ எம்மசுரமராஜன் சொல்லுவார், அது சொல்லுது, ஐயோ இந்த சொல்கிறது எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் சிரிப்பு வருது, நீ என்ற ஒரு பாசத்துக்குரியதான், நான் என்ன மலையிலேருந்து கவனித்தேன்னு தெரியுமாண்டா, நீ உயிர் விடுற தருவாயில் வைகுண்டத்தில் இருக்கிறதுன்றது அவன் விதி, ஆனால் நீ இருந்ததோ வைகுண்டத்தில் இருந்து இவ்வளோ சுலையில் போய் இருக்கிற உண்ட வசிப்பிடத்தில், ஒருவேளை நீ வசிப்பிடத்தை நீங்கள் இங்கே வந்திருக்காவிட்டா நான் உனது உயிரை படைத்திருக்கலாம், அது என்னென்னா இயலாது, அவ்வளோத்துக்கு இருந்தது என் பணியை நீயே எளிதாக்கி விட்டாய், மதிய செயல்பட செய்வதும் செயலக்க செய்வதும் விதிதான், இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கலாண்டது சொல்லிச்சேன்னு அந்த யமதர்மராஜா சொல்கிறார். அப்போ விதி எப்பயுமே சதி செய்யாது, விதி நமக்கு இறுதியில் பெரிய நன்மையை தான் தெரியும், இன்றைக்கு மட்டும் நீ வைகுண்டம் வரையிலேண்டா இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் நீ எடுத்திருப்பா, இன்னும் வேறு வேறு பிறவியெல்லாம் எடுத்திருப்பா, ஆனால் நீ வைகுண்டத்தில் வச்சு உயர்த்து வைக்கிறதால மறு உறவி இல்லாமல் இறைவன் அடிக்கே நீ நேரம் வந்துட்ட, ஏன் இதெல்லாம் நன்மைக்கு தானேன்ற அந்த யமதர்ம ராஜா இந்த குருவியை சொல்கிறாரு என்ன. விதி வந்து என்ன நிகழ்வை நிகழ்த்தினாலும் அதன் சூட்சமத்தை புரிஞ்சு கொள்கிறவர்கள் தான் மதியில் ஒரு சிறந்தவராக இருப்பார்ன்னு யமதர்மராஜாவை இந்த பறவைக்கு சொல்கிறார், இந்த குருவி சொல்கிறாருன்னு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பத்து உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் நிகழ்வோடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் என்ற முதலாவது நாயராக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: கடைசியா அந்த விழாவில கண்டு ரெண்டு பேரோடையும் கதைச்சது கடவுளைய
0: கண்ணுக்கே
1: ஒரு நல்ல வேற வயசும் குறைவு இந்த 60 வயசு
0: கடவுள்

0: அவர் அந்த இரட்டை பிறவிகள்.
1: அவருக்கு இன்னொரு சகோதரம்.
0: ஓ, ஆனால் அவரை பார்த்தால் சரியா பேச்சு நடைமுறை எல்லாரும் இவரை மாதிரி தான் சுரே நண்டு. நேற்று வரைக்கும் அந்த கீழ் வீட்டுக்காரன் கேட்டானா, நீ இந்தியா போயிட்டு சரியா மெலிஞ்சு வந்து நிக்கிறேன். அப்ப அவர் சொன்னா, இல்ல அவர் இந்த பிரதர் அவர் எப்படி போயிட்டான், அவரு சொக்கா போயிட்டான். அப்படி அப்ப என்னது கடைசி மகள் சொன்னால், ஐயோ அவரை மாதிரியே இருக்கிறீங்கள், கவனமாமா நீங்கள் அண்டு அந்த அந்த சீட் அவர் தான் என்ன வாங்கி தந்தாரு என்ன
1: அந்த படத்துல பாத்தன மாதிரி வந்து கடவுளே ஒரு இழப்பு யாருக்குமே
0: வரக்கூடாது சொல்லுங்க.
1: உங்களோட கதை நல்லா இருந்த விதி விதி என்று நாங்கள் இருக்கிறோம், ஆனா மதி ஒன்றும்
0: இருக்குதுன்னா
1: இது வந்து உண்மையில நாங்க இந்த கதை மூலமா கதையா நீங்க சொன்ன மாதிரி கதையா இல்லாம நாங்க வாழ்க்கையில இத நாங்க இத வந்து எடுத்துக்கொள்ளணும்
0: கண்டிப்பா.
1: அந்த வகையில இந்த கதைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவற்ற கவிதைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நானும் ஒரு குட்டி கதைகள் பல பல சிந்தனைகளை தூண்டும்
1: நல்ல அர்த்தம்
0: அர்த்தம் இப்ப
1: எங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆறுதல் சொல்றது பிடிக்கும். ஆறுதல் சொல்றது வேற, ஆறுதலா இருக்கிறது
0: வேற.
1: அப்ப இதுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அதை சொல்றதுதான் ஒரு கதை.
0: கண்டிப்பா ஆறுதல் சொல்றது வேற, ஆறுதலா இருப்பது வேற.
1: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் ஒன்று இருந்ததான், நல்ல பலம் வாய்ந்த
0: சிங்கம்.
1: அவருக்கு ரெண்டு நண்பர்கள், ஒன்று ஓனா ஒன்று நரி. அவர் ரெண்டு பேரும் வந்து அந்த சிங்கத்துக்கு சிங்கத்தோட நல்ல பாசமா
0: ரெண்டு பேரும்.
1: அப்ப சிங்கத்தை யாரும் தப்பா பேசினா ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு சிங்கத்தோட இருப்பினமா. அப்ப அந்த சிங்கத்துக்கு அப்ப மிகவும் பெரிய சந்தோஷம், இப்படி ஒரு நண்பர்கள் யாருக்கும் கிடைக்காது என்று அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப நான் ஒரு நல்ல ரெண்டு நண்பரை, நல்ல பலமான ரெண்டு நண்பரை சாதிச்சேன், நல்ல பெருமையா
0: அவருக்கு பெருமையா தெரிஞ்சோ தனக்காக இருக்கிற நண்பர்கள் இருந்தாரண்டா
1: இருந்தா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு.
0: ஆமா ஆமா, இந்த இதை பட்டி பண்றது தலைங்க மாதிரி.
1: அப்ப அவர் பெரிய சந்தோஷமா எல்லாருக்கும் பெருமையா சொல்லுவாரா, இப்படி யாருக்கும் கிடைக்காம எனக்கு இப்படி ஒரு நண்பர்கள் உண்டு. அப்ப அவர் ரெண்டு பேரும் வந்து சிங்கமாவது சரி ஓனாய் சரி சிங்கத்தோடயே ஒட்டி கொண்டே இருப்பார். அப்ப அது அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப இப்படியா வந்து சொல்லி கொண்டு பெருமையா எல்லாருக்கும் சொல்லி கொண்டு இருப்பாராம். சொல்லி கொண்டு இருக்கேக்கு ஒரு நாள் ஆந்தைக்கு தன்ற ரெண்டு நண்பர்களை பற்றி பெருமையா
0: சொன்னாரு.
1: சிங்கம் சொல்லுது. அப்ப ஆந்தை அதை கேட்டுட்டு சொல்லிச்சு, சிங்கமே நீ சொல்றது தப்பு. சரி, உன்னோட வந்து உனக்கு ஒரு பிரச்சனை ஏண்டா உன் வந்து பேசினா உன்னோட அன்பா இருக்கணும் எல்லாம் சரி, ஆனா உனக்கு கொண்டு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா யார் வந்து உனக்கு ஆறுதலாயிருக்கிறோம் ஆறுதலாயிருக்கிறோம் ஆறுதல் சொல்லுவினமன்ற சொல்ல தெரியாம
0: இருக்கிறது.
1: அப்ப அந்த சிங்கம் அத கண்டுகொள்ளலையா. அப்ப நாட்கள் கடந்து விட்டன. அப்ப சிங்கத்துக்கு ஒரு நாள் காலையில முள்ளு தச்சு
0: விட்டான்.
1: முள்ளு தச்சா அப்ப அப்ப இத வந்து முள்ளு தச்ச உடனே அப்ப இத வந்து கேள்விப்பட்டது நரியும் ஓனாயும் அவரை விட்டு விடையல, அவர் ஓடி வந்தனன் ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து அப்ப சுகநலத்தை கேட்டுனான். சுகநலத்தை கேட்டு போட்டு அப்ப மறுநாள் மறுநாள் மறுநாள் ஒவ்வொரு நாளும் இந்த நரி வந்து சுகநலத்தை தானே கேட்டுக்கொண்டு
0: போட்டுக்கொண்டு
1: போவேறாம். போனோட ஆனா அந்த ஓனாய் இருக்கிறோம்ல, அந்த ஓனாய் தானாம் வந்து அப்ப சிங்கத்துக்கு வந்து பசிக்குமே என்று வந்து அதுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து குடுக்கறதும், மற்ற அந்த முள்ளு தச்சதுக்கு மருந்து எடுத்து கொண்டு வந்து குடுக்கறதும் கொடுத்து சிங்கத்தோட இருந்துதான். அப்ப இந்த நரி வந்து அந்த சுவங்குற
0: மட்டும்தானோ, ஆனா ஓ நாய் வந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து
1: சாப்பாடு கொடுத்து அதுக்கு மருந்து வேலை கொண்டு கொடுத்து அந்த சிங்கத்தோட இருந்தா. அதுக்கு புறவுதானா வந்து சிங்கம் நினைச்சுதான் ஆறுதல் சொல்ற சொன்னதும், ஆறுதலா ஆறுதல் சொன்னது யார், ஆறுதலா இருந்தது யாரு, அப்பதானா அவருக்கு புரிஞ்சுதான்
0: சொன்னது
1: அவருக்கு புரிஞ்சுதான்.
0: அவருக்கு சாப்பாட்டாவது தேடி கொண்டு வந்து இது கொடுக்கும், ஆனால் நரி பக்கத்துல இருந்து எடுத்து தீத்தி போட்டு தான் தான் கொடுத்தான்னு சொல்லி கொண்டிருக்கும்.
1: அப்பம் இதே போலதான் இப்ப எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு இரு நண்பர்கள், இரண்டு வகையான நண்பர்கள் இருப்பினம். ஒன்று வந்து ஆறுதல் சொல்லுவனம், ஒன்று வந்து ஆறுதலா இருப்பினம். ஆனா இத வந்து காட்டி தராது காலன்,
0: காலன் தான் காட்டி தரும்,
1: காலன் தான் காட்டி தரும். யார் யார் யார் வந்து இதுல வந்து ஆறுதலா இருக்கணும், ஆறுதல் சொல்லுவனம் காட்டி அடையாளம் காட்டி தராது காலம்,
0: காலம் தானோ. அருமையான கதை, அருமையான கதை. ஏனென்றால் அந்த இப்ப ஒரு நோய்வாய்ப்பட்டுக்கிறேன்னா ஆறுதலா இருப்பது வேறு, ஆறுதல் சொல்வது வேறு.
1: சொல்றேன்,
0: ஆறுதல் ஆயிரம் பேர் சொல்லலாம், என்ன
1: ஆறுதல் ஆறுதல் கதை பேர் சொல்லி போட்டு
0: ஆறுதல் ஆற்றுக்கோணும், என்ன
1: உண்மையா அந்த இந்த ஓனா இருந்த மாதிரி இருக்கணும்,
0: இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும், ஆறுதல்
1: சிந்திக்க
0: வேண்டிய கதை, எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்வதற்கு ஆயிரம் பேர்
1: இருப்பாருதலா
0: இருக்க வேண்டும், என்ன
1: ஆறுதலா இருக்கணும், எல்லாரும் வந்து இன்னைக்கு கதைப்பினம். ஆனா அப்படி
0: நன்றி வணக்கம்.

0: மருத்துவ கதையொன்றுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ வணக்கம். ஜோகேஸ்வரியம்மா, ஜோகேஸ்வரியம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்களம்மா, இன்றைக்கு என்ன விடயத்தை சொல்ல போறீர்கள்? அருமையான கதை. என்ன
1: உண்மை?
0: ஆறுதல் சொல்வது வேறு, ஆறுதலாக இருப்பது வேறு. அருமையான கதை.
1: அதுதான்
0: ஓம் ஓம்.
1: நான் படித்ததுல கேட்டதுல சில தெளிவாக நடத்திவிட்டு கடவுளே கடவுளே என்று நினைத்தால் அது அதாவது ஒரு பயனுமே கிடைக்காது.
0: அப்படின்னா
1: கண்முன் நன்றாக பேசுவார் எல்லாம் நல்லது செய்வார்கள் என நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல தேனியின் கொடுக்கிலும்
0: விஷம் இருக்கின்றது.
1: நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது நீ பட்ட புத்தகம் அல்ல. நீ சந்திக்கும் மனிதர்கள் தான் கற்றுக் கொடுக்கலாம்.
0: கண்டிப்பாக
1: எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்ந்து விட்டு போ. சிலரின் கண்ணீருக்கும் மட்டும் காரணமாய் அமைந்து விடாதே.
0: அமைந்து விடாதே.
1: இது ஒரு உண்மையான விஷயம் தானே?
0: நிச்சயமாக. என்ன
1: பெண்ணின் வாழ்க்கை அவள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. அது அவளோட தூக்கம் விட்டு கொடுத்த ஆயுதம் சின்ன சின்ன ஆசைகள்.
0: சொல்லுங்கம்மா.
1: பெண்ணின் வாழ்க்கை அவள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு விலை
0: இருக்குது.
1: அவளோட தூக்கம் அவளின் தூக்கம் விட்டு கொடுத்த ஆயிரம் சின்ன சின்ன ஆசைகள்.
0: சின்ன சின்ன ஆசைகள். ஓம் ஓம் ஓம் ஓம்.
1: என்ன என்ன செய்தாலும் ஆசைகள் வந்து அப்படி கொடுத்தது தூக்கத்தை. நீங்கள் ஒருவரின் வாழ்வில் ஒளியேற்றினால் இருள் சூழ்ந்த நேரங்களில் உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற யாரோ ஒருவரின் கரங்கள் நிச்சயமாக வருமா?
0: கண்டிப்பாகமா. இந்த அப்ப நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த கர்ம ஆண்டு இருக்குத்தானே, நல்லது
1: செய்யத்தில் வந்து காப்பாற்றிவிடும். என்ன
0: இப்படியோ வந்து காப்பாற்றும். என்ன இல்லையா இப்படியோ வந்து அழைத்து விடும். நாங்கள் தீமை செய்தவன்டா இப்படியோ அழைத்து விடும், நன்மை செய்தவன்டா இப்படியோ வந்து காப்பாற்றும். அது இவரு இதுன்னு தெரியாது.
1: என்ன என்னை குறை சொல்ல ஆயிரம் பேர் இருப்பார்கள். ஆனால் என் இடத்துக்கு வந்து என் வலிய வலிய தாங்க யாருமே இருக்க
0: மாட்டாங்களா? ஒருதல் முன்னேறினா நாங்கள் அவன் அப்படி உழைச்சிருப்பான் இப்படி உழைச்சிருப்பான் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவன் அது அந்த இடத்துக்கு வரகு இவ்வளவு கஷ்டப்பட்டான்ன்றதை ஒருத்தரும் பாக்குறேன். தானே
1: சொல்லத்தான்
0: எனக்கு நல்லா விளங்குச்சு. உயர்வைத்தான் டக்குனு பாப்பினமே ஒழிய அவன் அந்த இடத்துக்கு வர கவன்பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தோல்விகளும் துருவங்களும் ஒருத்தருமே தெரியாது. என்ன
1: தெரியாது?
0: ஓம் ஓம் ஓம்.
1: விழுந்த கல்லின் சத்தம் சிறிது நேரமே கேட்குமாம். அடைகள் நீண்ட நேரம் தொடருமாம். வாழ்க்கையில் நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம்.
0: ஒரு சின்ன இது போட்டாலும் வட்டம் வட்டமா அலைகள் போய்கொண்டே இருக்கும். என்ன பெரிய இடத்துக்கு போமோ?
1: ஒரு லாம்பு சொல்லுது. நாங்கள் லாம்பு தானே முந்திய ஆதிகாரத்துல லைட் எல்லாம் வந்து ஒரு லாம்பு தானே எங்க என்ன கொண்டு போக புரியுறது. என்ன
0: இந்த சிமினி துடைக்கிறதிலே வாங்கின அடியல் கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே.
1: என்ன உடஞ்சு
0: போவோம்
1: பிடிக்கும் நடத்திட்டு கலாட்டி திறக்கு இவ்வளவு பக்குவா அது ஒரு லாம்பர் ஜரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த லாம்பு சொல்லுது காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும். இதுவே காலத்தின் நியமியா.
0: இந்த
1: லாம்புக்கு மதிப்பே இல்லை. என்ன
0: உண்மைதான் அந்த அந்த லாம்பு இதெல்லாம் அந்த இவ்வளவு ஒவ்வொரு நாளும் சிவனி துறைக்கணும் மண்ணெண்ணை விடணும்
1: நாலு மணி என்ன கை விளக்கு லாம்பு எல்லாத்துக்கும் வெண்ணெய் எல்லாம் வச்சு வெளியே வச்சிருவது. என்ன
0: அந்த நேரம் தான் நெருப்படிக்க தேடுவார்கள், பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட சொல்லுவார்கள். ஐயோ இத்தனை பிரச்சனைகள் மண்ணெண்ணை முடிந்திருக்கும்.
1: நாங்கள் பின்னேரத்துல நாலு மணிக்கு முந்தியே பொழுது வர்றதுக்கு இல்ல லாம்பு எடுத்து வச்சு கை விளக்கு எடுத்து வச்சு நெருப்படி எடுத்தா இல்ல ஒரு இடத்துல வைக்கிறது லாம்பு துடைக்கிறது துடைக்க எண்டு விடுறது.
0: பக்கத்துல எண்ணெய் முடித்துட்டா பக்கத்து உள்ள போய் வாங்கிட சொல்லுவாங்க.
1: வாங்கி வர்றது அப்படி ஒரு அரைப்பதில்ல காப்பதில்ல
0: போய் மண்ணெண்ண வாங்க போய் போத்துல உடைச்சிட்டு வர்றது.
1: அது வர்றது எத்தனை எல்லாம் வெற்றி பெறுவான் என்பதே நிதர்சனமான உண்மையாம்.
0: கண்டிப்பாக.
1: அப்ப அது தெரிஞ்ச விஷயம் தானே. தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்வது தவறில்லை, ஆனால் பிறரை முட்டாள் என்று நினைப்பதுதான் தவறு.
0: தவறு. ஓ, மற்றவன் மற்றவன ஒன்னும் தெரியாத முட்டாள் என்று ஆறு நினைக்கிறோமோ அதுதான் பெரிய உலகத்துல பெரிய தவறு.
1: காட்டில் பிறந்த மானும் வீட்டில் பிறந்த ஆணும் கடைசி வரை ஓடியே ஆகணும், இதுதான் வாழ்க்கை.
0: வாழ்க்கை
1: உண்மைதான்,
0: உண்மைதான், ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
1: இன்னொன்று கடவும் நாளைய பற்றிய கேள்வியும் இன்றைய மெல்லிய புன்னகையை திருடக்கூடாது. நேற்றைய கனவும் நாளைய பற்றிய கேள்வியும் இன்றைய மெல்லிய புன்னகையை திருடக்கூடாதாம். நிகழ்காலத்தை விதையாக்கு, எதிர்காலம் தானாகவே
0: விருச்சமாகுமா.
1: சரி, நன்றி, நான் இதோட முடித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி சிரபிதா, உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். எங்கள் ஜோதிசரியம்மா அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நீண்ட இடைவெளியின் பின்னர் இணைந்திருக்கிறார் எங்கள் புஷ்போதியம்மா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின் உங்களது குரலை கேட்பது மட்டற்ற மகிழ்ச்சி.
1: அதுதான் எனக்கு ஒன்னும் கேட்க முடியாது. இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே நானும் ஒரு இழப்பு செய்தியால
0: வரையில் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது.
1: ராஜாண்ணாக்கு சொல்லி ராஜாண்ணா வீடு வேறு சொல்லி சொல்லினான். அவர் இல்ல இருந்தாலும் இது எங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு இழப்பு. எங்களுக்கு ஆட்சிக்கு என்னது தர்ஷனோட கூட நேர் நேரத்துல கதைக்க முடியல. நான் இன்னைக்கு தான் முடிய வீட்டை வந்தேன். ஆனா மறு இந்த நாங்கள் கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருந்த நான் பங்கு பெற்ற இல்லை என்று வேதனையோட நீங்க தந்த இதுகள் இன்னும் நான் நோமலா இன்னும் வேற இல்லை வேண்ட தம்பியார் தவறுனதால அப்ப அதான் இப்ப நான் எனக்கு என்ன நீங்க இந்த கதையில எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லிக்க எனக்கு வந்தாண்ட இந்தியாக்கள் உண்டியாக்கள்னு சொல்லி பாக்குறது எங்கிட்ட ஒரு கூட ஒரு பழக்கம்
0: இருக்கு.
1: சில வேளை அப்படி ஒரு இறப்பு நேரத்துல கணவெட்டி ஆக்கலண்டா இந்த நேரம் ஒரு கணவர் தவறிந்து அவண்டி ஆக்களுக்கு தான் உரிமையை கொடுத்து முன்னுக்கு விட்டு அவையில அணைக்க வேணும். அப்பதான் அந்த பிறந்த உடலுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இந்த மனைவி என் ஆக்களை எல்லாம் உதண்டிகள் அப்படி விட்டுட்டு விடாமல் தான் நினைச்ச மாதிரி தான் போன போக்குல போய் கொண்டிருக்கேங்க. அது ஒரு பார்த்து கொண்டிருக்கேங்க தாங்க முடியாத ஒரு வேதனை. ஒரு இழப்பு ஒரு வேதனை, அடுத்தது என்னோட இது வேறு ஒரு விதமான வேதனையை ஏற்படுத்தி கொள்ளும். அவர்கிட்ட சகோதரங்கள் உறவுக்காரர் அவர்கள் வேறையக்க அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் அப்படி செய்ய அதுகள் எல்லாம்
0: ஒரு ஒரு அந்த சகோதரங்கள அருமையால் தெரிகின்றது. என்ன மனோன்னியா அவர்கள் வீதியிலேயே கொண்டு ஒவ்வொருவர்கள் வரும் பொழுது அப்படி அன்பாக கட்டி அணைத்து கொண்டு எங்கள்ட சோகத்தில் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு அவர்கள சோகத்தில் நகர்த்து அந்த வீட்டை கூட்டி கொண்டு போய் கதையில் எடுத்து உண்மையிலே தெய்வ பிறவிகள் சில என்ன
1: சிலாக்கள் அப்படி விட்டு கொடுத்து அவையலுக்கு தான் முன் முதல் விட்டு அவையல் நின்றா இருந்தா இவர்கள் முன்னுக்கு நின்றெல்லாம் செய்தாதான் அந்த ஆத்மா சாந்தியா இருக்கும் மைமதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் இல்லை. அது அது ஒரு அதுவும் அந்த இழப்பு நேரத்துல சரியான ஒரு கடினமாக ஒரு இழப்பு ரெண்டு இழப்பு மாதிரி இருக்கும். அதை அதே வரைக்கும் நாங்கள் அதை கவனத்துல எடுக்கணும். நாங்கள் எந்த நேரத்துல என்ன மாதிரி நடக்க வேணும், யாரையும் ஒரு சரியான இடத்துல வச்சிருக்கணும். இந்த நேரத்துல யாருக்கு இப்ப ஒரு சின்ன பிள்ளை பசியில கத்தி அழுது உளறிக்கொண்டிருக்கேக்க என்னும் ஒரு ஆள் சும்மா இருக்கிறது பசி இல்லாம இருக்கிற ஆளுக்கு போய் சாப்பாடை கொடுத்து கொண்டிருந்தா உங்களுக்கு அப்படி இருக்கு. அதை பார்த்து கொண்டு பசியோட இருக்கிற ஆளுக்கு அப்படித்தான் இது இருக்கு என்பதை உணர்வு வேணும். மனிதர்களா பிறந்தவர்கள் நாளைக்கு ஒரு பிடி சாம்பல் அந்த சாம்பலை கூட கடையில கரைஞ்சி விட்டா அவ்வளவுதான்.
0: உண்மையிலே அந்த அந்த இப்ப நாங்களுக்கு இருந்த அந்த காலத்திலிருந்து இத்தனையோ இழப்புகளை எல்லாம் சந்திச்சிருக்கின்றோம். ஆனா அந்த ஒவ்வொரு இழப்பும் ஏதோ ஒரு ஞானத்தை எங்களிடம் புகட்டி விட்டு போகின்றது. நாங்கள் தவறுக்கு மேல தவறுகளா தான் இருக்கின்றோம். ஆனா ஏதோ ஒரு ஞானம் அந்த ஒரு நாளுக்கு இரண்டு நாட்களுக்கு கூட எங்களுக்கு எங்களை அறியாமலே ஒரு மாற்றம் ஒன்று வரும். என்ன
1: வரும்
0: சுடல ஞானம் வந்து சுடல ஞானம் படல ஞானம்
1: சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு அது அப்படி இருக்கு ரெண்டு மூணு நாளா வெளி விட்டு அப்படியே
0: போயிட்டு
1: நாங்கள் செய்யறதை செய்து கொண்டு இருப்போம். ஆனால் ஒரு சில விடயங்கள்ல நாங்கள் எந்த நேரத்துல இப்படி நடக்கணும் என்ன செய்யணும் சில விட நாங்கள் தெரியாம காய்ச்சிடுவோம் அந்த நேரத்துல வாயை திறந்து கதைக்காம இருக்கணும். அப்படியாக நாங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேணும். இந்த ஒரு இடங்கள்லயும் என்ன எந்த இடத்துல நிக்கிறோம் எந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நேரத்தில் இந்த அளவு இழப்பில் நாங்கள் நிக்கிறோம். யார் யாருக்கு
0: உண்மையிலேயே நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த நாங்கள் எதில் கலந்து கொள்ளாடியும் பரவாயில்லை அந்த இறுதி மரியாதை இறுதி இதில் வந்து ஒருத்தர் கலந்து கொண்டால அவர் தன்னையும் ஒரு இதுபடுத்தி கொள்ளலாம். என்ன இறுதி நிகழ்வுகளாக கலந்து கொள்வதால அவர் தன்னையே யோசிக்கலாம். ஒருத்தர் தன்னை பற்றி யோசிப்பதுங்க அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். என்ன
1: சந்தர்ப்பமாக
0: மற்ற எல்லா இடத்துலயும் அவர்களை பற்றி அவர்களை சிந்திக்க மாட்டார்கள். ஆனா அந்த இறுதி நிகழ்வுகள் இறுதி கிரியர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையா எல்லோரும் அதுல கைகட்டி தங்களை பற்றி தான் சிந்திப்பார்கள். என்ன
1: அதுதான் நிச்சயமா அதை செய்யும். நாங்க இப்படி செய்யணும், இப்படி மாற வேணும், இப்படியா இருக்க வேணும்ன்றதை நாங்க அந்த நேரத்துல அதுகளை சிந்திக்க வேணும். இப்படியான நேரத்துல பக்குவப்படவும் பண்ணுவோம், பக்குவமாக நடக்க வேணும்.
0: கண்டிப்பா
1: இப்படியான இடங்கள்லயே என்றதை குறிக்கொண்டு உங்களோட வந்து வந்தது இப்படியா நீங்க சொன்ன விதி விதியே மதியால் வெல்ல முடியும் அந்த கதை சிறப்பாக மட்டும் தந்திருந்த நீங்கள் கேது. நான் இன்றைக்கு இரவுக்கு என்ன அந்த பட்டிமன்றம் மொழிப்பா இருந்தா வந்து
0: நட்பு நட்பண்டா நண்பன் வந்து ரகசியத்தை காப்போனா அல்லது தவறை சொல்லி காட்டுவோனா.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்
1: நன்றி
0: வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன். அடுத்து யார் வந்திருந்தார்கள் என்றும் மறந்துவிட்டேன். இணைந்திருக்க மறுத்தவரா? வணக்கம்.
1: நினைவுகள் நினைவுகள் என்றும் அழிவதில்லை தானே கேதுசன்னா. ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக விட்டு சென்ற நினைவுகள் ஏராளம். ஒவ்வொருத்தரும் மறையும் போது அவர்கள் இந்த நினைவுகள் வந்து சிறப்பிட்ட நினைவுகளை நாங்கள் மறந்துடுவோம்
0: கேதுசன்னா.
1: இந்த நெஞ்சில் பதித்தவர்கள் இந்த நினைவுகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். அவர்களின் நினைவுகள் எங்களுக்கு நாங்கள் இருக்கும் மட்டும் அவர்களின் நினைவுகள் நல்லவர்களின் நினைவுகள் வெறும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னு சொல்றது திருமணத்துக்கோ புனித நிற கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் அழைத்து போக
0: வேணும்.
1: ஆனா இறுதி ஊர்வலத்துக்கு அழைக்காமல் செல்லும் தினம்
0: அறிந்தவுடன் போக வேண்டும்.
1: அறிந்தவுடன் மனதை துடிக்க வச்சு ஒரு மரணம் வந்து எங்கள் ஒரு அடுத்தவர்கள் இந்த மரணம் வந்து அறியாதவர்கள் இந்த மரணத்தை கேள்விப்பட்டீங்க என்றாலும் உங்களோட ஒரு நிமிஷம் உங்களோட நெஞ்சு பதபதைக்கும். ஐயோ என்ன நடந்தது, என்ன இவருக்கு நடந்தது என்று. ஆனால் உங்களை அறியாமலுக்கு உங்களோட கண் ஓரத்துல ஒரு கண்ணீர் துளி வரும் இல்லோ, அதுதான் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதை. இறந்தவர்களின் நினைவுகள் எங்களோட எப்பவும் கூட வரும். அவர்களின் அடிச்சுவோடு கூட எங்களுக்கு மனதில் பதிஞ்சிடும் என்று கூறிக்கொண்டு உன் இதயம் சுட்டவளை இணைக்கும் முன் மறந்து விடு, ஆனால் உன் இதயம் தொட்டவளை இறக்கும் வரை மறக்காதே. என்னண்டா உங்கள்ட இதயத்தை தொட்டவளை ஒரு நாளும் மறக்க கூடாதான். எப்பவும் அவன் நினைவு எங்கட மனதில வந்து கொண்டிருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீ யாரை விரும்புகின்றாயோ அவரை நினைத்துக் கொள்வாய். நீ துன்பத்தில் இருக்கும் போது உன்னை யார் விரும்புகிறாரோ அவரை நினைத்துக் கொள்வாய். என்னண்டா நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எங்களுக்கு உதவி செய்கிறதையும் அது துன்பத்தில் இருக்க யார் வந்து ஓடி வந்து எங்களை கை கொடுக்கினமோ அவர்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்பத்துல இருக்க உதவாட்டிக்கும் துன்பத்துல இருக்க உதவ வேணும். இப்ப ராக்கள் நீங்கள் ஒரு துன்பத்துல வாடிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்ததும் உங்களுக்கு தேடி வரும். ஐயோ இன்னார் எங்களுக்கு இது செய்தவர்கள் நாங்கள் போய் நிக்க வேணும் என்ற ஒரு துடிப்பு வரும் இல்லோ,
0: அதுதான் வரும்.
1: பெயர் தெரியாத தெருக்களில் யாருமற்ற சாலையில் இன்னும் என்னுள் மீதம் இருக்கும் அவளின் நினைவுகளுடன் சுற்றி திரியிற மரணத்தின் முகவரி தேடி. இறந்தவர்களின் பாதச்சுவடுகள் உங்களோடு எப்பவும் இருக்கும். மரணித்தவர்களின் நினைவுகள் எப்போதும் சின்ன சின்ன நினைவுகளாகவே வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் கைகோர்த்து திரிந்த இடங்கள் சுற்றி திரிந்த இடங்கள் நீங்கள் பழகிய மக்கள் நீங்கள் குடிபுகுந்த இடங்கள் அனைத்திலும் நீங்கள் இறந்தவர்களின் சுவடுகள் எப்போதும் இதயத்தில் ஓரமாக வலித்துக் கொண்டுதான் இருக்கும். கனவுகள் கூட கணக்க தொடங்கிவிடும் இனிய நினைவுகளோடு. உறக்கம் கூட தொலைந்துவிடும், கண் மூடி பார்த்தால் தூக்கம் வராது. ஏனென்றால் நிஜமான நினைவுகள் எப்போதும் இனிய நினைவுகளாக நமக்குள் இருக்கும். ஆசைகளை மட்டும் அடுக்கி நிறைவேறவில்லை என்று தினம் தினம் எண்ணி பாதி தூக்கத்தை துளைத்து விடாதே. நினைவுகளை மட்டும் நினைத்து கொண்டு கண் மூடி தூங்கிப்பர், அவர்கள் நினைவுகள் எப்போதும் முன்னோடு இருக்கும். நாளை நாளை என்று தினங்களுக்கு வாரங்கள் மாதங்கள் கடந்தும் உங்கள் நினைவுகள் எப்போதும் நிலைத்து நிற்கும். துன்பம் மட்டுமில்லை இன்ப நினைவுகளும் எங்களோடு கூட வரும். எண்ணி பார்க்கும் போது இனிப்பாகவும் இருக்கும் கசப்பாகவும் இருக்கும். சில நினைவுகள் இனிப்பாக இருக்கும், சில நினைவுகள் கசப்பாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்று நாம் கடந்து போகும் பாதைகளும் நினைவான பாதைகள். இனி கடக்க போற பாதைகளும் நினைவான பாதைகள். சென்றவர்களின் நினைவுகள் எப்போதும் கூட வரும். நமக்கான நினைவுகளோடு நினைத்து வாழ கற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவி தன்ராஜ் அவருக்கும் மடக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம் குணநாயி அம்மா, நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? இல்ல இல்ல, நாங்கள் தான், எங்களுக்கெல்லாம் களைப்புக்கும் எங்களுக்கும் வெகு தூரம். இல்ல இல்ல, நான் இங்கு வந்தாலே பச்ச தண்ணி கூட குடிப்பதில்லை.
1: இவ்வளவு நேரம் வந்து சொன்ன எல்லாரையும் கேட்டு கொண்டிருந்தேன். எல்லாரும் தங்களை தங்களுக்கு தெரிஞ்சத படிச்சத வந்து எல்லாரும் கூறியிருந்தார்கள். நல்லது. இந்த பட்டிமன்றத்தை ராத்திரி தரிசனம் சொன்னது சொன்னவர் எப்படி என்றால், ரகசிய நண்பன் ரகசியத்தை காப்பவனா இல்லாட்டி காக்க
0: மாட்டானா?
1: நீங்க கதவை சுட்டி காட்டுபவனா என்று
0: சொன்னீங்க. அது ரகசியத்தை காக்க மாட்டானே உடந்தியாக வரக்கூடிய
1: இது வந்து நானும் படித்தரத்தான் தருகிறேன். பொன்மொழிகள் தான் கொஞ்சம் கூட. வாழ்க்கையில் அனைத்தும் நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. சில கதைகள் பாதியிலேயே முடியும். சில உறவுகள் காரணமின்றி உடையும். சில கனவுகள் நம்மை விட்டு தூரமாகும். ஆனால் அதற்கு பிறகும் நாம் எழுந்து நடப்பதே வாழ்க்கையின் மிக அழகான பாதை. அடுத்த, எல்லோரும் நம்மை விட்டு போகலாம், அதற்காக வாழ்க்கை நின்று விடுவதில்லை. நிழலும் கூட இரவில் விலகிவிடும், அதனால் தான் தனியாகி விடுவதில்லை. சில நேரங்களில் நமக்கு துணையாக யாரும் வருவதில்லை. நம்மை நாமே கைவிடாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. எல்லாரும் எங்களுக்கு நடுக்க உதவிக்கு வரையினமே இல்ல தானே? ரெண்டு நாளைக்கு உதவி செய்வினா பிறகு அரைக்கும் பொறுப்புகள் வந்துடும். வேலை இல்லைன்னா அங்க நடுக்க போய் உதவி செய்யணும்.
0: நாங்கள் உதவி செய்ய செய்ய அவர்கள்
1: இளமையை வயது கொண்டு கணக்கிட முடியாது. தன்னம்பிக்கை எதுவரை உள்ளதோ அதுவரை இளமை இருக்கும். தன்னம்பிக்கை தீரும் போதுதான் வாழ்க்கை முதுமை அடைகிறது. வயது கூடும் போது அல்ல. கனவு காண்பதை நிறுத்தும் வரை யாரும் முதியவர் இல்லை. சுருக்கம் முகத்தில் விழலாம், ஆனால் நம்பிக்கை உள்ளவரை இதயத்தில் சுருக்கம் விழாது. வசதியை கண்டு தலை வணங்காதீர்கள், முதுமையை கண்டால் தலை வணங்குங்கள். வசதி சிலருக்கு வரும், முதுமை எல்லோருக்கும் வரும். அதனால நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கை தான் உங்களோட சுருக்கத்தை கண்டு.
0: எங்களுக்கெல்லாம் முகச்சுருக்கம் வராது.
1: வேண்டும் என்ற போது விட்டு கொடுங்கள், வேண்டாம் என்ற போது விட்டு விடுங்கள். இதையும் எதிர்பார்த்து நிற்பதை விட உங்களை எதிர்பார்க்கும் இடத்தில் நின்று பாருங்கள். உங்களுக்கே உங்களை பிடிக்குமா?
0: பிடிக்கும், கண்டிப்பாக.
1: உங்களால் செய்ய முடியாத வேலைகளுக்கு தயக்கமே இல்லாமல் முடியாது என்று சொல்லட்டா மாதிரி கேட்டா? ஐயோ, இந்த கேட்டுட்டு நான் என்னத்தை சொல்றதுன்னு நாங்க தயங்குவோம். என்ன?
0: கண்டிப்பாக.
1: இப்ப கடனை கேட்டாலும்
0: மறுப்பு சொல்லும் பழக்கம் வராது, வேறதும் இல்ல.
1: என்ன
0: வாக்கு குடுத்துட்டே கவலைப்படுவோம்? கொடுக்க சொல்லி போட்டேனே.
1: சொல்லி போட்டேனே. ஒரு ஆளு கொஞ்சம் கொடுத்தேன், அவர் வந்து வருஷ கணக்காச்சு, அக்கா வருவேனா கொண்டு வருவேன் கொண்டு போயிட்டு, சரி சரி நீங்கள் அறுவல வாங்கதான் சொல்லி விடுறோம், வேணா மட்டும் சொல்லக்கூடாது திரும்பி வருவினாங்க. அப்ப உங்களால் செய்ய முடியாத வேலைகளுக்கு தயக்கமே இல்லாமல் முடியாது என்று சொல்ல பழகுங்கள்.
0: உண்மையா அந்த அதொரு தைரியம் வேணும் என்ன, எங்கட தர்சன இருக்கிறாரில்ல
1: மேடம், அப்படி இல்ல
0: இந்த தர்சன இருக்கிறாரில்ல,
1: ஓ இல்ல
0: ஏர்மன்ல இருந்து காலேஜ் விழுந்து அப்பா வீட்டு வருவார், அப்பயே ஒரு போன் வரேன், ஐயோ இந்த கடையில நாலு தண்ணி போதில் வாங்கிக்கிறேன் கொண்டு வந்து தாரீங்களாண்டு திரும்பி போவார், அப்படி கேக்குற நேர்களும் இருக்கிறார்கள் கிடம் இல்ல உண்மையா தானே என்ன. அப்போ இப்போதான் இந்த ஜென்மனால வந்தேன்னு சொன்னாலும் இல்லை அப்படியா அப்படியா அவர் இல்லை இல்லை அவர்கள் தேவைத்தானே கேட்குறாரு
1: பேசுகிறேன்,
0: நான் தான் மாறா பேசுகிறேன் என்ன
1: வெளிநாட்டுக்கு போற ஆயுதங்கள்ல தான் சரி இப்படியே போ. அப்ப பாஸ்போர்ட் எடுக்கணும் என்னைய கூட்டி கொண்டு போவோம்னு போவேன், கொழும்புக்கு போவேன், அப்புறம் அடுத்த நாள் அடுத்த ஆள் வரும். அப்ப நான் பொருளும் வீட்டுகளும் பிரியாணி
0: ஐயோ சொல்லி போட்டேன்னு வெளிக்கிட்டு தங்குற உடல் மறந்து போறியாக்கள் கனவே என்ன.
1: எனக்கு இந்த பஸ் வழிய பயணம் செய்தா நான் முந்தி சத்திய எடுத்துதான் நாங்க கொழும்பு போறோம், அப்படி அவரு கொண்டும் இல்ல, அது எனக்கு எனக்கு ஒன்றும் இல்ல, நீ அப்படியிருந்தா நானும் உடம்பு ஒன்று எல்லாருக்கும் ஓம் தான், எத்தனை விஷயங்களை அங்க இருந்து காத்து கொடுத்துருப்பேன் கூட்டிக்கொண்டு, அப்படி கொழும்பு அடி உண்டபடியா எல்லாரையும் கூட்டிக்கொண்டு திரிகிறதான், அப்படி எல்லா நன்மையிலும் எல்லாரும் செய்தான், கடைசியா நாங்களும் இப்படித்தான் இவரை போல கரியா இந்த இப்படி வயசுலான்னு பறி கொடுத்தாரு, ஒன்றும் செய்யலாரு, அண்டவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் தானே. எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்வதால் யாரும் நமக்கு சில வைக்க போவது இல்லை,
0: கட்ட சிவரேயும் இல்லை,
1: தயக்கம் இல்லாமல் இல்லையான் முடியாது என்று சொல்லி பழகிடுவோம்.
0: என்னதான் சிரிச்சு கழிச்சு உங்களோட நல்லா இருந்தாலும் நான் ரெண்டு நாள் ரேடியோ குறையிலன்னா கேட்கவே மாட்டீங்க இல்ல உண்மையாதானே.
1: பாராக உங்கள் மரியாதை குறைவாக பார்க்கப்படுமா, நீங்கள் அதைக்கு எல்லாத்துக்கும் இழுத்து போய் போனீங்களே, உங்கள் மரியாதை குறைவாக பார்க்கப்படும், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் இப்போது வாழ்கிறோம். இத்துடன் முடித்து கொண்டு
0: சந்திப்போம். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்,
1: நன்றி, வணக்கம், வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுபதி அவருக்கும் அவரது நிறைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்திய தாறுமாறை நிறைவு செய்ய வானிலையில் வந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: நலமாக இருக்கின்றோம் நீங்கள்?
1: நானும் நலமா இருக்கிறேன். அப்படியே இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு முடிகிற நேரம் வர்றபடியா கெதியில வாசிக்கிறேன். மூல வேறண்ட கவிதை தருகிறேன்.
0: தாருங்களோ.
1: உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மூலவேர் நாணிக்கோணி குனியாது தலை நிமிர நிற்கும் பாணியில் தாவரம் உறுதியாய் நின்றுடவே மூலவேர் என்னும் ஆணிவேரே உறுதுணை ஆகின்றதே. நாணிக்கோணி குனியாது தலை நிமிர நிற்கும் பாணியில் தாவரம் உறுதியாய் நின்றுடவே மூலவேர் எனும் ஆணிவேரே உறுதுணை ஆகின்றதே. தண்ணீரும் தேவையான உணவும் ஊட்டச்சத்தாய் உறிஞ்சிய மிளிர்வில் மரமோ செழித்து திடமாகின்றதே. தண்ணீரும் தேவையான உணவும் ஊட்டச்சத்தாய் உறிஞ்சிய மிளிர்வில் மரமோ செழித்து திடமாகின்றதே. மண்ணில் ஊன்றிய வேர்கள் அடம்பிடித்து ஆழமாய் தோன்றி பெரும் புயல் அடைமலையில் சரிந்து விழாது விடாப்பிடியாய் ஊன்றுகோல் ஆகின்றதே. மண்ணில் ஊன்றிய வேர்கள் அடம்பிடித்து ஆழமாய் தோன்றியே பெரும் புயல் அடைமலையில் சரிந்து விழுந்து விடாது விழுந்திடாது விடாப்பிடியால் விடாப்பிடியாய் ஊன்றுகோல் ஆகின்றதே. மறைந்து ஒளிந்திருக்கும் முதன்மை வேரான மூலவேரே ஆளாக்கும் விழுதுகள் தரையில் ஊன்றிய தூணாவது போல. மறைந்து ஒளிந்திருக்கும் முதன்மை வேரான மூலவேரே ஆளாக்கும் விழுதுகள் தரையில் ஊன்றிய தூணாவது போல. நம் மூதாதையர் பெற்றோர் பிள்ளைகள் பேரன் பூட்டன் என சந்ததி பல்கி பெருகி கூடி காத்த கலாச்சாரமும் சல்லிவேர் போல் இல்லாது அழிந்துடாது ஆழமான மூலவேர் ஆகின்றதே. பெற்றோர் பிள்ளைகள் நம் மூதாதையர் பெற்றோர் பிள்ளைகள் பேரன் பூட்டன் என சந்ததி பல்கி பெருகிட கூடிக்காத்த கலாச்சாரமும் சல்லிவேர் போல் இல்லாது அழிந்துடாது ஆழமான மூலவேர் ஆகின்றதே. மூலவேரும் சரிந்து போனதை இட்டு மிகவும் கவலையடைகின்றது மேடம். நன்றி. வணக்கம் கேது.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

மூலவேர் கவியுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சமந்தர் அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு இதுவரை நேரமும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுச் செல்வது தாறுமாறு.

துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நெல்லிய கலிகனிடம் 6:22 நிமிடங்கள் நீங்கள் கெடுகணுகன் டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

விடுதலும் விடுதலும் என்னோட கேட்கப்படும் முதலாவது கேள்வி இதுதான். மிக மிக இலகுவானது, நீங்கள் அனைவரும் அறிந்த விடியாக இருக்கின்றது, அறிந்த செயலாகவும் இருக்கின்றது. உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது எது? உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது எது?

0: அதிகாரி இணைந்திருக்க முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இதற்கு பல விடைகளை நீங்கள்
1: எடுத்திருப்பீர்கள்.
0: உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது புன்னகை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். எங்கள் ரொசாலி. ரொசாலி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் ரொசாலி சொல்லுங்கள். உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது உணவு என்று சொல்லுகிறீர்களா? உணவு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் ஜோகேஸ்வரிமா. ஜோகேஸ்வரிமா நலத்துடன் சொல்ல போறீர்கள், என்ன அப்படியே சொல்ல போறீர்கள்?
1: அன்பு பாசம கதைக்கு அவர்களை மகளிருக்கிறது.
0: நான் நினைக்கிறேன் உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக தருவது பாசம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது என்ன? எல்லோரும் யோசிக்கின்றீர்கள். நீங்க அதிக மகிழ்வை தருவது எது என்று அத்தனை பேருக்கும் தெரிந்தது தானே. இதை சொல்வதென்ற பிரச்சனை தான் இப்பொழுது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு அறிதலும் புரிதலும் உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது. இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் பாடகர் உதயன். உதயன் நலமாக
1: இருக்கின்றீர்களா?
0: நீங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் உதயன் சொல்ல போறீர்கள், சொல்லுங்கள்.
1: விடுப்பு.
0: என்ன சொல்லுவீர்கள்?
1: விடுப்பு.
0: விடுப்பு, விடுப்பு என்று சொல்லுவீர்களா? வித்தியாசமாகவே சிந்திக்கின்ற உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம். உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். வணக்கம். வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் சுவிஸிலிருந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்? வணக்கம். நீங்கள் தான் வட்சப்பூடாக இணைந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆ, எங்கட சரமோதி அம்மா. வணக்கம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக
2: இருக்கின்றீர்களா?
0: நீண்ட இடைவெளியின் பின் உங்களது குரலை கேட்பது மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நாங்களும் மகிழ்ச்சி தான்.
0: எப்படி இருக்கின்றார் எங்கள் ரவி ஐயா? உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது. இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி அம்மா. நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் குணநாயகி அம்மா. உலகிலேயே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது.
3: சிரிப்பு
0: சிரிப்பு சொல்லுகிறீர்கள். நன்றி. வணக்கம்.

0: இடையே பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது. அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி பரத ராஜா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம். எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். வரதராஜா ஐயாவைத்தான் நாங்கள் இருக்கா, அவரு இருக்கா, அவங்க வாழ்ந்தியில அவங்க பேச வைக்க வேண்டும். என்ன
1: சந்தோஷம்.
0: இப்ப பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது
1: அது நான் வாழ்த்து. நாங்கள் இப்ப
0: நான்
2: கலாராணியக்கா கதைக்கும் போது கேட்கக்கூடியதா இருந்தது. நான் கை தொலைபேசியில்தான் நான் கேட்கிறேன்.
0: ஆரம்பத்திலேயே எப்படி நெடுக்க சொல்லாம நிகழ்ச்சியில ஆரம்பத்திலேயே கேட்க முயற்சிங்கள் இடையில எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து சொல்வது ஒரு மாதிரி இருக்கும். எல்லோருக்கும்
2: அது இல்ல, இந்த கை தொலைபேசிதான் கேட்கறேன். அது டெலிபோன் வந்துச்சேன்டா கட் பண்ணி போறோம். அதான் நான் இப்ப அதான் நெடுக்கையில இப்ப கலாராணியக்கா கை சொல்றது கேட்க புரிஞ்சது. என்ன கேட்கறீங்க? நானும் ஒரு ஒரு தட்ட வாழ்த்து. இப்ப நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு கோப்பிங்கள் தானே, கோப்பம் தானே, அதுதான்
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பத்மினி நலமாக இருக்கிறீர்களா?
3: நலமாக இல்ல, நீங்களும் நலமாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டேன். இப்ப வந்து இப்ப நாங்க இப்ப கல்விய சொல்லி கொடுக்க ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறோம். அத கேட்டு இப்படி ஒன்று
0: சந்தோஷப்படுகிறான்.
3: பசியாவோட இருந்தால் சாப்பாட கொடுத்தால் சாப்பிட்டு ஐயோ வேலை மாறுதலா இருக்குன்னு சந்தோஷப்படுகிறான்.
0: நான் இந்த உலகில் பயிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவாது. அப்ப நான்
3: பகிர்ந்த பயிரப்படுவதில் ஒரு அதிசயமான ஒரு ஒன்றை சொல்லிக்கல அவைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிக்கலான கேள்வியில் எங்க பிடிக்கிறீங்களோ
0: தெரியாதுப்பீங்கள்.
3: தொடர்ந்து
0: இணைந்திருக்கிறார் எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சரோஜினி அம்மா. வணக்கம். வருஷப்பூடாக இணைந்திருப்பவர் இல்ல இல்ல சரோஜினி அம்மா இல்ல. எங்கள் இந்தியாவிலிருந்து லலிதா. இந்தியாவிலிருந்து லலிதா. லலிதா நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம். நிச்சயமாக நீங்கள் வரும் பொழுது இங்கு எல்லோருமே மிகவும் சந்தோஷப்படுகின்றார்கள். இந்தியாவிலிருந்தும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கலந்து சிறப்பிக்கும் போது அது ஒரு தனி மகிழ்வை உண்டாகும். என்ன கண்டிப்பாக நீங்கள் நினைந்திருப்பது எல்லோருக்கும் பெருமாள்ச்சி. இங்கு ஐரோப்பிய நாடு மட்டுமில்ல, கனடா எல்லா நாட்டிலும் இருந்து உங்களது குரலையும் உங்களது பங்களிப்பையும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றார்கள். உங்களை நாங்களும் வரவேற்றுக் கொள்கின்றோம் என்றும். சரி சொல்லுங்கள் பாப்போம். உலகில் பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது
4: அன்பான உபசரிப்பு.
0: அன்பான உபசரிப்பு உணவு என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். திருமதி தபமலர் நவுலேஸ்வரன் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் சொல்ல போறீர்கள் உலகில் பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது புன்னகை என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிலைய கிளிக நேரம் 6:34. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சமந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம் கேது நிறைய இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது.
0: ஆனால் நான் கேட்பது உலகில் இருக்குது, உலகில் பகிரப்படுவது
5: பசி
0: என்றால் உணவன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
6: வணக்கம் கேது அவர்களே, நான் திருமதி பாக்கியநாதன்.
0: வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை பிறந்த நாள் வாழ்த்தில் மட்டும்தான் உங்களது குரலை கேட்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது மிக்க மகிழ்ச்சி. வேலை அந்த நேரங்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். எங்களுக்கும் புரியும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். நலத்துடன் சொல்லுங்கள். பார்ப்போம்.
6: நாங்கள் வந்து அன்பு பாப்போம். அன்பு
0: அன்பு பாசம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
6: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரன் நீங்கள் சொல்லுங்கள். பார்ப்போம்.
7: நான்
0: சொல்றது அன்பாக ஒரு தர
7: உபசரிக்கிறது.
0: அன்பு உபசரிப்பு. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. சியாமலா வணக்கம்.
8: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: நீங்கள்
0: வைத்தியசாலைக்கு செல்வது வருத்தம். நோய் வராட்டியும் வருத்தம் பார்க்க போகலாம் தானே? அப்ப வருத்தம் உண்டு, அப்படித்தானே வரணும். அது மாதிரி இதற்கு
8: இதற்கு போறோம்.
0: ஓம் ஓம் ஓம். அது மாதிரி உலகில் நோய் தீக்கும் அருமருந்து சுகம். உண்மையிலேயே நான் இதை ஒரு பெரிய இடத்திலிருந்து தான் இந்த கேள்வி எடுத்தேன். என்ன தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. உலகில் பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது. அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். திருமதி ரஜினி அண்ணன். ரஜினி அண்ணன் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் ரஜினி அண்ணன் என்று என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள்?
9: அன்பன்
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். உலகில் பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது.

0: எனக்கு உணவு என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. உணவு உலகில் பகிரப்படுவதில் அதிக மகிழ்வை தருவது உணவு என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. உணவு என்று முதலில் ருசாலி சொல்லியிருந்தார், அதை தொடர்ந்து லலிதா, ராணி சம்பந்தர், அடுத்து சர்வ பரமேஸ்வரன் ஆகியோர் சொல்லியிருந்தார்கள். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம் எது? உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம் எது? உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம் எது? இந்த கேள்விக்காக இணைந்திருக்கும் முதலாவது வணக்கம்.
1: வணக்கம், ரஜினி.
0: ரஜினி என்ன? ரஜினி என்ன சொல்லுங்கள். உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம், அதிக மூளை பாத்தீங்களா? கணக்க கணக்க மூளை இருக்கிற இப்ப மூளை எங்களுக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, அப்ப உண்டு தானே. ஆனா உலகில் அதிக மூளை உள்ள உயிரினம் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரிந்த ஒரு உயிரினம்
1: தான் எனக்கு
0: தெரிஞ்சதா? சொல்கிறீர்கள், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வதனா. வதனா பாத்தீங்களா, சட்டாரன்னு வந்துட்டீங்களே.
1: என்ன
0: அப்படியே முன்னுக்கே கிடக்குது
2: அறிதலும்
0: புரிதலும் தானே.
2: சரி,
0: இது சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். உலகில் அதிக மூளை உள்ள, அதிக மூளைண்டா அந்த நிறைய சிந்திக்கிற இல்ல, அதிக மூளை, அதிகப்படியான மூளை உள்ள உயிரினம். இணைந்திருக்கின்றார் சியாமலா அவர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரது உறவு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
3: நானும் அட்டைதான் சொல்றேன்.
0: அட்டை, அட்டை பூச்சி, அட்டையா அட்டை பூச்சியா? உலகில் அதிக மூளை உள்ள உயிரினம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். மீனா மகேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும்
3: சொல்லுகிறீர்கள்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். உலகில் அதிக மூளை உள்ள உயிரினம். அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் உதயன். உதயன் சொல்லுங்கள்.
4: அட்டைப்பூச்சி
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
5: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஓ நலமா இருக்கிற, நீங்களும் நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஓ நலமாகவே இருக்கணும், நலத்துடன் சொல்லுங்க.
5: ஓ நான் சிம்பன்சி குரங்கன்னு. அட்டைப்பூச்சி என்றா என்ன அது?
0: அட்டைப்பூச்சி என்றால் அந்த அந்த மலையத்துல எல்லாம் இருக்கும் தெரியுமா?
5: நன்றி
0: வணக்கம், தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். இணைந்திருக்கின்றார் பைபருடாக ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ராணி சம்பந்தர், நீங்கள் சொல்லுங்கள்.
6: வணக்கம். கேது?
0: ஓ வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம். கேட்கலையா?
0: கேட்கின்றது, உங்களுக்கு தான் கேட்கவில்லை.
6: சரி சரியா, நான் வந்து அட்டைப்பூச்சி என்று.
0: அட்டைப்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்தேன், உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா சொல்லுங்கள்.
7: நானும் அட்டைப்பூச்சின்னு சொல்லுறேன். கூடுதலா கூடுதலான அட்டைப்பூச்சின்னு சொல்லுறேன்.
0: அட்டைப்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். குணநாயி அம்மா. குணநாயி அம்மா சொல்லுங்கள். அட்டைப்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர் ஜெனி என்றன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: அட்டைப்பூச்சி
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் இல்லை, லலிதா தான் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரோஜினி அம்மா பாத்தீங்களா? எனக்கு அந்த உங்களோட பேர்ல குழப்பம் வருகின்றது.
10: என்ன
0: கேள்வி? நீங்கள் விட சொல்லக்கூடிய கேள்விதான் கேட்டிருக்கு. உலகில் அதிக மூளை உள்ள உயிரினம்? எறும்பச்சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
10: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக லலிதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: அட்டைப்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். எங்களது சரு என்ன தவமலர் நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு அட்டைப்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. உலகில் அதிக மூளையுள்ள உயிரினம்.

நிலையக்கலிகளிடம் 6 மணி 49 நிமிடங்கள் இணைந்திருக்கும். அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. செக் பண்ண வந்தாரோ தெரியவில்லை.

உண்மையிலேயே சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. அட்டைப்பூச்சி என்பதுதான். அட்டைப்பூச்சிக்குத்தான் அதிக மூளை இருக்கின்றதாம். அது இந்த நரம்பு மண்டலம் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் குறுக்காக சென்று ஒவ்வொரு மூளையாக செயல்படுகின்றது. 21 மூளைக்கு அதிகமான மூளைகள் இருக்கின்றது. அக்டோபஸுக்கு 9 மூளை இருப்பதாக சொல்கின்றார்கள். சரியான பதிலுடன் வதனா நெருங்கியிருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு

அகழ்வியாக வரும் கேள்வியும் மிக மிக இலகுவான கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது. உடனடியாகவே பதில் சொல்லும் கேள்வியாக அமைந்திருக்கின்றது. மனிதருக்கு தன்னியல்பாக வருவது, ஒரு மனிதருக்கு தன்னியல்பாக வருவது எது? ஒரு மனிதருக்கு தன்னியல்பாக வருவது எது?

0: கேள்விக்காக இணைந்திருக்க முதலாவது வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. இரண்டாவது கேள்விக்கு வரவில்லையே.
1: இல்ல, டெலிபோன் இதாயிடுச்சு,
0: விளக்காயிடுச்சு, ஆச்சு போயிட்டு.
1: தன்னியல்பாக
0: வருவது ஒரு மனிதனுக்கு தன்னியல்பாக வரும் ஒரு உணர்வு என்று சொல்லி விடலாம். சொல்லுங்க. இல்ல இல்ல, தன்னியல்பாக வருவது. தன்னியல்பாக என்றால் தானாக வருவது ஒரு மனிதனுக்கு. தன்னை இயல்பாக வருவது
1: மனநோய்.
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெனியன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எங்கள் சண்முகநாதன் அண்ணா, நலமாக இருக்கின்றீர்களா? நன்றி வணக்கம். ஒரு மனிதனுக்கு தன்னியல்பாக வருவது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். உதயன் சொல்லுங்கள் ஐயா.
3: கோபம்
0: என்று சொல்லுறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்.
0: வேவியக்கா சொல்லுங்கள்.
4: நான் சிரிப்பேன் நினைச்சேன், ஆனா நான் சொல்றேன் பயம். சிரிப்பு நாங்க அடக்கலாம், பயம் தண்ணி அறியாமலே வரும்
0: என்று சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
4: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் கிருஷ்ணா.
0: வணக்கம். எங்கள் தேவி தன்றா சொல்லுங்கள்.
5: நான் பிறருக்கு கொடுக்கும் குணம் உள்ளவர்களை சொல்றேன்.
0: கொடுக்கும் குணம் என்று சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து பைவருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் துரியண்ணா. நீண்ட இடைவெளியின் பின் வணக்கம் துரியண்ணா. வணக்கம். கேட்கவில்லையா? செல்லத்துறை கந்தையா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனித்தான் பேச போகிறார், இப்பொழுதுதான் அவரது. வணக்கம் வணக்கம். பைவருடாக இணைந்திருப்பவர் நீங்கள்
6: தான்.
0: வணக்கம் வணக்கம். உங்களை தான் கூப்பிட்டு
6: கொண்டிருக்கிறேன்.
0: எதை சொல்லுகிறீர்கள்? சிரிப்பு
6: சிரிப்பு சொல்லி பார்ப்போம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் லலிதா. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: நான் சொல்றேன் என்ன தெரியுமா?
0: சொல்லுங்கள்.
7: இருக்காதேங்கோ, இயல்பாக குழந்தை பிறந்தோட என்ன செய்து ஆளுக, இயல்பாக ஆளுக தமிழ் என்று
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம் சேதுவண்ணா.
0: வணக்கம். மீனா மகேஸ்வரன் சொல்லுங்கள்.
9: அடிப்படை
0: பண்புகள் தன்னியல்பாக வருவது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஒரு மனிதனுக்கு தன்னியல்பாக வருவது. இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம்.
0: எங்கள் குணநாயகியம்மா சொல்லுங்கள். கொட்டாவி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். திருமதி சர்வ பரமேஸ்வரன் சொல்லுங்கள். சிந்தனை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். ஒரு மனிதனுக்கு தன்னியல்பாக வருவது.

0: இணைந்திருக்கின்ற திருமதி ராணி சம்பந்தர், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். என்னண்டா நீங்க சொல்ற வணக்கம் வந்து எங்களுக்கு கேக்குது இல்ல, என்னன்னு தெரியல. அந்த இப்ப நீங்க ரெண்டாந்த மூன்றாந்தரம் சொல்லிக்க வருது, முதல் ரெண்டு தரம் சொல்லிக்க வேற இல்ல.
0: அப்ப கேக் சாப்பிடுங்க, நல்லா கேக்கும்.
1: சரி சரி, காது கால் போகணும். சரி சரி, என்னத்த சொல்றது, அன்பு பாசமும் இருக்கு, கோபம் இருக்கு,
0: மனிதனுக்கு தன்னியல்பாக வருவது,
1: தானா
0: வர்றது பாசம் சொல்லி பாசம் சொல்றீங்க. உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம். பத்மினி கமலாண்ட.
0: பத்மினி சொல்லுங்கள்.
2: என்னத்த
0: சொல்றது, அடக்கம் இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: திருமதி
0: நகுலேஸ்வரன் சொல்லுங்கள். வணக்கம். எங்கள் கலாராணி, கலாராணிக்கு இந்த கேள்விகளை பார்க்க சிரிப்பு சிரிப்பு ஆகுது.
3: என்ன சொல்ல
0: என்ன சொல்ல போறீர்கள்? சிரிப்பு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம்.
3: நன்றி
0: வணக்கம். ஒரு மனிதனுக்கு தன்னியல்பாக வருவது எது என்று கேட்டிருந்தோம். உண்மையிலேயே சிரிப்பு என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. சிரிப்பு வந்து தன்னியல்பாக வர வேண்டும். ஒரு செயலை பார்க்கும் பொழுதோ ஒன்றை பார்க்கும் பொழுதோ அந்த தன்னியல்பாக வருவது, மற்றது எல்லாம் அந்த பசியோ துக்கம் பாசம் இதெல்லாம் தன்னியல்பாக வருவதில்லை, இன்னொன்றை பார்த்து வருவது. ஆனால் சிரிப்பு என்று அந்த தன்னியல்பாகவே வருகின்றது. குழந்தை பிள்ளை கூட அழும் என்று சொல்கிறார்கள், அது பசியில் அழும், ஆனால் அது சிரிக்கும் போது அது தன்னியல்பாகவே வருகின்றது. அதுதான் உண்மையான சிரிப்பென்று சொல்கிறார்கள். பொல்லாத புன்சிரிப்பு போதும் முந்தன் புன்சிரிப்பு என்ற பாடலையும் கேட்டிருப்பீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது அறிதலும் புரிதலும். இணைந்திருந்த அனைவருக்கும் உமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.

நிலைய கலிக நேரம் 7:03. வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு நம்பரும் மணிக்கு தடவை நம்பரும். செய்தி தலைப்புகள். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபன் திலீபனின் திருவுருவச் சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியியல் பட்டதாரிகளை ஆட்சேபு செய்வதில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் கரணி அமரசூர்யா மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரூவன் ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜதந்திர நடவடிக்கைகளின் பலவீனத்தையே காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்திருக்கின்றார்.

சபாநாயகர் ஜெகத் விக்னோரனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூட உள்ளது. இரண்டாயிரத்தி 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4992 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரம் புதுனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் என்சிடி ஆரியரண்ணா தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுசல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனை காலப்பகுதியையும் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கு விஜயம் செய்திருக்கின்றார். தனது மருத்துவ தேவைகளுக்காகவே ரணில் இந்த சிங்கப்பூர் பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதிய அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதிய அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிரகுகா ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் வனத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று திங்கட்கிழமை மூவரடங்கிய நீர்குழம்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் நாளாந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இதனுடன் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெகதீசா தெரிவித்திருக்கின்றார். பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயில் ஒன்று கங்குடம் மற்றும் கடிகமுவ ரயில் நிலையங்களுக்கு இடையில் இன்று திங்கட்கிழமை காலை தடம் புரண்டிருக்கின்றது. மன்னார் கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர்களின் வலையில் சிக்கிய அரிய வகையான கடலாமை ஒன்றை ஆபத்தில் இருந்து மீட்டு கடலில் விட்டுள்ள சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது. தொடரும் இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்வலத்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கின்றது. சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 முடிந்தது. தொடர்ந்து நாளை காலை 7 வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. பிரகட்சி எம்எல்ஏக்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருகின்றது என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஆந்திர மாநில பொறுப்பாளர் பானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் உழைத்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் போட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின் கட்டணத்தையும் மளிகை கடை வில்லையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்று ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளர்களின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் போட்டுங்கள் என்று முக ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லை தரும் உயிரினங்களோ அல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நிஹா பூரா தெரிவித்திருக்கின்றார்.

ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குசும் குழுமத்திற்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள்.

சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகனம் விபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக துளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிக் மேர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர்.

அமெரிக்காவில் பெற்றோர் துணையின்றி குடியேறவரும் சிறார்களுக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுவினரும் கூறுகின்றார்கள். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், ஜப்பானில் சுமார் 2 வாரம் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று நிறைவடைந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பார்மிலா 1 கார் பந்தயத்தில் 16வது ரேஸான பஹ்ரைன் கிராண்ட் பிரிஸில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் சாரதியுமான மேக்ஸ் போல்டோபேன் நேற்று வெற்றி பெற்றிருந்தார். இந்திய நாணய மாற்று நாணய மாற்றத்திற்கான அனுசரணையுடன் கூட தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினோட தந்து ஒன்றுக்கும் உத்தியோக இணையதளமான www.tatamilnadu.com. இந்து ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 369.76% இந்திய பெறுமதியில் 107.66% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.57% இந்திய பெறுமதியில் 96.26% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.37% இந்திய பெறுமதியில் 116.2% ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 436.65% இந்திய பெறுமதியில் 127.14% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 231.45% இந்திய பெறுமதியில் 67.40% காணப்படுகின்றது. இத்துடன் பிடி காசங்கரியன் பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் அப்பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொல்லலாம். இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
3: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி, 0951 15 82 03, அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: நிலவிய பிறங்களுக்கு ஜாப்ரதர்ஸ் 38 05 1 கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜாப்ரதர்ஸ் 64 707 01 57 அல்லது 64 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாப்ரதர்ஸ்.
4: நிலைய கலிக நேரம் 7:20. நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்தியா டி தமிழ் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: തമിഴോട് ഒരു തർക്കം. நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக தமிழர்களின் மறக்க முடியாத போர் வரலாறு மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம்.
1: தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வரலாறு என்பது வெறும் ஓலைச் சுவடிகளிலும் பாறைகளிலும் உறங்கும் எழுத்துக்கள் அல்ல. அது நம் முன்னோர்களின் நரம்புகளில் ஓடிய உதிரத்தின் உறைவிடும். செங்களம் கண்ட வீரமும் பலப்பலி கொடுத்த தியாகமும் தான் இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றின் ஆணிவேர். மனிதகுல வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பண்பு போற்றப்படுவதுண்டு. ஆனால் நம் பழந்தமிழர்களுடைய சங்க காலத்தில் உயிரினும் மேலாக முதன்மையாக கருதப்பட்டது வீரம் ஒன்றே. வீரம் செறிந்தவர்களே சமூகத்தில் பெருஞ்சிறப்பு உரியவர்களாக கொண்டாடப்பட்டார்கள். ஈன்று புறந்தருதல் என்றலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அறிஞ்ச முறுக்கி களிலெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே. புறநானூற்றில் இந்த பாடல் இருக்கிறது. அதாவது, ஒரு மகனை பெற்று வளர்ப்பது தாயின் கடமை, அவனை சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமை, சிறந்த வேலை வடித்து கொடுப்பது கொல்லனின் கடமை, நல்வழிப்படுத்துவது அரசனுடைய கடமை. ஆனால் இளங்காலைக்கு, அந்த வீர இளைஞனுக்கு எது கடமை தெரியுமா? ஒளிரும் வாளை கொண்டு கொடும் போர்க்களத்தில் பகைவருடைய யானைகளை வீழ்த்தி வெற்றியை சூடி திரும்புவதே அவனுடைய தலையாய கடமை என்று புறநானூறு சொல்கிறது. இந்த கடமைகளை எல்லாம் உற்று நோக்கினால் பழந்தமிழருடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும் போரோடும் படைக்கருவிகளோடும் எந்த அளவுக்கு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. போரில் எளிதாக வெற்றியை பெற வேண்டுமானால் பலவிதமான படைக்கருவிகளை செலுத்தும் தன்மையை ஒரு வீரன் பெற்றிருக்க வேண்டும். அறிவும் ஆளுமையும் ஒருபுறம் இருந்தாலும் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் மரப்பண்புகளோடு விளங்கிய அந்த மாபெரும் காலகட்டத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய போர் கருவிகள் எப்படி இருக்கும், அவை எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கும், பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த பகைவனையும் நடுங்க செய்த அந்த தமிழ் ஆயுதங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, தமிழர்களுடைய படைகள் எப்படி இருக்கும், எத்தனை வகையான படைகள் இருந்தது, அவனுடைய ஆயுதங்கள் என்ன, இவ்வாறாக நம் முன்னோர்களுடைய வீர தழும்புகளை சுமந்து நிற்கும் அந்த போர் கருவிகள் பற்றியும் போர் முறைகள் பற்றியும் போர் வகைகள் பற்றியும் தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வாருங்கள், தமிழனுடைய வீரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம், செழிப்பான அந்த சோழ தேசத்தில் நாமும் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று என்றாவது ஒரு நாள் நீங்கள் கற்பனை செய்து பார்த்ததுண்டா? அந்த வரலாற்று பக்கங்களுக்கு உங்களை நேரில் அழைத்து செல்ல வருகிறது சோழ தேசம் 2026 என்ற மாபெரும் கண்காட்சி. தமிழர்களுடைய வீரத்தை ஈரேழு உலகமும் அறிய செய்த மா மன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் கடல் கடந்த மாவீரன் ராஜேந்திர சோழன் ஆகியோருடைய கனகம்பீரமான திருவுருவ சிலைகளோடு நீங்கள் செல்ஃபி எடுத்து மகிழலாம். பாதுகாப்பு பெற்ற ஓலைச் சுவடிகள், பழந்தமிழர்களுடைய போர்க்கருவிகள், காலத்தை வென்று நிற்கும் கல்லணையின் மாதிரி வடிவம், மருத்துவ குணமிக்க அறிவகை மூலிகைகள் என தமிழனுடைய ஈடு இணையற்ற பெருமைகளை நேரில் பார்த்து உணரும் அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. சோழ தேசம் 2026 என்ற இந்த மாபெரும் கண்காட்சி செப்டம்பர் 11 முதல் அக்டோபர் 25 வரை சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் 45 நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளது. ஆக நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சோழ தேசத்தில் இருப்பது போலவே உணர்வீர்கள். ஆகவே மறக்காமல் உங்கள் குடும்பத்தோடு அந்த சோழ தேசத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அந்த கண்காட்சியை நீங்கள்

கார்த்திகை என்றும் கூர்த்திகை என்றும் பெயர் சூட்டினார்கள். எதிர்ப்பிற்கு சற்றும் அசையாத திண்மையான கருவிகளை மேதி என்றார்கள். கூர்மையும் விரைவும் கொண்ட துண்டு கருவிகள் ஏதி என்று அழைக்கப்பட்டது. எஃகு என்பது உருக்கு, கூர்மை, வேல், ஆயுதம் எனும் பல பொருட்களை தருவது. சம்மட்டி வடிவிலான ஆயுதங்களை முசுட்டி என்று குறிப்பிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அறிவுடனும் வலிமையுடனும் பயன்படுத்தப்படும் துணை கருவிகளை துப்பு என்று அழகாக அழைத்தார்கள். போர்க்கருவிகள் அவற்றின் செயல்பாடுகளை பொறுத்து ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டது. எய்ப்படை, எரிப்படை, குத்துப்படை, வெட்டுப்படை, அடுபடை, தடுப்படை. இதில் முதல் ஐந்தும் தாக்கும் படைகளாகும். ஆறாவதாக இருக்கும் தடுப்படை என்பது காப்பு படை என்று அழைக்கப்பட்டது. தாக்கும் தொலைவை கொண்டு இவற்றை பழந்தமிழர்கள் மூன்றாக பிரித்தார்கள். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள பகைவனை வெடுத்தும் தொலையிலக்கு கருவிகள், நடுத்தர தூரத்திற்கான இடையண்மை இலக்கு கருவிகள் மற்றும் நேருக்கு நேர் மோதும் அணுக்க போர்க்கருவிகள். இதில் முதன்மையானதும் தொலைவிலிருந்து பகைவரை வீழ்த்தக்கூடியதும் பழந்தமிழர்களுடைய பேராற்றலை உலகிற்கு உணர்த்தியதுமான கருவிதான் வில். வில்லுக்கு தமிழில் சிலை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிலைத்தல் என்றால் ஒலித்தல் அல்லது வளைத்தல் என்ற பொருள்படும். வில்லை வளைத்து நாணேற்றி அம்பு எய்யும் போது எழும் அந்த பெரிய முழக்கத்தினாலே அது சிலை எனப்பட்டது. பழங்கால நிகழ்வுகள். வில்லின் வகைகளாக கோதண்டம், தவர், கொடுமரம், துரோணம், சிலை, சாபம், கார்முகம், தனு, முனி, சிந்துவாரம், சாராசலம், சாரங்கம், வேணு என பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு பெயருக்கு பின்னால் இருக்கும் சிறப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாபம். அரைவட்ட வடிவத்தினை உடைய வரிந்து கட்டப்பட்ட மூங்கிலாலான அழகிய வில்லைதான் சாபம் என்பார்கள். இந்த சாபத்தில் இருந்து சீறி வரும் கணைக்கு பெரிய யானை கூட அஞ்சும். ஆக யானைக்கு அது ஒரு சாபம். அடுத்து வல்வில். வேலைப்பாடு நிறைந்த இரும்பாலான அம்புகளை மிக விரைந்து செலுத்தும் வலிமையான வில்தான் வல்வில். பகைவர்களுடைய அரணை அழிப்பதற்கும் மாடுகளை கவர்ந்து வருவதற்கும் இந்த வல்வில் பயன்படுத்தப்பட்டது. வல்வில் ஓரியின் பகடி என்ற புறநானூற்று பாடல் இதன் சிறப்பை பேசுகிறது. அடுத்து தனு. உடல் கூறுகளான எலும்பு அல்லது விலங்குகளுடைய கொம்புகளால் உருவாக்கப்பட்ட சிறு வில்தான் தனு எனப்பட்டது. போரில் ஆயிரம் பேரை கொன்ற வீரனுடைய வில்லில் கட்டப்படும் மணிக்கு தனுமணி என்று பெயர். மூங்கிலால் ஆன தனுவிற்கு வேணுவில் என்று பெயர். அடுத்து கார்முகம். கரிய பனை மரத்தினையும் மூங்கிலாலும் செய்யப்பட்ட வில்களுக்கு கார்முகம் என்று பெயர். அடுத்து முனி. அகத்தி எனும் கொம்பால் ஆன வில்லிற்கு முனி என்று பெயர். முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் இதை கையாண்டதால் இந்த பெயர் வந்தது. அடுத்து சாரங்கம். சார் எனும் மரத்தால் ஆன அழகான வில் என்பதால் சாரங்கம் என்று பெயர். தேரில் இருந்து எய்வதற்கு இது அதிகம் பயன்பட்டது. அடுத்து சராசனம். அரச மர கிளையினால் உருவாக்கப்பட்ட வில்தான் சராசனம். அடுத்து துரோணம். போர்க்கலையை கற்பிக்கும் ஆசிரியர்கள் கையில் வைத்திருக்கும் இரும்பாலான வில்லுக்கு துரோணம் என்று பெயர். இத்தனை பிரம்மாண்டமான வில்களை செய்த நம் தமிழர்கள் அதற்கான வில்லின் கயிற்றை, அதாவது அந்த நாணை, எதில் இருந்து செய்தார்கள் தெரியுமா? இரும்பு கம்பிகளால் அல்ல, இயற்கையின் மடியில் இருந்து கிடைத்த எருக்கு, கஞ்சா செடி, களை, கணைப்பை, புளிச்சை மற்றும் மூங்கில் ஆகியவற்றின் நார்களை கொண்டுதான் அந்த உறுதியான வில் நாண்களை அமைத்திருந்தார்கள். வெறும் மரத்தையும் கொம்பையும் நாரையும் கொண்டு அவர்கள் படைத்த வில்கள் வரலாற்றின் பக்கங்களில் இன்றும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வில் என்பது பாதி ஆயுதம் மட்டுமே. அந்த வில்லில் இருந்து சீறி பாய்ந்து பகைவர்களின் மார்பை பிளந்த அம்புகள் எத்தகைய தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கிறது, அவற்றின் வகைகளும் கொடூரமான வடிவங்களும் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாவீரன் தன் வில்லை வளைத்து நாணேற்றி மூச்சு பிடித்து இழுக்கும் அந்த ஒரு கணம் ஒட்டுமொத்த போர்க்களமே திளிர்த்து நிசப்தமாகும். அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு காற்றின் திசையை அறுத்து கொண்டு சீறி பாயும் ஒரு சிறு ஆயுதம் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நிற்கும் எதிரியின் மார்பை துளைக்கும். அதுதான் அம்பு. வில் என்பது வெறும் கருவி என்றால் அம்பு என்பது அந்த வில்லின் உயிர். வில் எனும் தாயின் மடியில் இருந்து பிறந்து பகைவனுடைய உதிரத்தை குடிக்க காத்திருக்கும் அந்த பழந்தமிழ் அம்புகள் சாதாரணமானவை அல்ல. அவற்றுக்கு பின்னால் நம் தமிழர்களின் ஈடு இணையற்ற பொறியியல் நுட்பமும் கொடூரமான போர் அறிவியலும் மறைந்திருக்கிறது. ஒரு அம்பின் நுனி எந்த அளவு கூர்மையாக இருக்க வேண்டும்? அதனுடைய வால் பகுதியில் ஏன் பறவைகளுடைய இறகுகள் கட்டப்படுகின்றன? போர்க்களத்தில் யானைகளையே அலறவிட்ட அந்த தமிழ் அம்புகளுடைய ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்களில் அம்பை குறிக்க பற்பல பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளது. வாளி, வண்டு, பானம், நிகழ்சரம், பத்திரி, சிலிமுகம், பள்ளம், புங்கம், கணை, குதை, கங்கபத்திரம், அத்திரம், தோணி, கோல், விசிகம், அம்பே, கதிர்.

சரமூடு ஆகிய பெயர்களையும் அம்பிற்கு குறிப்பிடுகிறது. இவற்றுள் பகழி, வாளி, கணை, கோல், அம்பு ஆகிய பெயர்களே பழந்தமிழ் இலக்கியங்களில் அதிகம் காணப்படுகிறது. எய்தவுடன் இலக்கை நோக்கி சென்று அப்பிக் கொள்வதாலும், அதாவது பற்றிக் கொள்வதாலும், அழகிய பூ போன்ற வடிவம் கொண்டதாலும் அதற்கு அம்பு என்று பெயர் வந்தது. அம்பின் வால் பகுதியில் கட்டப்படும் இறகிற்கு உடு என்று பெயர். ஆனால் இலக்கை துளைத்து சென்று அழிக்கும் அம்புகளுக்கு தமிழர்கள் வைத்த பெயர்தான் பகழி. பகழி என்றால் பிளந்து அழிக்கும் அம்பு என்று பொருள். தொலைவில் உள்ள இலக்கை துளைக்கும் வகையிலான கூரிய நுனியையும் நெடிய கோலையும் உடையதுதான் பகழி. இந்த பகழியை உருவாக்குவதில் நம் முன்னோர்கள் பெருங்கவனத்தை செலுத்தினார்கள். உலைகளத்தில் இரும்பை காய்ச்சி வடிக்கப்பட்டதால் இது வடிவுறு பகழி என்றும், நாணில் பொருத்துவதற்காக அடியில் குதை அமைக்கப்பட்டதால் அடியமை பகழி என்றும் அழைக்கப்பட்டது. அம்பின் வால் பகுதியில் இறகுகள் கட்டப்பட்டிருந்ததால் தொடைப்பகழி என்றும், மிக விரைந்து செல்லும் இயல்புடையதால் நொய்வு ஏற்பகழி என்றும் சிறப்பிக்கப்பட்டது. போர்க்களத்தில் பாய்ந்து வரும் குதிரைகளையும் மத யானைகளையும் வீழ்த்த இந்த பகழியே அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக திரட்சி எனும் பொருள் தரும் கணை. அம்பு இலக்கை நோக்கி நேராகவும் விரைவாகவும் சீறி பாய்ந்து செல்ல ஏதுவாக அதன் வால் பகுதியில் பறவைகளுடைய இறகுகள் பொருத்தப்படுவதுண்டு. அதிலும் குறிப்பாக பிறரை கொள்ளும் பொருட்டு வழிபறி செய்யும் கொடியவர்கள் புள்ளி பருந்தின் சிறகுகளையும் உதிர்ந்த செங்கழுகின் இறகுகளையும் அம்பில் பொருத்தியிருந்தார்கள் என்று பழந்தமிழ் பாடல்கள் சொல்கின்றன. இந்த கணை பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொறுகணை, எரிகணை, கடுங்கணை, தெரிகணை, இரும்பு தலையாத்த திருந்து கணை என பல பெயர்களில் அவை அழைக்கப்பட்டது. இவற்றின் வழியே அம்புகளுடைய தலை இரும்பால் செய்யப்பட்டது என்பது தெளிவாகிறது. வில்லிலிருந்து அனுப்பப்படும் அம்பு எய்கணை எனப்பட்டது. புலி நிற கவசம் அணிந்த பகைவர்களுடைய மார்பை துளைத்து கிழித்த எய்கணை பற்றிய புறநானூற்று பதிவு இதனுடைய வீரியத்தை உணர்த்துகிறது. வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு விடுகணை என்றும், விரைந்து செல்வதுமாகிய அம்பு கடுங்கணை என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் வடிநவில் அம்பு, செங்கோல் அம்பு, வல்வாய் அம்பு, அறம்போல் நுதிய வாளி அம்பு, நூர்நல் அம்பு, புற்று அடங்கு அரபின் ஒடுங்கிய அம்பு என பல தொடர்கள் அம்பின் வடிவத்தையும் செம்மையையும் கூர்மையையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அம்பின் நுனியை அறம் கொண்டு சாணை பிடித்து கூர்மையாக்கும் நுட்பமும் நம் பழந்தமிழிடம் இருந்திருக்கிறது. அர்த்த சாஸ்திரமும் இரும்பு முனைகளுடைய வேணு, சரம், கலா, கா, தண்டாசனா, நாராசம் எனும் ஐவகை அம்புகளை குறிப்பிடுகிறது. இந்த அம்புகளுடைய நுனிகள் இரும்பு, எலும்பு அல்லது மரத்தால் ஆனவை என்று அது கூறுகிறது. இத்தனை விதமான அம்புகளையும் ஒரு வீரன் எங்கே சுமந்து செல்வான்? அதற்காக பயன்படுத்தப்பட்ட உரைதான் அம்பராத்தூணி. இந்த அம்பரா தூணியை சுமப்பவர்கள் பொறிகலர் தூணி, வில்லோர் தூணி, யாத்த தூணி, கவர்கனை தூணி, வல்வில் தூணி என அழைக்கப்பட்டார்கள். கூம்பு வடிவிலான இந்த கூண்டில் அம்புகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தன. போர்க்களத்தில் பகைவருடைய மார்பை துளைத்து வீரர்களுடைய உடலெங்கும் அம்புகள் தைத்திருக்கும் காட்சி இலைகளை உதிர்த்து நிற்கும் மரம் போல காட்சியளித்ததாக சங்க பாடல்கள் சொல்கின்றன. தொலைவில் இருந்து தாக்கும் இந்த அம்புகள் அறம் காக்கும் ஆயுதங்களாகவும் அரண்களை தாக்கும் படைக்கலனாகவும் இருந்திருக்கின்றன. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை எதிரியின் அம்பு எல்லையை தாண்டி நெருங்கி வந்துவிட்டால், தொலைஇலக்கு போர் முடிந்து நேருக்கு நேர் மோதும் அணுக்க போர் தொடங்கிவிட்டால், இங்கேதான் தமிழர்களுடைய வீர தழும்புகள் உருவாகின. பகைவனை குத்தி பிளக்க வரும் வேல், கொய்து வீழ்த்தும் வாள் ஆகியவற்றின் இரத்த சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போர்க்களம் அது மனிதர்கள் உழவும் இடம் அல்ல. மரணம் நடமாடும் மேடை. வில்லின் நாணிலிருந்து விடுபட்ட அம்புகளுடைய சீற்றம் சற்றே ஓய்ந்துவிட்டது. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நின்ற பகைவன் இப்பொழுது அம்புகளுடைய எல்லையை தாண்டி விட்டான். தொலைஇலக்கு போர் முடிந்துவிட்டது. இனி அந்த மரணத்தின் இடைவெளி வெறும் சில அடிகள் மட்டுமே. மூச்சு காற்றை கேட்கும் அளவுக்கு பகைவன் நெருங்கிவிட்டான். இதுதான் அணுக்க போர். நேருக்கு நேர் மோதும் கொடூரமான களம். ஒரு நொடி தாமதித்தாலும் பகைவனுடைய ஆயுதம் நம் நெஞ்சை பிளந்துவிடும். இந்த மரண தருவாயில் ஒரு மாவீரன் கைகள் எதை தேடும் தெரியுமா? தன் உயிரை காக்க, பகைவனுடைய உதிரத்தை குடிக்க பழந்தமிழர்கள் தங்கள் கைகளில் ஏந்திய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் தான் குத்தி பிளக்கும் வேலும், கொய்து வீழ்த்தும் வாளும். ஒரு வாளை வெறும் இரும்பாக பார்க்காமல் அதை கடவுளாக வழிபடும் வழக்கம் தமிழர்களுக்கு எப்படி வந்தது? ஆயிரம் யானைகளை வீழ்த்திய ஒரு வேலின் கூர்மைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த அறிவியல் என்ன? முத்தலை சூளமும் மரங்களை பிளக்கும் மழுவும் போர்க்களத்தில் எப்படி சுழன்றன? வரலாற்றின் இரத்த கலரியான அந்த பக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தொலைவில் இருக்கும் பகைவனை வீழ்த்த அம்பு பயன்பட்டது என்றால், நெருங்கி வரும் பகைவனை குத்தி பிளக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்தான் வேல். வேல் உறுதியானது, நீளமானது, மிக அழகாக வடிவமைக்கப்பட்டது. கூரிய முனைகளை கொண்ட இதன் முகப்பகுதி இலை என்று அழைக்கப்பட்டது. இது கரை, கால், மடை என மூன்று பகுதிகளை கொண்டது. வேலின் காம்பு நல்ல திரட்சியும் வலிமையும் பொருந்தியதாக இருக்கும். பழந்தமிழ் இலக்கியங்கள் வேலுக்கு பல பெயர்களை சூட்டியிருக்கின்றன. சத்தி, எகம், உடம்பிடி, குந்தம், விட்டேறு, அரணம், ஞாஞர், அயில் என்பன வேலின் வேறு பெயர்களாகும். இதில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணமும் போர் நுட்பமும் இருக்கிறது. குந்தம் மற்றும் விட்டேறு குத்துவதற்கு ஏற்ற அழகிய வடிவினை கொண்டதால் இது குந்தம் எனப்பட்டது. பகைவரை நோக்கி வீசி எறிவதால் இது விட்டேறு என்று அழைக்கப்பட்டது. கையில் வைத்திருப்போருக்கு காப்பாக விளங்குவதால் அரணம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து எகம். வைரம் ஏறிய, வலிமை பொருந்திய, தாம்பை பிடியுடையதுதான் எகம். பகைவர்களுடைய மதிலை கடப்பதற்கு இது மாவீரர்களுக்கு பெரிதும் உதவியது. அடுத்து கைவேல். கையில் கொண்டு போர்க்களத்தில் யானையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வேல் கைவேல். கப்பனம், தோமரம், குந்தம் என பல பெயர்களால் இது அறியப்பட்டது. அடுத்து வலிமையான வேலை உறவு வேல் என்று சொன்னார்கள். அதே போல் கையினால் தாங்கப்பட்ட வேலை ஏந்து வேல் என்பார்கள். புலவர்களுடைய நுண்ணறிவை குறிக்க சோழன் நலங்கிள்ளியை பாடிய பாடலில் இந்த ஏந்து வேல் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கூர்மையான வேல் கூர்வேல் என்றும், வடிவமைப்பின் அடிப்படையில் வேலைக்கு தனிச்சிறப்பு தரப்பட்டதால் திருந்து வேல் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் திருந்தின இலையுடைய அந்த கூர்மையுடைய நெடிய வேலை திருந்திலை நெடுவேல் என்றும், போரில் பகைவர்கள் மீது வீசப்படுவதால் வடுக்களை பெற்ற வேலுக்கு கதுவாய் வேல் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் வேலுடைய முனை மிகவும் கூர்மையானதாக காணப்பட்டதால் அது முதிவேல் என்றும், வேலுடைய உடற்பகுதி மிக நீளமாக இருந்தால் அது நெடுவேல் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் போரின் வெற்றினை மட்டுமே ஈட்டி தரும் வேலுக்குதான் வெண்வேல் என்று பெயர். வேலுக்கு அடுத்தபடியாக நேருக்கு நேர் நடக்கும் அணுக்கு போரில் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான படைக்கருவிதான் வாள். வாள் என்பதற்கு சங்க தமிழர்கள் தனி சிறப்பிடமே கொடுத்திருக்கிறார்கள். வாளுக்கு மங்களத்தன்மை கொண்டதாகவும் தெய்வ இயல்பு பெற்றதாகவும் பழந்தமிழர்கள் கருதி வந்தார்கள். வாளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. நாந்தகம், கட்கம், நவிர், ஏதி, கண்டகம், எய்தவேணு, வஞ்சம், நாட்டம், கடுந்தலை உவனி, கரவாளம், கோணமோடு, வசி, வர என வாளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. வாளுடைய வடிவத்தை பொறுத்து வட்ட கைப்பிடி வாள், மிக கூரிய நீண்ட வாள் என பல வகைகள் இருக்கின்றன. வாளுடைய பிடிகள் காண்டாமிருகம், எருமை கொம்புகள், யானை தந்தம், மரம், மூங்கில் வேர் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது என பல குறிப்புகள் இருக்கிறது. அவற்றில் மிக முக்கியமானது உடைவாள். உடைவாளை சுரிகை என்றும் அழைப்பார்கள். பத்திரம், குறும்பிடி என்ற பெயர்களும் இதற்கு உண்டு. இந்த உடைவாளை வீரர்களும் அரசர்களும் எப்பொழுதும் தங்களுடைய உடலோடு தொங்குமாறு வைத்திருப்பார்கள். அது உரையோடு பாதுகாக்கப்பட்ட ஒரு கூர்மையான ஆயுதம். வேல், வாள் தவிர்த்து நெருங்கி போரிட வேறு சில ஆயுதங்களும் இருக்கிறது. சூளம், மூவிலை வேல், முத்தலை எழு, சத்தி என்றும், காலம், நல்வசி, கழுமுள் என்றும் இந்த சூளம் அழைக்கப்பட்டது. இது முத்தலைகளை கொண்ட கூரிய ஆயுதம். கால கடவுள் கை கொள்வது சூளம் என்றும், சிவபெருமான் ஏந்தியுள்ளது சூளம் என்றும் இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அம்மன் கோவில்கள் வெளியே இருப்பது இந்த வகை சூளம்தான். அடுத்து மழு. மா மரங்களுடைய உருவை மழுங்க செய்ய பயன்படுத்தப்படும் கருவியே மழு. பரசு, கணிச்சி, நவியம், தன்னயம், பாலம் என்பன இந்த மழுவுக்கு வேறு பெயர்கள். மரங்களை வெட்டுவதற்கு தச்சர்கள் பயன்படுத்தப்படும் இந்த மழு போர் கருவியாகவும் உருவெடுத்திருக்கிறது. அடுத்து ஈட்டி. இலக்கு நோக்கி இட்டு, அதாவது எய்து, அழிக்க பயன்படுவதால் இது ஈட்டி என்று அழைக்கப்பட்டது. போர்க்களத்தில் சீரிப்பாயும் அம்புகள், குத்தி பிளக்கும் வேல்கள், சரசரவென சுழலும் வாள்கள், இத்தனை கொடூரமான ஆயுதங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் ஒரு வீரன் தன் உடலை எப்படி காத்து கொண்டான்? இரும்பாலான ஆயுதங்களை தடுத்து நிறுத்தும் தமிழனுடைய தற்காப்பு கவசங்கள் என்னென்ன? பகைவர்களுடைய யானைகள் முட்டினாலும் உடையாத பழந்தமிழனுடைய பிரம்மாண்டமான கோட்டைகளும் மதில்களும் எப்படி கட்டப்பட்டு இருக்கும்? அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போர்க்களம் என்பது உயிரை பறிக்கும் இடம் மட்டுமல்ல, சாவின் விளிம்பில் நின்று உயிரை காத்துக் கொள்ளும் இடமும் கூட. பல்லாயிரம் அம்புகள் ஆகாயத்தை மறைத்து மழையென பொழியும் போதும், பசியோடு சீறி வரும் வாள்கள் கழுத்தை நோக்கி சுழலும் போதும், வெறும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்பது மட்டுமே வீரம் அல்ல. அந்த மரண ஆயுதங்களை முறியடித்து
பிழைத்து நின்று பகைவனை வீழ்த்துவதே உண்மையான போர் வியூகம். ஒரு கூர்மையான வேல் நெஞ்சை பிளக்க வரும்போது அதை தடுத்து நிறுத்திய பழந்தமிழனுடைய இரும்பு கவசம் எப்படி இருக்கும்? கால்களில் வெட்டு விழாமல் தடுத்த அந்த பாத கவசத்தின் பெயர் என்ன? அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது. பகைவனுடைய மத யானைகள் வந்து முட்டினாலும் துளியும் அசையாத பிரம்மாண்டமான கோட்டைகளை நம் முன்னோர்கள் எப்படி வடிவமைத்தார்கள்! உடலை காக்கும் கவசத்திற்குள்ளும் உயிரை காக்கும் கோட்டைக்குள்ளும் தமிழனுடைய தற்காப்பு அறிவியலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாக்குவதற்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் தடுப்படைகளும் போர்க்களத்தில் அவசியமானவை. தற்காப்பு கருவிகளுக்கு நம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பற்பல பெயர்களை வைத்திருக்கிறது. அரணம், சாலிகை, ஆசு, பரணம், கவசம், கண்டம், மெய்யுரை, தம்பம், கசையே, சுரிகை, மெய்புகு கருவி, பரமும் என கவசத்தின் பெயர்களை ஒரு நூற்பா தொகுத்து கொடுக்கிறது. இதில் ஒவ்வொரு கவசமும் வீரர்களுடைய உடலுடைய ஒவ்வொரு பகுதியை காக்க பயன்படுத்தப்பட்டது. அரசர்களும் படைத்தளபதிகளும் தங்கள் பாதங்களை பாதுகாத்துக் கொள்ள அணிந்திருந்த காலணி போன்ற கவசம்தான் அடிபுதை அரணம் எனப்பட்டது. பழங்காலத்தில் மதுரை மாநகரின் கடை வீதிகளில் மெய்புகு கவசம் விற்கப்பட்டதை சிலப்பதிகாரம் மிக தெளிவாக காட்டுகிறது. மார்பின் மேல் புலிநீர கவசம் அணிந்திருந்தவர்களை பற்றிய குறிப்புகளும் புறநானூற்றில் இருக்கிறது. அடுத்து வீரர்களுடைய வயிற்றிலும் இடுப்பிலும் கட்டப்படும் கவசம்தான் கச்சி மற்றும் கச்சை. யானையுடைய கீழ் வயிற்றில் கட்டப்படும் கயிறுக்கும் இந்த பெயர் பொருந்தும். மார்பில் வரியாக கட்டப்படும் கவசம் வரிக்கச்சி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து உடலை முழுவதுமாக மறைக்கும் இரும்பு கவசத்தின் பெயர்தான் மெய்மறை. இலக்கியங்கள் இதனை மழவர் மெய்மறை என்றும் வில்லோர் மெய்மறை என்றும் சிறப்பிக்கிறது. தலை, கை, உடல் முழுவதையும் மறைக்கும் இரும்பு கவசங்கள் லோகலிகா, பட்டா, கஞ்சுகா, வாரவானா போன்ற பெயர்களில் அறியப்பட்டது. அடுத்து தோல் கவசம். இரும்பு மட்டுமில்லாமல் எருமை, பசு போன்ற விலங்குகளுடைய தோள்களை கொண்டும் உறுதியான கவசங்களை உருவாக்கினார்கள் தமிழர்கள். கழுத்து கவசம், கண்டத்தலை திறனா அதாவது கழுத்தை மறைக்கும் கவசம், கூர்பாசா, அடுத்து கைகளை காக்கும் கவசமான கையுறை என பல தோல் கவசங்கள் பயன்பாட்டில் இருந்தன. அம்புகள் உள்ளே புகாதவாறு தடுக்க இந்த தோல் கவசங்கள் பெரிதும் உதவி இருக்கிறது. வீரர்களுக்கு கவசம் எப்படியோ ஒரு நாட்டின் அரண் எனப்படும் கோட்டையும் அப்படியே. பண்டைய காலத்தில் கோட்டைகளை காக்க பல்வேறு இயந்திர பொறிகளை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கோட்டை கதவுகளை உடைப்பது என்பது பகைவர்களுக்கு அத்தனை எளிதான காரியம் அல்ல. கோட்டை கதவிற்கு பாதுகாப்பாக பின்புறம் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மரத்தடிதான் எழு அல்லது எழுமரம் என்று அழைக்கப்பட்டது. கதவு காக்கும் கணையாக இந்த எழு விளங்கியது. பகைவர்கள் உள்ளே நுழையாதவாறு கதவின் குறுக்கே போடப்படும் மற்றொரு கருவிக்கு சீப்பு என்று பெயர். அடுத்து முக்கியமானது ஐயவி எனும் மரண இயந்திரம். இதுவே தமிழர்களுடைய மிகச் சிறந்த பாதுகாப்பு பொறி. பகைவர்களால் அகழியை தாண்டி உள்ளே உள்ள கோட்டையின் வாயிலுடைய கதவுகளை அவர்கள் நெருங்கும் போது கதவிலிருந்து மேலிருந்து விழுந்து அவர்களை நசுக்கக்கூடிய ஒரு இயந்திர பாலமே ஐயவி எனப்படும். துலாமரம் எனப்படும் இந்த ஐயவி கோபுர வாசல்கள் கட்டப்பட்டு கதவை நெருங்குபவர்களை நசுக்க பயன்படுத்தப்பட்டது. சரி, ஒருவேளை கதவை உடைக்க முடியாமல் கோட்டை மதிலின் மீது ஏறி உள்ளே குதிக்கலாம் என்று பகைவன் நினைத்தால் அங்கே காத்திருக்கிறது அதைவிட பெரிய மரணம். மதிலின் மேலிருந்த பகைவன் மீது வீசுவதற்கென்றே எரிகோள், பெரிய பெரிய பாத்திரங்களில் கொதிக்கும் திரவங்கள் என பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. எதிரிகளின் மீது ஊற்றுவதற்காகவே கொதிக்க வைக்கப்பட்ட நெய்க்கு பரிவுறு நெய் என்று பெயர். கொதிக்கும் கரும்பு சாற்றிற்கு பாகு அடு குளிசி என்று பெயர். காய்ச்சி உருக்கிய இரும்பிற்கு காய்பொன் உலை என்று பெயர். இதெல்லாம் அவர்கள் மதில் மேல் ஏற முயற்சி செய்யும் பொழுது மேலிருந்து எதிரி மீது ஊற்றுவார்கள். இதை தவிர கவன்களுக்கு தேவையான பெரிய கற்களை இட்டு வைக்கும் கூடைகளும் அந்த மதிலின் மீது தயார் நிலையில் இருக்கும். உடலில் கவசமும் ஊருக்கு பிரம்மாண்டமான கோட்டையும் இருந்தாலும் ஒரு அரசனுடைய உண்மையான பலம் எதில் இருக்கிறது? எந்த ஒரு மாபெரும் கோட்டையையும் அடித்து நொறுக்கும் பலம் கொண்ட படைபலமே தமிழர்களுடைய ஆணிவேர். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை தாண்டி பழந்தமிழர்கள் வைத்திருந்த பல்வேறு படைகள் என்ன? உலகை நடுங்க செய்த அந்த மரத்தமிழன் படைகளுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வில்லின் நாணை இடுக்க கைகளில் உரம் வேண்டும். வேலின் முனையை கூர்மையாக்க உலகில் நெருப்பு வேண்டும். ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க களத்தில் சிந்த குருதி வேண்டும். இத்தனை நேரமாக நாம் பார்த்த அத்தனை போர் கருவிகளும்
வெறும் இரும்பு துண்டுகள் தான். ஏனென்றால் அதை ஏந்தி நிற்கும் மாவீரனுடைய நெஞ்சில் வீரம் என்ற நெருப்பு இல்லாத வரை அவை வெறும் இரும்பு துண்டுகள் தான். ஒரு கணம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வானத்தை மறைக்கும் புழுதி படலம், திசைகள் எல்லாம் அதிரும் போர் முரசுகளுடைய ஓசை, மலைகள் நடந்து வருவது போல பிளிறு கொண்டு வரும் பல்லாயிரம் மத யானைகள், காற்றை கிழித்துக் கொண்டு பாயும் குதிரை படைகள், முன்னால் நிற்க எந்த பகைவனாலும் முடியாது என்று சவால் விடும் அளவிற்கு பல லட்சம் காலாட்படை வீரர்கள், இதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழர்களுடைய மாபெரும் போர் இயந்திரம். அரசனுக்குரிய அங்கங்களுள் முதன்மையானதும் தலைமையானதும் சிறந்ததும் படை என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு நாட்டின் அரசியலுக்கே அந்த படையே அடிப்படையாகும். ஆயுதங்களை மட்டுமே நம்பி தமிழர்கள் களத்திற்கு போகவில்லை. யானை, குதிரை, தேர் என அத்தனை உயிர்களையும் தங்களுடைய போர் வீகுங்களாக மாற்றினார்கள். யானைப்படை தமிழர்களுடைய போர் படையில் மிகவும் பிரம்மாண்டமானது. யானைப்படை தொடிநவில் யானை, வினைநவில் யானை, போர்வல் யானை என்று 10 யானைகளுடைய வீரத்தை சிறப்பிக்கிறது. கோட்டை கதவுகளை உடைப்பதற்கும், பகைவர்களை துதிக்கையால் தூக்கி வீசுவதற்கும், காலால் மிதித்து துவம்சம் செய்வதற்கும் இவை பயன்படுத்தப்பட்டது. அரசர்கள் பெரும்பாலும் போர்க்களத்தில் யானையின் மீது அமர்ந்தே போர் புரிந்தார்கள். பகைவருடைய கோட்டையை அழித்த யானைகளுடைய கொம்புகளில் செந்நீர ரத்தம் படிந்திருப்பதை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அடுத்து குதிரைப்படை போர்க்களத்தில் காற்றின் வேகத்தில் சென்று பகைவர்களை தாக்கும் ஆற்றல் குதிரைகளுக்கு இருந்தது. சங்க காலத்தில் போர் குதிரைகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கலனை எனப்படும் கவசங்களை அணிந்திருந்தன. வேல் வாள் ஏந்திய மாவீரர்கள் இந்த குதிரையின் மீது ஏறி சென்று சரமாரியாக தாக்கினார்கள். அடுத்து தேர்ப்படை, அரசர்களும் படை தளபதிகளுக்கும் உரிய வாகனமாக தேர்கள் இருந்தன. தேர்களில் பல்வேறு வகையான கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். மேலும் மணிகள் கட்டப்பட்டு ஒளி எழுப்பியபடி அந்த தேர்கள் போர்க்களத்தில் சுழலும். அடுத்து காலாட்படை, வாள், வேல், வில், கவசம் என அத்தனையும் தாங்கி உயிரை துச்சம் என மதித்து களத்தில் முன்னிருக்கும் மாவீரர்கள் இவர்கள். சங்க இலக்கியங்களில் மாவீரர்களுடைய நெஞ்சில் விழுந்த வீர தழும்புகள் பெருமையோடு பேசப்பட்டிருக்கிறது. இது மட்டும்தானா? அதுதான் இல்லை. வெறும் 4 படைகள் மட்டுமின்றி அமைப்பின் அடிப்படையில் படைகளை 6 பழந்தமிழர்கள் பிரித்தார்கள். இதுதான் அவர்களுடைய மிகச்சிறந்த போர் வியூகம் என்று சொல்லலாம். 1 மூலப்படை. பல தலைமுறைகளாக மன்னனுக்காக உயிரை கொடுக்கும் நிரந்தரமான படைதான் மூலப்படை. தியான பயிற்சி செய்து கொண்டும் நெடுங்காலம் நிலைத்துள்ள பாரம்பரியம் மிக்க வீரர்களை கொண்டதுதான் இந்த படை. போர்க்களத்தில் மன்னனே இறந்தாலும் சற்றும் பின்வாங்காமல் களத்தில் நின்று உயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த மூலப்படை வீரர்கள். அடுத்து கூலிப்படை. பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் போர் புரியும் கொடூரமான படை இது. அரசர்கள் தங்களுடைய படைகளுக்கு முன்னால் இந்த கூலிப்படையை அனுப்புவார்கள். எதிரிகளுடைய நாட்டுக்குள் புகுந்து ஊர்களை எரித்து மாடுகளை கவர்ந்து அங்கிருக்கும் செல்வங்களை சூறையாடுவதுதான் இவர்களுடைய பணி. அடுத்து நாட்டுப்படை. அதாவது நாட்டு மக்களே போர்க்களத்தில் அரசனுக்காக ஆயுதம் ஏந்தி போரிடும் படைதான் இந்த நாட்டுப்படை. அடுத்து காட்டுப்படை. வேடர்கள் முதலிய வன மக்களை கொண்டு அமைக்கப்பட்ட சிறப்பான படை இது. காடுகளில் நடக்கும் கொரில்லா தாக்குதல்களுக்கு இவர்கள் மிகச்சிறந்தவர்கள். அடுத்து துணைப்படை. நட்பு காரணமாகவோ அல்லது ஒப்பந்தம் காரணமாகவோ உதவிக்கு வரும் கூட்டாளிகளுடைய படைதான் துணைப்படை. இறுதியாக பகைப்படை. இவர்கள் முந்தைய போர்களில் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு பின்பு படையில் சேர்க்கப்பட்ட பகைவர்களை கொண்ட படைதான் இந்த பகைப்படை. இவ்வளவு பெரிய படைகளை வழிநடத்திய 3 தங்களுக்கு என்று தனித்தனி முத்திரைகளை கொடிகளாக பறக்க விட்டார்கள். சேரர்கள் வில்லை கொடியாகவும், சோழர்கள் புலியை கொடியாகவும், பாண்டியர்கள் கயல் என்ற மீன் உருவத்தை கொடியாகவும் கொண்டு போர்க்களத்தில் வீரநடை போட்டார்கள். ஆனால் இத்தனை படைகளும் கொடூரமான ஆயுதங்களும் வெறும் கொலைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை. அறமும் அருளும் நிலைக்க அரணாய் விளங்குவதே உண்மையான படை. புறப்பகையை போக்கவும் எல்லைகளை காக்கவும் உள்நாட்டில் ஏற்படும் கிளர்ச்சிகளை ஒடுக்கவும் அவ்வளவு ஏன்? புயல், வெள்ளம், பெருந்தி, பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது மக்களை காக்கவும் இந்த மாபெரும் படைகளே பயன்படுத்தப்பட்டன. அடுத்து இறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவதுதான் உங்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும். கடல் அலைகளை போல கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஆயுதங்களோடு அணிவகுத்து நிற்கும் மாவீரர்கள். ஒரு மன்னன் தன் விரலை அசைத்தால் அடுத்த நொடி பகைவனுடைய நாடே சுடுகாடாக மாறும். இது ஏதோ ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் கற்பனை காட்சி அல்ல. இதுதான் 1000 முன்பு உலகையே தன் காலடியில் மண்டியிட வைத்த நம் சோழ பேரரசின் மாமன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனுடைய உண்மையான படைப்பாளர்.

பொதுவாக நம் வரலாற்றில் அக்ரோனிப்படை என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரத போரில் பாண்டவர்கள் 7 அக்ரோனி படைகளையும் கௌரவர்கள் 11 அக்ரோனி படைகளையும் வைத்திருந்ததாக படித்திருக்கிறோம். ஆனால் நிஜமாகவே அந்த அக்ரோனி படை என்றால் என்ன? அதில் எத்தனை யானைகள் இருக்கும், எத்தனை குதிரைகள், எத்தனை கடற்படை வீரர்கள் இருப்பார்கள்? கடற்படையையே உலகிற்கு அறிமுகப்படுத்திய ராஜேந்திர சோழன் எப்படி இந்த படையை உருவாக்கி இருப்பான்? அந்த படைகளுக்கெல்லாம் என்ன பெயர்? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகால தமிழர்கள் வரலாற்றில் மிகவும் பிரம்மாண்டமான ரத்தம் உரைய வைக்கும் அந்த படை பலத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு இந்த வரலாற்று பதிவை முடித்துக் கொள்ளலாம். பண்டைய காலத்தின் படைகளுடைய எண்ணிக்கையை குறிக்க பயன்படுத்தப்பட்ட மிக உயர்ந்த கணித அளவீடுதான் அக்ரோனி. இது ஏதோ குத்து மதிப்பான கணக்கல்ல, மிக துல்லியமான போர் வியூகம். அது என்ன கணக்கீடு? 1 தேர், 1 யானை, 3 குதிரைகள், 5 கடற்படை வீரர்கள். இந்த குழுவிற்கு பெயர்தான் பத்தி. இது போல 3 பத்திகள் சேர்ந்தால் 1 சேனாமுகம். இதே போல் 3 சேனாமுகங்கள் சேர்ந்தால் 1 குழுமம். இப்படியான கணக்கீடு 3 மடங்காக உயர்ந்து கொண்டே சென்று கணம், வாகினி, பிருதனை, சமு, அணிகினி என்று வளர்ந்து இறுதியாக 10 அணிகினிகள் சேர்ந்தால் அதுவே 1 அக்ரோனி. ஆக எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் 1 முழுமையான அக்ரோனி படையில் 21,870 தேர்கள், 21,870 போர் யானைகள், 65,610 குதிரைகள், 109,350 காலாட்படை வீரர்கள் என ஒட்டுமொத்தமாக 218,700 வீரர்களும் விலங்குகளும் அடங்கிய ஒரு மாபெரும் சமுத்திரமே 1 அக்ரோனி படையாகும். ஒரு விஷயம் தெரியுமா? இதிகாசங்களில் சொல்லப்பட்ட இந்த அக்ரோனி படையை நிஜத்தில் கண்ணெதிரே நிறுத்தி காட்டியவன் தான் கடல் கொண்ட சோழன், ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் படை ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் பல மடங்கு பெருகியது. சோழர்களுடைய படை ஒட்டுமொத்தமாக சேனை என்றும், அதனை வழிநடத்துபவர் சேனாதிபதி என்றும், தண்டநாயக்கர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ராஜேந்திர சோழனுடைய படையில் மட்டும் 500,000 வீரர்கள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அவர் தனது படையை வெறும் எண்ணிக்கையாக மட்டுமல்லாமல் பல சிறப்பு பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார். வேலைக்கார படைகள் என்று ஒன்று இருந்தது. இது சோழர்களுடைய பிரத்யோகமான தற்காப்பு படை. மன்னனுக்காகவே தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து தரக்கூடியவர்கள் இவர்கள். மன்னனுக்கு 1 என்றால் தங்கள் தலையையே தாங்களே வெட்டி கொண்டு, அதாவது நவகண்டம் கொடுத்து சாக துணியும் மாவீரர்கள் தான் இவர்கள். வலங்கை வேலைக்காரர்கள், இடங்கை வேலைக்காரர்கள் என இவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். சோழர்கள் மட்டுமல்ல, பாண்டியர்களும் தென்னவன் ஆபத்துதவிகள் என்று அழைக்கப்படும் ஒரு படையை வைத்திருந்தார்கள். பாண்டிய மன்னர்களுடைய படையில் மிக முக்கிய பிரிவாக இருந்தவர்கள் தான் இவர்கள், ஆபத்துதவிகள் என்று சொல்லலாம். சோழர்களுடைய வேலைக்கார படைகளை போலவே பாண்டிய மன்னனுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் சீறி பாய்ந்து வரும் ரகசியம் மற்றும் சிறப்பு படை இது. இவர்களது யானைப்படை மிகவும் பிரம்மாண்டமானது. அதே போல் சேரர்களுக்கு வில்லவர் படை. மலைப்பாங்கான இடங்களை கொண்ட சேர நாட்டில் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறை அதிகம் காணப்பட்டது. இவருடைய படையில் வில்லவர் எனப்படும் புகழ்பெற்ற வில்படை இருந்தது. 3 வில்களையும் மர உரை அம்புகளையும் கொண்டு பல மைல்களுக்கு அப்பால் உள்ள பகைவர்களையும் குறித்தவராமல் வீழ்த்துவதில் சேர வீரர்கள் வல்லவர்களாக இருந்தார்கள். ஆக இறுதியாக வரலாறு பல அரசுகளை பார்த்திருக்கிறது. பல சாம்ராஜ்யங்கள் மண்ணோடு மண்ணாயிருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய வீரம் மட்டும் காலத்தின் கரையான்களுக்கு இரையாகாமல் இன்றும் ஓலை சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் தங்கத்தமிழ் பாடல்களிலும் உயிர்ப்போடு மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வடித்த வாள்களும் வேல்களும் இன்று துருப்பிடித்து மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கற்பித்த அந்த வீரம் என்ற அந்த அறம் ஒவ்வொரு தமிழனுடைய உதிரத்திலும் என்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன உலகில் செயற்கை கோள்களும் ஏவுகணைகளும் போரின் தலையெடுத்தையே நிர்ணயிக்கலாம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் லட்சக்கணக்கான யானைகளையும் குதிரைகளையும் கடற்படை வீரர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கென்று தனித்தனி வியூகங்களை வகுத்து கடல் தாண்டி சென்று கொடி நாட்டியினம் தமிழர்களுடைய படை ஆளுமை உலகையே வியக்க வைக்கும் ஒரு வரலாற்று சாதனை. 1000 வீரர்களுடைய மூச்சு காற்றிலும் அந்த மத யானைகளுடைய சத்தத்திலும் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் தமிழனுடைய வீரமும்
பெருமையும். சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமை. கலியறிந்து பெயர்த்தல் காலைக்கு கடமை என்று வாழ்ந்த நம் முன்னர்களுடைய வரலாற்றை அடுத்து வரும் தலைமுறைக்கு நாம் மறக்காமல் தடத்த வேண்டும். ஜென்சி மக்கள் வரலாறு தெரியாமல் வாழ்வார்கள் என்ற ஒரு பேச்சு வரலாற்றில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் அவனுடைய அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தமிழனாய் இருப்பதில் நாம் பெருமைப்பட முடியும். இப்பொழுது நாம் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த வரலாற்றை நீங்கள் முதல் முறையாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எந்த ஆயுதம், எந்த படை உங்களை நிற்க வைக்கிறது? அந்த கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பல்வேறு

0: பாடலோடு நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது தமிழோடு ஒரு தர்க்கம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புண்டே மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
4: 10 Fraser Street in Hoover, Canada.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோசுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: வந்து தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 8:07 கட்சத்தில் 7:07 நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சின் பாம்பியாட்டி தமிழொழி தமிழொழியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வசையில் தொடர்ந்து வானிலைகளில்

என்று கேளு நிச்சயம் 38வது பரிசிட்டத்தின் 12வது வாரம். வளைபோல் வளமையான நிமிந்தோடு இன்று இணைச்சியும் வாழ்ப்பது இன்று இணைச்சியிலும் ஒரு நீர் அதிக ஒற்றமாக இரண்டு தடவை இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அதிலிருந்து கடந்த வாரத்தில் நேரடிக்கையில் இணைந்துள்ளார். நேரடிக்கையில் கவர்துறையமாக மொத்தம் 3 தடவை இணைந்துள்ளாம். நேரடிக்கையில் ஒரு நேரம் இணைந்துள்ளவர் ஒரு நேரம் கேள்வி கேட்கும்போது இரண்டு தடவை கேள்வியும் இரண்டு தடவை விடையும் கூறப்படும். அதன் கேள்வி கேட்பதே விடை கேட்பதை தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களை நீ இன்று இணையச்சு குழந்தைகளுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படி நாளை உங்கள் தொலைபேசி இலக்கங்களை 33-1-38-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33-9-51-47-71 அல்லது வைபர் இலக்கம் இருக்க 33-6-50-74-27 வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்திலும் கூட நீங்கள் இணைந்தாலும் 33-6-89-86-55-29 அதுவரை கடந்த வாரத்தில் நேரடிக்கையில் இணைந்தோடும் இன்றைய நேரடிக்கையில் இணைந்து கொள்ளாமல் யார் என்பதை பார்ப்போம். திரு சதீஷ், திருமதி லாலா ரவி, திருமதி தேவி தன்ராஜ், திருமதி ஷியாமலா சட்குமாரன், திருமதி சரோஜினி சோதிராஜா, திருமதி பாமா ராஜரண்ணம், திருமதி கமலவேணி மற்றும் திருமதி பத்மினி பத்மினி

நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வானிலை இணைந்திருக்கின்ற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாக வானிலை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம். வணக்கம். துண்டிக்கப்பட்டிருக்கின்றது.

0: வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ராஜரண்ணா, நிலமா இருக்கிறீர்களா?
1: நீங்கள் எப்படி?
0: நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம், நன்றி. எப்படி ஜெயமல் காலையில் இருக்கு?
1: பரவாயில்லை, 27-28 போகுது. நாலு ரெண்டு நாள் தான், அதுக்கு பிறகு 17-16 போகுது.
0: குறைதான் அடுத்தது
1: பதாரண்டு உரை, அதோட சரி கதை.
0: இனி அக்டோபர் மாதம் வந்து விட்டதான், இனி
1: அது காணும். அவ்வளவு இருந்தது எப்படிய
0: ஹார்ஸ் மலைகள், அதாவது ஹார்ஸ் மவுண்டன் எந்த நாட்டில் உள்ளது? ஹார்ஸ் மலைகள், அதாவது ஹார்ஸ் மவுண்டன் எந்த நாட்டில் உள்ளது? பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், கனடா, நேபாளம். ஹார்ஸ் மலைகள், அதாவது ஹார்ஸ் மவுண்டன் என்பது எந்த நாட்டில் உள்ளது? விடைத்திருக்க பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், கனடா, நேபாளம்.
1: சுவிஸ்
0: என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு நினைந்து உண்டமைக்கு நன்றிகள். முன்ன சந்திப்போம், நன்றி, வணக்கம். ஹார்ஸ் மலைகள், அதாவது ஹார்ஸ் மவுண்டன் என்பது எந்த நாட்டில் உள்ளது என்று கேட்டிருக்கின்றேன். விடைத்தெரிவுகளாக பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், கனடா, நேபாளம். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி பேபி கணேஷ் அவர்களை நான் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேசன், இருக்கிறீர்கள் நலமா?
2: நலம். நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி.
2: நான் ஜெர்மனி என்று சொல்றேன்.
0: ஜெர்மனி என்று சொல்றேன், சரியான பாப்பா போய் பார்த்தீங்களா?
2: அந்த அந்த இடத்துக்கு சொல்றது அப்படி இந்த ஹோஸ்ட் அது இல்லைன்னு சொல்லி
0: சொல்றேன். சரி, நன்றி. இணைந்து வைக்கணும். தொடர்ந்து வாட்ஸ்அப் கூட நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் பாமா.
0: வணக்கம் பாமா. இந்த வாட்ஸ்அப்ல என்ன வந்தீங்க? தொடர்ந்து வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சரோஜினி.
5: வணக்கம்.
0: நான் சரோஜினி, நானும் ஜெர்மனி என்று சொல்றேன். நீங்களும் அவர் திருமதி சரோஜினி சூரியராஜன் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்க நேரோட கொண்டிருக்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி.
6: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலம் தானே?
6: நலம்.
0: நன்றி சொல்லுங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், கனடா, நேபாளத்திலே ஜெர்மனி என்பது சரியான பதில். சரியான பதிலோடு இணைந்துள்ள திருமதி பிபி கணேஷ் அவர்கள், தொடர்ந்து திருமதி பாமராஜனம், சதீஷ் சரோஜினி சோதிராஜா, ரொசாரி ஆகியோரும் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடிக்காக ஒரு நிர்வாகம் இணைந்துள்ளோம். அந்த நீர் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
7: ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 11 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 669 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால்.

0: நேரம் 8:11 பிரான்ஸ் நிலையப்பாகம் கேட்டி தமிழை தமிழை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேளிக்கடை கேளிக்கடை சில் அடுத்த நிலை கேளிக்காக இணைந்திருக்க நேரம் இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜான்.
0: வணக்கம் பதனா.
1: அடிக்க
0: வரைய மாட்டேன். நதிக்கரையில் உள்ள நகரம் எது? ரங்கூன், ரோம், பாரிஸ், டோக்கியோ, வாஷிங்டன். போடாமக் என்னும் நதிக்கரையில் உள்ள நகரம் எது? ரங்கூன், ரோம், பாரிஸ், டோக்கியோ, வாஷிங்டன். போடாமக் நகரம். போடாமக் நதிக்கரையில் உள்ள நகரம். அதை நான் சொல்லி போட்டேன். இணைந்துள்ள அழைப்புகள் தொடர்ந்து சிறக்கம் 33:48-32:15:40. தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கேன் சரோஜினி அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். அவர் உண்மையை விட சொல்ல வந்தார அல்ல தெரியவில்லை. வணக்கம்.
2: வணக்கம். அவ விட சொல்லிட்டா?
0: அவ விட சொல்லிட்டா. ஆமா. நேரடி கேள்விக்காக விரைவாக இணைந்துள்ளோம். சரி, உங்களுக்கான கேள்விக்கு போக இருக்கின்றோம். கழுதையின் கற்பகாலம் எத்தனை நாட்கள்? உங்களுக்கான கேள்வி 330, 365, 380, 406, 420. கழுதையின் கற்பகாலம் எத்தனை நாட்கள்? விடைத்தீர்கள் 330, 365, 380, 406, 420. கழுதையின் கற்பகாலம் எத்தனை நாட்கள் என்று கேட்டிருந்தேன். விட திருவிழாக 330, 365, 380, 406, 420. இதற்கான பதிலோடு இணைந்த ஜெனி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் வைபர்ல வணைந்திருக்கிற செல்வத்துறை கந்தையா. வணக்கம், நீங்கள் வைபர்ல இருந்து ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம், நான் சுரேஷ்.
0: நீங்கள் அங்கே அங்கால கேட்டுக்கொண்டிருக்கிறதால நாங்கள் கூப்பிட்டு கேட்கவில்லை உங்களுக்கு. சரி சொல்லுங்க. நலமா?
3: படத்துல கேள்விப்பட்டது ஏழு கால வயதா போச்சுன்னு சொன்னது.
0: ஏழு கால வயதா போச்சுன்னா கழுதையின் வயது. ஒரு
3: கழுதையின்
0: நல்லது கழித்து நிறைவு கொண்டிருக்கின்றேன். கழுதையின் கற்ப காலம் இத்தனை நாட்கள் என்று கேட்டதே 330, 365, 380, 480, 420, 365 சரியானது. இதுக்கான சரியான பதிலும் ஜெனி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அதற்கான சரியான பதிலும் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணில் இணைந்துள்ளோம். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முதலாக ஒரு சின்ன விளம்பர இடவரை. நேரம் 8:24 கிடைச்சது 7:24 இந்த நேரடிக்கான அனுசரிப்பாளர்கள்.
4: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை

இருக்க தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: നേരം 8:26 7:26 ഇവിടം തമിഴ് ഇടം പറ്റിക്കൊണ്ടിരുന്നത് കേൾവിക്കണേ കേൾക്കണി ചേർത്ത് പ്രതി തിങ്കൾ തുറമിന് 8 നിന്ന് 9 വരെ കുളയുമാണ് ടിയാട്ടി തമിഴിൽ. அதுவரை தந்து வாழ இணைந்திருக்க அடுத்த அன்பு இப்ப தன் பகவான் இணைத்துக் கொள்கிற வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் திருமதி குணநாய்.
1: நலமாயிருக்கிறோம்.
0: நீங்க தானே?
1: நன்றி.
0: உங்களுக்கான கேள்வி போன்றோம். ஒலிம்பிக் போட்டியில் விளையாட்டு சம்பந்தமான வழக்குகளை தீர்த்து வைக்கும் வழக்காடு மன்றம் முதன் முதலாக எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஒலிம்பிக் போட்டியில் விளையாட்டு சம்பந்தமான வழக்குகளை தீர்த்து வைக்கின்ற வழக்காடு மன்றம் முதன் முதலாக எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை 1980 84 88 92 96 ஒலிம்பிக் போட்டியில் விளையாட்டு சம்பந்தமான வழக்குகளை தீர்த்து வைக்கும் வழக்காடு மன்றம் முதல் முதலாக எந்த ஆண்டு முதல் அமைக்கப்பட்டது? 1980 84 92 96 1988 என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்துள்ள நன்றிகள் முன்பு சந்திப்போம். நன்றி வணக்கம். அவர் திருமதி குணநாயகி இணைந்துள்ள குணநாயகி கேட்கப்பட்ட கேள்விதானே. ஒலிம்பிக் போட்டியில் ஏற்படுகின்ற விளையாட்டுகள் சம்பந்தமான வழக்குகளை தீர்த்து வைக்க வழக்காடு மன்றம் முதல் முதலாக எத்தனையாம் ஆண்டு அமைக்கப்பட்டது கேட்டதே படத்தில் 1980 84 88 92 96 இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு தொடர்ந்து இணைந்திருக்கிற திக்கனடா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
2: வணக்கம் ஜெய. நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
2: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். அதுக்கு 1984 என்று சொல்லிப்பாங்க.
0: 1984 என்று சொல்லி 84 சரியான் பாப்போம். உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் திக்கனடா இணைந்தார். திக்கனடா திறந்து நினைந்திருக்கின்ற அடுத்த நிலை இப்போது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி.
0: ரஜினி என்ன சொல்லுங்கள்? நலமா?
3: நாங்கள் நலம். நீங்கள் நலந்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: நானும் 1984 என்று சொல்கிறேன்.
0: நீங்கள் 1984 சொல்கிறீர்கள். 84 சரியான் பாபு. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க ஜெனி அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
4: நன்றி
0: வணக்கம். அவர்
5: 16
0: ஒலிம்பிக் போட்டியில் சம்பந்தமான வழக்குகளை தீர்த்து வைக்கும் போது வழக்கான மன்றம் முதன்மையாக எந்த ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது என்று கேட்டிருந்தேன். விட திருவிழாக 84 88 92 94 என்பது சரியான பதில். சரியான பதிலோடு மேலே இணைந்து கொண்டார் திக்கெண்ணடா அவர்கள். அத்தனை செய்ய அவர்கள் நினைவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வால் இணைந்துள்ளோம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு பாடல்.

0: அடுத்த கல்லியாக நேரடியாக வாழ்க்கிறது, அடுத்த கல்லியாக நேரடியாக வாழ்க்கிறது. இடிக்கப்பட்ட பேர்லின் சுவர் இந்த ஆண்டு கட்டப்பட்டது, இடிக்கப்பட்ட பேர்லின் சுவர் இந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பதை உங்களுக்கான கல்வி 1959, 1960, 1961, 1962, 1963 இடிக்கப்பட்ட பேர்லின் சுவரானது இந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவிழா 1959, 1960, 1961, 1962, 1963 இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற ஷியாமலா அவர்களை வாழை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: 61
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். ஷியாமலா தொடர்ந்து வாழை இணைந்து அடுத்தனை வணக்கம். துண்டிக்கப்பட்டுள்ளது, இடிக்கப்பட்ட பேர்லின் சுவரானது எப்பொழுது கட்டப்பட்டது என்பதை உங்களுக்கான கேள்வி. விடைத்தறிவுகள் 1959, 1960, 1961 இதற்கான பதிலோடு இணைந்து சரோஜினி அவர்களை வாழை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
2: வணக்கம். 1961
0: சரியான அவங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழை இணைந்த காலத்தில் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் தேவி. நலமா?
3: வணக்கம்
0: ரோசாலி. சொல்லுங்கள்.
4: 1961
0: அவர் திக்கனடாக இணைந்திருந்தார். திக்கனடாவை தொடர்ந்து இணைந்திருக்க ராஜரட்டம் தொடர்ந்து கேள்வி நிறைய கொண்டிருக்கிற வணக்கம் ராஜரட்டம்.
5: நானும்
0: 1961 இடிக்கப்பட்ட பேர்லின் சுவர் இந்த ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. 1959, 1960, 1961, 1962, 1963 என்பது சரியாக அதுக்கான சரியான பதிலோடு இணைந்து கொண்டார் திருமதி ஷியாமலா. சரியான நிலவிற்கு நன்றிகளை குறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாள் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடம்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் 8:43 கிளச்சி 7:43 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்விக்கணை அடுத்த கேள்வியாக நேரடியாக வாழ்க்கை வருகிறது. பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன்முதலில் எங்கு நிறுவப்பட்டது? பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன்முதலாக எங்கே நிறுவப்பட்டது? விடைத்தீர்கள் பாரிஸ், டோக்கியோ, லண்டன், பெர்லின், நியூயார்க். பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன்முதலாக எங்கே நிறுவப்பட்டது என்று கேட்டிருந்தேன். விடைத்தீர்களாக பாரிஸ், டோக்கியோ, லண்டன், பெர்லின், நியூயார்க். இதற்கான பதிலோடு வாழ்நிலை காலத்தினை. வணக்கம். வணக்கம். இணைப்பை துண்டிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன்மையாக இங்கு நிறுவப்பட்டது கேட்டதே விளைத்தவர்களாக பாரிஸ், டோக்கியோ, லண்டன், பெர்லின், நியூயார்க். இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன்மையாக இங்கு நிறுவப்பட்டது கேட்டதே விளைத்தவர்களாக பாரிஸ், டோக்கியோ, லண்டன், பெர்லின், நியூயார்க்.
3: பாரிஸ்
0: சொல்லி பாரிஸ் சொல்லி ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
3: நன்றி.
0: அவர் திருமதி ரஜினி என்று இணைந்து கொண்டார்.

0: தொடர்ந்து எனக்கு குணநாயகி அவர்கள் எடுத்துக்கொள்ள. வணக்கம் குணநாயகி. வணக்கம் குணநாயகி. குணநாயகி வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். குணநாயகி இணைப்பில் இருக்கிறீர்கள், அழைக்க வேண்டாம்.
1: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கே, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கே, வணக்கம். வணக்கம்,
2: பாரிஸ்
0: சொன்னா பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலையும் பாரிஸ், டோக்கியோ, லண்டன், பெர்லின், நியூயார்க் இதுவரை இணைந்து கொண்ட எந்த நேர்மையான சரியான பதிலோடு இணைந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்க தேவி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்க. வணக்கம் தேவி.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள் தேவி.
3: வணக்கம்
0: பேபி, சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: பெண்களுக்கான தொப்பிகளை மட்டும் தயாரிக்கும் தொழிற்சாலையும் நியூயார்க் என்பது சரியான பதில். இதை கிரிமாலே என்றும் கேட்கப்பட்ட கேள்வி. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நேர்மாலே இணைந்து கொள்ளலாம். அந்த நேரம் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
4: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உள்ளத்து கொண்டு
5: என்ன சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
6: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: உனக்கு நம்ம சரித்திரம்.
8: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
6: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோதிரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0077-36
1: 74 18 அல்லது 0674 0044 440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேரம் 8:50 ஒலிக்கப்பட்ட அந்த நந்தா திரைப்பட பாடலில் ஒலித்த அந்த பாலசுப்ரமணியத்துடன் இந்த குரல் கொடுத்த அந்த பெண் குரல் யாருடையது என்பதே உங்களுக்கான கேள்வி. பாலசுப்ரமணியத்துடன் ஒலித்த அந்த பெண் குரல் யாருடையது என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திரைவள் அனுராதா, ஸ்ரீராம், சித்ரா, ஸ்ரீ மதுமிதா, சுபா, அனுபாமா. ஒலித்த அந்த பெண் குரல் யாருடையது என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்தெரிவுகள் அனுராதா, ஸ்ரீராம், சித்ரா, ஸ்ரீ மதுமிதா, சுபா, அனுபாமா. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற மதனா அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் மதனா.
2: மால்குடி சுபான்.
0: மால்குடி சுபான்னு சொல்ற சுபா சரியாண்டா. அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் வதனா அணைந்துள்ளார். வதனா அவர் தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம்.
9: நானும் மால்குடி சுபான் சொல்லி பாக்க.
0: நீங்களும் மால்குடி சுபான் சொல்ற சரியாண்டா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வாழ் இணைந்து கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சதீஷ் அவர்கள் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
10: வணக்கம். என்ன பேர்?
0: சுபா. லால் மால்குடி சுபா.
10: அந்த பழகான.
0: நன்றி, இணைந்து. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம்.
11: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்க. மால்குடி சுபா.
12: எழுதினாது.
13: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து நின்றிருக்கின்ற சரோஜினி அவர்களை வாழ் நினைத்துக்கிறேன். வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி.
14: வணக்கம். நானும் மால்குடி சுபாவோ அது சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நின்றிருக்கின்ற பாமா அவர்களை இணைத்துக் கொள்கிறேன் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
15: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்க. கடைசி கல்லியோ.
15: நன்றி,
0: தொடர்ந்து குணநாயி அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்க. வணக்கம் குணநாயி.
11: வணக்கம். நானும் மால்குடி சுபான்னு சொல்லுகின்றேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி,
11: நன்றி, சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். நல்ல எழுதியவர்களை நினைவு கொண்டிருக்கின்றேன். ஒழித்த அந்த பாடல் நந்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற பழனி பாரதியின் கவிதை வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இடம்பெற்ற அந்த பாடலை பாடியவர் பாலசுப்ரமணியத்திலிருந்து பாடியவர் யார் என்று கேட்டிருந்தேன். விடை தெளிவலாக அனுராதா ஸ்ரீராம், ஸ்ரீமதி மதுமிதா, சித்ரா, லால்குடி சுபா, அனுபாமா கொடுக்கப்பட்டதில் லால்குடி சுபா என்பது சரியாக இருக்கிற சரியான பதிலோடு முதலில் வதனா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இணைந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி 308 தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

இப்படி இந்த பாடலோன்று காண்கின்றது என்று கேள்வி கலைஞர்ச்சி கல்வி நிகழ்ச்சிகளின் சிறப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டது தமிழில் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி முடித்தியாட்டி தமிழின் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: நூலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் பிணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulagam.com.
4: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gala Gonesse Sassadil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அண்மையில் ரகசியமாக அமைக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் திருவுருவ சிலை நீதிமன்ற உத்தரவு மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் யாழ் நீதிமன்றத்தில் தற்போது பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் ஒருவரான தியாக தீபம் திலீபனின் இந்திய அரசாங்கத்திடம் 5 கோரிக்கைகளை அவர் முன்வைத்து யாழ்ப்பாண நல்லூர் கந்தசாமி கோவில் முன்றலில் 1987 செப்டம்பர் மாதம் அகிம்சை வழியில் உண்ணாலை போராட்டத்தின் போது உயிர் துறந்தார். இவரது நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திலீபனின் நினைவை மீட்டிக் கூறும் வகையிலும் அவரது நினைவாலய பகுதியை மேம்படுத்தும் நோக்கிலும் நல்லூர் பகுதியில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அனுமதியுடன் திலீபனின் வெண்கலந்த அல்லது திருவுருவ சிலை ஒன்று அண்மையில் புதிதாக நிறுவப்பட்டது. புதிதாக நிறுவப்பட்ட திலீபனின் சிலையானது கடந்த செப்டம்பர் 27 அன்று போலீசாரால் அதிரடியாக அகற்றப்பட்டது நேர்கள் அறிந்ததே. தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் சின்னங்கள் அல்லது நினைவு சின்னங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்துவது நாட்டின் சட்டத்துக்கு முரணானது என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த அகற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. சிலையை அகற்றியதை அடுத்து அது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரால் யாழ் நீதிமன்றத்தில் அந்த சிலை பாரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் நீதிமன்றம் அதனை பொறுப்பேற்பது தொடர்பில் சட்ட ரீதியான நகர்வுகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. திலீபனின் சிலை அகற்றப்பட்டமைக்கு அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இறந்த ஒருவரின் நினைவாக வைக்கப்பட்ட சிலையை வலுக்கட்டாயமாக அகற்றியமை அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் இது நல்லிணக்க சூழலை பாதிக்கும் என்று தமிழ்த் தேசிய கட்சிகள் வன்மையாக கண்டித்துள்ளன. சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லூர் நினைவாலய பகுதி மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களும் கவனயீர்ப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திலீபனின் சிலை அகற்றத்துடன் நேரடியாக அரசுக்கு தொடர்பில்லை என்றும் சட்டத்தை நிலைநாட்டும் பொருட்டே போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்று உரிய சட்ட விதிகளுக்கு இணங்க செயற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திலீபன் சிலை அகற்றும் விகாரமானது தற்போது வடக்கில் மீண்டும் ஒரு அரசியல் பரபரப்பையும் பதற்ற நிலையையும் ஏற்படுத்தியிருப்பதோடு இது தொடர்பான விசாரணைகளுக்காக சில நபர்களுக்கு போலீசார் அழைப்பாணைகளையும் விடுத்திருக்கிறார்கள். சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளிட்ட 4 அடங்கிய குழுவினர் இன்று சவுதி அரேபியா நோக்கி புறப்பட்டுள்ளார்கள்.
1: இதற்கமைக்க சவுதி அரேபிய சட்டத்தரணிகள் சங்கத்துடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அந்த நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் ஊடாக சிறந்த பதில் கிடைக்கவில்லை எனின் சவுதி அரேபிய மன்னரிடம் மேன்முறையீட்டை சமர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உப்புல்குமர பெரும மற்றும் ஃபைசல் முஸ்தபா உள்ளிட்ட குழுவினர் இன்றிரவு சவுதி அரேபியா நோக்கி பயணிக்க உள்ளனர். அவர்கள் எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை அந்த நாட்டில் உள்ள 2 சட்டத்தரணிகள் சங்கங்களுடன் கலந்துரையாட உள்ளனர். சிவராசா அனோஜனின் விடுதலை செய்வதற்காக தேவையான அரசு தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி மகாசங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் அண்மையில் ஜனாதிபதியிடம் மகஜரொன்றை கையளித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்து சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக தொடர்ச்சியாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் அங்குள்ள அதிகாரிகளுடன் ராஜதந்திர ரீதியில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட கருத்தொன்றுக்கு அமைய சவுதி அரேபியாவின் அல் அஹ்சா குற்றவியல் நீதிமன்றம் அனுஜன் சிவராசாவுக்கு ஆரம்பத்தில் 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதித்திருந்தது. பின்னர் இந்த தண்டனைக்கு எதிராக அனுஜன் தரப்பினர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததுடன் அந்த மேல்முறையீட்டுக்கு எதிராக மற்றொரு மனுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மேல்முறையீடுகளின் தீர்ப்புக்கு அமையவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கல்முனை நட்பட்டி முனையை சேர்ந்த சிவராஜா அனுஜன் சுமார் 9 மாதங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் சவுதி அரேபியாவுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து இலங்கை ஆசிரியர் சேவைக்கு கல்வியல் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் உரிய அதிகாரிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ருபாயாவில் அமைந்துள்ள கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் கடந்த சனிக்கிழமை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது குறித்த ஆட்சேர்ப்புகளுக்காக கொண்டுவரப்பட உள்ள புதிய சேவை பிரமாண குறிப்பு திருத்தம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இதற்கமைய அரசு சேவை ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்கள் மற்றும் இது தொடர்பில் கௌரவ நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அந்த சேவை பிரமாண குறிப்பு திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதம் தொடர்பில் கலந்து கொண்ட ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சேவை பிரமாண குறிப்பு திருத்தம் மேற்கொண்டதன் பின்பு குறித்த கல்வியல் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வியல் கல்லூரிகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகள் உட்பட 6 சேவைகளின் தொழில்சார் தன்மையை மேம்படுத்துவதற்காக கல்வி தொழில்சார் பேரவை ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரை செனவரட்ன, ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் பிரதிகள் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இலங்கையின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 1056 குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தலைமையில் இடம்பெற்றது. 1.5 வருட கால வெற்றிகரமான மற்றும் முறையான பயிற்சியை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபைகள் மற்றும் அமைச்சுக்குட்பட்ட பல்வேறு வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு இணைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் தற்போதைய சுகாதார சேவையின் மாற்றம் அடையக்கூடிய மற்றும் பரிணாம வளர்ச்சியடையும் காலகட்டத்தில் இந்த புதிய நியமனங்கள் சுகாதார சேவைக்கு சேருவதாகவும் பிரஜைகளை மையமாக கொண்ட சுகாதார சேவையாற்றுவதற்காக சுவிட்சமான நாடு அழகான வாழ்க்கை வேலை திட்டத்தின் கீழ் அரசாங்கம் அனைத்து துறைகளையும் நெறிப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்குள் மாத்திரம் 2071 குடும்பநல சுகாதார அதிகாரிகள் சேவைக்கு இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் மற்றும் சீநல பாதுகாப்பில் அவர்கள் ஆற்றி வரும் சேவைகளை பாராட்டும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் சுமார் 2900 குடும்பநல சுகாதார சேவையாளர்களுக்கு ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அரசு சேவையில் மனித வளத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளின் கீழ் அதிகளவானோர் சுகாதாரத்துறைக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு களுத்துறை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் முக்கிய துறைகளான சுற்றுலாத்துறையை மேலும் வினைத்திறன் மிக்கதாகவும் சர்வதேச ரீதியில் கவரக்கூடியதாகவும் மாற்றுவதே இந்த வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளிநாட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள், சர்வதேச விமான சேவை சஞ்சிகைகள் போன்றவற்றில் மட்டும் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தற்போதைய நவீன உலகில் சுற்றுலா பயணிகளின் தேடல்கள் மற்றும் விருப்பங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக புரிந்து கொண்டு அவர்களின் கையடக்க தொலைபேசி திரைகளுக்கே நேரடியாக விளம்பரங்களை கொண்டு சேர்க்கும் டிஜிட்டல் உத்திகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் இலங்கையில் அதிக தொகை செலவிடக்கூடிய உயர்தர சுற்றுலா பயணிகளை கவரும் முதன்மை மையமாக மாற்றுவதற்கு நீண்டகால பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதற்கமைய சுற்றுலாத்துறை சார்ந்த தரவு முகாமைத்துவத்தில் உலக அளவில் முன்னணியில் காணப்படும் ஆஸ்திரேலிய தூதரகத்துடன் இணைந்து சிறப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை சுற்றுலாத்துறையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை கண்டறிந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் திறம்பட கொண்டு நடத்துவது என்பது குறித்து பல திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதுடன் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருவதால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித மூளையை விட வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டாலும் அதனை உருவாக்குவதும் அதற்குரிய கருத்துக்கள் அல்லது தகவல்களை வழங்குவது மனித சிந்தனையின் திறனாகும். எனவே பல்கலைக்கழக மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்கால உலகுக்கேற்ப புதிய சிந்தனைகளையும் நுட்பங்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் உலகளாவிய சவால்கள் மற்றும் சர்வதேச அளவிலும் போராட்ட பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கை சுற்றுலாத்துறை உறுதியான வளர்ச்சியை காட்டி வருகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து புனரமைக்கப்பட்ட விமானங்கள் இலங்கைக்கு வருகை தொடங்கியுள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் சுற்றுலாத்துறை கணிசமான உயர்வை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தலைவர் சர்வதேச மாநாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருவது நாட்டின் ராஜ்யாந்தர நடவடிக்கைகளின் தலைவீனத்தையே காட்டுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத்சி தொலைவத்த தெரிவித்திருக்கிறார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச ரீதியில் நாட்டின் விவகாரங்களை கையாள்வதற்கும் உலகத் தலைவர்களுடன் உறவுகளை பேணுவதற்கும் மக்கள் நாட்டின் தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாட வேண்டிய முக்கிய தருணத்தில் நாட்டின் தலைவர் அதில் பங்கேற்காமல் கம்பகாவில் தனது கட்சியின் தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான சம்பவம் போன்ற பல முக்கிய சர்வதேச பிரச்சனைகளிலும் இந்த காலகட்டத்தில் நாட்டின் தலைவர் சர்வதேச அரங்குக்கு சென்று உரையாடுவது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மொழித்திறமை என்பது இங்கு ஒரு தடங்கலாக இருக்க முடியாது என்றும் அதற்காக அனுபவம் வாய்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் ஒரு உயர்மட்ட மாநாட்டுக்கு நாட்டின் ஜனாதிபதி செல்லாமல் வெளியுறவு அமைச்சரை மட்டும் அனுப்புவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசின் ராஜேந்திர மற்றும் வெளியுறவு அமைச்சின் செயல்பாடுகள் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதை இது தெளிவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் அற்ற இளம் தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் 4 கட்டங்களின் ஊடாக சமூகம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவிக்கின்றார்.
1: போதைக்கு அடிமையற்ற சமூகத்தையும் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுபட்டு இளம் தலைமுறையையும் உருவாக்குவது அவசியமாகும். தற்போது 4, 14, 15 வயதான சிறுமிகளும் சிறுவர்களும் போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்படும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த போதைப்பொருள் பேரழிவு கொழும்பில் உள்ள பாடசாலைகள் மாத்திரமன்றி கிராமப்புற பாடசாலைகளிலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நாட்டின் பெருமதிமிக்க இளம் தலைமுறையினரையும் எதிர்கால நாட்டின் சக்தியாக விளங்கும் இளைஞர்களையும் பாதுகாக்கக்கூடிய சமூக சூழலை உருவாக்குவது மிகவும் அவசியம். அதற்கமைய போதைப்பொருள் கடத்தல் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கு எதிராக பாரியளவிலான நடவடிக்கைக்கு திட்டம் ஒன்று நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமைத்துவம் வழங்கி வருகின்றார். அதேபோன்று போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 4 மட்டங்களில் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தேசிய போதைப்பொருள் தடுப்பு சபை, மாவட்ட சபைகள், பிரதேச மட்ட செயற்பாட்டு குழுக்கள், 14,150 மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் ஊடாக முழு சமூகமும் வலையமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் ஊடாக நமது சமூகத்தை போதைப்பொருளிலிருந்து பாதுகாப்பதே நோக்கமாகும். நாளை பாடசாலையை விட்டு சமூகத்துக்கு செல்லும் பிள்ளைகள், பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் இளைஞருக்கும் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்கும் சமூகத்தையும் எங்களால் உருவாக்க முடியாவிட்டால் நாம் வாடலாவிய மாளிகைகளை கட்டினாலும் அதனால் எவ்வித பயனும் இல்லை. எனவே நாட்டின் இளம் தலைமுறையினரை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது.
0: தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான கொள்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்லினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் அபாயங்கள் உருவாகி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது.
2: சர்வதேச விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருள் விலையும் சீரமைக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் நிதியம் சுட்டிக்காட்டியது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பில் மத்திய கிழக்கு மோதல்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் எரிபொருள் விலை நிர்ணய முறையை தொடர்ந்தும் பேணுவதன் அவசியத்தையும் நிதியம் வலியுறுத்தியுள்ளது. 7வது மீளாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பேரவை அங்கீகரித்ததை தொடர்ந்து இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்க உள்ளது.
0: தொடர்ந்து 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத காலப்பகுதியில் நாட்டின் எரிபொருள் இறக்குமதிக்காக 4072 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 61.6% அதிகரிப்பு என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2025 ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட தொகை 2520 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த வருடத்தின் குறித்த காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதி செலவு கடந்த ஆண்டை விட 1551 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே 2026 ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் எரிபொருள் இறக்குமதிக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. இது 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்புகையில் 76.5% அதிகரிப்பாகும். 2025 ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவு 255.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அதற்கமைய மத்திய வங்கி தரவுகளின்படி கணிப்பிடுகையில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவு 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்புகையில் 195.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் உயர்ந்திருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் சுத்திகரிக்கப்பட்ட கனிய எண்ணெய் இறக்குமதிக்காக 321.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. கடந்த 2025 ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் அதற்காக 202.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருந்தன. அதற்கமைய சுத்திகரிக்கப்பட்ட கனிய எண்ணெய் இறக்குமதி செலவு ஆண்டு அடிப்படையில் 58.7% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியான உயர்தர மற்றும் குறைந்த அலகு விலையிலான மின் விநியோகத்தை மையமாக கொண்ட மின் உற்பத்தி கொள்கை ஒன்று நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். மறுசீரமைக்கத்தக்க சக்தி மூலங்களூடாகவே இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், ஆட்சியில் இல்லாத காலத்தில் மறுசீரமைக்கத்தக்க சக்தி தொடர்பில் பல்வேறு கோஷங்களை முன்வைத்த தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த திட்டங்களை குப்பை தொட்டியில் வீசும் வேலை திட்டத்தையே முன்னெடுத்து வருவதாக சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டுகிறார். சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை பாதிக்கும் அரசாங்கத்தின் கொள்கைசார் தீர்மானங்கள் குறித்து இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வொர்த்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். 2016 ஆண்டில் சூரிய சக்தி துறையின் மூலம் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் உருவானதோடு பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகர்கள், சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் என்று பெருமளவிலானோர் இந்த துறையில் இணைந்ததாக சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருந்தாலும் தற்போதைய சூரிய சக்தியை அடிப்படையாக கொண்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்கள் படிப்படியாக அழிந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துறையில் உள்ள தொழில் முனைவோருக்கு அரசியல் அல்லது நெருங்கிய நட்புறவு தொடர்புகள் இல்லாத காரணத்தினால் அவர்களின் தொழில் முனைவை முடக்கும் வகையிலான அரசாங்க கொள்கையை அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சூரிய சக்தி உற்பத்தியாளர்கள் மாதாந்தம் 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை நாட்டுக்கு சேமித்து சுமார் 2500 மெகாவாட் மின்சாரத்தை அமைப்பில் சேர்த்து வரும் நிலையில் இவர்களுக்காக 10 லட்சம் கூரவழி சூரிய சக்தி அமைப்புகளை இலக்காக கொண்டு செயற்பட முடியாதது ஏனென்றும் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி அமைப்புகளின் எண்ணிக்கை சுமார் 150,000 மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர், சூரிய சக்தி, நீர் மற்றும் காற்று போன்ற இயற்கை வளங்கள் இருக்கும்போது அனல் மின் நிலையங்களில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை சூரிய சக்தி அலகு ஒன்றுக்காக வழங்கப்பட்ட 37 ரூபாய் 27 ரூபாவாகவும் பின்னர் 20 ரூபாவுக்கு குறைவான மட்டத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சயித் பிரேமதாசா சுட்டிக்காட்டினார். நெட்ஃபிளிக்ஸ் முறைமை ஊடாக சூரிய சக்தி முதலீட்டாளர்கள் முதலீடுகளிலிருந்து வெளியேறும் சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குவது அனல் மற்றும் எரிபொருள் மின்லிய துறையினரின் நிகழ்ச்சிகளை அரசாங்கம் பின்பற்றுவதாலா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நோர்வே போன்ற நாடுகளின் மறுசீரமைக்கத்தக்க சக்தி தொடர்பான அனுபவங்களிலிருந்து இலங்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாட்டின் மறுசீரமைக்கத்தக்க மற்றும் சூரிய சக்தியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்

ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் ஆடை ஏற்றுமதி வருவாய் 3.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கிறது. 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் 3.18 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டிருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டின் முதல் 8 மாதங்களில் ஆடை ஏற்றுமதி வருவாயில் சுமார் 6.3% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி 8.4% சரிவை கண்டிருக்கிறது. அதேவேளையில் ஜனவரி ஆகஸ்ட் கால பகுதியில் 6.7% சரிவு பதிவாகியுள்ளது. அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய துறையான இலங்கையின் ஆடை தொழில் நடப்பாண்டில் இதுவரை சவாலான சூழலை எதிர்கொண்டுள்ளதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எம்பிடிபிட்டி பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதுடன் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் அரசாங்கம் ராஜேந்திர ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொள்வதில் தோல்வி கண்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சே தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூடியிருக்கிறது. இதன்போது நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள தேதி தீர்மானிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிடுகிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக 40க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் தங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகரின் உத்தியோர்வ இல்லத்தின் கையிருப்பு பட்டியலில் இருந்த சில பொருட்கள் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற ஊழியர்கள் சிலருக்கு அவர் முறையற்ற அழுத்தம் கொடுத்ததாக அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்துகிறார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவு 4,992 பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு 856.9 பில்லியன் ரூபாய், பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 651 பில்லியன் ரூபாய், சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சுக்கு 590.5 பில்லியன் ரூபாய், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு 500 பில்லியன் ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 458 பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் முக்கிய அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் அதிகூடிய மூலதன செலவை கொண்ட ஆண்டாக 2027 ஆண்டை மாற்றியமைப்பதற்கு சுமார் 2,000 பில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்வதாக நிதியமைச்சரான ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய நாட்டின் தற்போதைய மூலதன செலவினத்தை 4%-ல் இருந்து அதிகரித்து, அதேவேளை நடப்பு செலவினத்தை 9%-ல் இருந்து குறைத்து, அபிவிருத்தி திட்டங்களை அவற்றை பயன்படுத்த 2027 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2027 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதியமைச்சரான ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் தேசநாயக்கா எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து விசேட உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 13ஆம் தேதி முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு 2ஆம் மதிப்பீடு மீதான வாதம் நடைபெறும். இதற்கமைய நவம்பர் 20ஆம் தேதி 2ஆம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு குளிர்நிலை வாதத்தை நடத்துவதற்கும், டிசம்பர் 14ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தின் 3வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை தினங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர சனிக்கிழமைகள் உட்பட அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட வாதம் நடைபெற இருக்கிறது.
அந்தாதிபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் என்சிடி ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலை என்பது அனைத்து வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலை என்பதோடு உள்நாட்டில் காணப்பட்ட

0: யுத்தகாலத்தில் ராணுவத்தினருக்கு சிகிச்சை வழங்குவதற்காக வேண்டிய முக்கிய இடமாக காணப்பட்ட ஒரு வைத்தியசாலை தான் அனுராதபுர வைத்தியசாலை என்பது. பொதுமக்களுக்கு மேலும் சிறந்த சுகாதார சேவையினை வழங்குவதற்காக வேண்டி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதோடு அது சம்பந்தமான வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 3,545 மில்லியன் ரூபாய் செலவில் 8 மாடிகளை கொண்ட இருதய நோய் மற்றும் இருதய மார்பு அறுவை சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக வேண்டி அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது. 18 மாதங்களில் புதிய கட்டிடம் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் கடன் உதவியுடன் இந்த பாரிய திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியான பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனைக்கால பகுதியை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதற்கமைய முன்னதாக விதிக்கப்பட்ட 6 வருட கடுளியர் சிறை தண்டனையில் எஞ்சியிருக்கக்கூடிய 5 வருடங்களையும் மீள தண்டனை காலமாக உறுதிப்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
1: தீனியாவல ஆரண்ய சேனாசனைய விஹாரையில் தலைமறைவாகியிருந்த போது கலகட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு 2 நாட்களுக்குள் பகிரங்க பிடியாணை மற்றும் இரு பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. பகிரங்க பிடியாணையை பிறப்பித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஞானசார தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக அமையினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினாலும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 9 மாத சிறை தண்டனை தொடர்பாக தீர்ப்பை அறிவிப்பதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக அமையினால் ஞானசார தேரருக்கு மற்றொரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் சுப விக்ரம கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஊடுவிலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி உரையாற்றிய அவர், துறவுற வாழ்க்கை என்பது மிகவும் தியாகங்கள் நிறைந்த ஒன்றாகும். நீதிமன்றத்தால் ஒருவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட போதிலும் நாட்டின் ஜனாதிபதிக்கு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான சட்டபூர்வ அதிகாரம் உள்ளது. எனவே ஞானசார தேரருக்கு ஏதேனும் ஒரு வழியில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை நாம் முழுமையாக மதிக்கிறோம். இருந்தாலும் இவர் செய்தது எந்தவித கொலையோ கொள்ளியோ அல்லது அரசு சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றமோ அல்ல. எனவே இந்த விடயத்தை மனிதாயமான கண்ணோட்டத்துடன் பரிசீலித்து அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபாஷ் சுப விக்ரம தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கு விஜயம் செய்கிறார். தனது மருத்துவ தேவைக்காகவே ரணில் இந்த சிங்கப்பூர் பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருந்த நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போலியான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த தம்பதி நேற்று விருகர ஜனதா மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை குற்றப்புணர்வு பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது போலி தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதோடு சந்த நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட பெண் 43 வயதுடையவர் என்பதோடு ஆண் 49 வயதுடையவர் என்பதும் இவர்கள் விரகர ஜனதா மாவட்ட பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. காலி பத்திகம பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: அம்பலங்குட பகுதியில் காலி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த சோதனையின் போது 27 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கரந்தனியவை சேர்ந்து குறித்த சந்தேக நபரை 48 மணி காலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் காலி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பத்திகம ஹல்பத்தூட்டு பகுதியில் கடந்த மாதம் 27 தேதி முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது காரில் சென்ற குழுவினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் 40 வயதான ஆண் ஒருவரும் 64 வயதான இரு பெண்களும் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்திற்கு உடனடியாக செயற்பட்ட 4 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர்.
0: தொடர்ந்து அகங்கல கல்வேகர பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 74 வயதுடைய வயோதிபர் ஒருவர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீர்வை பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் வாகன நிறுத்தும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சுமார் 500 கிராம் கொக்கைனுடன் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட கொக்கைனின் பெறுமதி சுமார் 20 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கட்டாணை மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 45 வயதானவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். விசாரணைகளின் போது இத்தாலியில் வசிக்கும் தினேஸ் என்று அடையாளம் காணப்பட்ட வர்த்தகர் ஒருவர் இந்த கடத்தல் நடவடிக்கையை வழிநடத்தியதாக தெரிய வந்துள்ளது. வானூர்தி நிலையமூடாக கொக்கைனை இலங்கைக்கு கடத்தி வந்த பின்னர் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயர்தர உணவகங்களின் வாகன நிறுத்துமிடங்களில் வைத்து பிரபல வர்த்தகர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கடத்தல் வலையமைப்பில் தொடர்புடைய சந்தேகநபர்களில் ஒருவரின் வங்கி கணக்கின் ஊடாக மாத்திரம் 200 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணம் 30 மேற்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு பின்னர் சட்டவிரோத பண சலவை முறைகள் மூலம் முறையான வர்த்தக பரிவர்த்தனைகள் போன்று காண்பித்து இத்தாலிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நிதி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய 25 வங்கி கணக்குகள் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினரால் புத்தளம் வனாத்தவில்லு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று முதல் மூவரடங்கிய நீர்கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வும் நிலையில் 4 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
1: ஆசனப்பட்டி சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக அதிகளவான மக்கள் இந்த ஆசனப்பட்டி சட்டத்தினை பின்பற்றி செயற்படுகின்றார்கள். மிக சிறிய தரப்பினரே இதற்கு எதிராக செயற்பட்டு இதனை பின்பற்றுவதில்லை. அவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும். இது மக்களின் நன்மையை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒரு நடைமுறையாகும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு வாகனம் திடீரென பிரேக் பிடித்தால் அந்த வேகம் மற்றும் உந்து வேகம் ஆகியன காரணமாக பலத்த காயங்களோ அல்லது விபத்தோ ஏற்படுவதற்கு சாத்தியம் அதிகமாக உள்ளது. எனவே இது பொதுமக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறை என்பதனால் அதற்கேற்ப அனைவரும் நடந்து கொண்டு அதனை செயற்படுத்துமாறு வலியுறுத்துகின்றோம்.
0: கொடவகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இகினிமீட்டிய குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் நேற்று கொடவகர போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் பலகொல்ல கல்மம பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஆவார். பொது சுகாதாரத்துறையின் முக்கிய பங்காளிகளான குடும்ப நல மருத்துவ உத்தியோகத்தர்களை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் 2900 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: வடமேல் மத்திய சப்ரகமுவ ஊவா மேல் வடமத்திய மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று பிற்பகல் வரை அமலில் இருக்கும் வகையில் கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவிப்பொன்றையும் வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வளிமண்டல மையத்திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் திறந்த வழியில் அல்லது மரங்களுக்கு அடியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். விவசாய நிலங்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்ற திறந்த வழிகளில் இருப்பவர்கள், கடலில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் உள்ளிட்டோர் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். கம்பியுடனான தொலைபேசிகள், மின்சாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மின்சாதனங்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சைக்கிள்கள், உழவு இயந்திரங்கள், படகுகள் போன்ற திறந்த வழி வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் பிரதேச அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளின் உதவியை நாட வேண்டும் எனவும் வளிமண்டல மையத்திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதனிடையே பதுளி, கண்டி, கீகாலை, மாத்தறை, ரத்தம்புரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் இன்று பிற்பகல் 4 மணி வரையில் அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய காங்கேசந்துறை முதல் மன்னார், புத்தளம், கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடற்பாந்தியங்களில் காற்றின் வேகம் அடுத்த காலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டல மையத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள வளிமண்டல மையத்திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அதிக மழையுடன் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதனிடையே 12 மாவட்டங்களில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 164,348 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 49,896 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி தொடர்ந்தொன்று கங்குட மற்றும் கடிகமுக தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று காலை தடம் புரண்டு போனது.
1: பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றை தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையினால் ரயில் மார்க்கத்தின் மீது பாறைகள் விழுந்தமையே ரயில் தடம் புரண்டமைக்கான காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இகலக்கோட்டை கடிகமுவர் ரயில் நிலையங்களுக்கு அடிப்பட்ட ஒரு வளைவில் இதற்கு முன்னர் மண்சரிவு ஏற்பட்டிராத இடத்தில் திடீரென 10 அடி தூரத்திற்கு அருகில் வரும்போதே மண்சரிவை அவதானித்தோம். 10 அல்லது 12 அடி உயரத்திற்கு மேலிருந்து மண்மேடு சரிந்திருந்தது. அவசர தடையை பயன்படுத்தி ரயிலை நிறுத்த நாம் முயன்றோம், ஆனால் சாத்தியமாக அமையவில்லை. ரயில் மண்மேட்டில் ஏறியது. தொடர்ந்து ரயில் குறிப்பிட்ட தூரத்திற்கு பயணித்தது. அந்த நேரத்தில் மறுபுறத்தில் ஒரு மண்மேடு இருந்தது. அந்த மண்மேட்டில் மோதிய ரயில் பாதையின் நடுவில் சென்று நின்றது.
0: தொடர்ந்து உலக வாழ்விட தினம் இன்று அனைவருக்கும் போதுமான வீடுகள் என்ற தொனிப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகளாவிய வீட்டு வசதி நெருக்கடி, இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனைகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பான வீடுகளை வழங்குவதன் அவசியம் குறித்து இந்த முறை கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகளவில் 300 கோடிக்கு அதிகமான மக்கள் போதிய வசதிகளற்ற வீடுகளில் வசிப்பதாகவும், 110 கோடிக்கு அதிகமானோருக்கு நிரந்தர வசிப்பிடம் இல்லையென்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இலங்கை ரீதியில் 5,000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். மன்னார் கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர்களின் வலையில் சிக்கிய அரிய வகையான கடல் ஆமை ஒன்றை ஆபத்தில் இருந்து மீட்டு கடலில் விட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீனவர்களின் பெறுமதியான மீன்பிடி வலையில் சிக்கிக்கொண்ட அந்த கடல் ஆமை தொடர்பாக அறிந்து கொண்ட மன்னார் மீனவர்கள் உடனடியாக வலையில் சிக்கிய அந்த ஆமையை கடும் போராட்டத்தின் மத்தியில் வலையுடன் தமது படகில் ஏற்றினார்கள். பின்னர் அந்த ஆமையை ஆபத்திலிருந்து எந்தவித காயங்களுமின்றி மீட்கும் வகையில் தமது பெறுமதியான மீன்பிடி வலையை வெட்டி அந்த ஆமையை மீண்டும் கடலிலே விட்டுவிட்டார்கள். கடல்வாழ் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கும் மன்னார் மீனவர்களின் இந்த மனிதநேய செயல் குறித்து பலதரப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். திருக்கோணேஸ்வரத்துக்கு விஜயம் செய்திருந்த இந்திய தமிழக பாடகர் மனு அவர்கள் மெய்மறந்து பாடி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்.

0: త్రిభువన సంచార
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை வருகின்ற 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நடந்த குளறுபடிகள் காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் 3 நாளாக எதிர்கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.
3: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் சக தேர்தல் ஆணையர்களின் ஆட்சேபனையை மீறி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக நடவடிக்கை மேற்கொண்ட தகவல் வெளியானதால் பெரும் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்வதுடன் கைது செய்து வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைக்காக காந்தி ஜெயந்தி அன்று டெல்லி மற்றும் மும்பையில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தின. 3 நாளான நேற்று டெல்லி ஆந்திர பவனிலிருந்து அகில இந்திய மாணவர் சங்கத்தினர் அதன் தலைவர் செல்வி நேஹா போரா தலைமையில் ஜந்தர் மந்தர் நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முற்பட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை தாண்டி செல்ல முற்பட்ட மாணவிகள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் கைது செய்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது காவல் உதவி ஆணையர் விவேக் பகத் என்பவர் பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்தியதாக பெண் செய்தியாளர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். மேலும் 2 பெண் செய்தியாளர்களும் காவல்துறையினரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்தனர். காவல்துறையினரின் இச்செயலுக்கு நேற்றைய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டனம் தெரிவித்தனர்.
4: ஜனதா சடக் பர் உத்தர் கர் ஆப்கோ பதா தேகி கி ஆப் ஜனேஷ் ஔர் மோதி தோனோ.
1: மக்கள் வீதிக்கு வந்து போராடி அடிப்படை உரிமைகளை பறித்த ஞானேஷ்குமாரையும் மோடியையும் நிராகரிப்பார்கள்.
4: உன்கோ பர்காஸ்த் கரேகி ஜின்னோனே இஸ் சமாஜ் மே.
1: பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த காவல்துறையினர் ஜன்னாயத்தை கைது செய்ய நினைக்கின்றார்கள், அது நடக்காது.
4: हमारे सभी अधिकारों को मटिया मेट कर रखा है. ये फीमेल रिपोर्टर्स को हमें हरास कर रहे हैं, मोलेस्ट कर रहे हैं, पर इनको लगता है कि डेमोक्रेसी को अरेस्ट कर लेंगे. डेमोक्रेसी विल नॉट बी अरेस्टेड.
3: போராட்டம் நடத்த இந்தியா கேட் வரை பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை ஏற்றிய வாகனத்தின் மீது ஏராளமானோர் ஏறி நின்று எதிர்ப்பை தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி பிரிவு தலைவருமான திரு சௌரவ் பரத்வாஜ் தம்மை கால்பந்து போல காவல்துறையினர் கையாண்டதாக தெரிவித்தார்.
5: போலீஸ் போர்ஸ் ஏசிபி எஃப்ஐஆர் தர்ஜ் நீ கரா ரஹே ஹேன், ஏசிபி கோ கிரஃப்தார் நீ கர் ரஹே ஹேன்.
1: உங்களை தடுக்க காவல் படைகளை குவித்துள்ளார்கள். ஆனால் பெண் செய்தியாளரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட உதவி ஆணையர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் கைது செய்யவும் மறுக்கிறார்கள்.
5: ஜோ லோக் லடக்கி கே ஹக் கே லியே கடே ஹே யஹான் பே பீஸ்ஃபுல்லி கடே ஹுவே ஹேன் உன்கே சாத் யே லோக் இஸ் தரீகே கி பத்தமீஜி கர் ரஹே ஹேன். யே லோக் ஆம் ஆத்மி கோ க்யா சம்ஜ்தே ஹேன் ஜப் யே நேதாவோன் கே சாத் யே வ்யவஹார் கர் ரஹே ஹேன்.
1: அந்த பெண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைவரிடமும் முறையற்ற விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். பத்திரிகையாளர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் கொடூரமாக நடந்து கொள்கிறவர்கள் சாதாரண குடிமக்களை எப்படி நடத்துவார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
3: எதிர்ப்பு குரல்கள் வாக்கு திருடனின் செவியில் விழ வேண்டும் என்று அவர் கூறினார். போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 500 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
1: தொடர்ந்து லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாக்குரிமை உள்ள குடிமக்கள், வாக்குரிமை இல்லாத குடிமக்கள் என இரண்டு வகையான குடிமக்களை உருவாக்கவில்லை என தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிப்பது அவர்களை சொந்த நாட்டிலேயே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு சமம் என்று தெரிவித்துள்ள திரு உஜ்ஜல் புயான், ஒரு இந்திய குடிமகனின் அடையாளத்திலிருந்து வாக்குரிமையோ அல்லது வாக்காளர் பட்டியலிலிருந்து இடம்பெறும் உரிமையோ பிரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். அப்படி செய்வது உடலில் இருந்து உயிரை வெளியே எடுப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கும் செயல் அரசியலமைப்பின் பிரிவு 14 கூறும் சமத்துவ உரிமை மற்றும் பிரிவு 326 கூறும் வாக்குரிமையை நேரடியாக மீறுவதாகும் என தெரிவித்துள்ளார்.
1: வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவது என்பது அரசியல் சாசனத்தை அப்பட்டமாக மீறுவதாகும்.
6: And 14 of the Constitution of India. If any process results in disenfranchising millions and millions of Indian citizens, making them second-class citizens in their own country,
1: கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குரிமையை பறிப்பது என்பது சொந்த நாட்டிலே அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவது போலாகும். இது அநியாயம். எந்த விதத்திலும் இதனை நியாயப்படுத்த முடியாது.
6: In the sense of being citizens without a voting right, such a process is intrinsically arbitrary.
3: வாக்குரிமை என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படை உள்கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்ற திரு உஜ்ஜல் புயான், ஒரு வாக்காளர் இறந்துவிட்டால் மட்டுமே அவரது பெயரை நேரடியாக நீக்க முடியும் என்றும், பட்டியலில் உள்ள ஒருவரது பெயரை உரிய முன்னறிவிப்பு வழங்காமலும் அவரது தரப்பு விளக்கத்தை கேட்காமலும் நீக்கவே முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி தெளிவுபடுத்தினார். தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான லால்பாபு உசேன் வழக்கு மற்றும் அனூப் பரன்வால் வழக்கின் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டிய அவர், வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களை நீக்குவதை எந்த ஒரு அதிகார அமைப்பும் செய்ய முடியாது என்றும், எந்த ஒரு நீதிமன்றமும் இதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் கூறினார். இதனிடையே மக்களின் வாக்குரிமை மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது என்றும், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் மத்திய அரசின் தலையீடு மற்றும் வாக்காளர்கள் பெரிய அளவில் நீக்கப்படுவது கவலை அளிப்பதாகவும் முன்னாள் நீதிபதி திரு ரோஹிண்டன் நாரிமன் எச்சரித்துள்ளார். அரசியலமைப்பின் இதயமாக விளங்கும் வாக்களிக்கும் உரிமைக்கு தற்போதைய சூழலில் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது மேற்கு வங்கத்தில் மட்டும் 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதை உறுதி செய்யவும் ஜனநாயக மாண்பை காக்கவும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நாரிமன் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் சாதிய விரோதத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்ட இளைஞரை சிவகங்கை மாவட்ட இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிந்தது. தொடர்ந்து நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. தமிழகத்தில் கடந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிட்டு மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவில் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா ஆகியோர் தங்கள் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதையடுத்து மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்த தொகுதிகளுக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி முடிவுக்கு வந்திருந்தது நேர்கள் அறிந்ததே. மதுராந்தகம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் தமிழக வெற்றிக்கழக சார்பில் மரகதம் குமரவேல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கணிதா சம்பத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுவந்தி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜானகிராமன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று மொத்தம் 28 பேர் போட்டியிடுகிறார்கள். தாராபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சுவன்யா, தமிழக வெற்றி கழக சார்பில் சத்யபாமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
3: 4 மாதங்களில் நாடே சிரிக்கும் வகையில் தாவேக ஆட்சி நடந்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில் இடைத்தேர்தல் தீர்ப்பு விலை பேசும் தாவேகாவுக்கும் துரோகிகளுக்கும் வாழ்நாள் பாடமாக அமைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் இந்த தேர்தலில் பச்சை துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
7: இவர்களை நம்பி வெற்றி பெற வைத்த லட்சக்கணக்கான மக்களை பற்றியோ ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் கூட இப்படி செய்ய மனசு வந்திருக்குமா? அன்பு மக்களே, நாங்க நியாயம் கேட்கின்றோம். நீங்க கொடுக்க போற தீர்ப்பு இனி எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் விலை பேசும் தாவேக்காவுக்கும் விலை போக நினைச்ச துரோகிகளுக்கும் வாழ்நாள் பாடமாக இந்த பச்சை துரோகிகளுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும்.
3: அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ள திரு பழனிசாமி, விசுவாசத்துக்கு மூடுவிடா நடத்தி துரோகத்திற்கு பெயர் போன தாவேகா சார்பில் மீண்டும் போட்டியிடும் துரோகிகளுக்கு 2 தொகுதி வாக்காளர்களும் சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தேர்தலில் ஜிபே போன்பே மூலம் தாவேகாவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் இதுகுறித்து புகார் அளித்தாலும் தேர்தல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றார்.
8: போன்பே அப்புறம் மிஷினை சின்ன கையடக்க கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு ஸ்வைப் பண்றது என்ற முறையில் எல்லாம் வாக்காளர்களுக்கு பணத்தை விநியோகிக்கிற பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வந்து தேர்தல் ஆணையம் நினைத்தால் இவை அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஊரில் ஒரே நாளில் எல்லாருக்கும் 3000 ரூபாய் போகுதுன்னா அது எதனால போயிருக்கின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆகவே பணமே விநியோகிக்கவில்லை அல்லது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் அந்த மக்களே நம்ப மாட்டார்கள்.
3: இதனிடையே 2 தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடக்கிறதா என பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொகுதிகளுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இந்த 2 தொகுதிகளிலும் 5 முனை போட்டி நிலவுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுதன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இருந்தாலும் வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சுதன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் காலியாக உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சொந்த சுயவிருப்ப ராஜினாமாவால் இந்த காலியிடங்களை செயற்கையாக உருவாக்கிய எதிர் மறுதார்கள் அந்த காலியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதத்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக வாதிட முடியாது. ஆகவே இந்த மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற கட்சி சட்டசபை உறுப்பினர்களை வளைத்து போட்டு தமிழக வெற்றி கழக இடைத்தேர்தலை திணித்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆந்திர மாநில பொறுப்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்பு உங்களது மின்கட்டணத்தையும் மளிகை கடை பற்றுச்சீட்டினையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்றும், ஆளுங்கட்சியின் ஆணவத்துக்கும் அதன் வேட்பாளரின் துரோகத்துக்கும் நீங்கள் சரியான பாடம் புகட்டுக்கள் என்று முனக்கான ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு சிரிக்கும் 4 மாதங்கள் என் 4 கேள்விகளுக்கு பதில் உண்டா சிஎம் சார் என்று முனக்கான ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
3: சிஎம் சார், நாடு சிரிக்கும் 4 மாதங்கள் இந்த 4 கேள்விகளுக்கு பதிலுண்டா என்ற தலைப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தாவேகாவினர் பணம் விநியோகிக்கும் காணொலிகளையும் பகிர்ந்துள்ளார். பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியோரை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் பெண் பாதுகாவலர் போல வேடம் போடலாமா? அறிவிக்கப்பட்ட மின்வெட்டிலிருந்து இனி தினமும் அறிவித்துவிட்டு 8 மணி நேரம் மின்வெட்டு என்பதை நோக்கி தமிழ்நாடு நகர உள்ளதாக வரும் செய்திகள் உங்கள் செவிகளை எட்டவில்லையா? இடைத்தேர்தல் தோல்வியை தவிர்க்க நீங்கள் மணிக்கணக்கில் தெருவலம் போவது போதாமல் டிஃபன் கேரியரில் பணமும் போகிறதாமே, ஒரு தெருவுக்கு இவ்வளவு என வாக்குகள் விலை பேசப்படுவதாக உங்கள் ஆட்சி அமைய ஆதரவு தெரிவித்த கட்சிகளே குற்றம் சாட்டுவதற்கு பதில் என்ன? இத்துடன் குதிரை வேக குதிரை பேரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா, அல்லது இனியும் டிவி கே ஹார்ஸ் டிரேடிங்கின் அடுத்த சீசன் தொடருமா என்ற கேள்விகளை கேட்டுள்ள திரு ஸ்டாலின், தூய சக்தி என தம்பட்டம் அடித்த உங்களது ரீல் இப்படி 4 மாதங்களில் அருந்து தொங்கிவிட்டதே என்றும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து, நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லை தரும் உயிரினங்களோ அல்ல இந்த நாட்டின் குடிமக்கள் என்று இந்திய மாணவர் சங்க தலைவர் நேகா போரா தெரிவித்திருக்கிறார். வெறுமனே வாகனங்களில் திணித்து ஏற்றி செல்லக்கூடிய நபர்கள் அல்ல என்றும், உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஐந்தர்மந்தரில் அகில இந்திய மாணவர் சங்கம் சார்பில் அக்டோபர் 4ஆம் தேதி நேற்றும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அந்த சங்கத்தின் தலைவர் நேகா போரா மாணவர்களை வழிநடத்தி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பியவாறு அசோகா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தார்கள். மேலும் தடியடி நடத்தியும் கலைத்திருக்கிறார்கள். அப்போது காவலர்களின் தடுப்புகள் மீது ஏறி போராடிய நேகா போரா உள்ளிட்ட மாணவர் சங்க நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றார்கள். இதில் நேகா போராவை அழைத்து சென்ற வாகனம் காவல்துறையின் வாகனம் அல்ல என்றும், கைது செய்து அழைத்து சென்றவர்கள் பெயர்ப்பலகை இல்லாத சீருடை அணிந்திருந்ததாகவும் அகில இந்திய மாணவர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது மட்டுமன்றி, பெண்ணை கைது செய்து அழைத்து செல்லும் வாகனத்தில் ஒரு பெண் காவலர் கூட இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய மாணவர் சங்கம் தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இதனிடையே போராட்ட களத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட நேகா போராவை காவல்துறையினர் மாலையில் விடுவித்தார்கள். காவல்துறை கைது செய்து அழைத்து சென்ற வாகனத்தில் இருந்தவாறே பேசிய நேகா போரா, நாங்கள் நாய்களோ பூச்சிகளோ அல்லது தொல்லை தரும் உயிரினங்களோ அல்ல, நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், வாகனங்களில் சாதாரணமாக திணித்துக் கொண்டு செல்லப்படக்கூடியவர்கள் அல்ல, உரிமைக்காக போராடுபவர்களை வீழ்த்த முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள இந்தியாவின் குகம் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். ரஷ்ய தாக்குதலால் மருந்து ஆலைக்கு 400 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அரசிடமிருந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
3: ஈரோட்டைச் சேர்ந்த கலாமணி என்ற தனியார் பேருந்து உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவில், இத்திட்டத்தால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இழப்பை சந்தித்து தொழிலை கைவிட வேண்டிய சூழல் உருவாகும் என கூறப்பட்டுள்ளது. பெண் பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்காமல் இருப்பது அரசியல் சட்டம் கோரும் சம உரிமையை மீறும் செயல் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கான பேருந்து கட்டணமாக ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாயை அரசே ஏற்றுக்கொண்டது போல தனியார் பேருந்துகளுக்கும் இழப்பீடு வழங்கி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணை பிறப்பிக்காமல் முதலமைச்சர் அறிவிப்பின் மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படுவதால் இந்த திட்டத்தை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கு முடியும் வரை வெற்றி பயண திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கவும் மனுதாரர் கோரியுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
1: தொடர்ந்து யுபிஐ பரிவர்த்தனை கட்டணத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் 12ஆம் தேதி ஒரு நாள் யுபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது.
3: சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு குறைந்தபட்சம் 40 காசுகள் கட்டணம் விதிக்கப்படும் என NCPI எனப்படும் தேசிய கொடுப்பனவு கழகம் அறிவித்துள்ளது. இது வரும் 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற வர்த்தக சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த புதிய கட்டண முறை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரும் 12ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் யுபிஐ மூலம் பணம் பெறப்போவதில்லை என சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
9: 12/10/26 அன்று தமிழ்நாட்டில் அனைத்து வணிகர்களும் ஒரு நாள் நாங்கள் யுபிஐ வாங்குவதில்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம்.
3: சிறு வணிகர்களை அதிகமாக பாதிக்கும் GST வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா பொருட்களின் விலையும் கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளதாக கூறிய அவர்கள், தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானியுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவத்தை விமானி பிரதமரிடம் விவரித்திருக்கிறார். பயங்கரவாத தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தொலைபேசியில் உரையாடிய நெத்தன்யாகு இந்திய விமானி சிமித் மச்சரின் துணிச்சலை பாராட்டினார். டெலாவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. காயமடைந்த விமானி மக்களின் அலறல் கேட்டதை பிரதமரிடம் நினைவு கொண்டார். என்றதை செய்து கதவை திறந்த போது மக்கள் உதவ காத்திருந்ததாக அவர் தெரிவித்தார். விமானி அறையில் நெருக்கடியின் போது பயன்படுத்துவதற்கான கோடாரியால் மச்சார் தாக்கப்பட்டதாக புலனாய்வாதிகாரிகள் கூறினார்கள். சக விமானியை தாக்கியவர் ஓமானைச் சேர்ந்தவர். இதற்கு முன்னர் விமானத்தை செலுத்த அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரை வேலைக்கு கேட்பதற்கு முன் வழக்கமான பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் தீவிரவாத சித்தாந்தத்துக்கான அறிகுறிகள் விரிவாக ஆராயப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. விமானிக்குரிய பாதுகாப்பு சோதனை குறித்து தற்போது கேள்வி எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவில் நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த பட்டுக்கோட்டை செவிலியர் உடலை சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் இருசக்கர வாகனங்களை ஓட்டி இது தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் மொத்தம் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளார்கள். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டு 9 நாட்கள் விடுமுறையும் நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு இன நாய்கள் பங்கெடுத்துக் கொண்டன.
10: வளர்ப்பு பிராணிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த உணவுகளை கொடுக்கலாம், எந்த வகை உணவுகளை கொடுக்கக்கூடாது என்பது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி டீன் திரு கண்ணன் தெரிவித்தார். வளர்ப்பு நாய்களை கொண்டு வந்தவர்கள் அவற்றுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டதுடன் பராமரிப்பது குறித்த முக்கியமான பயனுள்ள தகவல்கள் கிடைத்ததாக தெரிவித்தனர்.
11: டாக்ஸ் எந்த அளவுக்கு பாத்துக்கணும்ன்றது இந்த ஹெல்த் கேம்ப் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபுட் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணும், ஹேர் எவ்வளவு கொட்டாம மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த அளவுக்கு இந்த ஹெல்த் கேம்ப் யூஸ். ஜெர்மன் ஷெஃபர்ட், லேப்ரடார், ஹஸ்கி, நிறைய பிரீட் வந்திருக்கு. சிப்பிப்பாறை நேட்டிவ் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு.
10: டாபர்மேன், கன்னி, கிரேடன், சிப்பிப்பாறை, புள்ளிக்குத்தா, ராஜபாளையம், ஜெர்மன் ஷெப்பர்ட், அமெரிக்கன் புள்ளி, கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து ரக நாய்களையும் இந்த கண்காட்சியில் காண முடிந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து இந்தியாவில் எவரெஸ்ட் சீரக தூளை உடனடியாக மீட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது உட்கொள்வதற்கு பாதுகாப்பானதல்ல என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவாவில் சேகரிக்கப்பட்ட எவரெஸ்ட் சீரகத்தூளின் சில மாதிரிகள் சோதிக்கப்பட்டன. அவற்றில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட எவரெஸ்ட் சீரகத்தூள் பொட்டலங்கள் உடனடியாக கடைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் அரிசி விலை 2 மாதத்தில் 3வது முறையாக உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
3: தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகள், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டாலும் சன்னரக அரிசி தேவைக்காக தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களையே நம்பி இருக்க வேண்டியுள்ளது. இந்த ஆண்டு அந்த மாநிலங்களில் பருவமழை குறைந்ததால் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாகவே அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் அரிசியின் விலை 3 முறை உயர்ந்துள்ளது. விழுப்புரத்தில் கடந்த மாதம் 26 கிலோ கொண்ட பொன்னி அரிசி மூட்டைக்கு 200 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் கிலோ ஒன்றுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 1500 ரூபாய்க்கு விற்பனையான 26 கிலோ கொண்ட அரிசி மூட்டை தற்போது 1700 முதல் 2000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சேலத்தில் சன்னரக பொன்னி அரிசி 2100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இட்லி அரிசி விலையும் 850 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரை விலை உயர்வு இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
12: 3 மாதம் 4 மாத காலமா 3 முறை ஒரு ட்ரிப்புக்கு 150 ரூபாய் சிப்பத்துக்கு விலை ஏறி 1600 ரூபாய்க்கு வித்த பொன்னி 2100 ரூபாய். மழை இல்ல, கிராப் இல்லாதனால இந்த ட்ரிப் பொங்கல் வரைக்கும் நமக்கு விலை குறைய வாய்ப்பே இல்லை. வேலைக்கு போயிட்டு வரவங்க சாயங்காலம் கொத்துக்காரன் வந்தா 2 கிலோ அரிசி வாங்குவோம். நாங்க சில்லறை கடை வச்சிருக்கனால எங்களுக்கு தெரியும், கொத்துக்காரன் வந்தா 1.5 கிலோ அரிசி வாங்குவோம், டெய்லி 2 கிலோ அரிசி வாங்குவோம். இப்ப அதெல்லாம் இல்ல. எவ்வளவு ரேஷன் ரேஷன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
13: ஒரு மூட்டை 1500 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு, இப்ப ஒரு மூட்டை வந்து 2000 ரூபாய் ஆயிருக்கு. கஸ்டமர் எல்லாமே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து விலை கம்மியா இருந்துச்சுட்டு நிறைய பேர் வந்தாங்க. இப்ப யாரும் வந்து கேட்டவொடனே விலை கேட்டவொடனே ஷாக் ஆகுறாங்க, ரேஷன்லயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
3: அரிசி விலை தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போவதால் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நடுத்தர வர்க்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர்.
14: 1 கிலோ 45 ரூபாய் 50 ரூபாய் இருந்தது சார், இப்ப வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் வைக்குது. ஒரு மூட்டை முத வந்து 1200 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தது, இப்ப எல்லாம் 1800 ரூபாய் 2000 ரூபாய் மாறிடுச்சு. நல்ல குவாலிட்டியான அரிசி, இதனால சாதாரண ஒரு மக்கள் கூலி வேலை செய்ய வாங்க முடியாம நொய் அரிசியும் ரேஷன் அரிசியும் அது போல வாங்கி தான். ரேஷன் அரிசியுமே வந்து குவாலிட்டி இல்ல, அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
3: அரிசி மட்டுமின்றி அனைத்து மளிகை பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ துவரம் பருப்பு 150 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, கொண்டைக்கடலை, சர்க்கரை, சமையல் எண்ணெய் என அனைத்து பொருட்களின் விலையும் தாறுமாறாக அதிகரித்துள்ளது. இதனால் குடும்ப செலவும் 50% உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
1: இனி சென்னையில் இன்று தங்கம் விலை எந்தவித மாற்றமின்றி 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். திரு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றதும் அமெரிக்காவில் உள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தன. வெளிநாடுகளில் உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கு பதிலாக அமெரிக்காவில் அதை செய்யலாம், அல்லது அமெரிக்காவில் பெரிய அளவில் பயன்படுத்தப்படாத ஆலைகளை விரிவுபடுத்தலாம் என்று அவை தெரிவித்திருந்தன. ஜெனரல் மோட்டோர்ஸ், டொயாட்டா, ஃபோர்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதன் மூலம் 25 விழுக்காட்டு வரியிலிருந்து விலக்கு பெற்றன. அது நற்செய்தியாக இருந்தாலும் கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மையால் அந்த துறையில் முதலீடுகள் கணிசமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. வாகன உற்பத்தியில் சம்பந்தப்பட்டுள்ள விநியோக நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் வர்த்தக கொள்கைகள் அடுத்த ஓராண்டுக்கு ஆகப்பெரிய மிரட்டல் என்று கருதுவது கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் ஜெர்மனி பிரதமர் பிரைட்ரிக் மெர்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெறுகிறது. இதில் உக்ரைனுக்கு ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி செய்து வருகின்றன. ரஷ்யாவுக்கு சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்து வருகின்றன. ரஷ்யாவில் உள்ள கச்சா எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியதால் பதிலுக்கு ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெர்மனி பிரதமராக 2வது முறையாக உக்ரைன் வந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவை தடுக்கவில்லை என்றால் தங்களுக்கு எதிராகவும் அந்த நாடு போர் தொடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைன் அதிபரிடம் தங்கள் நாடு தொடர்ந்து போரில் உதவி செய்யும் என வாக்குறுதி அளித்திருப்பதாகவும், தங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிகவும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடி தங்களால் வழங்கப்படும் என்று ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தெஹ்ரானில் தூதுவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதேநேரம் ராஜேந்திர நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது நியூயோர்க்கில் இடம்பெற்ற சந்திப்புகளில் ராஜதந்திரத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஈரான் தயாராக இருப்பதையும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள உறுதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தியதாக அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை 7 நாட்களுக்குள் மீள ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவையும் ஈரான் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஈரான் தூதுக்குழுவினர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் தகவலை அவர் நிராகரித்திருக்கிறார். இதனிடையே ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு குறித்து அவை விளக்கமளிக்க வேண்டும் என்று அராக்சி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தடைகள், அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் ஈரான் தனது நலன்களை பாதுகாப்பதிலிருந்து பின்வாங்காது என்றும் ஈரான் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூடுரைத்துள்ளது. தீவிர நடவடிக்கை எடுக்கப் போவதாக அது அறிவித்திருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சி குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் இறந்து போனதாகவும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் கொடுத்துள்ளதாக எமன் தெரிவித்துள்ளது. அண்மையில் செங்கடல் கரைக்கு அருகே பல பகுதிகளை கவுதி கிளர்ச்சி குழு கைப்பற்றியது. சவுதி அரேபியாவின் ராணுவ ஆதரவை பெற்று எமன் அரசாங்கம் கவுதி கிளர்ச்சி குழுவை கட்டுப்படுத்த திணறுகிறது. சில ஆண்டுகளாக தனிந்திருந்த எமனின் உள்நாட்டு போர் ஜூலை மாதம் முதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் அதற்கு காரணம் என்று கருதப்படுகிறது. கடந்த வாரம் துபாய் டெலாபிப் விமானத்தின் கொக்பிட்டில் விமானி அறை கேப்டன் சிமித் மஷார் மீது தாக்குதல் நடத்திய பிளை துபாய் விமானத்தின் துணை விமானி ஹமாம் அல் ஹம்மனி அவரை கொன்று விமானத்தை கடத்தி டெலாபிப் நகரில் உள்ள ஒரு வானளாவிய கட்டடத்தின் மீது மோதச் செய்து அமெரிக்கா பாணியிலான அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாணியிலான தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் 29 வயதான ஓமான் நாட்டைச் சேர்ந்த அவர் தனியாகவே செயற்பட்டார் என்று இஸ்ரேலிய தரப்பில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் 30 அன்று கேப்டன் சிமித் மஷாரை ரகசியமாக கொன்று விமானத்தின் யந்திரங்களை நிறுத்தி டெலாவிவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது விமானத்தை மோத செய்ய அல்ஹாமினி திட்டமிட்டிருந்ததாக இத்தாலிய நாளிதழான கொரியர் டெல்லா செராவும் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் அல்ஹாமினி விமானத்தின் கேப்டனை அப்புறப்படுத்திவிட்டு தரையிறங்குவதற்கான அனுமதியை பெற்று பின்னர் டெலாவிவ் அருகே உள்ள தென்கொரியன் விமான நிலையத்தில் ஒரு கட்டிடம் அல்லது மற்றொரு விமானத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதன் பின் விமானம் 1073 வழக்கம் போல் தொடர்ந்து இயக்க எண்ணியிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானத்தின் கட்டுப்பாட்டை தன்வசப்படுத்த முயற்சிக்கு முன் அது யோர்டான் வான்பரப்பை அடையும் வரை காத்திருக்க இணை விமானி திட்டமிட்டிருந்தார். எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் தாக்குதலை நடத்த போதுமான அவகாசத்தை பெறுவதற்கும் அவர் அவ்வாறு திட்டமிட்டதாக தெரிகிறது. ஜூன் மாதத்தில் இந்த தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டிருந்த போதிலும் விமான குழுவைச் சேர்ந்த ஒருவருடன் அவருக்கு இருந்த நட்பின் காரணமாக கடைசி நேரத்தில் அந்த திட்டத்தை அவர் கைவிட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறையில் உள்ள இம்ரான்கானை உடனடியாக சந்திக்க வேண்டும், அவரை மருத்துவமனைக்கு மாற்றி தனிப்பட்ட மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரது பிடிஐ கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அதில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து சனிக்கிழமை மாலை இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான தெஹ்ரிக் இத்தஹாஃபுஸ் இஐஇன் இ பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மேலவை தலைவர் அல்லாமா நசீர் அப்பாஸ், பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் சிறி ரகுமான் உள்ளிட்டோர் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று காலவரை தொடர்ந்த இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து பிடிஐ கட்சியைச் சேர்ந்த கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் முகமது சுகேல் அப்ரி போராட்டம் தொடர்வதாக அறிவித்தார். அக்டோபர் 8 மாபெரும் போராட்டம், அதன் பிறகு அக்டோபர் 7, 8 ஆகிய தேதிகளில் கைபர் துன்வா மாகாணத்திலிருந்து பெருமளவில் போராட்டக்காரர்களை திரட்டப்போவதாக தெரிவித்தார். ஆனால் தன்னகர் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிடும் தேதியை அவர் அதிகாரபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் போராட்டக்காரர்களை இஸ்லாமாபாத்துக்குள்ளுடைய ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் அரசியல் ஆலோசகர் ராணா சனவுல்லா தெரிவித்திருக்கிறார். முன்னெச்சரிக்கையாக இஸ்லாமாபாத் நுழைவாயிலில் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு சாலைகளில் போராட்டக்காரர்களை முடக்கும் வகையில் பிரம்மாண்டமான கொண்டெய்னர்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அரசுக்கு எதிராக நடத்தி வரும் போராட்டங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்தால் இம்ரான்கானை சந்திக்க அனுமதிப்பதாகவும் அதன் பிறகு அவரை மருத்துவமனைக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிப்பதாகவும் அரசு தரப்பில் பிடிஐ கட்சியினரிடம் கூறியதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் கடந்த 2023 ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. பிரிட்டிஷ் ஆகாய படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஃபேர்ஃபோர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது தெரிவித்தது. அந்த விமானங்கள் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டவை. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அந்த ஆகாய படைத்தளத்துக்கு அருகில் சில நபர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் நபர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தீவிரவாத செயல்களுக்கு தயார் செய்து கொண்டிருந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக்கினவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆக்கினவா தலைநகர் நாகாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவர் 39 ஜப்பானிய பெண்ணை கொலை செய்ததாக நம்பப்படுகிறது. அந்த பெண்ணின் பணப்பையையும் முதுகுப்பையையும் அவர் எடுத்து சென்றதாக சந்தேகப்படுகிறது. ஜப்பானிய பிரதமர் சனாயே தாக்காச்சி அது மிகவும் கொடூரமான குற்றம் என்று தெரிவித்தார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து கடும் கண்டனத்தை அவருக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த அமெரிக்க ராணுவ வீரர் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். அமெரிக்க ராணுவ வீரர்கள் சுமார் 54,000 பேர் ஜப்பானில் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் ஆக்னவா மாநிலத்தில் இருக்கிறார்கள். அங்கு அமெரிக்க ராணுவ வீரர்களின் குற்றச்செயல்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை தூண்டியிருக்கிறது. பெர்முடாவிலிருந்து போஸ்டன் நோக்கி 6 பேருடன் புறப்பட்ட ஏ ஆம்புலன்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் மாயமானது. இந்த விமானத்தில் கனடாவைச் சேர்ந்த 4 பேரும் பெர்முடாவைச் சேர்ந்த 2 பேரும் பயணித்துள்ளார்கள். மோசமான புயல் வானிலை மற்றும் திடீர் மின்சார கோளாறு காரணமாக விமானத்தின் வழி செலுத்துதல் கருவிகள் அனைத்தும் செயலிழந்ததால் விமானம்

விண்ணப்பிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். கையில் குழந்தையோடு நிற்கும் அந்த இளந்தாய்க்கு நீதிபதி சொல்வது முழுமையாக விளங்கவில்லை. அவரை போன்ற சிறாருக்கு பல ஆண்டுகளாக சட்ட உதவி வழங்கிய அமைப்புகளுக்கான நிதியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்திவிட்டது. மாறாக முறையான அனுபவமோ திறனே இல்லாத மற்ற சட்டசபை அமைப்புகள் அந்த பணியை செய்ய நியமிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அக்யா சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற சட்டசபை அமைப்பு சுமார் 20,000 சிறாரின் தனிப்பட்ட தகவல்களை வழங்கினால் சேவையை தொடர அனுமதி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அரசாங்கம் கூறியிருந்தது. இதுபோன்ற செயல் அப்பாவி பிள்ளைகள் மீதான தாக்குதல் என்று கூறி ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவான அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மாநிலம் டெனாசியில் குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அதை மாநில ஆளுநர் டில்லி தெரிவித்தார். பைக்கு 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்டது. 2 முறையும் அவர் உயிர் பிழைத்தார். தற்போது அவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் செயற்கை சுவாச கருவியை நம்பியிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு டெனசியில் தோல்வியடைந்த 2வது மரண தண்டனை இது. மே மாதத்தில் வேறொருவருக்கு நச்சு ஊசியை செலுத்துவதற்கு முன்னர் மருத்துவ அதிகாரி சம்பந்தப்பட்டவரின் நரம்பை தட்ட தவறியதால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நச்சு ஊசி பகியின் உயிரை பறித்திருந்தால் 200 ஆண்டுகளில் டெனாசியின் மரண தண்டனை காலான முதல் பெண் கைதியாக அவர் இருந்திருப்பார். அமெரிக்காவில் 1976 இதுவரை 18 பெண்களுக்கு மட்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் ஜோகுர் ஜோ பெங்கில் 16 வயது மாணவி இறந்தது தொடர்பில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் 16 வயது. அவர்கள் உயிரிழந்த மாணவி படித்த அதே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஐரன் ஷோபியா முகமது கைருல் பைசல் என்ற அந்த மாணவியின் உடல் நேற்று மாலை 5:30 பள்ளி மண்டபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வீடு திரும்பாததால் பாட்டி பள்ளிக்கு சென்று தேடிய போது உடலை கண்டதாக கூறப்படுகிறது. மாணவியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சில மணி நேரத்திலே 3 மாணவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஜப்பானில் கோடைகால வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் தலைநகர் டோக்கியோவில் நிழல் தரும் மரங்களின் எண்ணிக்கையை குறைந்து வருகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று 66 வயது காவ்ரு மொரிமோட்டா முயற்சி செய்கிறார். சுமார் 30 உள்ளூர்வாசிகள் அவருடன் இணைந்துள்ளார்கள். மொரிமோட்டாவும் அவரது நண்பரும் வெவ்வேறு இடங்களில் வெப்பல்லை அளந்தார்கள். அடர்ந்த மரநிழலில் வெப்பல்லை சுமார் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருந்ததை அவர்கள் கூறுகிறார்கள். 2013 மத்திய டோக்கியோவின் 9.2 விழுக்காட்டு பகுதியை மரங்கள் மூடியிருந்தன. 2022 அது 7.3 விழுக்காடாக குறைந்துவிட்டது. வீட்டு தோட்டங்கள் குறைவதும் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பெரிய நிலப்பகுதி சிறிய வீட்டு மனைகளாக பிரிக்கப்படும் போது அங்குள்ள மரங்கள் வெட்டப்படுகின்றன. டோக்கியோவின் குறுகலான சாலைகளில் மரங்களை வளர்க்க போதிய இடம் இல்லாதது மற்றொரு சவால். ஜப்பானின் முன்னெப்போதும் இல்லாத அளவு சென்ற ஆண்டு கோடை வாட்டியது, வெயில் கொளுத்தியது. இந்த ஆண்டு மே முதல் ஆகஸ்ட் வரை வெப்பம் தொடர்பான காரணங்களால் கிட்டத்தட்ட 120 பேர் இறந்து போனார்கள். 73,000 அதிகமானோருக்கு அவசர மருத்துவ உதவியும் தேவைப்பட்டிருந்தது. வெப்பத்தை தணிக்க மரநிழல் முக்கியம் என்பதால் தாமதிக்காமல் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோர்ஜே தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடி வருகிறது. 2 அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் நிறைவடைந்த நிலையில் டெஸ்ட் தொடர் வருகின்ற அக்டோபர் 9 முதல் தொடங்குகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை முன்கூட்டியே தொடங்கிவிட்டேன் என்று தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோர்ஜே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வென்ற நிலையில் அந்த ஆட்டத்தில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடியதாக பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ அன்சோசலாக்கி தெரிவித்திருக்கிறார். நேசன் லீக் குரூப் சுற்றில் இங்கிலாந்து கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் குரோஷியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், செக் குடியரசின் ஜீரி லெகாக்கா, போலந்தின்

வேலண்டின் வாசரட், ஸ்பெயினின் ஜெமிமுனார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறினார்கள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவா, செக் குடியரசின் லிண்டா நொஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள். ஜப்பானில் சுமார் 2 வாரம் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. 43 பிரிவுகளில் 1500 மேற்பட்ட பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி, மறக்க முடியாத தருணங்கள், வீரர்களுக்கு நன்றி என்று ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. கோலாகலமாக நடைபெற்றது ஆசிய விளையாட்டு நிறைவு விழா. 2030 கத்தார் தலைநகரில் டோஹாவில் ஆசிய விளையாட்டு இடம்பெற இருக்கிறது. இதற்கிடையில் ஜப்பானில் நடந்த ஆசிய விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இனி பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியை நடத்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்று பலர் கேட்கின்றார்கள். இந்த முறை 17,000 வீரர்களும் அதிகாரிகளும் தங்குவதற்கு வசதிகள் அங்கு போதவில்லை. வீரர்கள் பலர் தவறான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தென்கொரிய ஹாக்கி அணி விளையாடுவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் பிழையாக ஒலிக்கப்பட்டது. குளறுபடிகளுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஆசிய விளையாட்டுகளை நடத்திய விதத்தில் ஜப்பான் மீது நம்பிக்கை குறைந்திருக்கலாம் என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்தார். 2021 ஜப்பான் ஒலிம்பிக் போட்டியை நடத்தியது கோவிட் 19 பெருந்தொற்று காலம் என்பதால் பெரும்பாலான போட்டிகளில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. செலவு கட்டுக்கடங்காமல் எகிறியது. ஊழல் குற்றச்சாட்டும் எழுந்தது. இனி உலகளாவிய போட்டிகளை நடத்த ஜப்பானிய மக்களிடையே ஆதரவு குறையலாம் என்று கருதப்படுகிறது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் 16th ஓட்டத்தில் பஹ்ரைன் கிராண்ட் பிரீயில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் சாரதியுமான மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் நேற்று வெற்றி பெற்றார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 369.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.66 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.51 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.02 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.65 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.14 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.40 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலிக நேரம் 10:36. நீங்கள் கேட்டுக்கொண்ட டிஆர்டி தமிழ் வழியில் தொடர்வது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

தாயகத்தில் கரநகரை புறப்படமாகவும் பிரான்ஸ் பரிசை வசிப்பிடமாக கொண்டிருந்த தேவராஜா தேவமனோகரன் அவர்கள் அகானம் அடைந்து விட்டார். அன்னார் டிபிஆர் நிறுவன உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலியின் முதுகெலும்பும் பிரபல சமூக சேவகரும் காலஞ்சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீனின் அன்பு தந்தையருமாவார்.

மன்னரின் ஈமக்கிரிகைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர் மனைவி மகன் பிரவீன். அன்னாரின் இந்த பிரிவு துயரில் தியாட்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அறிவித்தலையும் மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் காரநகரை புறப்படமாகவும் பிரான்ஸை பதிமுடமாக கொண்டிருந்த டிபிஆர் நிறுவன உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலியின் முதுகெலும்பும் பிரபல சமூக சேவையாளருமாகிய தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் அகால மரணமடைந்தார். அன்னார் காலஞ்சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீனின் அன்பு தந்தையரும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரிகைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர் மனைவி சசிகலா மகன் பிரவீன். அன்னாரின் இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

அறிவித்தல்களில் மரண அறிவித்தல் கேட்டீர்கள். நிலைய கலியக நேரம் 10:40. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபிய ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. இரகசிய உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது இரகசியமானாலும் உண்மையை சொல்பவனா? உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது இரகசியமானாலும் உண்மையை சொல்பவனா? பட்டிமன்றம் ஆரம்பமாக கிடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

0: கம்பெனி
1: அடிக்க மாட்டியா? நீ எப்பவுமே அடிக்கிறா.

0: என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
1: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது, கதகதப்பா இருக்கு.
0: நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா.
1: பத்திரமா பாத்துக்கங்க என் பறையை.

இன்றைய கலிக நேரம் 10:46. இன்றைய சுவிஸ் நேரத்துக்கு 174வது பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்பவனா. உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்பவனா.

நிதிய கலிகனிடம் 10:51. இன்றைய சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன். ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்வோனா?

நிலையக்கலிக நேரம் 10:55 ஆரம்பமாவது. சுவிஸ் நேரம் சுவிஸ் நேரத்தில் நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ரகசியத்தை காப்போனா உயிர் நண்பன், அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்பவனா?

0: இந்த சத்தம் உனக்கு பிடிக்குமா?
1: உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை பிடிக்கும்.
0: என்ன அளவுக்கு பிடிக்கும்?
1: என் அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். ஏன்னா அவரும்

பிரபது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 174வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் இரகசியத்தை காப்பவனா அல்லது இரகசியமே ஆனாலும் உண்மையே சொல்பவனா

0: பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வானையில் வந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வருகை வைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? மிகவும் உற்சாகமாகவே இருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம்.
1: நீரூவி சாபனத்துக்கு நன்றி கூறி எனது நான் எடுத்த தலைப்புக்கு பேச வருவர்களுக்கும் இத்தரப்புக்கு பேச வருவர்களுக்கும் நான் வரவேற்று வருக வருக என்று வரவேற்று நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை
0: ரகசியமானாலும் உண்மையை சொல்வனா
1: உண்மையை சொல்லி போடுவான். நான் பேச வந்த விடயம் வந்து நண்பன் ரகசியத்தை காப்பவன்,
0: ரகசியத்தை காப்பவன் என்று அன்னைக்கு
1: பரஸ்பர நம்பிக்கையின் மேல கட்டப்பட்ட ஒரு கோட்டை
0: எடுக்கண் கலவதே நட்பு.
1: நட்பு அதான் அப்படி சில பேர் நட்பா இருப்பினாம் உள்ளதெல்லாம் கேட்டு இன்னொருவர்கிட்ட அதை போய் உண்ட பத்தாக்கி வச்சு கோல் முட்டி இன்னார் சொன்னது இன்னார் சொன்னது அவ்வளவு பெரிய கோல்கள் எல்லாம் வருகுது. அப்படியான நண்பர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ரகசியத்தை ஒரு நண்பன் கட்டி காக்குறானோ அவன் தான் உண்மையான நண்பன் என்று நான் தெரிவு செய்து கொள்ளுவேன். இந்த பதிவை பதியுங்க. இப்ப வாழ்க்கையில வந்து அம்மா அப்பா சகோதரங்கள் என் துணைவியிடம் கூட சொல்ல முடியாத சில கஷ்டமான விடயங்களை யாருகிட்ட கொட்டி தீக்கிறோம்? எங்கட நண்பன் கிட்டதான். ஏனென்றா அவன் வந்து எங்களை தவறாக நினைக்க மாட்டான். வெளியிலும் சொல்ல நம்ம மானத்தேவன் காப்பாற்றுவான். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க மானத்தேவன் வெளியில விட மாட்டான்னு எந்த நண்பனில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நண்பன் மனசு எப்படி இருக்குமெண்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நடுவர்களே, சாவி இல்லாத ஒரு பூட்டு போட்ட லொக்கர் மாதிரி. அதுக்குள்ள போன ரகசியம் வெளியே வரவே வராது. நடுவர்களே, அப்ப அவ்வளவு இருக்க மாட்டான். அதுக்கு லொக்கர் போட்டு சாவி லொக்கர் மாதிரி இருக்கும். அவற்ற மனதுக்கு நாங்கள் சொல்ற ரகசியம். அடுத்தது வந்து நட்பு இந்த இலக்கணத்தை பார்ப்போம். ஆபத்தில வந்து எங்களுக்கு அரணாகத்தான் இருப்பார். உண்மையான நண்பன் அப்படித்தான். ரகசியம் காப்பது ஏதோ ஒரு கடமைக்காக இல்ல, அவன் எங்கள்ட இருக்கிற அன்பு வைத்திருக்கிற அன்பாலதான் நாங்க செய்யற இந்த தப்பையோ கஷ்டத்தையோ வெளியே தெரிவிக்க நமக்கு அந்த அவமானம் அவனுக்கு தெரியும்.
0: அரணாக இருப்பாரு என்ன?
1: ஓ, அவர் அரணாக இருப்பார்.
0: எங்களுக்கு எல்லாம் வந்த எல்லாம் ஜமனாக இருக்கிறார்களே.
1: நண்பன் என்றால் ஆபத்துக்கு உதவுறவன் நண்பன். ஐயோண்டு கத்திதான் அதை இன்னென்று கேட்கிறவன் தான் உண்மையான நண்பன். ஒரு இந்த காலத்துல வந்து ஒருவன் ரோட்டுல விபத்து ஏற்பட்டு கிடந்து கத்தினாலும் ஏனென்று கேட்கிறாங்க. என்றால தங்களுக்கு பிரச்சனை வரும். போட்டோ படங்களை எடுத்து போட்டுட்டு உடனே பேஸ்புக்ல படத்தை போட்டுட்டு மாறிடுறாங்க. நல்ல உண்மையில கொண்டு போனா காப்பாற்றப்படலாம். ஆனா ஒருவர் கொண்டு போகாட்டி அப்படியே அவன் உயிர் போடும். அப்படி எத்தனையோ ஆனா இதுகள போய் நண்பனா இருந்தாலும் சில பேர் தோல் கொடுக்க போறது இல்லை. இந்த காலத்தை பொறுத்தளவில் அதுவும் சரி போலதான் கிடக்கு. உபத்திரவத்தை தேடுவது என்று சொல்லியே எங்கட பிள்ளைகள் விட்டுருக்காரு. ஆனா இப்ப நாங்க சும்மா பழைய நாளே நண்பனை தானே
0: கிடைக்கிறேன்.
1: ஓ, இன்றைக்கும் இருக்கு. நடுவர்களே, என்னோட வந்து 6-7 கட்டு கொண்டா படிச்ச நாங்கள். அதுவும் வேற இடத்திலேருந்து அரம்பப்பு கொண்டா வந்து சேர்ந்தது. இன்று வரையும் தொடரும் நாங்கள். ஆனா அவள ஊர்ல தான் இருக்கிறா, கொழும்புல. நாங்க தொடர்வோம். அப்படி இருக்கு ஒண்ணு நட்புண்டா. ஒரு ஆளை தன்னும் மனதுல பிடிச்சு இறக்கி பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த உயிரை கூடிய பணையம் வைக்க கூடிய நண்பர் இருக்கிறார். பின்ன எங்களுக்கு உயிரை கூடிய பணையம் வைப்பார். ஆனா அந்த உதட்டத்துக்கு வந்து அந்த ரகசியத்தை கை கட்ட பின்ன கடைசி வரையும் வெளியிட மாட்டான். எங்கட மானத்தை காப்பான். ஆனா வாயை திறந்த அந்த ரகசியத்தை கடைசி வரையும் சொல்ல மாட்டான். காலம் தாண்டினாலும் சில ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பான். என்னண்டா இப்ப படிக்கல, ஒரு பெண்ண காதலிக்கிறவன அவனுக்கு தானே அதை சொல்லப்படும். ஒரு
0: நண்பன்
1: பாடசாலையில படிக்க போய்க்கே நான் ஒரு இப்படினால விரும்புறதடா, இதனை மனதுக்கு வச்சிடடா, வெளியால விட்டுடாது என்றால் அவன் வந்து அதை பற்றியோ அல்லது என் வேலை இடங்கள்ல வேலையில பட்ட துன்ப தொழில வந்த நஷ்டங்கள் பற்றியோ எல்லாம் தங்களோட சிநேகர்களையும் சொல்லி இருப்பினம். அது ஒரு 20 வருஷம் கழிஞ்சு சந்திக்கிற நேரம் கூட அவன் அதை வெளியில
0: சொன்னான்.
1: அப்படியான நண்பர்களும் இருக்கிறார்கள் என்ன? ஓ, அப்ப அதனை கண்டு என்னடாப்பா இப்படி இருக்கிறான் என்று சிரிப்பானே தவிர மூணாவது மனுஷருக்கு கூட அந்த ஒரு வார்த்தை கூட சொல்ல
0: மாட்டான்.
1: உண்மையில காலம் மாறினாலும் நம்ம நண்பனின் நம்பிக்கை மாறக்கூடாது நடுவர்களே.
0: அந்த நம்பிக்கைதானே நட்பு.
1: ஓ, நம்பிக்கைதான் நட்பு, நம்பிக்கையை கைவிடக்கூடாது. உண்மையான நண்பன் என்ன செய்வான், தனது தோழன் மனதால் கலந்து போகும்போது தாங்கி பிடிக்க வேணும், ஊன்று போல அவனுக்கு இருக்க வேணும், நட்பதான் புலப்பட வேண்டும். அப்ப பெருமை அடைய வேண்டும் என்ற குணம் அவனுக்கு நண்பனை சிறப்படி செய்கிறதான் உண்மையான நண்பன். ஆனா நடுவர்களே, கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு
0: போறேன்.
1: கடலின் ஆழத்தை அளந்து விடலாம், அதுக்கு அளவுகோல் இருக்கு, அளந்து விடலாம். ஆனால் உண்மையான நண்பனின் நெஞ்சத்தின் ஆழத்தை, அவன் காக்கும் ரகசியத்தின் மதிப்பையும் அளவிடவே முடியாது.
0: மனசு இருக்கல்ல,
1: ரகசியத்தின் மதிப்பையும் எதனாலும் அளவிட முடியாது நடுவர்களே. ஆதலால் எனக்கு வைத்த நண்பன் நான் நண்பனண்டா காப்பவன், காப்பவனைத்தான் நான் நண்பனா வைத்திருப்பேன். நண்பன் என்பவன் உண்மையா ரகசியத்தை பேணி காப்பான் என்று எனது உரையை முடித்துக் கொண்டு இனி வரும் நேயர்களையும் வரவேற்கிறேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்தகளை வருவோம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனே என்ற அணிக்காக திருமதி குலநாய பசுபதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு நான்காவது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா

கேட்டுக்கொண்டு பார்த்து நியூரூபியாவண்ண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ரகசியத்தை காப்பவனா உண்மையான நண்பன், ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா, ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா உண்மையான நண்பன், உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா. 174வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா.

0: என்னையா மாப்பிள்ள வீடு கோழி கொண்டாட்டம் இருக்குது
1: என்னன்னா இப்படி சொல்றீங்க? இது சென்னையோட நடு சென்டர்ல இருக்குதுங்கண்ணா. நீ ரேட்டுக்கு ஒரு கோடி போகும், பின்னாடி கோவம், முன்னாடி பீச்சு. சாதாரணமா சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம பூங்கொடிக்கு அமேரத்தை கொடுத்து வச்சிருக்கணும்
0: அப்படிங்கிற.

நீங்கள் கேட்டுக்கொள்வது டிஆர்டி தமிழ்நொலியில். நிரூபி ஆவணமாலைக்கு ஆதரவில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? 174வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

கிடைக்கப் போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? நூற்றி 174வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாதக்கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வோனா. இன்று பட்டிமன்றம் இன்றுதான் ஆரம்பமாயிருக்கின்றது. உங்களது தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்துக்கான வாதங்களை வைப்பதற்கு யாரும் வர முடியாவிட்டால் அல்லது இணைந்து கொள்ளாவிட்டால் இந்த வாரத்துடனே இந்த பட்டிமன்றத்தை நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் சில நேரங்களில் இந்த தலைப்புகள் உங்களது எப்படி பேசுவது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் விரைவாகவே காத்திருக்காமல் இணைந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் இணைந்து கொள்ளாமல் நீங்கள் இணைந்து கொண்டால் எங்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்காக ஒரு உந்து சக்தியாக இருமோ என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடல். சரி, உடனடியாகவே ஜேசுதாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதுண்ணா.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, இனிய இரவு வணக்கம் என்ற நீங்கள் இந்த பட்டிமன்றம் தானே வந்து வரைய தந்து உங்களோட நேயர்களோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் பார்த்து கொண்டிருந்தேன். கூடுதலாக நேயர்கள் வந்ததன் பின்னரான வருவோம் என்று ஆயத்த நிலையில்தான் இருக்கிறேன். நீங்கள் நாங்கள் பல விஷயங்களை தான் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். எல்லோரும் ஒரு மனம் வேதனை இருக்கிற நேரங்கள்ல வந்து கதை பார்க்கும் சங்கடப்பாக இருந்தாலும் அம்மா எங்கட குணநாயகி அம்மா வந்து தன்னுடைய கருத்தை வாதித்த வைத்திருந்தா சிறப்பு என்று கூறிக்கொண்டு முதலில் இன்று 174வது பட்டிமன்ற

0: பட்சத்திலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். உண்மையான நண்பன் ரகசியத்தை பாதுகாப்பான, அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்வான். சூடான வாதங்களை வைப்பதற்கு சூடான வாதங்கள் வாதாட்டங்கள் வந்தா தான் எந்த தலையும் பக்குள்ள இறங்கலாம் என்று யோசிக்கலாம்
1: என்ன.
0: அப்பதான் யோசிக்கணும். அந்த நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கும் மற்றும் டிஆர்டி வானொலிக்கும் மற்றும் எங்களுடைய அணியிலே அல்லது எதிரணியிலே பேச வருகிறவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்று அகால மரணம் அடைந்த எங்களுடைய டிஆர்டியினுடைய முதுகெலும்பு எங்களுடைய மனோண்ணா அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஞ்சலியை அவர்கள் நீரஞ்சலியையும் கூறிக்கொண்டு அசம்பந்தமான நேரம் வருகின்ற பொழுது அவரோடு பேசுவோம். வாரணி கொண்டு வந்தவுடன் அவருக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு, நடுவர் அவர்களை நான் பேச இருப்பதும் அதுதான், எதிராக என்னால் வாதம் முடி வாதாட கருத்து வைக்கிறதுக்கு நேர்கள் வரவில்லை. இருந்தாலும் நானும் உண்மையான ரகசியத்தை நண்பர் உண்மையான ரகசியத்தை காப்பாற்றுவான் என்று குணநாயகம்மாண்டு அணிக்காதான் கதைக்கு வந்து
1: அணிக்காதான் நீங்களும் உங்களது வாதங்களை
0: வைக்கின்றால் வாதங்கள் இருந்தால் வர முடியும். இப்ப எனக்கும் அது தற்பொழுது அது சோமாக இருக்கிறது கதைப்படுத்து. அப்போ வள்ளுவர் சொல்லுவார் அழகாக, உடுக்கை இழந்தவன் கைபோல் இடுக்கண் கடைவதான் நட்பு. அந்த நேரம் அவங்களுடைய உடல் உடை உடை ஆடை அப்படி கலந்த உடையை நாங்கள் எவ்வளவு உருக்கி பிடிக்கிறோமோ அந்த உடை அந்த நேரத்தில் அப்படி இந்த நட்பு என்பதற்கு நடுபவர்களே பல வியாக்கியானங்கள் கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். அது நாங்கள் பிறந்த காலத்தில் இருந்து, படித்த காலத்தில் இருந்து, லவ் பண்ணின காலங்களில் இருந்து, திருமணமாயின காலங்களில் இருந்து, வேலைக்கு போன காலம், இப்படி எங்களுடைய நட்பினுடைய பரிமாணங்கள் மாறிக்கொண்டுதானே வருகிறது. அப்போ நாங்கள் ஒரு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வந்த இடத்துக்கு வாதாடினால், அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற நண்பர் வந்து நான் சின்னதில் இருந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் அந்த நண்பர்கள் ஒரு ஒரு நிறைய பேரோட பழகியிருப்போம், அவர்களோட தொடர்பாடு இல்லை குறைவு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் பழகின்ற காலங்களிலே ஒரு நண்பனை எப்படி தொடர்பு எப்படி அவனை நண்பராக ஏற்றுக்கொள்வது, என்ன இன்னொருவன் நண்பராக ஏற்றுக்கொள்வோம் என்றால், நான் கொண்டிருக்கின்ற நண்பனை நீங்கள் கொண்டிருக்கிற நண்பனை நான் பார்ப்பேன், அவர் எப்படியானவர். ஓ என்றால் ஒரு ஒரு நண்பனை பார்ப்பதற்கு அவன் எந்த இவனோடு இந்த நண்பனாக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய அந்த கதாபாத்திரம் புரியக்கூடியதாக இருக்கும். அப்போது நாங்கள் இன்றைக்கு தாயகத்திலிருந்து படித்து வேலைகள் செய்து இந்த புலம்பெயர் மாநில இந்த போராட்ட காலங்களால் ஓடி வந்த பொழுது அங்கே இருக்கிற நட்பில் ஒரு சில நட்பு இருக்கு, சிலர் வந்து விட்டார்கள், அப்படியான நட்போடும் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த புலம்பெயர் மண்ணுக்கு வந்த பிறகு நாங்கள் தேடிய நட்புகள் இருக்கல, இது ஒரு அதிசயமான நட்புகள், யார் எந்த ஊர் எவர் என்ன இடம் என்று தெரியாதவர்கள்தான் நடுவர்களை பழகினோம். இல்லை அது உண்மை. ஏனென்றா இந்த வானொலி கூட நீங்கள் எனக்கு ஒரு நண்பராக கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வானொலி இந்த அல்லது இந்த பிரான்ஸ் நாட்டில இந்த நாட்டிலேயே நாங்கள் ஒவ்வொருவரை தெரிந்து கொள்வது காரணம் அவருடைய நட்புகள். இன்றைக்கு இந்த மனோன்னரை பற்றி கூட பேசிக்கொண்டிருக்கோம். ஏன் அந்த மனிதன் மக்களோடு பழைய நண்பு ரீதியில எல்லோரோடும் பழைய இந்த தன்மையை வைத்துத்தானே அவரை புரிந்து கொண்டோம். இன்றைக்கு அவருக்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம், அழுகிறோம், துன்பப்படுகிறோம். அவர் கோடீஸ்வரனா இருந்தார், நல்லா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இல்ல ஒரு மனிதாபிமான மிக்க ஒருவனாக அவர் மனிதனாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அப்போ அவரை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் சொல்ல முடியும். இப்போ அந்த கவலைகளை நாங்கள் எல்லாம் மனதுக்குள்ள வைத்து அடக்கி கொண்டு வாழ்கின்ற பொழுது, அந்த நண்பனோட நான் பழகுகின்ற பொழுது அவனிடம் என்ன ரகசியம் இருக்கிறது என்றால், நனவனை முதலில் நண்பனாக அவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மாதிரி அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த வித ரகசியம் ஒளியும் மறைவு இருக்கக்கூடாது. நாங்கள் நண்பர்கள் என்றால் அதுக்காக எங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதல்ல, எங்களுக்குள்ளே சாதாரணமான மனித வாழ்க்கையில இருக்கிற அந்த ரகசியங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். நாங்கள் இதை பாதுகாக்கிறோம், இதை பாதுகாக்கிறோம். இன்றைக்கு இந்த எங்களுடைய எங்களுடைய கர்ணனையும் துரியோதரனையும் எடுத்து பாருங்க. இலக்கியத்தில் பாண்டவர்களுக்கு போராட்டம் நடக்கிற வேளையில கர்ணனை ஒரு தேரோட்டிகின்ற மகன் என்று சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள் இல்லையா. அப்போ துரியோதரன் அவர் அவருக்கான அந்தஸ்தை கொடுத்து அவனை ஒரு பெரிய இடத்துல வைத்தான் அந்த நண்பன். ஆனால் அவன் என்ன வைத்தானோ அந்த நண்பன் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை தாய் உடப்பே கேட்டு பார்க்கிறாள், கர்ணா உங்களுடைய அம்பு ஐயா என்ன சொல்கிறார், எனக்கு என்னை உருவாக்கியவன், எனக்கு சரியான அந்தஸ்தை தந்தவன், என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்த ஒருவனுக்கு நான் சாகசித்தாலும் அவனுக்கு அவனால் அவனுடைய அணியிலிருந்தான் நான் சாவன் போக மாட்டேன். ஏன்னா தான் அந்த நட்புக்குள்ள ஒரு பெருமை. இன்றைக்கு இந்த குசேலரின் கண்ணனையும் எடுத்து பாருங்கள். கண்ணபிரான் குசேலருங்க பாவம் அவள் அவள் புலியையும் கொண்டு கண்ணனிட்ட போறார் குசேலர். என்ன சாதாரணமான ஒரு நண்பர்கள் கட்டி தழுவி கொஞ்சி அவர்கள் தங்களுடைய அன்பை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள். அதன் பின்னர் தான் கண்ணன் அவன் குசேலனுக்கான அந்த தகுதியை கொடுத்திருந்தார். நட்புகள் பல வகை நண்பர்களே. இப்போ இந்த சில பாடல்கள் உள்ளங்களிடையே இருக்கு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே என்றொரு பாடல் இருக்கு. என்ன அங்கே பாருங்கள், ஒரு சிவாஜி கணேசனும் சுந்தரராஜனும் நண்பை பற்றி கதை கேட்கல. அவங்களுக்குள்ள அவர் ஒரு சாதாரண பெரிய பணக்காரன், இவர் ஒரு சாதாரணனா இருந்தாலும் இரண்டு பேரும் பாடசாலை நண்பர்களாக வாழ்ந்தபொழுது அந்த நட்புகளை பற்றி சிந்தித்து ஒரு கருத்துக்களை கூறுகின்ற மாதிரி இருக்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நண்பனே நண்பனே என்று சொல்லுகிறான் என்று சொல்லுங்க. அப்போ அவரும் இவரும் பட்டு அந்த நண்பன் பட்ட வேதனைகள் வலிகளை அவர்கிட்ட சொல்லி கட்டி தழுவி இருவரும் அந்த நிமிடம் தங்களை மறந்து அழைக்கின்ற ஒரு நட்பு இருக்கிறது. அதே போல ஒரு ஒரு நண்பனுக்கு ஒரு துயரம் வந்தால், ஒரு துன்பம் வந்தால், அவனுடைய அவனை விசாரித்து என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அப்பொழுதுதான் அந்த நட்புக்கு ஆணித்தரமான ஒரு எல்லை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நடுவர்களை நாங்கள் இப்போ அந்த நட்பு என்பது இவன் நான் ஒரு நட்பனுக்கு உதவி செய்கிற பொழுது இவன் எனக்கு செய்வான் அல்லது செய்யாம விடுவான் அல்லது ஒரு பணத்தை கொடுக்குறேன் தம் தருவான் இல்லை. அந்த உண்மையான நண்பர்கள் இந்த நண்பர்களை பிரிக்கிறதுக்கான ஒரு அங்க பங்கே உருவாகிறது என்றால் நடுவர்களே எதிரிகளிடம் இருந்தல்ல, நடுவர்களே எதிரிகளிடம் இருந்தல்ல, அவர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைகிறது என்பது முக்கியம். இந்த ஒரு நண்பனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் திருமணமாகின்ற பொழுது ஒரு நண்பனுக்கு கிடைக்கின்ற மனைவி, இன்னும் மற்ற நண்பனுக்கு கிடைக்கிற மனைவி, இந்த இருவரின் நண்பர்களாக இருக்கிற பொழுது அந்த மனைவிமார்களுடைய அந்த தொடர்புகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த உபசரிக்கிற தன்மைகள் இவைகள் சேர்ந்து அந்த அந்த குடும்பம் நன்றாக பழகுகின்ற பொழுது அவர்களுக்குள்ள என்னதான் ஆயிரம் ரகசியங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் காப்பாற்றுவார்கள். ரகசியத்தை காக்கவும் நான் என் நண்பனுடைய விஷயங்களை விட அதற்காக ஒரு ஒரு நடத்தை கெட்ட நண்பன், மற்றவர்களுக்கு தவறு செய்கிற நண்பன், தீங்கு செய்கிற கெட்ட எண்ணம் கொண்டவனாயிருந்தால் அவனை விட்டு விலகிறவன் அவனோடு இருக்கக்கூடாது. அதான் நீங்கள் இந்த பின்னாலே ஒரு தலையங்கம் வைத்திருக்கிறீர்கள், ரகசியமானாலும் உண்மையை சொல்பவர் அவர்கள் தான். அங்கே இதுதான் அந்த கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ரகசியத்தை பாதுகாக்கவன் நண்பனாயிருந்தால் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிற நண்பன் நண்பனாக இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், பண்பாடனாக இருக்க வேண்டும், மனிதனையும் படைத்தவனாக இருக்க வேண்டும். நீ பெரியவன் நான் பெரியவன், நான் பணக்காரன் நீ வசதி இல்லாதவன் இருக்கக்கூடாது. தன்னுடைய நண்பனையும் தன் நிலைக்கு உயர்த்தக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்தை போல் நண்பருடைய குடும்பத்தை நாலு சமூகத்திலே நிக்க வைப்பதற்கு நின்று போராடி கொண்டிருப்பவன் அப்படியானவர்கள் தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். நண்பர்களுக்கு உதாரணமாக இருந்தால்தான் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவருக்கு பிறக்கிற பிள்ளைகள், அதுகள் மீது தங்களுடைய நட்பு வலைகளை தொடருங்கள். அப்போ நாங்கள் அந்த நட்பு என்றால் என்ன, அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் இப்ப தளபதி என்ற ஒரு படத்துல பாட்டு போட்டிருந்தீர்கள், காட்டுக்குயில் மனதுக்குள்ள பாருங்க, அதுல இருக்கிற நண்பர்கள் ரெண்டு பேரும் பெரிய கொலை செய்கிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். அவர்கள் அந்த போராட்டத்தில வந்து நீதிக்காக போராடி வாதாடுகின்ற பொழுது இந்த ரெண்டு பேரும் நண்பனுக்காக சேர்ந்து செய்கின்ற ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள். என்ன அதால பிற பெரிய விபரீதங்களை எல்லாம் சந்திக்கிறார்கள், பிறகு அவர்கள் சேர்கிறார்கள், ஒற்றுமையாகிறார்கள். அப்படி ஒரு நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்துட்டால் அதற்காக தொடர்ந்து போராடுபவர்கள், அல்லது ஒரு வலி வந்துட்டால் அந்த வலியுக்குள்ள இருப்பவர்கள், அல்லது ஒரு யுத்தம் தான் வந்துட்டாலும் நண்பன் என்று சொன்னால் அது சரியான வழியிலே செல்லுமாக இருந்தால் அவனுக்கு தோல்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சிலர் நடுவர்களே நண்பனை நன்றாக பயன்படுத்தி அவனை எவ்வளவு தூரம் சீரழிக்க முடியுமோ, அறுத்து விட முடியும் என்ற வேதனையோடு அவனுடைய அவனை சீரழித்து விட்டு தாங்கள் முன்னேறிய நண்பர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆகையால் நான் சொல்கிறேன், ஒரு நண்பனாக உன்னை நீதி நியாய மனிதாபிமானம் கொண்ட ஒரு நண்பன் நண்பனாக பழகி இந்த பூலகத்தில் நண்பனாக வாழ வேண்டும் என்றால் அவன் குடிக்குள்ள ரகசியத்தை காக்க வேண்டும். அந்த ரகசியம் கூட மனிதர்களை, குடும்பங்களை, எங்களுடைய சமுதாயங்களை கீழடிக்கிற ரகசியமா இருக்கக்கூடாது. அது வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களாகத்தான் இருக்க வேண்டிய முடிஞ்ச அடுத்தவனை கெடுக்கின்ற ரகசியங்களாக குட்டிச்சுவராக்கும் ரகசியங்களாக இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் பேசுகிற இந்த தலையங்கிருந்து கப்பால பேச வருகின்ற என் எதிரணிகள் அந்த ரகசியமானாலும் அந்த உண்மையை சொல்லக்கூடியவர்களா இருப்பார் என்றால் அதுக்காக வந்து வாதாடுவார்கள், வாதாட வருவார்கள். எனவே இன்று நான் இந்த பட்டிமன்றத்தை தான் நீங்கள் நேரில் வரவில்லை வந்து நான் கருத்து கூறும்ன்றதுக்காக என்னுடைய குணநாயகி அம்மா என்று அணைக்க வந்து அவவுக்கு வலி சேர்த்து நட்புக்கு வலி சேர்க்க உள்ள நாங்கள் இந்த வானொலி ஊடாக வந்த நண்பர்கள் நண்பிகள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடுவர்களை உங்களை ஒரு நண்பனாக நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடம் இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. ஆகவே நான் இந்த ரகசியத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன் என்று கூறிக்கொண்டு நடுவர்களே இன்று இந்த பேச்சை நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர்களுக்கும் எனது பேச்சை தொடர்ந்து வருகின்ற உறவுகளுக்கும் எதிரணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து நியூரூபி ஆவரண மாளிகைக்கும் சிஆர்டி வானொலிக்கும் நடுவர்களை உங்களுக்கு நன்றியை கூறி விட வருகிறேன். இன்னும் அடுத்த வாரம் சந்திப்போம் நடுவர்களை. நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நண்பன் ரகசியத்தை காப்போன் என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் நூற்றி 174வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ரகசியத்தை உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது உண்மையான நண்பன் ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வோனா 174வது பட்டிமன்றம்

0: இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் நடுவர் கேதுவர்களே, பாலேந்திரன்.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பாலேந்திரா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு வேலை முடியவே 11:30 ஆகிவிடும்.
1: முதல் பசுபதி கதைச்சு முடியலாம்
0: கேட்டேன். வியாழக்கிழமைகளில் மறு ஒலியோட பாவம் வரும்.
1: எனக்கு போட்டு விட்டா நான் கேட்பேன். அதாவது என்ன, முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு பெருசா நேரத்தில்
0: இணைந்திருந்தார்கள்.
1: சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு எங்களை நாத்திரவும்
0: என்னண்டா,
1: இப்ப இப்ப இப்ப ஜேசுதாஸ் சௌதரன் வந்து சொன்னாரே, இப்ப என்ன மனோ வந்து முதுகெலும்ப இருந்து வர பிரான்ஸ் வானொலியிலே.
0: ஆனா
1: உண்மையில அவர் தான் முதுகு. நான் வந்து அவருக்கு எதிராக தான் தெரியும், அவர் முதுகெலும்பு
0: இல்லையேன்னு.
1: அவர் விழா எலும்பு, எங்களுக்கு முன் விழா எலும்பு.
0: முதுகெலும்பு வளைந்து வளைந்திருந்தாலும் இதயத்தை பாதுகாக்கும்.
1: அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கும் யாரையும் முதுகெலும்புன்னு சொல்ல மாட்டேன். முதுகெலும்பு வந்து எனியிலேண்டர் எனியிலேண்டர் உங்களுக்கு தலைப்பின்படி, இப்ப இந்த தலைப்பின்படி காப்பவனா என்ன,
0: உண்மையை சொல்லுவானா, உண்மையா நண்பன் உண்மையை சொல்லுவானா, இல்ல ரகசியத்தை காப்போனா?
1: அதே மாதிரிதான் இந்த முதுகெலும்பு வந்து பின்னால குத்துமே ஒழிய. நாங்கள முதுகெலும்பு நம்ம கூட நடுக்கடல்ல விட்டுட்டு தப்புறாக்கள் தான் முதுகெலும்பு. ஆனபடினாலே நான் வந்து
0: விழா எலும்பு.
1: அதே மாதிரி சரி, அதுக்குல நாங்கள் நிக்காமல் இப்ப தலைப்புகளை வருவோம். அதாவது இப்ப உங்களோட தலைப்பு வந்து காப்பவனா
0: அல்லது உண்மையை சொல்லுவானா, ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்லுவானா?
1: ஒருத்தரும் காக்க மாட்டாங்க. இப்ப இன்றைக்கு நாங்க ஒரு கதையை சொன்னா நடுவர் அவர்களே, ஓம்பாளையம் தான் நான் ஒருவருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லி போட்டு அதை கொண்டு அங்கால நாத்திர அது தூத்தி விடுறதுதான் அது உண்மையை சொல்றது.
0: என்ன,
1: நாங்கள் நம்பி உண்ட கதை கேட்கல. அதை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். நாங்கள் ஒரு நண்பன் என்றால் நீண்ட காலத்து நண்பன் என்று சொல்லி கொண்டிருந்தா நடுவரவர்கள் அதை வந்து நாங்கள் காக்கணும். அதை விட்டுட்டு நாலு பேரு கட்டிச்சு அடுத்த நாள் உண்மையை சொல்லக்கூடாது.
0: என்ன அதை வந்து காத்த
1: உண்மையை சொல்லக்கூடாது. என்ன அதே தான் இது வந்து எங்க நாங்கள் நண்பன் சொல்லல. அது
0: என்ன,
1: அதே மாதிரி என்ன விஷயம், இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சதாகுசனை பாருங்க. இன்றைக்கு சதாகுசன் வந்து அண்டர்கிரவுண்ட்ல இருந்தார் கீழே. இன்றைக்கு பிரவாரன் வந்து இன்றைக்கு ஒளிச்சு இருந்தார். என்ன அவர் வந்து இன்றைக்கு
0: பாதுகாக்கலாம்.
1: நடுவரவர்களே, இப்ப நாங்கள் ஒரு வேலை செய்யற நட்பா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு உணவுக்கு கண்ட நட்போலா இருக்கலாம். நட்புகள் வந்து அந்த தங்க ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஒரு போலி, ஒரு தங்கட பொழுதுபோக்குத்தான் நட்பு. என்ன உண்மையில நட்புகள் வந்து பாதுகாக்க மாட்டார்கள், உண்மை தான் சொல்லுவார்கள். என்ன வஞ்சவன் தூது அதுக்காக நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன்
0: தானே,
1: எல்லாருமே சொல்ல மாட்டேன். 98% நான் நம்ப மாட்டேன். 20% இருக்கிறார்கள் தூண் மாதிரி இருக்கிறார்கள், எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் தூண் மாதிரி, ஒரு ஒரு 2-3% நான் சொல்லுவேன், அதை அடிச்சு
0: சொல்லுவேன். உண்மையான நண்பர்களா இருப்பார்கள், நாங்கள் ரகசியத்தை சொன்ன உடனே அதை எல்லாம் அவர்கள் நீங்கள் சொன்ன உண்மைகளை எல்லாம் மொழியில் சொல்லி விடுவார்கள்.
1: ஓ, அவர்கள் அவர்கள் எங்கெங்க இருப்பார்கள் மாதிரி எப்ப நான் தோணும் என்ற மாலின்றாவை எப்ப நாத்தோடும், இப்ப இத்தாலி இயேசுதாசை நாத்தோடும் என்று காவல் இருப்பார்கள் ஒழியா. ஆனால் அவர்கள் உண்மையான நட்பு நாங்க நம்பலாது என்ன, நம்பலாது நடுக்கடல்ல விட்டு போட்டு தப்புறாக்கள் இதுகள் என்ன, செண்டோனி இதுல எல்லாம் வந்து செண்டு தோணில கால் வைக்கிற ஆக்கள் நடுவரவர்கள். நான் கழிச்சதே நம்ப மாட்டேன். நான் வந்து பழம் திண்டு கொட்டையை போட்டதான் இந்த நட்போலோட. அதுக்காக நான் நட்போல எல்லாரையும் தாக்க மாட்டேன். என்ன என்ன இறக்கம் இருக்கிறார்கள், செண்டு வீதம் 3 இருக்கிறார்கள். அது உண்மையில நட்பு தான். அதாவது இப்ப எங்களை பொழுது கேட்க 4 தூக்கினம் இல்ல. இப்ப நாங்க இறந்தால் நடுவரவர்களே 4 தூக்கினம் இல்ல. அப்படி ஒரு 4 நான் நட்பா வச்சுக்கிறேன் ஒழிய, அதுக்காக 8-16, 16, 16, 16, 32 நான் நட்பேன். நண்பர்கள் நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் சாப்பிட்ட இதுக்கெல்லாம் நஞ்சு வைக்கிறார்கள். எனக்கு எத்தனை என் நண்பன்மார் நான் ரிங்ஸ் ரோல் பாவிச்சுக்கு எனக்கு நஞ்சு வச்சாக்கள் அல்கோலுக்கு இல்லையா. அப்படி நாங்கள் நடுவரவர்களே கடைசி வரையும் இவர்கள் தூத்துறவர்கள் ஒழிய இவர்கள் வந்து மறைக்கிறார்கள் இல்லையா. எங்க ஆட்டை விட்டு எங்களுடைய ஆட்டை விட்டு என்ன பிரச்சனை நடக்குது, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள், அதுகள், பமிலிகள், எங்க நடுரோட்ல நிக்கணும், எங்க கோடுகஞ்சேரியில நிக்கணும் வந்து அவையில் சங்கட பிரச்சனைய வந்து அறிஞ்சு மற்றவைக்கு தூத்தி நாளைக்கு 4 பேப்பர்ல போட்டு 4 போன் அடிச்சு கதைச்சு மாலேந்திராண்ட வீட்டுல அப்படியாம், கேதுண்ட வீட்டுல அப்படியாம், யேசுதாசுண்ட வீட்டுல அப்படியாம் சொல்றவர்கள் தான் நண்பர்கள். அவர்கள் தங்கட பொழுதுபோக்குக்கு தன்பலுக்கு பழகுற ஆக்களே ஒழிய உண்மையில ஒரு சுயநலமா உண்மையில ஒரு நட்பு மாதிரி பழகுற ஆக்கள் இப்ப இல்ல. இப்ப வந்து எங்க ஆரே ஒழிக்கணும், ஆரே அழிக்கணும், ஆரே முடிக்கணும், நாங்கள்லாம் நல்லா இருக்கணும் வந்து ஏன்னா தெரிவு சண்டை கண்ணு குளிக்கிற மாதிரி இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நாங்கள்லாம் சாப்பிடணும், நாங்கள்லாம் சாப்பிடணும், நாங்கள்லாம் எங்க பிள்ளைகளை குடும்பங்களை பார்க்கணும், நாங்கள்லாம் எங்க வசதியா இருக்கணும், மற்றவன் ரோட்ல எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல இருக்க நட்புலாம் இப்பத்தே நட்பு நடுவர்களே. ஆனபடினாலே நான் நேரமும் நெருங்கி கொண்டு வர்றபடியா அடுத்த வாரம் நீங்க தொடர்ந்தா நான் வந்து இந்த தடப்புல வடிவாக கதைப்பேன் உங்களுடைய
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

உண்மையான நண்பன் உண்மையை சொல்பவனே என்ற அணிக்காக திரு பாலேந்திர அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 174வது பட்டிமன்றம் உண்மையான நண்பன் ரகசியனை காப்போனா அல்லது உண்மையை சொல்பவனா 174வது பட்டிமன்றம் இன்று முதலாவது

174வது பட்டிமன்றம். உண்மையை உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா. இன்றைய பட்டிமன்றத்தில் உண்மையான நண்பன் ரகசிய காப்போன் என்ற அணிக்காக திருமதி குலநாயகி பசுபதி, இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். உண்மையான நண்பன் உண்மையை சொல்வன் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார்.

நீதிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது இன்றைய சுவிஸ் நேரம். இதுவரை நேரமும் டிஆர்டி தமிழொலியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச அன்னியை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகேஸ்வரன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. சந்திரமுகி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில கே கே கார்த்திக் சுஜாதானு ஒரு பட்டாளமே பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்ட நான் ரவி ஜி. இன்னைக்கு நம்ம சஜினி விடுப்புலதான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க, கவலையே படாதீங்க. சரி, எடுத்த இடுப்புலே ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்ல காத்துட்டு இருக்கேங்க. சமீபத்துலதான் இந்த தகவல் என் கண்ணில் பட்டுச்சு. அதாவது 444 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது 444 years, 444 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அற்புதமான வினோதமான சம்பவம் நடந்திருக்குது. 1582 ஆண்டுல அக்டோபர் 4 இருந்து டக்குன்னு அக்டோபர் 15, அதாவது 10 டக்குனு நாள் காட்டியில அவங்க தாண்டி போயிட்டாங்களாம். அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்ததுல, அந்த காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுற இந்த கிரெகோரியன் நாள் காட்டி இருக்கு இல்லையா, அந்த முறைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே பல நாடுகள் 10 கிட்டத்தட்ட 10 கண்மூடி கண் திறக்கிற மாதிரி தாண்டி போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல அண்மையில நான் வாசிச்சிருந்தேன். ஒரு பக்கம் கேட்கறதுக்கு வினோதமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிந்திக்க வைக்குது. வாழ்க்கையில சில சம்பவங்களை, சில நாட்களை இதே மாதிரி கடந்து நம்ம போயிட்டோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களுடைய கருத்தை நீங்க எனக்கு சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்ல ஆவலா காத்துட்டு இருக்கேங்க. குறிப்பிட்டு இதை எப்படியாவது கடந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். இதுக்கிடையில அடுத்த 3 பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்களை இடம்பெற போகுது. இந்த பாடல்கள் நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிந்த தகவல் தான். இன்று யாருடைய பாடல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வரப்போகுது தனபாக்கியம், அவங்க கேட்ட பாடல். ராமன் தேடி சீதை படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். அதனை அடுத்து காஞ்சி தலைவன் படத்திலிருந்து ஒரு இதமான பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க லட்சுமி. இதோ பாடல்கள் உங்க செவிகளுக்கு இணைந்திருக்க என்னோட இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். திருவளர் செல்

0: வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
3: கொஞ்சம் சிந்தனை.

0: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
0: அம்மாவுக்கு மாறுங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

கௌரி பரத்லேருந்து பாடல கேட்டீங்க. இந்த இதமான பாடல இந்த நேரத்துல காலை வேளையில கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜேஸ்வரி அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. ஒலி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க. நான் உங்களை கேட்டிருந்தேன், குறிப்பிட்டு வாழ்க்கையில ஒரு சில நாட்களை நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க எதை கடந்து போவீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பார்த்திபன் சொன்னாரு, இந்த பரீட்சை நாட்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். இப்பவும் கடுமையா தான் இருக்குது, ஆனா நான் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்துச்சு. விழுந்து விழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அது அப்படியே கடந்து போயிருந்தா சிறப்பா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம சரோஜா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ரவி, இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதுவும் சிங்கப்பூர்ல இந்த கம்பத்து காலத்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கையால துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொந்தமா போய் வீட்டு வேலை செய்யணும், இப்படி ரொம்ப களைப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை கடந்து போனா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரோஜா சொன்னாங்க. கிஷோர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமற்ற சில பழக்க வழக்கங்கள் எனக்கு இருந்துச்சு, அது சாப்பாடு முதற்கொண்டு அதெல்லாம் அப்படியே டக்குன்னு கடந்து போய் இப்போ ஃபிட்டா எல்லாம் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுன்னு சொல்றாரு. காலம் கிடக்கல கிஷோர், இப்போ கூட நீங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம், உங்கள் பழக்க வழக்கம் மாத்திக்கிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. மொத்தத்தில் ஒரு விஷயம் நல்லா மட்டும் புரியுதுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே கடந்து போயிட்டா சிறப்பா இருக்குமே அப்படின்னு தோணுதுல, எனக்கும் அப்படி இருக்குது. அது என்ன காலகட்டம்னா, ஒரு காலத்துல இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, ஏன் இவங்களுக்கு நம்ம பிடிக்கல, இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தை கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். காரணம், அதனால எனக்கும் எதுவும் கிடைக்கல, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படிங்கிற முடிவு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடித்த மாதிரி அனுபவித்து வாழலாம். நீங்க தயார்னா வாங்க, இந்த நாளை இன்னும் சிறப்பா வாழ்வோம் சரியா. 9:00 போக்குவரத்து நிலவரம். சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. KPE TPE செல்லும் வழியில் பார்ட்லி ரோட் ஈஸ்டுக்கு பிறகு 2 தடத்தில் சாலை பணிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் சிங்கே.

0: நீ சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கான், நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363. எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு

விளம்பரப்பட பாடலாம் காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இதுக்கிடையில என் கண்ணில் பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அபிஷேக் சாஹு அப்படிங்கிற ஒரு நபர், இவரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர். என்ன செஞ்சிருக்காரு, இன்டர்நெட் கேஃபே இருக்கு இல்லையா, அதை நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இல்ல நான் வேற ஏதாவது ஒரு பெரிய கனவு காணணும், என்னுடைய கனவை நான் செயல்படுத்த இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரு போய் லோன் கடன்

0: இருக்காரு. கடன் வாங்கி இருந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கி அவரு யூடியூப் வாயிலா எப்படி சமைக்கிறது, குறிப்பா அந்த சாண்ட்விச் வகையான உணவை எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்கிட்டு 30,000 கடன் வாங்கி சொந்தமா ஒரு சின்ன தள்ளுவண்டி போல ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து ஆரம்பிச்ச அவருடைய பயணம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லுது. இந்த அனுபவத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல வாழ்க்கையில எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கிற மாதிரியே தோணும், ஏதோ ஒண்ணு குறையுத அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தோம்னா நமக்கு பிடித்ததை நம்ம செய்யாம இருந்திருக்கலாம், அல்லது இதை செஞ்சா எங்க நமக்கு தோல்வி கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம். அந்த பயத்தை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் தைரியமா புத்திசாலித்தனமா செயல்பட்டா இந்த அபிஷேக் சோபு மாதிரி நாமும் வெற்றியை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனாலதான் உங்ககிட்ட இந்த கதையை வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில வெற்றி பெற முயற்சி எடுங்க. சரியா,
1: 9:06 நிலவரம்.
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. புலட்டன் சாலைக்கு அருகில் உள்ள எஸ்பிளனேட் டிரைவ் அந்த பகுதியில் சாலை பணிகள், இதன் காரணத்தினால் புலட்டன் சாலை தற்போது மூடப்பட்டுள்ளது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்.

கேன்வாஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட ஒருமுறை தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் கேன்வாஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்

0: 6:44 ஆகிவிட்டது. கொம்பன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால தசாரா அவர்களின் பாடல் வந்துச்சு. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சமீபத்துல உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை ஹேலி பேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை முறையை பத்தி பகிர்ந்துகிட்டாங்க. அதுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கடந்த 30 ஆண்டுகளா ஹேலி பேரி அப்படிங்கிற நடிகை பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 30 ஆண்டுகளா கீட்டோ டயட்டை பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னப்பா கீட்டோ டயட் அப்படின்னு நான் போய் ஆராய்ந்ததுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இது அதிக அளவுல கொழுப்பு, அதுக்கப்புறம் மிதமான அளவுல புரதம், அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான அளவுல மாவு சத்து, இதை உட்கொள்ற மாதிரியான ஒரு உணவு முறை. இப்ப உதாரணத்திற்கு ஒரு கீட்டோ டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாடுல கிட்டத்தட்ட 70-80% கொழுப்பு சத்து நிறைந்த உணவா இருக்கும். அதுக்கப்புறம் 10-20% புரத சத்தம் நிறைந்த உணவா இருக்கும். அதுக்கப்புறம் 5-10% கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படும் மாவு பொருள் அடங்கிய உணவு வகைகளா இருக்கும். இந்த முறையில தான் இந்த நடிகை கடந்த 30 ஆண்டுகளா சாப்பிட்டு வராங்க அப்படின்னும், இதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் அப்படின்னும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, படிச்ச உடனே அட அவ்வளவுதானா செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு தோணுது. ஆனா இது நம்ம எல்லாருக்கும் உறுதியா இருக்குமா, எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ ஒரு உணவு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களுடைய எடை, அதுக்கப்புறம் உங்களுடைய உயரம், அதுக்கப்புறம் உங்க உடல்ல இருக்கிற இரத்த அளவு, அதாவது அந்த ரத்தம் சார்ந்த பல முக்கியமான கூறுகள், இதை எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டுதான் உருவாக்கப்படுது. இது ஒருவருக்கொருவர் வேறுபடுது. அதனால இவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு முட்டைய கேட்டுட்டு இந்த மாதிரி டயட்ல குதிச்சிடாதீங்க. முதல்ல போய் மருத்துவரை கேளுங்க, இப்படி இப்படி போட்டிருக்காங்க, அப்படி இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமானு, அதுக்கப்புறம் நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வேலை செஞ்சா சந்தோஷம், வேலை செய்யலனா அதை பத்தி யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இப்போ நான் சொல்ல வேண்டியது 9:06 வானிலை நிலவரம். இன்றைய வானிலையை பொறுத்தவரை மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றாங்க. அதே நேரத்துல சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 95-130 இடைப்பட்டிருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலை. ஆக நீங்க வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. சரியா, வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை.

0: எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பொன்னி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க? ஹாய் பா, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டுல இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவரு என்னமோ பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
0: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல முத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: Sakhiye sakhiye.

0: கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக அப்பர் சாங்கி ரோட் நார்த், அப்பர் சாங்கி ரோட் ஈஸ்டை நோக்கி செல்லும் வழியில் சாங்கி நார்த் ஸ்ட்ரீட் ஒன்றுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுக்கு விரைந்து படையினரை அனுப்ப வருகின்றன. புதிய தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏமனில் இருக்கும் ஹவுதி கிளர்ச்சி குழு தொடுக்கும் தாக்குதல்களிலிருந்து சவுதி அரேபியாவை பாதுகாக்க துருக்கியும் பாகிஸ்தானும் படைகளை அனுப்பி உதவ வருகின்றன. மெக்கா கூட்டு தற்காப்பு உடன்பாட்டை துருக்கியே, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகியவை கடந்த ஆகஸ்ட் மாதம் செய்து கொண்டன. மூன்றில் எந்த நாடும் தாக்கப்பட்டால் மற்றவை உதவ அதில் அவை கடப்பாடு தெரிவித்திருக்கின்றன. சிங்கப்பூரும் பனாமாவும் சிறிய நாடுகள், அந்தந்த வட்டாரத்துக்கான நுழைவு பாதைகள் என்று கூறி அவற்றுக்கு இடையிலான ஒற்றுமைகளை பிரதமர் லாரன்ஸ் வாங் குறிப்பிட்டிருக்கிறார். விதிமுறையின் அடிப்படையிலான அனைத்துலக ஒழுங்குமுறை, பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கியத்துவத்தில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் அவர் சுட்டினார். பனாமாவுடன் உலக நாடுகள் செய்து கொண்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள சிங்கப்பூர் முடிவெடுத்திருக்கிறது. போர்க்காலத்திலும் அமைதியான காலத்திலும் பனாமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். பனாமா அதிபர் ஹோசே ரவுல் மொலினோவின் சிங்கப்பூர் பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. சிங்கப்பூர் அதன் உயிரியல் பொருளாதாரத்துறையில் 118 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்யவிருக்கிறது. ஆடை, ஒப்பனைப் பொருள் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை வாழும் உயிரினங்களைக் கொண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு அது உதவும். அதோடு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பொறியியல் துறைக்கான தேசிய நிலையமும் 50 மில்லியன் வெள்ளி செலவில் திறக்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ள நுண்ணணுக்களுக்கான புதிய பயன்பாடுகளை AI கொண்டு வடிவமைப்பதிலும் நிலையம் கவனம் செலுத்தும். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலே இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்று தரக் குறியீட்டில் 107 இருக்கிறது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் அது ஆக அதிகமாக 130 இருக்கிறது. தெற்கில் 95 பதிவானது. கம்யூனிட்டி செஸ் எனும் சமூக ஒண்டியல் கடந்த நிதியாண்டில் 130,000 அதிகமான தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆதரவளித்திருக்கிறது. கடந்த 3 சராசரியை விட அது 45 அதிகம். 340 சமூக சேவை திட்டங்களுக்கு 80 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான நிதி பயன்படுத்தப்பட்டது. உதவி பெற்றவர்களில் சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளும் எளிதில் ஆபத்துக்கு ஆளாகக்கூடிய இளையர்களும் அடங்குவர். இதுபோன்ற திட்டங்களில் கைகொடுத்தவர்களுக்கு சமூக உண்டியலின் வருடாந்திர நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. 270 அதிகமான விருதுகள் வழங்கப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஜீரோ கிராவிட்டி அடுத்த 5 சிங்கப்பூரில் 20 மில்லியன் வெள்ளியை முதலீடு செய்யவிருக்கிறது. நிறுவனம் அதன் உலகளாவிய தலைமையகத்தை இங்கு அமைக்கிறது. பேட்மிண்டன் விளையாட்டாளர்களின் தசை வலிமை, அசைவுகள் போன்றவற்றை தரவுகள் வழி ஆராயும் திட்டத்துக்கு ஜீரோ கிராவிட்டி நிறுவனம் 1 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்கிறது. அவர்களின் திறனுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்ப பயிற்சி அளிக்க அந்த திட்டம் கை கொடுக்கும். விளையாட்டாளர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு இளம் விளையாட்டாளர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்கும் திட்டம் உதவும். மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு, பாதிமை பராமரிப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய நிலையம் ஹவுகாங்கில் திறக்கப்பட்டுள்ளது. சீரான நிலையில் உள்ளவர்களுக்கு மேலும் சுதந்திரமாக வாழ்க்கையை நடத்த வெங்காட் காம்பஸ் இல்லத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற அன்றாட பணிகளுடன் வேலை திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வேலை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுவோருக்காக 250 மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட வெங்காட் பராமரிப்பு இல்லத்தில் 24 தாதிமை பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து மனநலக் கழகத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். கலோப்ளங்கா ஹைட்ஸில் உள்ள ஒரு பிளாக்கில் ஒருவர் மாண்டதைத் தொடர்ந்து 32 ஆடவர் மீது கொலை குற்றம் சாட்டப்படவிருக்கிறது. சம்பவத்தில் 73 ஆடவர் மாண்டார். சம்பவத்தில் மற்றொரு ஆடவர் காயமடைந்தார். அந்த 53 ஆடவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் பின்னர் காவல்துறையிடம் சரணடைந்தார். அவர் தனியாளாக செயல்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது. அந்த தாக்குதல் சமய ரீதியாகவோ பயங்கரவாத நோக்கத்தோடோ நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று காவல்துறை கூறியது.
4: சொல்லும் பொருளும் ஏர்ஸ்பேஸ் வான்வெளி. ஒவ்வொரு நாடும் வட்டாரமும் அதன் வான்வெளியை பாதுகாக்கும் உரிமையை கொண்டுள்ளது. ஏர்ஸ்பேஸ் வான்வெளி.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: இதுலேருந்து கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
6: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
7: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
8: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
9: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
7: வசந்தத்தில் வரும் புதன் 9:30
10: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
11: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
12: வணக்கம் சிங்கை,
13: ஆதரவு BYD.
14: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
13: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
14: 11,000 மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
13: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
14: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. சாய் அபியாங்கருடைய இசையில அவரை பாடிய பாடல் உங்களுக்காக வந்துச்சு. ரதிமா, உங்க காதல ரதிமான விழும். ஆனா ஏன் காதல, காதல காதல ஏன் ஒளி 9:08 படைப்பாளர்கள் அனைவருடைய காதலையும் அலிமானுதாங்க விழு. ஏன்னு எங்களுக்கும் தெரியல, சொல்லவும் புரியல. ஓகே வாங்க, இதமான பாடல் பக்கமா நாம தொடர்ந்து போவோம். சாதனா சர்க்கம் அவங்க பாடி இரண்டு பாடல்களை

0: இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய இயற்பெயர் சாதனா ஞான்கர் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. குறிப்பா இவங்களுடைய பெயர் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுல இவங்களுடைய குரு பழம்பெரும் இசையமைப்பாளர் கல்யாண்ஜி அவர் என்ன சொன்னார்னா, இவங்களுக்கு அற்புதமான ஒரு குரலோ இசைக்கலையோ இருக்குது, ஆக இவங்களுடைய பேர்ல அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு சர்கம் அப்படிங்கிற பேரை, அதாவது இசை அப்படின்னு பொருள்படுமோ அந்த பேரை அவரு கொடுத்தாரு இவங்களுக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அன்னிலிருந்து சாதனா சர்கம் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எது எப்படியோ இவங்களுடைய குரல் கேட்கறதுக்கு இதமா இருக்கும். அடுத்தடுத்து அவங்க பாடல்கள் வருது, இணைந்திருங்க. காரணம் பாடல்களுக்கு பிறகு கேள்வி இருக்கு. கேள்விக்கான பரிசா ஜோதி ஸ்டோ புஷ்பகளை வழங்கும் லெவிஸ்டா காஃபி காத்துக்கிட்டே
1: இருக்குது. போக்குவரத்து நிலவரம்
0: 7:13 ஆகிவிட்டது. போக்குவரம் அதிகமாக இருக்கின்றது. சிடிஇஏ நோக்கி செல்லும் வழியில் அங்கே

0: துறையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோனிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜோனா.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான், சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங், கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-48-06.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கம்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மஜா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால அலைப்பாய்தே படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. 7:26 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், 2026 சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. அண்மையில குறிப்பா ரெசனன்ஸ் கன்சல்டன்சி அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வெளியிடுற ஒரு பட்டியல்னு வச்சுக்கோங்களேன். ஆக இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல நமது சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உடனடியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்குது ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8968. மீண்டும் சொல்றேன், உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல, 2026 உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. இந்த பட்டியலின் படி சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் கிடைச்சிருக்கு? சரியா சொல்ற முதல் நேருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குது.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஈசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் ஒன் ஷாப் டவுன் எஸ்ஜி.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: சமைக்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். 7:39 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. இதமான 80களில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்களை காத்திருக்கீங்க.
2: இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனம்.
1: வைதேகி காத்திருந்த ஆள் படத்தில் இந்த பாடல் வரப்போகுது. சொல்ல துடிக்குது மனசு. படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் அனுப்புறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், ரெசனன்ஸ் கன்சல்டன்சி ஆண்டுதோறும் வெளியிடும் ஒரு அறிக்கை, அதன்படி உலகத்தின் ஆக சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற இந்த ஆண்டுக்கான பட்டியலை அவங்க அண்மையில வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்கள பல பேரு 6வது இடம், 7வது இடம், 8வது இடம், முதல் இடம், 9வது இடம், 23வது இடம்னு அடிக்கிட்டே போனீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சரியான பதில சொன்னாரு. அந்த நபரின் பெயர் என்னவென்றால் தஜுடீன். வாழ்த்துகள். ரெசனன்ஸ் கன்சல்டன்சி ஆண்டுதோறும் வெளியிடும் உலகத்தின் ஆக சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல இந்த ஆண்டு யார் யாருக்கு எந்தெந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஒருட்டு பாத்துருவோம். 10வது இடத்துல ரோம் இருக்கு, 9வது இடத்துல டெல்லி, 8வது இடத்துல மட்ரிட், 7வது இடத்துல சிங்கப்பூர், 6வது இடத்துல துபாய், 5வது இடத்துல டோக்கியோ, 3வது இடத்துல பாரிஸ், 2வது இடத்துல நியூயார்க், 1வது இடத்துல லண்டன் அப்படிங்கிற பட்டியல அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆக இந்த பட்டியலின் அடிப்படையில சிங்கப்பூருக்கு 7வது இடம் அப்படின்னு தகவல் சொல்லுது. இதை சரியா சொன்ன ஒரே நேர் தஜுடீன் அவருக்கு கிடைக்குது. ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை வழங்கும் லெவல்ஸ்டா காஃபி பரிசா. அதே பட்டியல டோக்கியோ அப்படிங்கிற பகுதி 5வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டிருப்பீங்க. டோக்கியோவுக்கு உங்களை பல பேர் போகாம இருந்திருக்கலாம், போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கிளம்பி என் கூட வரலாம். டிசம்பர் 5ஆம் தேதி, அதாங்க நவம்பர் டிசம்பர் என்ன 2 மாதங்கள்ல நாம டோக்கியோவுக்கு போக போறோம். எங்க போக போறோம், என்னென்ன பார்க்க போறோம், எங்க தங்க போறோம், என்ன சாப்பிட போறோம், யார் கூட போக போறோம், இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா வாட்ஸ்அப்ப எனக்கு அனுப்புங்க, லிங்க் நான் கொடுக்குறேன். போய் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க. டோக்கியோல போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம் சரியா?
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் தோக்வான் சாலை நுழைவாயில் அங்கேயும், நகரை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: பத்து நாட்கள் சாக்ஸலாம் இந்தியா ஏழாம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகிற 3 பத்து நாட்கள் சாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கேயுடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா ஒலிச்சதுன்னா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: கூட சேர்ந்து பாடிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படிப்பட்ட ஒரு இதமான பாடல் தான் உங்களுக்காக வந்துச்சு, சொல்ல துடிக்குது மனசு படத்துல இருந்து. அடுத்ததா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இடம்பெற்ற இந்த பாடலை கேட்போமா? அப்புறம் என்ன, காடில காணா ஓகே தான். சரி, இதுக்கு இடையில 8 மணிக்கு மேல நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேலரி இன்டேக் பத்தி. அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த அளவுக்கு கேலரிஸ் உட்கொள்றீங்க, அதை நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க. சில பேர் எழுதி வச்சுப்பாங்க, சில பேர் இந்த செயலி இருக்கலையா அதை பயன்படுத்துவாங்க, சில பேர் மனக்கணக்கு போட்டே கேலரிஸ கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எந்த ரகம் வந்து சொல்லுங்க, இந்த கேலரிஸ நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது எப்படி கணக்கிடுறீங்கன்னு. உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை 8 மணிக்கு மேல நான் சொல்ல போறேன். சில பேருக்கு விழிப்பா அமையலாம், சில பேருக்கு நீவூட்டலா வரலாம். எது எப்படியோ வானொலி பக்கம் பாருங்க. இது வணக்கம் சிங்கை,
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் சாலைக்கு பிறகு விபத்து நேர்ந்துள்ளது. துவாசி நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் சாலை, தாம்சன் சாலை, பயனியர் ரோட் நார்த், ஜுரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 ஆகிய இடங்களிலும், அடம் ரோட் நுழைவாயில் அங்கேயும் போக்குவரவு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.

0: வணக்கம் சிங்கை
1: ஆதரவு BYD
0: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
1: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
0: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
1: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீரியகாபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரும் பனாமாவும் சிறிய நாடுகள், அந்தந்த வட்டாரங்களுக்கான நுழைவு பாதைகள் என்று கூறி அவற்றுக்கு இடையிலான ஒற்றுமைகளை பிரதமர் லாரன்ஸ் வாங் குறிப்பிட்டிருக்கிறார். விதிமுறையின் அடிப்படையிலான அனைத்துலக ஒழுங்குமுறை, பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கியத்துவத்தில் இரு நாடுகளும் கொண்டுள்ள நம்பிக்கையையும் அவர் சுட்டினார். பனாமாவுடன் உலக நாடுகள் செய்து கொண்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைய சிங்கப்பூர் முடிவெடுத்திருக்கிறது. போர்க்காலத்திலும் அமைதியான காலத்திலும் பனாமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். பனாமா அதிபர் ஹோசே ரவுல் மொலினோவின் சிங்கப்பூர் பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. சிங்கப்பூர் அதன் உயிரியல் பொருளாதாரத்துறையில் 118 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்யவிருக்கிறது. ஆடை, ஒப்பனை பொருள் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை வாழும் உயிரிகளை கொண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு அது உதவும். அதோடு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பொறியியல் துறைக்கான தேசிய நிலையமும் 50 மில்லியன் வெள்ளி செலவில் திறக்கப்பட்டுள்ளது. உயிருள்ள நுண்ணணுக்களுக்கான புதிய பயன்பாடுகளை AI கொண்டு வடிவமைப்பதிலும் நிலையம் கவனம் செலுத்தும். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்று தர குறியீட்டில் 107 பதிவானது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 மேல் பதிவானது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 130 இருக்கிறது. தெற்கில் அது 95 பதிவானது. மனிதவள அமைச்சர், கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் இருக்கும் நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் 18 வரை அவை அவ்வாறு செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 பேர் மாண்டதை தொடர்ந்து அமைச்சர் அந்த பரிந்துரையை முன்வைத்தது. அதனை வரவேற்பதாக தேசிய தொழிற்சங்கத்தின் துணை தலைமைச் செயலாளரும் கட்டுமான சூழல் நகர்ப்புற வர்த்தகங்களின் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கத்தின் நிர்வாகச் செயலாளருமான திரு மெல்வின் யாங் கூறினார். வேலை நிறுத்தத்துக்கான பரிந்துரையை வெறும் பேச்சாக பார்க்காமல் அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தும்படி அவர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். வேலையை நிறுத்தி பாதுகாப்பற்ற வேலை நடைமுறைகளை அடையாளம் கண்டு வேலையை மீண்டும் தொடங்க திரு யாங் பரிந்துரைத்தார். ஒவ்வொரு ஊழியரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும்படி அவர் நிறுவனங்களை வலியுறுத்தினார். மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு, தாதிமை பராமரிப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய நிலையம் ஹாங்காங்கில் திறக்கப்பட்டிருக்கிறது. சீரான நிலையில் உள்ளவர்களுக்கு மேலும் சுதந்திரமாக வாழ்க்கையை நடத்த வேன்கார்ட் காம்பஸ் நிலையத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற அன்றாட பணிகளுடன் வேலை திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வேலை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுவோருக்காக 250 மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட வேன்கார்ட் பராமரிப்பு இல்லத்தில் 24 மணி நேர தாதிமை பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து மனநல கழகத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்.